0: பாதுகாப்பாய் வைத்திருப்பர். வேர்ஹவுஸ், சரக்கு கிடங்கு.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வாரநாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வருகிறது. வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வெல்கம் சிங்கே சிவகாசி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. உமா ரமணன், ஹரிஷ் ராகவேந்திரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் தேவாவுடைய சில பாடல் இடம்பெற்றது. நான் ரவிஜி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கேன். இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும். ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! அட அட அட அட, அம்மா வந்திருக்காங்க. அம்மா வெளியிலோ வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா, எங்க?
4: அது நான் சமைச்சது தான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரில் திருப்பமான

0: எட்டே கால் ஆகிவிட்டது. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. இப்போ என் கூட பேஸ்புக் லைவ்ல இணையறாரு விளையாட்டு விமர்சகர் வெங்கா. வணக்கம் சார். கடைசியா உங்களை உலகக்கிண கார்பந்து போட்டிகள் அப்ப பார்த்தது, மீண்டும் உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இபிஎல் மற்றும் இதர கார்பந்து ஆட்டங்கள் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. சரி, முதல்ல சார், இந்த ஆசியான் ஹியுண்டாய் கப் இருக்கு இல்லையா, அங்கிருந்து சிங்கப்பூர் அணி சிறப்பா விளையாடி இருந்தாங்க, ஒரு போட்டி கொடுத்திருந்தாங்க அப்படி நான் நம்புறேன். உங்களுடைய கருத்து என்ன சார்?
1: ஆமா, இந்த வாட்டி நல்லா விளையாண்டாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்க. பட் வியட்நாம் அண்ட் தாய்லாந்து இஸ் ஒன் ஸ்டெப் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் சிங்கப்பூர் அட் த மூமெண்ட். நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பா, நல்ல யங் பாய்ஸ் வந்தா நல்லா சிறப்பா விளையாடுவோம் எதிர்பார்க்கறேன்.
0: சார், இப்ப நிறைவா வியட்நாம் தாய்லாந்து சொல்லும் போது யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஏற்கனவே வியட்நாம் லீட் பண்ணிட்டு இருக்காங்க 2-0 ஹாஃப் டைம் ஃபர்ஸ்ட் கேம்ல. வியட்நாம் தான் ஜெயிப்பாங்க எதிர்ப்பாங்க. ஏன்னா தாய்லாந்து கூட வந்து உங்களோட தெரியும் எல்லாருக்கும், இது வந்து ஃபீஃபா கேலண்டர் இல்லை. ஸோ அதனால நிறைய கிளப்ஸ் வந்து தாய்லாந்து ரிலீஸ் பண்ணல, அதே சமயம் வியட்நாம்லையும் ரிலீஸ் பண்ணல. சிங்கப்பூர்ல வந்து லீக் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அதனால சிங்கப்பூர் லீட் வெரி வெல் பிகாஸ் வி ஹட் ஆல் த பிளேயர்ஸ் கமிங் பேக் டு பிளே.
0: ஆமா, அதையும் நம்ம கருத்துல கொள்ளணும் இல்லையா. சரி, நிறைவா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நடப்பு வெற்றியாளரும் அவங்க தான், தொடர்ந்து இன்னொரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பாப்பா நடக்குது. இப்ப சிங்கப்பூர் அணியை பொறுத்தவரை சார், அடுத்து நமக்கு வந்து ஆசியான் கப் இருக்கு, அடுத்த வருஷம் அது வரப்போகுது. நமக்கு
1: எதிர்கால
0: இந்த இந்தியர்கள் நம்ம இந்த போட்டியில எப்படி இன்னும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: குயிக்கா சொல்லணும்னா, இப்ப இந்தியன் பாய்ஸ்க்குலாம் நான் திருப்பி வந்தேன் பந்தலாட்டுக்காகவே, திருப்பி 2016-17 வந்தேன். பட் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு நிறைய பிள்ளைங்க. ஒரு 3 பாய்ஸ் வந்து இப்ப ஸ்பெயின்ல விளையாடுறாங்க, 2 பாய்ஸ் வந்து சசிகுமார் நேஷனல் பிளேயர் சசிகுமாரோட சன்ஸ் விளையாடுறாங்க, நல்லா விளையாண்டு இருக்காங்க. அப்புறம் ஹரிஷ் பேக்கம் உல்லன்ஸ் லைன்ஸ் ரெண்டு பேர் இருக்காரு, அங்கேயும் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இப்ப சிங்கப்பூர்ல இருந்து நேஷனல் அண்டர் 20 தருண் தரேஷ் வந்து அதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆனா இப்ப வந்து ஆமியில ரெகுலரா சேர்ந்ததுனால அவளை விளையாடுறது இல்லை. இப்ப இப்ப வந்து விஷால்னு ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான், அந்த ஃபேஸ்புக்ல போட்டேன் 4-5 போயிருந்த அந்த விஷால மட்டும் நல்லா தெரியல. ஆனா அவன் 14 வயசுலயும் அவனை வந்து பார்த்துட்டு வரேன், நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வரான், நல்ல ஸ்டெடியா இருக்கான். இப்ப நேஷனல் டீம்ல விளையாடும் போது நல்லா விளையாடுறான் விஷால்.
0: சிங்கப்பூர் இந்தியர்கள் மத்தியில அந்த நேரத்தில இருந்து டைகர் காப்ல இருந்து நமக்கு அதுதான் இல்லையா உயிர் நாடு.
1: அதுக்குமே நான் வந்து நீங்க சொன்ன, நான் வந்து ஆரம்பிச்சத சம்பவம், அங்கெல்லாம் இந்தியன்ஸ் தான் விளையாடுவாங்க பந்து, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வளர்ந்து வந்தவன். ஸோ அதனால இந்தியன் பாய்ஸ் விளையாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறது, எஸ்பெஷலி யங் பாய்ஸ். நான் கொஞ்சம் வெட்டரன்ஸ் எல்லாம் அவளை பாக்குறது இல்லை, பட் டெஃபினெட்லி நான் வந்து இந்தியன் பாய்ஸ் யங் பாய்ஸ் பார்த்து என்கரேஜ் பண்றது இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட நான் கொஞ்சம் செய்யலாம் அதை.
0: நிச்சயமா நிச்சயமா, நம்ம தான் ஊக்குவிப்பு வழங்கணும் நீங்க சொன்ன மாதிரி. சோ இந்த மாதிரி நம்ம பசங்க இன்னும் நல்லா இந்த போட்டிகள்ல வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா, எப்படி?
1: நிச்சயமா தொடர்பு கொள்ளலாம். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட அண்டர் 6ல இருந்து அண்டர் 18 ஐலண்ட் வைல்ட் லீக் கூட இந்த வருஷம் போட்டிருக்கேன். சோ கிட்டத்தட்ட ஒரு 8 டீம் இருக்கு ஓடிட்டு இருக்கேன். நிறைய இந்தியன் பாய்ஸ் இருக்காங்கன்னா, ஷராஷ்னு ஒரு பையன் இருக்கான், 13 ருத்ரன் ஒரு பையன் இருக்கான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வயசாகுதுனால மற்றவங்க வந்தா நல்லா இருக்கும், யங் பாய்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து சேர்ந்து விளையாண்ட உதவி செஞ்சா நம்ம நிறைய இந்தியன்ஸை கொண்டு வரலாம் திருப்பி.
0: நிச்சயமா நிச்சயமா, தொடரட்டும் உங்களுக்கு அற்புதமான பணி. இன்னும் நிறைய சிங்கப்பூர் இந்தியர்கள் இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. சரி, இப்போ சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிற இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பத்தி பேசியே ஆகணும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல எந்த அணி உங்களை அதிக அளவுல கவர்ந்திருக்காங்க? ஒரு ஆட்டம் தான், ஆனா அந்த ஒரு ஆட்டத்தை வச்சு பார்க்கும் போதே நம்ம சொல்லலாம்ல.
1: நிச்சயமா ஒரே ஆள் தான் ஃபர்ஸ்ட் வீக்ல, பட் செல்சி நேற்று நல்லா வந்தாங்க. ஒரு 10 பார்த்துட்டு படுத்துட்டேன், நான் டயர்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் காத்து இருந்து பார்த்தனால நல்லா விளையாண்டுருக்காங்க செல்சி, ஒரு குட் டீம். அப்புறம் அன்னைக்கு வந்து பிரைன்ட் நல்லா விளையாண்டாங்க, ஃபோன் ஜெயிச்சாங்க பில்லாவை. டிசப்பாயிண்டிங் போகுமா கொஞ்சம், அது நல்லா இருக்கு. ஆர்சனல் டெஃபினெட்லி வந்து டாப் டாப் டாப் டூல முடிக்குவாங்க. ஆர்சனல் செல்சி லிவர்பூல் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இருந்துச்சு, ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த மிட்ஃபீல்ட் நல்லா விளையாடல.
0: ஆனா அந்த லிவர்பூல்ல வந்து அந்த புதிய பயிற்சியாளர் ஆயிரோலா வந்த பிறகு அந்த கிளிக் ஆகாத மாதிரி எனக்கு படுது.
1: ஆமா அது கரெக்டா வரல, மேபி பிகாஸ் வெண்டாக் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளாவே வெண்டாக் மேல கொஞ்சம் ஒரே ஒரு டிஃபெண்டர், பட் இது வரைக்கும் நீ பாருங்க ஒரு தெக்கல் கூட மன்னிங்க, ஒரு ஒரு ஸ்லைட் மன்னி ஒரு பந்து டேச்சிலே இல்லை. ஸோ அவர் எப்படிதான் நம்மளால ஐ மீன் ஸ்மார்ட்டா இருந்தா விளாடலாம்னு சொல்லுவாங்க, பட் ஒரு ஒரு தெக்கல் இல்லாம விளாண்டுட்டு இருந்தா அது கொஞ்சம் கஷ்டம் தானே.
0: எனக்கு தோணுது சார், அவர் வந்து இதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல இருந்து விலகி இட்டாலியன் லீக் அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா இருக்கிற
1: நிறைய பேர் சவுடி லீக் போறாங்க. அது ஒரு அந்த லீக் பார்த்தாலே சிங்கப்பூர் லீக் எப்படியே பெட்டர் நினைக்கிறேன், பட் அந்த மாதிரி இருக்கு. பட் நிறைய பேர் அங்க போறாங்க அந்த சவுடி லீக், இப்ப டர்க்கி லீக்கும் போறாங்க. நான் இப்ப வந்து முகமத் சலா விளையாடுறத பார்த்தேன், அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இல்ல, பட் நிறைய பேர் போய் படத்துக்காக போறாங்க. இப்ப ஆஸ்திரேலியில இருந்து மச்சினி போறாரு, இப்ப சவுடிக்கு தான் போறாரு, டர்க்கிக்கு போல சவுடிக்கு போறாரு. இப்ப மேஜர் லீக் சவுக்கம் இருக்கு. ஸோ எல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் வந்தோம்னா எல்லாம் காசுக்காக போய் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க.
0: சிலர் அப்படி பார்க்க முடியும், சிலர் வந்து அந்த நாட்டுல வாழணுங்கிறதுக்காக போறாங்க, சிலருக்கு வந்து அந்த மெதுவா கொஞ்சம் விளையாடலாமே, ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபடும் இல்லையா.
1: கரெக்ட், பேஸ் டவுன். அதனால டர்க்கி லீக், சவுடி லீக், அந்த மேஜர் லீக் சாக்கர் அந்த மாதிரி போறாங்க. ஸோ இது ஒரு எனக்கு அது ஒரு செகண்ட். ஆனால் நம்ம இதுக்கு எப்போதுமே பிரீமியர் லீக் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட். ஆஸ்ட்ரேலியா பாருங்க நல்லா அருமையான ஆஸ்ட்ரேலியா ரிக்ரூட்மெண்ட் ஃபேன்டாஸ்டிக். மேன்செஸ்டர் யுனைட் பத்தி பேசினாங்கலாம் என் மேலே கோவப்படுவாங்க, அதனால பேச இஷ்டம் இல்லை.
0: இல்லை சார் பேசணும், எப்படி இவ்வளவு பெரிய சார் சிங்கப்பூர்னா மென்யூ லிவர்பூல் பத்தி பேசாம போக முடியாது. லிவர்பூல் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, உண்மையை சொல்லிட்டீங்க, இன்னும் கிளிக் ஆகலன்னு. யுனைடெட் பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஏன்னா மெக்வாய அவர் செஞ்சதை நீங்க பாத்தீங்க, சொந்த ஆட்டக்காரங்க
1: உங்களுக்கு முதல் மெசேஜ் பண்ணது பிஃபோர் சோசியல் மீடியா வரதுக்கு உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ண, மெக்வாய வந்து சொந்த பிளேயரை மார்க் பண்றாங்க, அவ்வளவு கவனிப்பா பார்த்திருக்கேன். முதல் வண்டியில ரெண்டாவது வண்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எங்க அவங்க பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு இந்த லெவல்ல ஆடுறாங்க, இந்த பொசிஷன்ல எப்படி இருக்க முடியும்னு ரொம்ப கஷ்டமா. ஆனா யுனைடெட் ரொம்ப அக்னி நல்லா விளையாண்டாங்க போன வருஷம், பட் ஐம் வெரி டிசப்பாயிண்டட் என்ன சென்னை இந்த வாட்டி.
0: ஆமா
1: பட் நீங்க ஹால் நான் ஹால் போயிருக்கேன், அந்த பியூட்டிஃபுல் சிட்டி. ஸோ அங்கே நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி ஹால் வந்து சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க யாரோ வாங்குறதுக்கு இருந்தாங்க ஹால வாங்கல, பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஹால் வந்து நல்லா விளாண்டாங்க, மென்யூ வந்து சொல்ற கஷ்டமா இருக்கு. செல்சி நல்லா செய்யறாங்க, நல்லா செய்வாங்க, ஏன்னா அலோன்சோ கோச் அப்சல்யூட்லி வெரி குட் கோச்.
0: சொல்லுமே சார் மெயின் சிட்டி, ஏன்னா நானும் அந்த ஆட்டத்தை பார்த்தேன், எனக்கு தெரியும் அப்பவே ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு சிட்டி வந்துருவாங்க, ஏன்னா பவுன்மத்தோடைய அதிக அளவு டிஃபென்சிவா போனதுனால எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்க போறாங்க. காரணம் ஹாலண்ட் இருக்காது சார் சிட்டியில.
1: ஆமா ஒன்லி பிளேயர் அந்த டிஃபரன்ஸ் ஹாலண்ட், அவர் அந்த ஹாலண்ட்னாலதான் அந்த அவர் கோல் அடிக்காட்டியும் அவர் வெரி ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டு ஒரு ஒரு ஸ்டார் ஆட்டிடியூடே இல்லாத பையன மாதிரி விளையாண்டு இருக்காரு. யார் வேணுமாலும் பார்த்தா ஹாலன்ல பார்த்தோம் பார்த்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஹாலன் ஹாலன்ல பாக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பீச்ல நீங்க பாருங்க 101% கொடுப்பாரு. அந்த மாதிரி யாரையும் மத்த பிளேஸ் பார்த்தது இல்ல, நிறைய ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் இருக்காங்க.
0: வெறித்தனமான ஒரு பிளேயர் நான் பார்த்தேன்னு சொன்னா அது வந்து நான் ரொனால்டோ சொல்ல, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜெயிக்கணும்.
1: ஆமா ஆனா
0: இல்ல,
1: ஆனா இப்ப வந்து ஹாலண்ட் தான் சார், நீ பாருங்க அவர் டிட்டர்மினேஷன் பாருங்க. ஆனா வந்து பேப்பே இல்லாதனால நான் வந்து மென் சிட்டியை நான் வந்து ரேட் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி. ஸோ ஆஸ்னல் அண்ட் ஆமா ஆஸ்னல் சேல்சி ரெண்டு பேர் இருக்காங்க. மென் சிட்டி வருவாங்க, மெனியும் வருவாங்க, பட் ஆனால் கொஞ்சம் டெஃபினட்லி பெட்டராக செய்யணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேம் எல்லாம் சொல்ல போறாங்க, இது ஃபர்ஸ்ட் கேம். ஸோ விட்டுட்டு பார்ப்போம். லிவர்பூல் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக
0: கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது கிட்ட நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க, அதுவும் என் வாயிலேருந்து வரதுக்கு நினச்சி நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. எனக்கு டாட்டனம் ஹாட்ஸ்பர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவங்க இந்த தவணையில் சிறப்பாக செய்வாங்களோன்னு தோணுது.
1: இருப்பாங்க வாங்கறதுக்கு இப்ப நான் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், டர்க்கி மென் சிட்டியோட இன்டர் பிளேயர், அவரை வாங்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணாங்க. ஆமா, ஏன்னா மொனாக்கோ ஸ்பெயின் பிரான்ஸ்ல இருந்தா நினைக்கிறேன். டர்க்கி வந்து பார்க்க பார்க்க அருமையா அந்த கேம் அவர் தானே டேர்ன் பண்ணார், ரெண்டு பாசஸ் கொடுத்து. ஸோ அவரை வாங்குறதுக்கே மென் சிட்டி வந்து யோசனை பண்ணாங்க. ஏன்னா இவெல்லாம் வந்து இந்த மேனேஜர் டிசிஷன் செய்யறது இல்ல, அவங்களுக்கு ஒரு குரூப்பா இருக்கு, ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும், அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மாறி ரொம்ப மாறிட்டு. அந்த காலத்துல ஒரே ஆள் தான் அலெக்ஸ் ஃபெர்குசன் சொன்னா வேணும்னா அந்த பிளேயர் வந்துருவாங்க, ரேங்க் கிளப் வேணும்னு சொன்னா அந்த வந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு அஞ்சு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்ல போட்டு பேசி இந்த பிளேயரை வாங்குமா அவ கரெக்ட் எப்படி அது மாதிரி எல்லாம் பார்த்து குட் பிளேயர்ஸ் வந்து நான் சொல்றேன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த கான்ட்ரவர்சி வேண்டாம்னு சொல்லி அவங்கள சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பாக்கணும்.
0: புரியுது. சரி சார், இப்ப இந்த தவணையின் டாப் ஃபைவ் நீங்க ஒரு டாப் ஃபைவ், நான் ஒரு டாப் ஃபைவ் கொடுக்க போறோம். உங்களுடைய டாப் 5 ஐந்தாவது இடத்துல இருந்து வாங்குனீங்க.
1: இரண்டாவது இடத்துல இருந்தா அஞ்சாவதா? ஸ்பர்ஸ் இருப்பாங்க, டாட்டனம் இருப்பாங்க, லிவர்பூல் இருப்பாங்க, செல்சி, மென் சிட்டி, ஆஸ்னல்.
0: ஓ வாவ், ஆஸ்னல் ஜெயிக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அதுல
1: இல்ல சார், அந்த ரிக்ரூட் நீங்க அந்த ரிக்ரூட்மென்ட் பார்க்கணும். ஒருத்தங்க ஜெயிச்ச பிறகு டைட்டில் அதோட அப்படி இருக்காங்களா இல்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அட்டா வந்து நல்லா படிச்சிருக்காரு, பிளேயர்ஸ் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு பிளேஸ் வாங்க. ஸோ யங் பிளேயர்ஸ் வந்து விடுறாரு, சம் ஆஃப் த யங் பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ், பட் ஹியர் இப்போ சக்சஸ் நினைச்சு தான் பார்க்குறாங்க எல்லாரும். நீ யாரை எத்தனை பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்க்கறது இல்லை.
0: அது அது உண்மை சார், அது உண்மை. அது அந்த காலம் இல்லை, இப்போ எவ்வளோ ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறதா உண்மை. என்னோட சொல்லிடுறேன், கொஞ்சம் ஆடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சாவது இடத்துல யுனைடெட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாலாவது இடத்துல லிவர்பூல், மூன்றாவது இடத்துல செல்சி, இரண்டாவது இடத்துல டாட்டனம், முதல் இடத்துல ஆஸ்டல் நினைக்கிறேன்.
1: பேசவே இல்லை
0: இல்ல சார், எனக்கு தோணல அவங்க இவ்வளவு தூரம் வருவாங்க.
1: எனக்கும் தோணல, பட் எனக்கும் தோணல. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் கோச் செலக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மென் சிட்டில இருந்து.
0: எனக்கு டிசம்பர் வரைக்கும் அவர் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். மாற்றங்கள் உண்டு அப்படிங்கறதுல மட்டும் சந்தேகமே இல்ல. நம்ம வர வாரங்கள்ல இன்னும் நிறைய பேசுவோம். உங்க நேரத்தை ஒதுக்கி என்னோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி ரவி.
0: விளையாட்டு விமர்சகர் வெங்கா அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டாரு. நேர்களே, உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும், என் குழு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப் வாயிலா எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை. சரியா, நேரம் இப்பொழுது 8:29 ஆகிவிட்டது.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் PIE விடோக் சவுத், விடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு விபத்து. PIE நோக்கி செல்லும் TPE KPE பிறகும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
1: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
2: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
5: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
6: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக் Chick Ham and Shroom, Ota Laksa, என உங்களுக்கு பிடித்த சுவைகளில்.
5: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
6: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
5: பீட்சா ஹட்.
1: கொஞ்சம்
5: சிந்தனை
6: நிறைந்த புண்டகை.

0: இடம்பெற்றது. அடுத்ததா சாய் அபியங்கர் அவருடைய இசையில வந்த இரண்டு பாடல்களை கேட்க போறோம். தெரிஞ்சோம் சட்டையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து தைரியமா உட்கார்லையா. எனக்கு புரியுது நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு. சேகர் ஓகே, மலேசியால இருந்து குறிப்பா ஜேபில இருந்து தகவல் அனுப்பிச்சிருக்காரு. அவரு முதல் 5 நிலைகள்ல வரப்போற குழுக்கள்னு சொல்லும் போது இதுதான் முடிவா இருக்கும் என்னுடைய கருத்துன்றாரு. அதாவது 5வது இடத்துல பிரைட்டன், 4வது இடத்துல மேன்செஸ்டர் சிட்டி, 3வது இடத்துல ஆஸ்னோ, 2வது இடத்துல செல்சி, முதல் இடத்துல லிவர்பூல் அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்காரு. பா, இப்படி விதமான கருத்துக்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. பாப்போம் நேரம் கிடைக்கும் போது அதை உங்களோட பகிர்ந்துக்குள்ள அவளை நான் காத்துட்டு இருக்கேன். சரியா,
1: 9:06 நிலவரம்.
0: 8:43 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ பிடோக் நார்த் அவெனி 3 பிறகு இதன் காரணத்தினால் டேம்பனீஸ் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
4: அடுத்து குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இ-பைக் ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் பெரூர் காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: 8:54 ஆகிவிட்டது. இபிஎல் பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து இடங்கள்ல யார் வரப்போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை உங்களை பல பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இறுதியா ஜெயபால் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத டக்குன்னு சொல்லிடுறேன். வேற ஐந்து குழுக்களும் முன்னிலைக்கு வந்தா சிறப்பா இருக்குமோ, இன்னும் பல குழுக்கள் வந்தா நல்லா இருக்குமோ எனக்கு படுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நல்ல ஒரு கருத்து தான். குறிப்பா ஐந்தாவது இடத்துல நியூ காசல், 4வது இடத்துல மேன் சிட்டி, 3வது இடத்துல பிரைட்டன், 2வது இடத்துல செல்சி, முதல் இடத்துல ஆர்சனல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹால் அவங்களையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம், சிறப்பாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயபால் தெரிவிச்சிருக்காரு. இப்படி வித்தியாசமான பட்டியல் உங்கள் கைவசம்தான், அனுப்பி வைங்க, அதை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக காத்துட்ருக்கேங்க. 8:55 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. இசிபி சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் பிஐஇக்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9:30 வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
4: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
1: இது

0: வழியாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஜி வி பிரகாஷ் குமாரோட சில சுப்ளாஷினி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக வரப்போறது எல்லாமே 90களில் வந்த பாடல்கள். எல்லா பாடல்களையும் கேட்டு முடிச்ச கேள்வி, நீங்க உருகி போக போறீங்க. கடையில உங்களுக்காக தங்க விலை நிலவரம், சுவாரஸ்யமான தகவல்கள், திரை தகவல் எல்லாமே காத்துட்டு இருக்கு. இணைந்திருக்க என்னோட நான் ரவி ஜி.

0: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
1: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
2: எல்லாம் SPM கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
1: SPM கோல்டு பொன்னி அரிசியா?
2: ஆமா, SPM கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. SPM கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா & Sons Private Limited.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: காரணம் விபத்துகள் நேர்ந்துள்ளன. டிபிஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இசிடிஇக்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பேஷா சாலைக்கு பிறகும் விபத்துக்கள். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் August 25 1825 பிரேசிலிய சாம்ராஜ்யத்திடம் இருந்து சுதந்திரம் பெற்றது யுருகுவே. தென் அமெரிக்க நாடான யுருகுவே பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா. யுருகுவே நாட்டின் தேசிய கீதம் கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் நீடிக்கும். ஆகவே உலகின் ஆக நீண்ட தேசிய கீதம் அப்படிங்கிற பெருமை யுருகுவேயின் தேசிய கீதத்தை தான் சேரும். 1930 உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளை வெற்றிகரமா எடுத்து நடத்திய நாடு யுருகுவே. ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, யுருகுவேல ஒவ்வொரு ஆடவருக்கும் 3க்கு மேல மாடுகள் இருக்கா. ஆக யுருகுவே நாட்டுல மனிதர்களை விட மாடுகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.

0: முகமூடி பராமரிப்பு சேவைக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
1: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
0: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
1: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
0: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: இளையராஜாவுடைய சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஒலி 9:00 இப்போ தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 182 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
2: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
0: நாவுறவைக்கும் பாபக்யூ சங்கி செக், உங்களுக்கு பிடித்த சுவைகளில்
2: இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும், தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
0: ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
2: பீட்சா ஹட்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.

0: காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வட துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: நீங்கள் ஊர்வலம் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால கண் எதிரே தோன்றினால் படத்திலிருந்து பாடல் வந்தது. அடுத்து வரப்போகுது உங்களுக்காக இந்த பாடல். அதிகமாக இருக்கின்றது நோக்கி செல்லும் வழியில் பிறகு ஐந்தாம் தடத்தில், அதோடு சாங்கியை நோக்கி செல்லும் பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது, அதனால் போக்குவரவு அங்கே அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968 1962 வெளிவந்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை வழங்கியிருந்தாங்க. அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருப்பாரு. குறிப்பா ஏஎல் ராகவன் பாடிய இந்த பாடலை மறக்க முடியுமா?
3: எங்கிருந்தாலும் வாழ்க,
0: இதே பாடலை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கணுங்கிற சிந்தனையில எழுதப்பட்டதுதான் இந்த பாடல் அப்படின்னு சமீபத்துல ஒரு பேட்டியில பாடல் ஆசிரியர் விவேக் பகிர்ந்து கொண்டாரு. அவரு எந்த பாட்டை பத்தி பேசுறாரு அப்படின்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல?
1: மற்றும் 87 சிங்கப்பூர் தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
3: கவிதை
2: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.

0: ராஜ்குமாரோட சில பாடலை கேட்டீங்க. துள்ளாதமனும் துள்ளும் படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது ஹரியருனுடைய குரல்ல. நேரம் இப்பொழுது 9:58.
1: ஒலி 9:58 போக்குவரத்து நிலவரம்.
0: CTEAYE செல்லும் வழியில் ஹேவ்லாக் சாலை எக்ஸிட் அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP பேஷாவுக்கு பிறகு விபத்து நேர்ந்துள்ளது. ECP சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் PIE அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு. மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:58 சமூக ஊடக பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ரஃபியோ நானோ அண்மையில ஜேபிக்கு போனப்ப என்ன செஞ்சோம் அப்படின்றத நீங்க பாக்கலாம். சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு போய் சம்பந்தமே இல்லாம சாப்பிடவும் செஞ்சோம். என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே வாங்க ஒலி 9:58 இன்ஸ்டாகிராம் பக்கமா. அந்த காணொளி உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டே இருக்குதுங்க. நாளைக்கு காலையில மீண்டும் 6 மணிக்கு சந்திப்போம். இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. பாய்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரில் பிள்ளை வளர்ப்பை எளிதாக்க உதவும் மேலும் பல திட்டங்களை அரசாங்கம் பரிசீலிப்பதாக பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா தெரிவித்துள்ளார். தேசிய தின கூட்ட உரையில் அறிவிக்கப்பட்ட குடும்ப ஆதரவு திட்டங்கள் பிள்ளை வளர்ப்பை ஆதரிப்பதற்கான முயற்சிகளின் தொடக்கம் என்றார் அவர். திருமணம், பிள்ளை வளர்ப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழு கவனம் செலுத்தும் அம்சங்கள் குறித்து சிஎன்இயிடம் அவர் பேசினார். வேலையிட சூழலை மாற்றுவது சவால் மிக்கது என்றார் திருவாட்டியந்திராணி. ஒருவர் விடுப்பு எடுக்கும்போது நிறுவனத்தில் செயல்திறன் பாதிக்கப்படலாம். ஊழியர்கள் விடுப்புக்கு செல்லும் அதே நேரத்தில் வேலை தொடர்ந்து நடக்கும் வகையில் வேலையிடங்கள் உருமாற வேண்டும் என்றார் அவர். கருத்தரிப்பு சிக்கல்களை எதிர்நோக்குவோருக்கான ஆதரவு திட்டங்கள் குறித்தும் பணிக்குழு ஆராய்வதாக திருவாட்டி இந்திராணி குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரானை முடக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. ஈரானுக்கு உதவும் நாடுகள் அமைப்புகள் மீது புதிய கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப்போவதாக அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்தார். நாடுகள் ஈரானுடனான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்றார் அவர். ஈரான் அதன் அணுவாயுத திட்டத்திற்கு நிதி ஆதரவு பெறுவதை தடுப்பது நோக்கம். மின்னிலக்க சொத்துகள், தொழில்நுட்பம், விமான, கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. ஏற்கனவே சுமார் 60 நிறுவனங்கள், தனிநபர்கள், கப்பல்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தது. இதற்கிடையே ஈரான் அமெரிக்காவின் மிரட்டலை நிராகரித்துள்ளது. பல ஆண்டுகளாக அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்டுள்ள தெஹரான் அந்த அச்சுறுத்தலை அமெரிக்காவின் மற்றொரு தோல்வி என்று சொல்லிற்று. மற்ற நாடுகளுடனான உறவுகளை கட்டுப்படுத்தும் நிலையில் அமெரிக்கா இல்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற பேச்சாளர் முகமது கலிபாஃப் சொன்னார். அமெரிக்க தடைகளுக்கு முழுமையாக தயாராக இருப்பதாய் கூறிய ஈரான், வாஷிங்டனின் மிரட்டலை நாடுகள் ஏற்றுக்கொண்டால் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. கெனடிய வாகனங்கள் மீதான இறக்குமதி வரிகளை 50 விழுக்காட்டிற்கு உயர்த்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். புதிய வரிகள் அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் என்றும் அவை வாகன உதிரி பாகங்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் சொன்னார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீதான அமெரிக்காவின் வரி தற்போது 25 விழுக்காடாக உள்ளது. கனடா அமெரிக்காவை ஏமாற்றி பணம் பறிப்பதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். அண்மையில் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கெனடிய பொருள்கள் மீது அமெரிக்கா 50 விழுக்காடு இறக்குமதி வரிகளை விதித்தது. அதற்கு பதிலடியாக கனடா அமெரிக்காவிற்கு எதிராக வரிகளை விதிக்கப்போவதாக அறிவித்தது. சீனா, வியட்நாம் இரண்டிலும் கடுமையான வெள்ளம். நாரா சூறாவளியால் பல நாள்கள் அவ்விரு நாடுகளிலும் கனமழை தொடர்ந்து பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஸு பகுதியின் பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் சுமார் 54,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாளை வரை சீனாவின் பல்வேறு வட்டாரங்களில் கனமழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியட்நாமில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் மாண்டார். கிட்டத்தட்ட 55,000 குடும்பங்கள் மின்சாரமின்றி தவிக்கின்றன. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்று அது சொன்னது. அத்தகைய குடியேற்றங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானவை என்பதையும் அமைச்சு மீண்டும் வலியுறுத்தியது. மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகரிப்பது கவலையளிப்பதாகவும் அது கூறியது. அத்தகைய வன்முறையை தடுக்கவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சு இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் தொடர்ந்து நெருக்கமாய் இணைந்து செயல்பட ஒப்புக் கொண்டுள்ளன. அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருதரப்புக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சோலை அவர் விமர்சித்ததோடு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக திரு டிரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ ஹுன்னும் நேற்று தொலைபேசி உரையாடல் நடத்தினர். கொரிய தீபகற்ப
விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்ட நெருக்கமாக இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். சீன அதிபர் சி பிரிக்ஸ் அமைப்பின் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது. அது 7 ஆண்டுகளில் அதிபர் சி மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணமாக அமையும். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமாகவும் அவரின் பயணம் பார்க்கப்படுகிறது. மாநாடு வரும் செப்டம்பர் 12-13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறும். மாநாட்டில் எல்லை மற்றும் வட்டார பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான நீண்டகால கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வழிகள் குறித்து பேசப்படக்கூடும். அண்மை காலமாக சீனாவும் இந்தியாவும் உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஆனந்தம் ஆரம்பம்.
8: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
9: மட்டன் சுக்கா.
8: அது இல்லங்க,
9: கொஞ்சம்
8: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது.
9: அது மட்டுமா?
8: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
9: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
8: ஹலீமா
9: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 25 தேதி பிறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரு நாளை நல்ல நாளாக மாற்றுவதற்கு எப்போதுமே பெரிய ஒரு நிகழ்வு நடக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சில நேரங்கள்ல ஒரு நல்ல செய்தி, ஒரு குறுஞ்செய்தி, தொலைபேசி அழைப்பு, யாரோ சொன்ன ஒரு சின்ன பாராட்டு, இவை அனைத்தும் நமக்கு புன்னகை புரிய வச்சிருக்கலாம். இது கூட இருக்காதுங்க, நீங்க எப்போதுமே தண்ணீர் ஊற்றுற செடிக்கு இப்ப மலர்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க பேருந்த நோக்கி ஓடுறாங்க, அந்த பேருந்த கிளம்புறதுக்குள்ள அவங்க அந்த பேருந்த எடுத்துட்டாங்கன்னா, அது நம்ம பேருந்து நிறுத்தத்துல இருந்து பாத்துட்டு இருந்தோம்னா, அது நமக்கு ஒரு வித மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவங்க ஓடி எப்படியாவது அந்த பேருந்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்படி மற்றவர்களுடைய சின்ன சின்ன செயல்களை பார்க்கும் போதும் நமக்கு அது ஒரு வித மகிழ்ச்சிய கொடுக்கும். அதே போல உங்களுடைய மனநிலைய உடனடியாக மாற்றக்கூடிய ஒரு சின்ன செயல் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு பாடல் மூலமா இருக்கலாம், ஒரு கப் காஃபி மூலமா இருக்கலாம், ஒருவருடைய குறுஞ்செய்தி அல்லது நோட்டிபிகேஷன், எதுவா வேணாலும் இருக்கலாம். அங்க அதுல ஒண்ணு ஒலி 968 கேக்குறதாகவும் இருக்கலாம். வாங்க அடுத்த 4 மணி நேரம் ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்காக நல்ல நல்ல தகவல்கள் பாடல்கள் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தயார்னா நானும் தயார். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மூன்று வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
3: கவிதை
4: இரவு நில ஆட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: உங்களுடைய கண் பார்வை எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய அந்த பெரிய கண்ணாடி அந்த விண்ட்ஷீல்ட் பார்க்கணும், அதே நேரத்துல அவ்வப்போது நம்முடைய ரியர்வியூ மிரர்வியும் நம்ம பார்க்கணும் இல்லையா? பின்னால இவ்வளவு கார்கள் வருது, அதே நேரத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டமாக தெரிவதற்கு கண்டிப்பா அந்த ரியர்வியூ மிரர் உதவும். ஆனா அந்த கண்ணாடி, அந்த பின்னால கார்கள் வர்ற கண்ணாடியை மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா விபத்துக்குள்ளாகலாம். முன்னால இருக்கிற அந்த பெரிய கண்ணாடியை நம்ம பார்க்கணும். அதனால எப்ப எப்ப அந்த ரியர்வியூ மிரரை பார்க்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதையே பார்த்துட்டு அதுலயே கவனம் செலுத்திட்டு காரை நம்ம ஓட்டினோம்னா நமக்கு அது ஆபத்தாக அமையலாம். அதே போலதான் வாழ்க்கையிலையும் பின்னோக்கி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடந்த கால வாழ்க்கை, கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்கள், நிகழ்வுகளை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னோக்கி செல்ல முடியாது. கார் முன்னால போகணும்னா நம்ம முன்னால இருக்கிற அந்த பெரிய கண்ணாடி அதுதான் நம்முடைய எதிர்காலம். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். பின்னால எப்ப நம்ம திரும்பி பார்க்கணும்னா நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் என்பதற்கான ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் திரும்பி பார்க்கணும்.
6: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
7: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ஒரு வீடு வாங்க நல்ல முகம் வரணா
1: நெட்லி இன்றா,
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
1: நெட்லி இன்றா,
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
1: நெட்லி இன்றா.
0: அது
1: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா நெட்லி இன்றா நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89
0: 8854 8989. நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லலது அழையுங்கள் 6206-1797.
2: சற்று முன்பு உங்களுக்காக துப்பாக்கி படத்திலிருந்து விஜய் ஆண்ட்ரே ஜெரமையா ஜோ கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால இமைக்கா நொடிகள் படத்திலிருந்து கிறிஸ்டபர் ஸ்டென்லி ஸ்ரீநிஷா ஜெயசீலன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:43 ஆகுதுங்க. உங்களுக்காக இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்தின் பாடல்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, அடுத்த 1 மணி நேரம் அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து வந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கலாம். 80கள் 90கள் காலகட்டத்துக்கே நம்ம போக போறோம். அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்காகவே. உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு விருப்ப பாடல் இருந்துச்சுன்னா இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பெஷல், இந்த ஒரு சிறப்பான அங்க ஒளிபரப்பாக இருக்குது. அதனால நீங்க அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய குரல் பதிவுகளை 9678 8 9 8. அம்மன் கோவில் கிழக்காளி படத்துல இருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல், இந்த பாடல் தான் அங்கத்தின் முதல் பாடலாக அமைய போகுது. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அங்கத்துக்காகவும் வருது. கேட்கலாம் வாங்க.

0: வேண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் உடைய சிறப்பு அங்கம் இடம்பெறதுங்க ஒலி 9:06 ஆனந்த மாறும் நிகழ்ச்சியில. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு அவர் நடிச்ச படங்களில் இருந்து பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கலாம். 80s 90s காலகட்டத்துக்கு நம்ம போக போறோம்னு சொல்லியிருந்தது.
3: காலை வணக்கம் ஹாலிமா, நல்லா இருக்கீங்களா? நான் அப்போ முன்கீங்கல இருந்து கலையரசி பேசுறேன்.
2: கலையரசி,
3: கேப்டன் விஜயகாந்த் எங்க அண்ணனோட பாடல் வந்து பாடாத தெம்மாங்கு அந்த பாட்டு, பூந்தோட்ட கவல்காரன் படத்துல இருந்து வேணும். மிக்க நன்றி.
2: அருமையான ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. 1988 வெளிவந்த பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் குரல்ல வரும் பாடல். இளையராஜாவின் இசையில கங்கை அமரனுடைய வரிகள்ல கேட்போமா?

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: ஏ அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: 8679-66466.
7: அடுத்து குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இபாய்க்கு ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் பெரு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

கேட்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நிகழ்ச்சியில் விஜயகாந்த் நடிச்ச படங்களில் இருந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
4: சிறப்பான காலை வணக்கம் ஹலிமா.
5: வணக்கம் அம்மா, சொல்லுங்க
4: எப்படி இருக்கிறீங்க? சரி, எனக்கு ஒரு பாடல். என்ன பாடல்னா, விஜயகாந்தோட

0: அடுத்த புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது.
1: பின்னிரவு 1:20 வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ,
0: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீ லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்.

0: கிழமை. சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
1: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். விஜயகாந்த் புரட்சி தலைவர், அவரை செல்லமா சொல்லி அழைக்கிறோம், ஆனா அவருடைய உண்மையான பெயர் என்ன, இயற் பெயர் என்ன?
4: ஹலீமா,
3: வணக்கம்.
4: உண்மையான பெயர் வந்து விஜயராஜ்.
5: குட் மார்னிங் ஹலீமா, நான் பிரியா பேசுறேன்.
3: சொல்லுங்க பிரியா.
5: விஜயகாந்தோட உண்மையான பெயர் வந்துட்டு விஜயராஜ் அழகர் சுவாமி.
3: அதுதான் அவருடைய முழுமையான பெயர், விஜயராஜ் அழகர் சுவாமி. என்ன, அவர் திரையுலகத்துக்கு வந்த பிறகு அவருடைய பெயர் விஜயகாந்தாக மாற்றப்பட்டது. முதல் படத்திலேயே அவர் ஒரு ஹீரோவாக முன்னணி கதாநாயகனாக நடிக்கலங்க. 1979 வெளிவந்த இன்னைக்கும் இளமை இந்த படத்துல அவரு ஒரு வில்லனா வந்தாரு. யாருடைய தெய்வம் இல்லாம, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, அவரே சொந்தமா சினி உலகத்துக்கு, திரை உலகத்துக்கு வந்து கால் பதித்து பல படங்கள்ல நடிச்சு, பல படங்கள் அப்படின்னு சொல்லும் போது 154 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம்னா, ஒரு வருஷத்திலேயே இவரு 18 படங்கள் நடிச்சிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு ஒரு படம். யோசிச்சு பாருங்க, 1 வருஷத்துல 18 படங்கள். 1984 இந்த வைதேகி காத்திருந்தால் போன்ற முக்கிய வெற்றி படங்களும் வந்திருந்துச்சு அவருக்கு. அதுவும் ஒரு பெரிய திருப்பு முறையாக அமைஞ்சிருந்துச்சு. இப்ப வாங்க, சின்ன கவுண்டர் படத்துல இருந்து பாடலை கேட்கலாம். அவருக்காகவே எழுதின ஒரு பாடல் மாதிரி இந்த பாடல் இருக்கும். 1992 வெளிவந்த சின்ன கவுண்டர் படத்துல இருந்து இளையராஜாவின் குரல்ல அவரே இசையமைத்து அவரே பாடிய ஒரு பாடல், அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரை கேட்போம்.

0: வீட்டு சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
4: மோகனா குறிஞ்சிதி வாயிலா விரும்பி கேட்ட பாடல் தான் அடுத்து ஒளிபரப்பாக இருக்குது. இந்த பாடல்ல ஹலிவா விஜயகாந்தோடைய முகபாவம் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த பாடல்? அது தர்மம் வெல்லும் படத்துல இருந்து தேவி தேவி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல வந்துட்டு இருக்க இளையராஜாவுடைய இசையில. ஆமாங்க, இந்த பாடல் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல், ஆட்டம் போட வைக்கிற ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். பல நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை நீங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சிலருடைய குரல் பதிவு ரொம்ப இறைச்சலா இருக்கு, சத்தமா இருக்கு, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, அல்லது உங்களுடைய வெளிப்புறம் உங்களுடைய குரலை விட சத்தமா இருக்குது. அப்படிப்பட்ட குரல் பதிவுகள் வந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, என்னால ஒளிபரப்ப முடியாது, வானொலிக்கு உகந்ததாக இருக்காது. தெளிவான குரல் பதிவுகள் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா உங்க பாடலை ஒளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திரும்ப நீங்க ஒரு முறை அனுப்பி வைக்கணும். சரியா? இப்ப வாங்க மோகன் அவர்கிட்ட பாடலை நம்ம கேட்கலாம்.

0: சூப்பரான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம்.
5: உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்தி

0: ஆஃபர்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: முடிஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி, அந்த பாட்டுல ஆடுவாரு விஜயகாந்த், நல்லா ஆடுவாரு. அதை முடிஞ்சா போட்டுங்க. ரொம்ப நன்றி.
4: கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. சீனி முகமது காசிம் செந்தூர பாண்டி படத்துல இருந்து மனு சுவர்ணலதா கொண்டு வராங்க. கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப நல்லா நடிக்க மட்டும் மாட்டாரு, ஒரு காலத்துல சக்க போட போட்டாருங்க, நல்லா ஆடுவாரு. பரதன் படத்துல எல்லாம் நம்ம பாத்துருப்போம். இப்ப வாங்க செந்தூர பாண்டி படத்துல இருந்து மனு சுவர்ணலதா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: Maverick Events in production Barangung. Masala Coffee live in Singapore. The Return Tour. Isai Rasikargane, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். கேப்டன் விஜயகாந்த் நல்ல ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு அவரோட பணியாற்றிய பல பேரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையானவர், தன்னடக்கம் உடையவர். சுருக்கமா சொல்லணும்னா சொக்க தங்கம்.
4: 100 படம் முடி வரைக்கும் ஒரு கூரை குட்டாயில ரெண்டு ஃபேன் ஓடும். கீழே வந்து ஒரு பெரிய ஒரு 20-15 ஒரு பெட் இருக்கும். அதுல அவரு, ராவுத்தர், நானு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 4-5 பேர், 5-6 பேர் அதுல தான் மேலப்பட்டு தூங்குவோம். அவர் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து அந்த பெட்ல எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த கேப்ல அவர் படுத்துவோம். என்ன சாப்பாடு தேவையில்லை லைஃப்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டதுல கிடைச்சிருக்கு. ஃபிலிம் ஃபேர் அவார்டு கொடுப்பாங்க, இல்ல பாட்டி வர மாட்டேன்றாரு. அதெல்லாம் அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம்.
3: இந்த பக்கம் வடிவு கரிசி என்ன சொல்றாங்க?
5: ப்ரொடியூசர் ஆக்கி விட்டதே விஜயகாந்த் சாமி. அவரே ஒரு ஹீரோ, அவரும் பிஸியான ஹீரோ. ஆனாலும் அவர் வந்து மோகனை போய் அப்ரோச் பண்ணுங்க, பிசினஸ் நல்லா இருக்கும். ஐயோ, நம்ம இனிமே சினிமாவே எடுக்க கூடாதுங்கிற லெவலுக்கு வந்துரு. நான் வந்து வைதேகி காத்திருந்தால் நடிச்சுட்டு இருக்கேன் உங்க விஜயகாந்த் சார். அவர்கிட்ட பேச சொல்றேன், படம் எடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்ப அவரு ஐடியா கொடுக்குறாரு. இப்ப மோகனுக்கு தான் நல்ல மார்க்கெட், அவர் தான் நல்ல நம்பர் ஒன் ஹீரோ. நீங்க தான் அவர் கூட 2-3 படம் நடிக்கிறீங்கல்ல, அப்படியே நைஸா கேளுங்க அவரோட டேட்டை. விஜயகாந்த் சார் எனக்கு சொல்றாரு. சரி சார், நான் போய் கேட்கிறேன். சார், என்ன அவரு டேட் இல்ல, 2 வருஷத்துக்கு இல்லன்ட்டாரு மோகன் சார். அவர் 2 வருஷத்துக்கு பிஸியா சார். சார், இந்த கதை நல்லா இருக்கு, நீங்க ஒரு தர கேளுங்க. பாய் டேட் கொடுக்க மாட்டானே, என்ன வேணும், பிஸியா இருக்கே, என்ன பண்றது. சரி, வந்து கதை சொல்ல சொல்லுங்க. கதையை கேட்டாரு, அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி, நம்மளே பண்ணலாம், நானே பண்றேன். அந்த படம் எனக்கு லாஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட் கிடையாது. அவரு தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கொண்டாந்ததே விஜயகாந்த் சார் தான்.
3: அது அவருடைய வேலை இல்ல, ஆனா மற்றவர்களுக்கு உதவணும், மற்றவர்களுக்கு கை கொடுக்கணும், எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் உதவணும்னு சொல்லி அவர் பல வழிகள்ல, பல முறையில, பல பேருக்கும் திரை உலகத்துல உதவி செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல பொது மக்களுக்கும் உதவி செஞ்சிருக்காரு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நம்ம சிங்கப்பூர்ல எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் தான். இதனால பருப்பு தானியங்கள் கொட்டி வச்சிருக்கிற டப்பாவை திறந்தா ஒரே பூச்சி.
3: உங்ககிட்ட சொல்றேன்,
0: இப்படி பழம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புங்க. பருப்பு தானியங்கள் வச்சிருக்கிற டப்பாக்குள்ள 2-3 வேப்பிலைகளை போட்டு வைங்க, அல்லது உலர்ந்த மிளகாய போட்டு வைங்க. இது இயற்கையான பூச்சி விரட்டியா வேலை செய்யும். வேப்பிலையோட கசப்பு, மிளகாயோட காரமோ பூச்சிகளை நெருங்க விடாது. மாசம் ஒரு தடவை இவற்றை மாத்திடுங்க, அவ்வளவுதான். ரசாயனமும் இல்லாம செலவும் இல்லாம உங்க தானியங்கள் பத்திரமா இருக்கும். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹாஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு

0: சைவ உணவகம் சைடல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: புத்து புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது?
4: பின்னிரவு 1:20. வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ.
3: அதன் பிறகு என்ன நடந்தது? முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீல் லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது?
5: காலை வணக்கம் அம்மா. விஜயகாந்த் நடிச்ச படத்துல கேப்டன் பிரபாகரன் படத்துல 100வது படம் கேப்டன் பிரபாகரன் படம், அந்த படத்துல பாசமுள்ள பாண்டியர் பாட போட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.
3: நீங்க விரும்பி கேட்ட பாடல் சற்று முன்பு ஒளிபரப்பானது மனு சித்ரா கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து யாருடைய பாடல் ஒளிபரப்பாக இருக்கு?
6: வணக்கம் மலிமா, நான் டான்ஸ் பேசுறேன். எனக்கு மாலை கருக்கையில் சோலை கருங்கூயில் ஏ வாடுதோ.
3: கேஜி ஏசுதாஸ் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடலை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. நீதியின் மறுபக்கம் பாடல இருந்து வரும் ஒரு பாடல். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல அவர் காக்கி சட்டை அணிந்து காவல் அதிகாரியாக வந்திருக்காரு. காக்கி சட்டினா விஜயகாந்த், விஜயகாந்த்னா காக்கி சட்டை மாதிரி ஒரு காலத்துல முத்திரை பதிச்சாரு. ஆனா அந்த சண்டே காவல்துறை மட்டும் இல்லாம என்னால மற்ற பாகங்களையும் நடிக்க முடியும் அப்படிங்கிற அவருடைய நடிப்ப மெருகூட்டுற மாதிரிதான் வைதேகி காத்திருந்தால் படம் 1984 வெளிவந்திருந்துச்சு. அதன் பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் அன்னை பூமி 3D ஒரு படம் வெளிவந்திருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த படம் தமிழ் சினிமாவின் முதல் 3D படமா அமைஞ்சிருந்துச்சு. அதுலயும் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 86வது வருஷத்துல ஒரு வயதான காவல்துறை அதிகாரியா கேப்டன் விஜயகாந்த் ஊமை விழிகள் படத்துல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படத்துல இவருக்கு உண்மையான வயது பாத்தீங்கன்னா 30கள் கிட்டதான் இருந்துச்சு. இந்த படத்தின் பின்னால் இருந்தவர்கள் பலர் திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த புதியவர்கள். ஆபவாணன், அருண் பாண்டியன், ஆர் அரவிந்தராஜ்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எளிமையான கூட்டத்தோட சேர்ந்து இவர் நடிச்சிருந்தாரு. சரி, கேப்டன் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய 100வது படத்துலதான் கேப்டன் பிரபாகரன் சொல்லவா வேணும் பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. சற்று முன்பு கூட பாடல ஒளிபரப்பு இருந்த இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் கேப்டன் என்ற பெயர் விஜயகாந்துடன் நிரந்தரமாக இணைந்தது. பல விருதுகளையும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பெற்றிருக்காரு, அதுல பத்மபூஷன் விருதும் ஒன்று.
7: கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா, பிரேக்னா உடனே போக மாட்டாரு, கீழே சாப்பிடுறவங்க வரைக்கும் போய் பாப்பாரு. எல்லாருக்கும் சிக்கன் இருக்கா மட்டன் இருக்கா அப்படின்னு அவரு போய் பாப்பாரு. பாத்துட்டு கடைசியா தான் போய் அவர் போய் சாப்பிடுவாரு. ஏன்னா நான் இதை கண்கூடா பாத்துருக்கேன். அப்ப இதை வந்து அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் என்கிட்ட பேசிட்டு சொன்னாரு, ஒரு நாள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 13 பேருக்கு சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. அப்போ நாங்க வெறும் குழம்பு மட்டும் ஊத்துனாங்க, நாங்க கறி இல்லையான்னு கேட்டதுக்கு எங்களை மேனேஜர் திட்டி விட்டாரு. இதை வந்து தூரமா இருந்து கேப்டன் பாத்துட்டாரு. பார்த்துட்டு நேரம் வந்து கேப்டன் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா கோவம் வந்து அடிச்சுடுவாரு. அது நானே கண் கூட நிறைய வாட்டி பாத்துருக்கேன். பட் 5 நிமிஷத்துல அது மறந்துடுவாரு. மேனேஜரை கூப்பிட்டு அடிச்சாரு, அடி நீ என்ன, நீ அவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல, எல்லாருக்கும் தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி வெறும் குழம்பு ஊத்தலாம், மட்டன் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணி அதுக்குள்ள 13 பேருக்கு உடனே மட்டன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும். அதுதான் கேப்டன்,
8: the nicest human being அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார். அவர் மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அவர் மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரன் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க நான் மட்டும் இல்லை, நீங்க இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே, சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே யார்கிட்ட போய் கேட்டாலும் ஐயோ விஜயகாந்த் சார் தங்கமான மனுஷன் சார் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லவர்,

0: நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. மலாக்கா சிங்கப்பூர் நீரிணையை அனைத்துலக கப்பல் போக்குவரத்திற்கு தடையற்றதாகவும் பாதுகாப்பானதாகவும் வைத்திருக்க சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகள் மீண்டும் உறுதி தெரிவித்துள்ளன. இன்று நடைபெற்ற 17வது ஒத்துழைப்பு கருத்தரங்கில் அந்த 3 நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டன. அந்த நீரிணையில் கப்பல்கள் செல்வதற்கான உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவை வலியுறுத்தின. அந்த வட்டாரத்தையும் அங்குள்ள கப்பல் போக்குவரத்தையும் பாதுகாப்பாய் வைத்திருப்பதில் பிற நாடுகளுக்கும் அனைத்துலக அமைப்புகளுக்கும் முக்கிய பங்கிருப்பதாய் 3 நாடுகளும் தெரிவித்தன. சிங்கப்பூரும் வியட்நாமும் அரசாங்கத்துறை, தலைமைத்துவம், தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. நிச்சயமற்ற அரசியல் பொருளாதார சூழலை கையாள அது இருதரப்புக்கும் உதவியாக இருக்கும். இரு நாடுகளும் எவ்வாறு தலைவர்களை அடையாளம் கண்டு உருவாக்குகின்றன என்பதை ஒப்பிட்டு பார்த்து பயனடைய முடியும் என்று பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சன்சுன் சிங் கூறினார். முதல் சிங்கப்பூர் வியட்நாம் உத்திபூர்வ கலந்துரையாடலில் திரு சான் பேசினார். வருங்கால சவால்கள் குறித்து இருதரப்பும் வெளிப்படையாய் கருத்து பரிமாற நிகழ்ச்சி உதவும் என்றார் அவர். கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50 விழுக்காட்டிற்கு உயர்த்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும் புதிய வரி வாகன உதிரி பாகங்களுக்கும் பொருந்தும் என்றார் அவர். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அமெரிக்கா தற்போது 25 விழுக்காடு வரி விதிக்கிறது. கனடா அமெரிக்காவை ஏமாற்றி பணம் பறிப்பதாக அதிபர் டிரம்ப் சொன்னார். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு இறக்குமதி வரியை சனிக்கிழமையன்று விதித்தது. பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களுக்கு வரி விதிக்கப்போவதாக கனடாவும் அறிவித்தது. அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கிறது. அந்நாட்டின் ஹயாத் தஹிரிர் அல் ஷாம் குழுவும் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறது. அதன் மூலம் பல்லாண்டு பொருளாதார தடைகளிலிருந்து சிரியாவுக்கு நிவாரணம் கிடைக்கும். புதிய அறிவிப்பு சிரியாவிற்கு கூடுதலான முதலீடுகளை ஈர்க்கும், அங்கு அரசியல் பொருளாதார நிலைத்தன்மையை கொண்டுவர உதவும் என்றார் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட். சிரியா மீதான தடைகளை தளர்த்துவதாக அதிபர் டிரம்ப் அண்மையில் உறுதியளித்தார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் நெருக்கமான ஒத்துழைப்பை தொடர சம்மதித்துள்ளன. அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருதரப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை குறைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். தென்கொரியாவை விமர்சித்த திரு டிரம்ப் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுடன் மீண்டும் பேச்சு நடத்த விரும்புவதாகவும் கூறியிருந்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோ ஹுன்னும் நேற்று தொலைபேசியில் உரையாடினர். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை நிலைநாட்ட நெருக்கமாய் இணைந்து செயல்பட தலைவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர். இந்தோனேசியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் மலேசியாவின் பல இடங்களில் காற்றின் தரம் மோசமாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. நேற்று மாலை 21 வட்டாரங்களில் அந்த நிலை நீடித்தது. மலேசியாவின் கிழக்கே உள்ள சிரியான் பகுதியில் தொடர்ந்து 5 நாளாக காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. இதற்கிடையே இந்தோனேசியா செயற்கை மழை பொழிய வைப்பதற்கு தனது ஆகாய வெளியை மலேசிய விமானங்களுக்கு திறந்துவிட ஒப்புக்கொண்டுள்ளது. இரு நாடுகளும் அந்த வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டை சமாளிக்கும் நடவடிக்கையை தீவிரமாக்குகின்றன. இருதரப்பு எல்லைப் பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடுவதாக மலேசிய சுற்றுப்புற அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய ராணுவம் அதற்கு ஒத்துழைக்கும். தேவைப்பட்டால் இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை அணைக்க உதவவும் மலேசியா முன்வந்துள்ளது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அவ்விரு நாடுகளிலும் இடைவிடாமல் மழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்சு பகுதியின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சுமார் 54,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாளை வரை சீனாவின் பல்வேறு வட்டாரங்களில் கனமழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியட்நாமில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் மாண்டார். கிட்டத்தட்ட 55,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது

12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். சற்று முன்பு உங்களுக்காக 11 மணியில் இருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச படங்களில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பி இருந்தேன். அதே நேரத்தில் நீங்களும் சில விருப்ப பாடல்களை கேட்டிருந்தீங்க, ஒலிபரப்பி இருந்தேன். நன்றி உங்களுடைய குரல் பதிவுகளுக்கு. சரி, இப்ப உங்களுக்காக

இந்த மென்மையான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து மொழி பக்கமா இணைஞ்சிருங்க. ஒரு கேள்வியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மூன்றுக்கும் என்ன தொடர்பு? இந்த அங்கத்துல நம்ம ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பனி டயல் உஜ்ஜயினி கொண்டு வரும் பாடல் இது. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை? இந்த மூன்றுல ஒன்றுக்கு உயிர் இருக்கு, இரண்டுக்கு கிடையாது. Wombat வந்து ஒரு விலங்கு வகை. இது ஆஸ்திரேலியாவில அதிகம் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது ரூபிக்ஸ் கியூப், உங்களுக்கு என்னன்னு தெரியும். மூன்றாவது டைஸ், இந்த பரமபத விளையாட்டுலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த டைஸ். இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குதுங்க. டைஸ் ரூபிக் கியூப்ஸ் வச்சு என்ன ஒற்றுமைன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா Wombat இதுவும் இந்த பட்டியல்ல அடங்கியிருக்கு, சேர்ந்திருக்கு. எப்படி, என்ன ஒற்றுமை, என்ன பொதுவா இருக்கு இந்த மூன்றுக்கும், யோசிச்சு பாருங்க. Wombat, டைஸ், ரூபிக்ஸ் கியூப், இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன பொதுவா இருக்கு? வாட்ஸ்அப் செய்யுங்க மக்களே. 9678 9688
1: போக்குவரத்து நிலவரம்
0: எதிர்பார்க்கலாம். சுங்கச்சாவடியில தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமா காணப்படுது. பிஆர்இ நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் சென்டர் ரோட் நுழைவாயிலில் விபத்து. எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகு அங்கே வாகனம் பொழுதாக இருக்குதுங்க. வுட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல். டுவாசி நோக்கி செல்லும் ஏஒய் பிஆர்இ பிறகு சாலை பணி.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 9679.

0: குட் ஆஃப்டர்நூன் ஹலிமா. சொன்னதுக்கான மூணுத்துக்கான ஒற்றுமை வந்துட்டு எப்படி சொல்றது, சிக்ஸ் ஃபேஸஸ். இப்ப ரூபி கியூப்ஸ் வந்து சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கு, டைஸ்லயும் சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கு. மூம்பட் வந்துட்டு அதோட உடல் அமைப்புல வந்துட்டு தனித்துவமா ஒரு ஆறு தொடர்புகள் இருக்கும்.
1: நல்ல யோசனை, நல்ல சிந்தனை, நல்ல முயற்சிமா பிரியா. கரோலினாமா குறிஞ்சி அனுப்பி வச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த 3D வடிவம் இருக்கும் ஹலிமா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா வம்பேட்டுக்கு எப்படி 3D வடிவம் இருக்கும்? அது ஒரு விலங்கு இல்லையா, அது ஒரு உயிரினம். யோசிச்சு பாருங்க, சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டுட்டு இருக்கேன். வம்பேட் இது ஒரு விலங்கு வகை, ஆஸ்திரேலியால அதிகமா நீங்க காணலாம். இரண்டாவது பகடை, அதாவது டாய்ஸ். மூன்றாவது ரூபிக்ஸ் கியூப். ஒன்றுக்கு உயிர் இருக்கு, இரண்டுக்கு உயிர் இல்லையே, இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுதான் கேள்வியே. சிந்திச்சு பாருங்க, இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னது அது?

மெக்டொனால் பீட்சா ஹாட்டின் பத்து வள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் பத்து வள்ளி தான். 25 வள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பாபக்யூ சங்கி சீக், சீக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓட்டா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள், இன்றே கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இரண்டு பீட்சாஸ்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த அவளை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: வேண்டியதா?
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: நியூவாட்சில் ஸ்டார்ஹாப்பின் ஹாப் பிரீமியர் ஒளி வழிகளில் புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூவாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.

மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல, அதாவது என்ன ஒற்றுமை அங்கத்துல? இன்றைக்கு நான் கொடுத்தது கியூப், அதை நீங்க கனசதுர அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். டைஸ், பகடை, அதே நேரத்துல வம்பேட், இது ஒரு விலங்கு வகை, ஆஸ்திரேலியாவில அதிகமா நீங்க காணலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை சம்பந்தம் இருக்குதுங்க. அந்த சம்பந்தத்தை ரொம்ப அழகா சரிய மகேந்திரன் அவர் குறிஞ்சதை வாயிலா பதில அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க நான் மன்னிச்சிருங்க, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வாழ்நில இருந்து தள்ளி போயிட்டு திரும்ப வாங்க. அப்படி கார்ல பயணம் மேற்கொண்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வாழ்நிலை அளவு கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் அருவறுப்பா இருக்கலாம். அதே நேரத்துல நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்பவே எச்சரிக்கை கொடுக்கறேன், கொடுக்கலன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மூன்றுக்கும் பொதுவானது கியூப் வடிவு. டைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பகடக்காயும் இந்த ரூபிக்ஸ் கியூப்பும் கனசதுர வடிவத்துல இருக்குது. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா வொம்பேட்டும் இந்த பட்டியல சேர்ந்திருக்கு. இதற்கு உயிர் இருக்கு. இந்த ஒம்பேட் ஏன் இந்த பட்டியல சேர்ந்திருக்கு புரியலையே. இந்த விலங்குக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒம்பேட் என்பது ஆஸ்திரேலியாவில வாழும் ஒரு மெர்சிபியல் விலங்கு வகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. உலகில கியூப் வடிவத்துல கழிவு வெளியிடும் ஒரே அறியப்பட்ட விலங்கு இதுதாங்க. ஆமா, ஒரு ஒம்பேட் ஒரு நாள்ல சுமார் 80 முதல் 100 கியூப் வடிவ கழிவுகளை வெளியிடுமா. ஒவ்வொரு கியூப் கழிவும் சுமார் 2 சென்டிமீட்டர் அளவுல இருக்குமா. சரி, இதை எப்படி உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது இந்த கழிவு குடலுக்குள்ளேயே உருவாகுதுங்க. சாதாரணமாக வட்ட வடிவம் தான், கியூப் வடிவம் உருவாகுவது குடலுக்குள்ளேயே உருவாகுது. ஜார்ஜிய டெக் ஆய்வாளர்கள் சிடி ஸ்கேன்ஸ் மற்றும் குடல் மாதிரிகளை பயன்படுத்தி இதை உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஒம்பேட் குடலின் கடைசி பகுதியில சில இடங்கள் அதிகமாகவும் சில இடங்கள் குறைவாகவும் நெகிழும் தன்மை கொண்டுள்ளதுனால அது சாப்பிடுறது உணவு இருக்குது இல்லையா, அந்த உணவு கழிவாக மாறி இந்த பகுதியில செல்லும் போது இந்த மாறுபட்ட அழுத்தமும் சுருக்கமும் சேர்ந்து 4 தட்டையான பக்கங்களையும் மூலைகளையும் மெதுவாக உருவாக்குகின்றன. அதோட இந்த ஒம்பேட்டுடைய செரிமான தன்மை இருக்குது இல்லையா, ரொம்ப மெதுவா செரிமானமாகும். அந்த நீண்ட செரிமான பயணத்துல அதிகமான நீர் உறிஞ்சப்படுவதால கழிவு ரொம்ப உலர்ந்து கியூப் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளுது. அதனாலதான் கியூப் வடிவத்துல அந்த கழிவு வெளியாகுதா. அதனாலதான் டைஸ், பகடை, ரூபிக்ஸ் கியூப், ஒம்பேட், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா கனசதுரம் வடிவம் தான் ஒரு பெரிய தொடர்பா இருக்குது.

0: ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணைக்காவும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
4: நிகழ்ச்சியில்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியுலிருப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில்

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக வீரமணி தாசன் குழுவினர் பாடியது.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அனோட் ஷெல்லப்பா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனுட் செல்லப்பா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இசைமுரசு எம் நாகூர் ஹனிஃபா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இசைமுரசு எம் நாகூர் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன் ராஜலட்சுமி குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக ராஜலட்சுமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை கிறிஸ்தவ கீதமாக ரவி மோகன்ராஜ், பிரவீன் ஜிம், ஜெபா பெனிய குழுவினர் பாடிய இந்த பாடல்

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் ரவி மோகன்ராஜ், பிரவீன் ஜிம், எப்ரா பெனி ஆகியோர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இறை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக கயல் ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ஏஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி ஐயப்பன் பூல் மாலையுடன் ஸ்ரீபுரம் சதாசிவம் குழுவினர் பாடி.

ஐயப்பன் புகழ்மாலை கேட்டீர்கள். அந்த பாடலை தந்திருந்தார்கள் ஸ்ரீபுரம் சதாசிவம் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடி.

0: கிறிஸ்தவ கீதமாக
1: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நற்சிந்தனின் நேரம். நற்சிந்தனின் நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நல்லா இருக்கீங்களா?
1: நாங்கள் நிறைவா இருக்கிறோம். நீங்கள் அவ்வாறு இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, கருவறையில் உள்ள மரகத லிங்கம். பழனி முருகன் சன்னதியில் மூலவர் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் அமைந்துள்ளது. இந்த மரகத லிங்கத்தை சித்தர் போகர் தேடி எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே பிரதிஷ்டை செய்து பூஜித்ததாக கூறப்படுகிறது. இந்த லிங்கத்தை சாதாரணமாக பார்ப்பது கடினம். அர்ச்சகர்கள் கற்பூர தீபாரதனை காட்டி அதன் ஒளி அருகில் கொண்டு செல்லும் போது மட்டும்தான் லிங்கத்தின் பச்சை நிற பொலிவை நாம் தரிசிக்க முடியும். பழனி மலையில் தென்மேற்கு பிரகாரத்தில் போகர் சித்தர் சனி சன்னதி அமைந்துள்ளது. பழனி மலையில் மொத்தம் இரண்டு மரக லிங்கங்கள் உள்ளன. ஒன்று முருகரின் கருவறையிலும் மற்றொன்று இந்த போகர் சமாதி பீடத்தின் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. போகர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பாக இந்த இரண்டு லிங்கங்களுக்கும் மிக தீவிரமாக பூஜைகள் செய்துள்ளார். இங்கிருந்து முருகனின் கருவறைக்கு செல்ல ஒரு தடசிய சுரங்கப்பாதை இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. பழனி கோயில் கருவறையின் உள் பிரகாரத்தில் அமைப்பானது பழமையான திராவிடர் மற்றும் பாண்டியகால கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது. முருகப்பெருமானின் கருவறையை சுற்றியுள்ள முதல் உள் பிரகாரத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியாக இரண்டு சிறிய சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கருவறைக்கு பின்புற சுவர்களிலும் சுற்றியுள்ள பிரகாரத்தின் சிவகோஷ்டங்களிலும் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள் அல்லது லிங்க வடிவங்கள் செதுக்கப்பட்டு பூஜிப்பது மரபாகும். முருகனின் மூலவர் சிலை சாதாரண கல்லால் ஆனது அல்ல. அது நவபாஷணம் எனப்படும் ஒன்பது வகையான நச்சுத்தன்மை உள்ள கனிமங்களை சித்தர் போகர் மருந்தாக மாற்றி தயாரித்ததாகும். இதனால்தான் மூலவர் மீது ஊற்றி எடுக்கப்படும் அவசர பொருட்கள் நோய்களை தீர்க்கும் மருந்தாக மாறுகின்றன. பழனிமலைக்கு செல்லும் போது முருகரை மட்டும் தரிசிப்பதுடன் இல்லாமல் கருவறையில் இடது பக்கம் உள்ள மரகலிங்கத்தின் தீபாராதனையும் பிரகாரத்தில் உள்ள போகர் சன்னதி மரகத லிங்கத்தையும் தரிசிப்பது முழுமையான ஆன்மீக பலனை கொடுக்கும் என்று கூறி நின்ற பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக அமைய இறைவனையும் வண்டிபுட வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 ஐக்கிய ராட்சியத்தில் 7:08. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன். இனிமையா

0: சொல்லி இயேசு கிருஷ்ணன் நாமத்துல ஜெயகுண்டப்பங்களை எடுத்துக்கொண்டு நன்றன் தீச்ச மோட்டை பாலன் சுத்த வேதாகமத்திலிருந்து புனித லூக்காளின் சுவிசேஷம் 19 அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் பெரும் செல்வந்தனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசுவை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் மக்கள் கூட்டத்தில் இயேசுவை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாவியை கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் ராமே டிஆர்டி என்றும் ஆசீர்வதித்து எடுத்துவார் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:11 ஐக்கியராஜ்யத்தில், 7:11. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கும் நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை வணக்கம். நாயகி நலமா?
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நன்றி,
2: நன்றி, நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ராமனுக்காக லட்சுமணன் செய்த தியாகம். ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றவின் ராமரை பார்த்து ஆசி கூற அகஸ்திய மா முனிவர் அயோத்திக்கு வருகை புரிந்தார். அப்போது ஒரு சபையினரை பார்த்து, ராவணன் வரத்தை விட லக்ஷ்மணன் ராவணனின் மகன் மேகநாதனை வதைத்ததே மாபெரும் வீர செயல் என்றார் அகஸ்தியர். அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமாக அகஸ்தியரை பார்க்க, ஸ்ரீராமர் ஏதும் அறியாதவர் போல், சுவாமி இதை வைத்து அப்படி கூறினீர்கள், மேகநாதன் அவ்வளவு சக்தி உள்ளவனா என்று கேட்க அகஸ்தியர், ராமா எல்லாம் அறிந்தவன் நீ, ஆனால் ஏதும் அறியாதவன் போல் லக்ஷ்மணனின் பெருமையை என் வாயாலே கூற வேண்டும் என்றுதானே அறியாதவன் போல் கேட்கிறாய்? சரி, நானே கூறுகின்றேன். சபையோர்களே, ராவணன் மகன் மேகநாதன் தேவலோக அரசன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து வைத்ததை யாவரும் அறிந்தது. நான்மக கடவுள் பிரம்மா இந்திரனை விடுவிக்க மேகநாதனிடம் கோரிக்கை வைக்க, மேகநாதன் இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் தாங்கள் எனக்கு 3 அரிய வரங்கள் தர வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்திருந்தார். 14 ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும், 14 ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காது இருப்பவனும், அதே 14 ஆண்டுகள் எந்த ஒரு பெண் முகத்தையும் ஈரெடுத்து பார்க்காது இருப்பவன் இவனோ, அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவுடன் 3 வரங்களை பெற்று இந்திரனை விடுவித்தான். அதனால் மேகநாதனை இந்திரஜித் என்று அழைத்தனர். இப்படிப்பட்ட மேகநாதனை வதம் செய்த லக்ஷ்மணனுக்கு பெருமை சேரும் என்று கூறி முடித்தார். உடனே ராமர், சுவாமி லக்ஷ்மணன் என்னுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் உணவு முறக்கவும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என கேள்வி எழுப்ப, அகஸ்தியர் அனைத்தும் அறிந்து வைத்துக் கொண்டே இருக்கிறாயே, சரி, செத்து பொறு. உன் கேள்வி

0: வேடிக்கையானபடியே லக்ஷ்மணனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி லக்ஷ்மணனை அழைத்தார். சபைக்கு வந்த லக்ஷ்மணன் அண்ணன் ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையோரையும் வணங்கியவன் ராமர் தன் சந்தேகத்தை கேட்டார். லக்ஷ்மணா, என்னோடு வனவாசம் இருந்தபோது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமையும் உணவு உண்ணாமையும் உறக்கம் கொள்ளாமையும் இருந்தாய் என அகஸ்தியர் கூறுகிறாரே, எப்படி என சபையோர் முன் விளக்க முடியுமா? லக்ஷ்மணரே, அண்ணா உங்களுக்கு நினைவிருக்கலாம், ரிஷிமுக பர்வதத்தில் மாதா சீரை தேடி அலைந்த போது மாதாவால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவன் நம்மிடம் காட்டும் போது அன்னை பாத அணிகலன்களை தவிர வேறு எதுவும் என்னால் அடையாளம் காண முடியவில்லை. காரணம், அன்னையின் பாதத்தை மட்டுமே பார்த்து நான் தினம் வணங்குவேன். அதனால் பாத அணிகலன்களை மட்டுமே என்னால் அடையாளம் காண முடிந்தது. அடுத்து வனவாசத்தின் போது நீங்களும் மாதாவும் இரவில் உறங்கும் போது நான் காவல் புரியும் நேரம் நித்ராதேவி என்னை ஆட்கொள்ள வரும் நேரம். நான் நித்ராதேவியிடம் ஒரு வரம் கேட்டேன். அம்மா, என் அண்ணன் ராமரையும் என் அண்ணியான மாதா சீதா தேவியையும் பாதுகாக்கவே நானும் அண்ணனோடு வனவாசம் வந்துள்ளேன். அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை என்னை நீ ஆட்கொள்ளவே கூடாது. இந்த வனவாசம் முடியும் வரை எனக்கு உறக்கமே வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன். நித்ரா தேவியும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து என்னை 14 ஆண்டுகள் ஆட்கொள்ள மாட்டேன் என வரமளித்தார். அதனால் எனக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் இருந்தது. மூன்றாவது, நம் குருநாதராகிய விஸ்வாமித்திரர் நம் உடல் சோறு அடையாமல் இருக்கவும் பசியை எடுக்காமல் இருக்கவும் பல அதிபலா என்னும் மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம் இருவருக்கும் அவரது யாகம் வெற்றி பெற காவல் புரிந்ததற்காக உபதேசித்தார். அந்த அதிபலா மந்திரத்தை தினமும் உச்சரித்தே எனக்கு பசி ஏற்படாமலும் உடல் சோறு அடையாமலும் பார்த்து கொண்டேன் என்று கூற சபையினர் எல்லோருமே லக்ஷ்மணனை ஆச்சரியமாக பார்க்க ஆஞ்சநேயர் அயர்ந்தே போன. லக்ஷ்மணரின் ராமபக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து லக்ஷ்மணனை கண்ணீருடன் ஆர தழுவிக்கொண்ட ஸ்ரீ ராமஜெயம் சொல்வது எவ்வளவு புண்ணியமோ அப்படியே ஸ்ரீ லக்ஷ்மண ஜெயம் சொல்வதும் புண்ணியமே என்று கூறியே
1: அவர்களை தொடர்ந்து நற்சிந்தனை நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புற வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு ஒரு நிமிஷம் பொருங்க ராஜா வரேன். இது நச்சினை
1: எடுத்துக்கொண்டு
2: திருப்பாடல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 96, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்கின்றது திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 23, திருவசனங்கள் 23-26. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்கிறே, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. புருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகின்றீர்கள். குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக மறைநூல் அறிஞரையும் பரிசெயரையும் இயேசு மீண்டும் ஒருமுறை சாடுவதை இன்றைய வாசகம் மூலம் அறிகின்றோம். இன்று அவர்களை வெளிவேடக்காரர் என்று இயேசு அழைக்கின்றார். அரிசயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வெளி தோற்றத்திற்கு நேர்மையாளர்களாக இறைப்பற்று மிகுந்தவர்களாக காட்சி தந்தனர். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் கொள்ளை பொருட்களும் தன்னல விருப்புகளும் நிரப்பினர் என்று இயேசு கூறுகின்றார். எனவே உட்புறத்தை உள்ளத்தை முதலில் தூய்மையாக்குங்கள் என்று அறிவுரை பகர்கின்றார். நாமும் நமது உள்ளத்தை கொஞ்சம் ஆய்வு செய்வோம். கொள்ளை பொருட்களும் தன்னல விருப்புகளும் அங்கே இருக்கின்றனவா என்று சோதிப்போம். பிறருடைய பொருட்களை உடைமைகளை அடைய விரும்புவது கொள்ளை பொருள். பிறர் மீது அக்கறை கொள்ளாமல் நமது இன்பம் ஆசைகள் இவை பற்றியே அதிக ஆர்வம் கொள்வது தன்னல விருப்பு. இவை இரண்டும் நம் மனதில் இருக்கும் வரை நமது உட்புறம் தூய்மையற்றதாகவே இருக்கும். நமது வெளி அடையாளங்கள், வழிபாடுகள், சிவங்கள், தோற்றங்கள் அனைத்தும் வெளிவேடமாகவே இருக்கும். தூய்மையின் ஊற்றே இறைவா, எனது வாழ்வும் பரிசெயல்களைப் போல வெளிவேடம் நிறைந்ததாக இருப்பதற்காக மனம் வருந்துகின்றேன், மன்னிப்பு கோருகின்றேன். எனது உள்ளத்திலும் கொள்ளை பொருட்களும் தன்னல விருப்புகளும் நிறைந்து உள்ளன. அவற்றை அகற்றி உமது அன்பால் நிரப்பி என்னை தூய்மைப்படுத்தியதும் உமக்கே புகழ் நன்றி ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடம் நன்றாக விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக பொங்கியூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
3: காலை வணக்கம்
1: இளமை
3: முதல் முதுமை வாழ வைத்து நன்றி சொல்ல வேண்டும். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் மன தூய்மையோடும் இறைவனை வழங்கி வழிபட்டு இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நம்மை நாமே காப்பாற்றி கொண்டு நோயற்ற வாழ்வே எல்லா குறையற்ற செல்வமே. இதை இறைவிடம்தான் பெற்றுக் கொள்ளவும் வேண்டும். காலை எழுந்தவுடன் அதிகம் கவலைப்படாமல் மனதை உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும். இதில் தான் ஆரோக்கிய வாழ்வே அடங்கி உள்ளது. அமைதி பொறுமை மகிழ்ச்சியான நிலையில்தான் இதையும் சாதிக்கலாம். பணியில் முறுத்திறமையும் வெளிப்படுத்த முடியும். அமைதி பொறுமை புரிந்துணர்வு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் வாழ்க்கையே துன்பமாகிவிடும். எல்லாமே இறைவன் செயலெனவும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரவனவும் இதுவரை காலமும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையோடும் இறைவனிடம் பயபக்தியாக வாழ வேண்டும். வரும்போது எதையும் நாங்கள் கொண்டு வரவில்லை, போகும் போது எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. எல்லாமே இறைவன் தந்ததுதான். பழமை என்றும் மறக்காமல் இறைவன் அருளும் ஆசியோடும் முதுமையிலும் வாழலாம். முழுமையாகவும் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழலாம் இறை ஆசியுடனும். அடிப்படை ஒழுங்கு என்பது நமக்கு நாமே உண்மையாக இருப்பதுதான். முதலில் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். மக்களின் நலமாக வாழ்வதற்கு நம் மனச்சாட்சி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அலைபாயும் மனதை அடக்கி ஆள வேண்டும். வாழ்க்கையில் பயந்தால் எதுவும் நடக்காது. துணிந்து மன வலிமையுடன் செயல்பட்டால் இறைவன் பக்கத்துணையாக இருப்பார். நம்மை படைத்த இறைவன் எல்லாவற்றுக்கும் தலையாட்டும் பொம்மையாக செயல்பட மாட்டார். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்பார், அணைக்க வேண்டிய நேரத்தில் அணைப்பார். இறைவன் எல்லாருக்கும் தந்தையானவர். எல்லா உரிமைகளும் உண்டு இறைவனுக்கு. அன்றும் இன்றும் இந்த உலகம் இறைவனால் தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. நம்மை இயக்கிக் கொண்டு இருப்பவரும் இறைவன் தான். சிந்தித்து பார்த்தால் உண்மையின் யதார்த்தம் புரிந்துவிடும். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டு மென்மேலும் பாவங்களையும் தீமைகளையும் தப்பு தவறுகளையும் மனம் போன போக்கில் வாழ்ந்தால் வாழ்க்கை என்ன நடக்கும் என்று சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. வாழும் காலத்திலும் காப்பாற்றி கொண்டு இருப்பவர் இறைவன் தான் என்ற நம்பிக்கையுடனும் இறைவனை முழுமையாக சடைந்து இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் தீய அரக்கர்கள், அசுரர்கள், சாத்தான்கள் இவை அனைத்தும் நம்மை நெருங்காமல் பாதுகாப்பவரும் இறைவன் தான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழவும் வேண்டும். காலை எழுந்தவுடன் இறை சிந்தனையோடு வாழவும் வேண்டும். நம்மை படைத்த இறைவன் காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நச்சிதையோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
3: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையோர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராணி சமுத்திரம். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கின்றேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆவணை மாதம் 25ஆம் தேதி பொதுக்காலம் 21ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை திருத்தூதர் பவுல் தெசலோனியக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 2 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 14-17 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருள் உரியாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். இவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாய் இருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கொண்டு தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தியாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கண்டனமும் எச்சரிக்கையும். இறையலாளர் வில்லியம் பார்க்கலே மறைநூல் அறிஞர்கள் பரிசியர்கள் குணாதிசயங்களை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். தங்கள் நற்செயல்களை தங்கள் தோள்களில் சுமப்பதாக கருதுபவர்கள் நல்ல செயல்களை உடனடியாக செய்யாமல் தேவைப்படும் போது செய்வதற்கு காரணத்தை கண்டுபிடிப்பவர்கள் பொதுவில் காணப்படும் எந்த ஒரு பெண்ணையும் பாராமல் தலையை திருப்பி நடந்து எங்காவது மோதிக்கொள்ளும் அளவுக்கு புனிதமானவர்கள். தங்கள் பணிவை காட்ட அநியாயத்துக்கு குனிந்து நடப்பவர்கள் கண்ணியமான தோற்றமும் கரைபடிந்த மனமும் கொண்டவர்கள். திருச்சட்டத்தை வெளியே போதித்து மறைவில் மக்களுக்கு நீதி இரக்கம் காட்ட மறுப்பவர்கள் இவர்களை இயேசு கண்டனம் செய்கின்றார். இவர்களை குறித்து தங்களின் மக்களை எச்சரிக்கவும் செய்கின்றார். தலைவர்களாக அரசியல்வாதிகளாக எஜமானர்களாக தங்களின் மறுபக்கம் வெளிப்படாத போலி மனிதர்களின் இன்றும் நிறையவே இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அடையாளம் காண்போமாக. நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சந்திரியை.
5: வணக்கங்கள். என் அன்பு உறவுகளே, நலந்தாரே, நீங்கள் எல்லாம் போல எல்லாம் நல்லூரான பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் மேல சத்திதாய் உண்மையான பக்தி மற்றும் கடவுளிடம் முழுமையாக நடவே இயல்பு என்ன? ராமாயணத்திலிருந்து ஒரு நிகழ்வு விவரித்து பகவான் அதை விளக்குகிறார். ராமர் சீதை லக்ஷ்மணர் வனத்திற்கு சென்று சித்திரர் கூட மரியை அடைந்தபோது ராமர் லக்ஷ்மணரிடம் அவன் விரும்பும் இடத்தில் ஒரு குடிலை அமைத்துக் கொள்ளும்படி கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மணன் மனம் வருந்தி துக்கத்தால் தலைவுந்தான். இதை கவனித்த சீதை லக்ஷ்மணரிடம், லக்ஷ்மணா, ஏன் கதை கவனித்திருக்கிறாய்? உன் சகோதரன் ஒன்றும் கடுமையாக சொல்லவில்லை, ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டாள். லக்ஷ்மணன், ஓ தாயி, எனக்கென்று போதாவது விருப்பம் இருக்கிறதா? ராமரை போன்றவர்கள் என்னுடையவர்கள். நான் என்னை ராமரிடம் ஒப்படைத்து விட்டேன். ராமரின் கட்டளையை தான் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்படி இருக்க நான் விரும்பும் இடத்தில் குடலை அமைத்துக் கொள்ள சொல்லும் ராமரின் தாக்கத்தை என்னால் அப்படி தாங்கிக் கொள்ள முடியும். இது ராமரிடமிருந்து பிரிவதற்கு சமமாகாதா என்றான். அதுதான் இறைவனிடம் ஒரு உண்மையான பக்தனின் உணர்வுகளின் தீவிரம். உங்கள் எண்ணங்கள் எப்போதும் கடவுளை மையமாக கொண்டிருக்க வேண்டும். உலகம் கடந்து செல்லும் முகங்கள் போன்றது. ஆனால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு நிரந்தரமானது மற்றும் நித்தியமானது. மனிதன் தன் அகந்தியை முழு மனநிலையுடன் முழுமையாக நேர்மையுடனும் அவ்வித தயக்கமின்றி இறைவனை ஒப்படைக்க கற்றுக்கொண்டு விட்டால் அவர் தன் இதயத்தில் குடி ஒன்றிருந்தாலும் அவனால் அவரை உணர முடியும் என்று பகவான் தனது உரையில் கூறிய கருணை குறிக்கொண்டு மட்டுமே நேற்றுமே நாளை என்று மூலம்புடன் நேசிக்கும் தன்மாராக்குவார். வணக்கம், வணக்கம்.
1: நன்றி சண்முகநாதன், இந்த ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
6: இனிய காலை உற்சா. வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் நலமாக, உங்க குடும்ப உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கவும், கலை உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நன்றி வந்து ஜெயா நடேசன். இன்று பொது காலத்தின் 21 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை, கிறிஸ்த நச்சிந்தனை. இன்றைய முதலாம் அருள்வாக்கு கிறிஸ்துவின் வருகை எப்போது நிகழும் என்பது பற்றி கூறுகின்றது. அதாவது உலகில் உள்ள நொதிகட்ட மனிதர்கள் அழிந்து போகும் வரைக்கும் கிறிஸ்துவின் வருகை இடம்பெறாது என்று கூறுகின்றது. இன்றைய முதலாம் இறைவாக்கு கிறிஸ்துவின் வருகை 3 வகைப்படும். மண்ணில் மனிதனாக இறுதியில் தீர்ப்பினாலில் மற்ற நமது அயலுடன் உறவுகளில் இந்த 3 வகைகளும் எங்கு சமத்துவமான ஒரு சமூகம் சூழல் இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்துவின் வருகை உணரப்படும். அந்த வகையில் அன்றும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை விலகில் இடம்பெறாத வண்ணம் இருக்கின்றது. இந்திய சிந்தனை என்னவெனில், நேர்மையற்ற வெளிவீடக்காரர்கள் பிரசன்னம் இருக்கின்ற இடத்தில் கிறிஸ்துவின் வருகை இடம்பெற மாட்டாது. இப்போது மத்தியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் என்று பிளவு இல்லாத சமத்துவமான சூழல் உருவாகின்றதோ அப்போது கிறிஸ்துவின் வருகை வெற்றியாக இடம்பெறும். வெளிவீடம் 2 அர்த்தங்களை கொண்டது. முதலாவதாக இரட்டை வீட வாழ்க்கை, இரண்டாவதாக தனக்கு அதிக முக்கியம் கொடுத்து தன்னை பற்றி அநீதிய நினைவில் உழல்வது. இது ஏறத்தாழ தன்னை வழிபடுவது கொண்டதாகும். பரிசேறு மக்களை கடவுளும் கட்டைகளை தவறாது கடைபிடிக்க சொன்னாலும் உண்மையில் அவர்கள் மையப்படுத்தியது கடவுளை அல்ல, தங்களையே. எனது அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் கடவுள் நோக்கினவா அல்லது தங்களை நோக்கியதா என்று சிந்தித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
6: நன்றி.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. யோகரி மகாராஜா கிடைக்கிறேன்.
1: வணக்கம் மகேஸ்வரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
7: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கின்றோம் உங்களோட அன்போடு. அதே போல் நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் நட்சந்திரியை.
7: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மான்காட்டு திருவாதத்தின் கட்டறித்தல் என்ற தொடர தரப்போகின்றேன். சிந்தனனின் தனத்தாக்கி நாயினியின் தன் கண்ணினனின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலத்தே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி அன்புலங்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலந்த பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செய் தாமரை காடு அணிய மேனி தனித்துழலே இரண்டும் இத்தனிய நேற்கே உடை நாய் போன்ற எனது எண்ணத்தை உன்னையே நினைக்கும்படி செய்து எனது இரு கண்களையும் உன் திருவடியும் மலரை சாத்து மலராக ஆக்கி அதாவது உன் திருவடியினை பார்த்து இன்புறும்படி செய்து எனது வணக்கமும் அத்திருவடி கமலங்கற்கே உரியதாக செய்து எனது சொல்லினை உன் சிறந்த புகழ் பேசுவதற்கே உரியதாக செய்து என்னுடைய அன்படி அறிவும் உன்னையே துய்க்கும்படி எழுந்தருளி வந்து என்னை ஆளாக கொண்டு எனது உள்ளத்தின் கண்ணே புகுந்த அருண் செயலுடைய அட்டு அன்பு மயமாகிய ஞானத்தினும் கடலே சத்தாகிய மலையே சிவந்த தாமரைக்காடு போன்ற திருமியனுடைய ஒப்பற்ற ஒளியுருவனே கேடும் ஆக்கமும் அல்லது இருவினையும் கிட்ட தனிமையனையே ஆகிய எனக்கு இன்ன நீ கொடுத்தருளினை உன் பெருமை இருந்தவாறு என்னை நன்றி. புத்தர் சமன் கலக்கையர் பொய் சொல் கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தித்தகன்று அறிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன அஞ்சலோ தோமே. பரந்தழுந்த சமன்களாம் வரசமய இருளில் பூங்கே சிறந்தளவு செய்வனறி திருநீட்டின் ஒளி விளங்க அரம்பைகட போனமது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி பூங்குழல் போற்றி போற்றி தென்னாளுடைய சிவனே போற்றி என் நாட்டு முறைவா போற்றி இன்பமே சூழ்வ எல்லோரும் வாழ்க திருச்சி தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா
1: நன்றிகள்ருமதிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இன்று இணைந்து கொள்கின்றார். இன்று 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
8: மேஷராசி நண்பர்களே, அப்பா அப்பா அப்பா, 4-5 நாளா கொஞ்சம் விட்டதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போட்டு படுத்து எடுத்துட்டு இருந்தது, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நவ் ஐ எம் ரிலாக்ஸ்டு, பிகாஸ் எதை எடுத்தால் குத்தம் வருமோ, எதை வச்சா பிரச்சனை வருமோ, எதை வச்சா என்ன வருமோ, இப்படி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. பட் எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல சார், நான் அப்படியே கடந்து வந்துவிட்டேன் இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய தசாபுத்தி நேரத்தை பொறுத்து. நல்ல காலமாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது, எதிர்மறையான காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது பெருசாக எஃபெக்டிவாக தெரியும். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த இடத்துல நட்சத்திர சமயம் பார்த்துட்டா பிரயாணத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்லபடியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்க, மிகப்பெரிய நான் வந்து ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கேன், அரசியலில் இருக்கேன், நல்ல பதவியில் இருக்கேன், இதுக்கு அடுத்த பதவி எனக்கு வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கு. அரசாங்கத்தில் மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. நான் கோர்ட்டு, அதே சமயத்தில் நான் வந்து ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கேன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான அமைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. மேஷராசி நண்பர்கள் நிறைய முயற்சி பண்ணவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேல் படிப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துருக்கும். எப்பவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று கற்றுன்ட்டு இருப்போம் இல்லையா, அந்த கற்றுன்றதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. ஆனால் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், லூஸ் டாக்ஸ் விட வேண்டாம். அதே சமயத்தில் ரகசியத்தை ஒருத்தவங்க சொன்னது இன்னொருத்தவங்க சொன்ன வேண்டாம். அவங்க சொன்ன ரகசியத்தை மனசில் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்தை உங்ககிட்ட பேசுகிறாங்க, காதலியே வாங்காதீங்க. உங்களை பற்றிய விஷயமே 954 பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, 56வது பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இழுத்துக்கூடாது. ஸோ யதார்த்தமாக விடுங்க, ரொம்ப மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்காதீங்க. யாராவது டென்ஷன் ஆனால், கோபமானால், எடுத்து பேசினா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப ஒன்றும் ரொம்ப அதை பற்றி ரொம்ப மனசில் போட்டு யோசிச்சுக்காதீங்க. இன்றைய தினத்தில் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது, மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்கு இந்த தினத்தில் புனர்பூசம் திருவாத நட்சத்திரத்துக்கு சூப்பர். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும், டக்குன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறருக்காக நம்ம பண்ணுவோம், நமக்காக நம்ம டயத்தை ஒதுக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறதும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் தீர்க்கமான முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு டக்குன்னு செயல்படுத்துறது ஃபாஸ்டஸ்ட்டு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருக்காதிங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் ஒன்று போடுவோம், மனசில் ஒன்று நினைப்போம், மனசே தப்பான ரூட்டை காமிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசம் திருவாதிரைக்கு அது கிடையாது. இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்களில் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. முடிவெடுக்கிறதுல தெளிவான முடிவெடுத்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் உண்டு. இரவு நேரம் பிரயாணத்தை அவசியம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான பலன்கள். துர்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், ஆனால் அதிகபட்சமான கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் இந்த கோல்டு அது இதுன்னு பிளச் பண்ணிகிட்டே அந்த பழக்கத்திலே இருப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் விளையாட்டு துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததான அமைய கூடியதாக இருக்கும். செல்ஃப் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், பிரிவினையாகும், அதேபோல் திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். கடகராசி அன்பர்களுக்கு நிறைச்ச காரியம் கைகூடி வரும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டைம் உங்களுக்கு இப்போ இருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ஒரு மேலும் மேலும் மேலும் மேலும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். பல வருத்தங்கள், பல துன்பங்கள், பல விஷயங்களை தாண்டி வந்துட்டீங்க, சும்மா அதையவே போட்டு யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிறத விட இனிமே என்ன அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ராசிக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக வேலை மாற்றத்திலிருந்து எதிர்பார்த்தவங்களுக்கு அதில் குழப்பமாக ரொம்ப இருந்ததுன்னா எதையுமே மாறாதீங்க. குழப்பம் இல்லை சார், தெளிவாக இருக்க சார், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாபை கண்டிப்பாக மாற்றிக்கலாம். நிறைய விஷயங்களில் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும், மற்றவங்க பார்த்தோன்னே கேட்பாங்க என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படின்னு உங்களை பார்த்தோன்னே கேட்குற அளவுக்கு நிறைய விஷயங்களில் இருந்துட்டு இருப்பீங்க. முந்தி ரெகுலராக பேசிட்டு இருந்தால் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருந்துமே அப்படி கிடையாது, எனக்குன்னு ஒதுக்கி எனக்குன்னு நேரத்தை இருக்கணும், இவங்க கிட்ட எதுக்கு போய் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்குன்னு என்ன காரியமோ அதை செயல்படுத்துகிறேங்கிற மாதிரி தெளிவாக இருப்பீங்க. அதே மாதிரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு வீட்டில் சொந்த பந்தங்கள் வருவாங்க, யாராவது வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, ஏதேனும் ஒரு விசேஷ சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உடம்பு ஆரோக்கியத்திலேருந்து குணமாகிறது, கடன்லேருந்து கொஞ்சம் வெளிவரது, இது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு உண்டான நாளாக இன்றைக்கி நினச்சிக்கோங்க. மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதும் இடமாற்றம் பண்ணுறதும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் பரீட்சையில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தப்பட்டு குதிப்பீங்க. பரவாயில்ல, எனக்கு என் பையன் பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, என் பொண்ணு பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, என் பேரன் பாரு பேர் வாங்குற அளவுக்கு, என் பேத்தி பாரு பேர் வாங்குற அளவுக்கு இருக்கா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களுக்கு பார்க்கலாம். சில நேரம் கொஞ்சம் விரயமெல்லாம் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க. ஹாஸ்டல் சம்மந்தமான பிரச்சனை, ஃபுட்டு சம்மந்தமான பிரச்சனை, அதே சமயத்தில் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும், ஆனால் சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். மறதி இருக்கும், காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தள்ளி போயிட்டே இருக்கா, சரி கவலைப்படாதீங்க, அதுவும் மாறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு துளாராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் தேடுறவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். அதே மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கேட்டு பிரச்சனை, பக்கத்து வீடு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் அப்பப்போ கோபம் வரும், கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பணவரவுகள் சேரும், இடமாற்றங்கள் உண்டு, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், சகோதர சகோதரிக்கு நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இன்றைய தினத்தில் தோன்றது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஃபேமிலியில் நீ பெருசா, நான் பெருசா, உங்கள் வீடு பெருசா, எங்கள் வீடு பெருசா, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் தங்க என்ன தெரியுமா, எங்கள் தங்க என்ன தெரியுமா, உங்கள் அப்பா எப்படி, இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கி அப்படி ஒருத்தத்தில் ஒதுக்கி வச்சுட்டு தொழிலில் கவனம் செலுத்தி நல்ல பதவியில் கவனம் செலுத்தினீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் சேலஞ்சிங்கான டேன்னு வச்சுக்கோங்களேன். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு இதில் வந்து ரீல்ஸில் வந்து போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன், அது வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓடுறையோ அவ்வளோ தூரம் உன்னோட இடம் தான்னு சொன்னாங்களாம். ஓடிக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி ஓடி ஓடி இடத்த சம்பாதிச்ச ஒரு கதையும் இருக்குது. ஓடி போய் கீழே விழுந்து அந்த இடத்த மட்டும் சம்பாதிச்ச கதையும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓடி ஜெயிக்கணும், அதுக்குண்டான காலம் தான் இந்த காலம். இது உங்களுக்கு உண்டான காலம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படிங்கிற இன்றைய தினத்தில் உங்களுடைய பலன்கள் சொல்லுது. அதே சமயத்தில் பேச்சில் கவனம் தேவை, சில டைம் லூஸ் டாக்ஸ் விடப்படாது. அதே மாதிரி சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்கக்கூடிய காலமாக இருந்துட்டுருக்கு. சின்ன பிரச்சனை வந்தால் அதை உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதுட்டில் அப்படின்னு சொன்னால் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தல் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுசு ராசி நண்பர்களே, மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் நட்சத்திர நாளங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் அரசாங்கம் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஆனால் சார், நீங்கள் தான் பிரயாணத்தில் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்களே, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது அற்புதமான தரிசனம், சுவாமி தரிசனம் அப்படி போகும்போது கிடைக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு பிரசாதம் வரும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்பாவுடைய விஷயத்தை எடுத்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்கள். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் உட்காந்து பேசுவீங்க, ஒரு மன திருப்தி தரும். மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தனுசு ராசிக்கு பிரமாதமாக இருக்கும். மகரராசி என்பர்களே, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். நீங்கள் நட்சத்திர நாளுங்காட்டி, அது டிபெண்ட்ஸ் ஆன் த டேட், அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்தளவுக்கு மாறும். ஆக இன்றைய பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தசாபுத்தி அந்த சூக்ஷமத்துக்கு தகுந்தாப்பில் உங்கள் பலன்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப டல்லாக இருந்ததா, யார் பேசுறதும் கேட்க பிடிக்கலையே, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருந்ததா, மற்றவங்களுக்குலாம் ஐடியா சொல்லி டாப் டக்கராக இருந்தீங்களா, நீங்கள் அந்த ஐடியாவை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். சில பேர் எதிர்த்து பேசுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சாந்தமாக பேசுவாங்க, உதவியாக பேசுவாங்க. யார் யார் எப்படி எப்படி என்னங்கிறத இப்போ இன்றைக்கி தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. மகராசி நண்பர்களுக்கு டாக்டராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஆனாலும் என்னுடைய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி வேலை செய்கிறங்காட்டி கொஞ்சம் கவனம் என்பதும் தேவைன்னு சொல்லலாம். டக்குன்னு பெரியவங்ககிட்ட எடுத்து பேசாதீங்க, டக்குன்னு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. அறவே இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசிக்கு இந்த தினத்தில் லாபம் உண்டு, கொஞ்சம் விரயமும் உண்டு. பேலன்ஸ்டாக சில விஷயத்தை எடுத்துக்கோங்க. கணவர் மனைவி, மனைவி கணவர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிவினை கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் ஏற்பட்டவங்களுக்கு அங்கே போய் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பு, வெளியூர், ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சில முடிவுகள் எடுக்கும்போது அது சில டைம் ஒரு 40% மிஸ்டேக்காக இருக்கலாம். மற்றவங்க சொல்லும் போது அது 100% பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்மளே நினைக்கிறதெல்லாம் 100% கரெக்டுன்னு நினைக்கிறத விட சில நேரங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் ஏற்றுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உண்டு. சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு டேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்கு சூப்பர், நினச்சது நடக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுலேயே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஒரு ஸ்டேஜுக்கு இந்த தினம் சூப்பர் சூப்பர் சூப்பரான இருந்துட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள். குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்காதீங்க. உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் அப்பா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா வழி சொந்தங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் இருந்துக்கணும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. 25 செப்டம்பர் மாதம் சிவ யாத்திரை, காசி யாத்திரை இருக்குது. சிவபெருமானை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு எண்ணற்ற ஆற்றல் பெருகணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய தியான சக்தி, நம்மளுடைய பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கயா ஸ்ராத்தம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கம ஸ்நானம், ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய திரிவேணி சங்கம ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலங்களை கட்சிகள் தயாரித்து தூத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது

0: வாழ்த்துவோர் வாழ்த்து. இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழ் ஒலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். இன்று வலையில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். அதனா நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி ராஜண்ணா. இன்று பிறந்த நாளைக்கான உங்கள் தியேட்டர் நேரான லண்டன் நாதன் அவர்களுக்கும்.
0: அரமா
1: நாதன்? நாதன், லண்டன் நாதன்.
0: ஆ, லண்டன் நாதன்.
1: ஓமா, பிள்ளையா?
0: ஓ ஓ, பிள்ளையாரப்பா.
1: அவருக்கும் மற்றும் ரொசாலி, இங்க பிரான்ஸ்ல இருக்கிற ரொசாலிக்கு, இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் அன்றன்றன் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துகளை விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்து கூறிய தெரிவித்த உங்களுக்கும் நன்றிகள். இன்று எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் நாதன் அவர்களும் ரசாலி அவர்களும் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ்நிலை குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஜோசரியம்மா, சொல்லுங்கள், கேட்போம்.
2: இன்று லண்டன் இருக்கும் பிள்ளையார் நாதன் அவர்கள் பிறந்த நாள், அவருக்கு இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிள்ளையாருன் அருளுடன் அவர் நலமாக வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு இருக்காங்க. திருவண்ணம் காணையில் அடிக்கடி வாழவில்லை. இப்ப மதவியின் பிறநாளை கொண்டாடும் ரொசாலிக்கும் எனது இதயம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விட
0: வருகின்றேன். வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரையும் பலம்பெற செய்யும் உற்சாகப்படுத்த கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து வட்சபூடாக இணைந்திருக்கும் திருமதி புஷ்பதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சோதரி.
3: இனிய கால வணக்கம் அண்ணா, உங்களுக்கு நலமாக வளமாக இருக்க வாழ்த்தி கால வணக்கம் கூறி இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்க லண்டன் நாதனுக்கும் திருமதி ரொஷாலிக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்டாயில் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சகல சபாக்கியங்களோடும் 16 பேருக்கு பெருவாழ்வு வாழ்வதோடு ரொசாலி வந்த குடும்பத்தோட தீர்த்த குணங்களையா
0: நன்றிகள். அவரை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஜினி.
4: வணக்கம் ராஜா அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம் ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருநாதன் அவர்களுக்கும் திருமதி ரோசாலி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான நிறுவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திரு நாதன் அவர்களுக்கும் திருமதி ரொசாலி அவர்களுக்கும். இருவருக்கும் எமது குடும்ப சாதாரம் என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
6: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
6: சௌக்கியமா இருங்கள். நன்றி, நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லண்டன் நாதனுக்கும் அந்த திருமதி ரோசாந்திக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாக வாழ நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து தேவன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் தேவன்.
7: ஓ, அன்பு கால் வணக்கம் ராஜண்ண.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
7: ஓ, நான் நல்லம். நீங்கள் நலம் தானே?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
7: மாக்கி மாக்கி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் கியாட்டி ரொசாலி அவருக்கும் லண்டன் நாதன் என்ன அவருதான் நாதனா?
0: ஓம் ஓம் ஓம்.
7: ஓ, அந்த உறவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து. அவர்கள் நோய் நோடி நல்ல ஒன்றாக நோடி வாழ வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி தியாட்டிங் நன்றி சொல்லி கொண்டு போட
0: நன்றி சோதர். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைஃபர் ஊடாக வதனி அவர்கள் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய. வணக்கம் வதனி.
8: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். அப்படியே நீங்களும் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நலமாகவே இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ரோசாலி அண்ட் லண்டன் நாதன். இந்த இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் என்றென்றும் நூறாண்டு காலம் சகல சௌபாக்கியங்களோடு ஆரோக்கியமாக மன மகிழ்வோடு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் எங்களுடைய அன்பு உறவு ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் லண்டன் நாதன் அவர்களும் அவர்களும் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இருவரும் இன்று போல இன்று மெல்லா செல்வங்களை பெற்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வன்னி பெருநிலப்பரப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனின் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223 ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்டத்திட்டங்கள் எமக்கு தேவைப்படாத என்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும், ஆகையால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கிறது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றும் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தற்போது நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இலங்கையின் நீண்டகால அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காபன் ஆக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான முடிஸ் உறுதி செய்துள்ளது. காபன் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதையும் குறிக்கும் குறிகாட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவர தாமதமடைந்திருந்த 10,000 தொடர்ந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது. மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மட்டக்களப்பு மற்றும் கல்முனை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கழகங்களின் கீழ் உள்ள 4 மண்ணெண்ணெய் எரிபொருள் நிலையங்கள் செயலந்து அதன் பொருட்கள் திருடப்பட்டு பல கோடி ரூபாய் அரச சொத்தை பராமரிக்க தவறிய வீணடித்த அந்த இரு திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நிதி குற்றப்பிரிவு, மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய இருப்பதாக இபிடிபி கட்சி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிஸ்ரீ ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். மாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குன்னாக்கல் கல்கம்புவ கோபான்குள கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு வந்த ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுண்ட் தங்க நகைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எதிர்வு கூறியிருக்கிறது. கழனி கங்கையில் நீரை பெறும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைபட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் வழமைக்கு கொண்டுவரப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இலங்கை மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரசு அங்கீகாரம் பெற்ற டுமாரோ பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் பேர்லினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 2027 நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்ந்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வந்துள்ளன. மணிப்பூரில் பப்புவாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத இருவரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்ட முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட உள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை ஒரு வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சென்னையில் 2வது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். குஜராத்தின் சூரத் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் சந்தைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி மொத்த மீன் சந்தை என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியலில் இருந்து சன்னியாசம் பெறப்போவதில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் களத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கிகள் செப்டம்பர் 11 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. கர்நாடகில் வனத்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் தமிழர்கள் 3 பேரை அருகில் இருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. வெங்காய விநியோகத்தை அதிகரித்து பருவகால விலையுயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னை மதுரை உட்பட நாட்டின் முக்கிய 5 வெங்காய நுகர்வு மையங்களுக்கு விரைவு தொடர்ந்து மூலம் வெங்காயத்தை அனுப்பும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய இருப்பிலிருந்து இந்த வெங்காயங்கள் விடுவிக்கப்படுகின்றன. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருத்தணி முருகன் கோவிலில் வருகின்ற 27 ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதியம் 12 முதல் மாலை 4 வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 குறைந்து ஒரு சவரன் 120,080 கிராமுக்கு 20 குறைந்து 15,010 விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார்.

ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்த 6.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருக்கிறது. ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு பலஸ்தீன மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்றும் அது தெரிவித்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய H1B விசா விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சட்டவிரோதம் என்று ரத்து செய்தது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்த அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் H1B விசா கட்டணத்தை சட்டபூர்வமாக $1,00,000 உயர்த்த அமெரிக்க அரசு தற்போது புதிய முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடன் பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளியில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் என்டி பார்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதே மணமகள் சாரா பர்வினின் ஆசை. அதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிடப்பட்டிருக்கிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அந்த இரண்டு நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். என விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுமன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.86 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.70 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.63 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.10 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.40 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.10 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வடக்கும் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் டோர் அங்காலோட்டி பார்த்தா

0: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
1: 11 à 13 rue Caille 75 000 de Paris
0: VT Superstore Gala Gonesse Sasselil
1: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
0: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
2: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:16 மைக்ரோச்சட்டில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலைவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்கள். காலை பூந்தன்கள் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டார்கள் அந்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள்
1: நல்ல சௌக்கியமா இருக்கின்ற உங்கள் அன்போடு. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் சதீஷ். என்ன பாடல்?
2: ஏதோ ஒரு பாட்டு என்று பாடல்.
1: ஏதோ ஒரு பாட்டா? அந்த உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்,
2: கார்த்திக் படம், கார்த்திகையும்
1: சரியா அந்த பாட்டு நீங்க கேட்டு மகள வேண்டியா? ஓகே, உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் சகோதரர் சதீஷ் அவர்களை இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒழிப்பு பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள். அவர்களுக்கும் அந்த ஏரிய பெருமான நன்றிகள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் புங்கையூர் ராஜா. உங்களோட சத்தம் குறைவாக வருகின்றது. இல்லையே, இப்ப வரையிலே அதே சேம் சத்தம். உஷத்துக்கு கதை கொண்டு அடி வயிற்றுல இருந்து ஆம்பளை பிள்ளைகள் அடி வயிற்றுல இருந்து கதை கொண்டு சார். நான் குறைக்கல, நீங்க தான் குறைஞ்சிட்டீங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்களா? இப்ப வந்துட்டு நல்லது. என்ன பாடலை கேட்க போறீங்க? எப்படி சௌக்கியமா இருக்கிறீங்களா?
1: சௌக்கியமா இருக்கிறோம் ஆண்டவன் புண்ணியத்துல.
0: ஓகே.
1: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல ராஜா அண்ணன், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே நானே
0: மானே காமராஜன் கவிதை வரி, நல்ல கவிதை வரி. எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தினர்
1: ரஜினியும்
0: ராதிகாவும்.
1: ராதிகா நடிச்ச படம், திரைப்படம்
0: பாட்டு படம் நல்லா பிடிக்குதா?
1: நல்ல படம்.
0: அழக படம் என்ன? அந்த பாடலை கேட்டு மயங்க போறீங்க. இப்ப
1: மயங்க போறேன்.
0: மயங்க விழ போறீங்களா? அல்லது
1: விழ
0: மாட்டீங்க? வா, அந்த பிரச்சனை கிடக்கு. ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா. மணி சந்திப்போம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் காலை பொந்தின நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி வதனி, நலமா இருக்கிறீங்களா வதனி?
1: என்ன
0: லக்கு உங்களுக்கு? சும்மா அடிச்சா
1: கிடைக்கிறதுல
0: அடிங்க அடிச்சு வாங்க.
1: ஒரு பாட்டு உதடுகளில்
0: பாட்டு தான். அந்த பேர் என்ன பேர் என்று சொல்லிவிடுங்க ரகசியமா.
1: அதை சொல்லா
0: நேரம்மா.
1: இந்த படம் வந்து என்ன தங்க ரங்கண்ணா?
0: தங்க ரங்கண்ணா.
1: இது என்னடா எனக்கு கொஞ்சம் இந்த பிரபலா பிரேமிலாத படமா? அப்ப கொஞ்சம் எனக்கு அவ்வளவு கொஞ்சம் பிடிச்சிட்டானே அந்த பிரம்மலாண்ட ஞாபகம் வந்துரு. அப்ப அவ அப்ப இந்த பாட்டு இறக்க கேப்போம் வந்து நினைச்சு கொண்டு அடிக்கிறது ஒரே அடியில லைனும் கிடைச்சு சந்தோஷம்.
0: சந்தோஷம் கூட உள்ளம் அப்படி புலகாங்கிதம் அடையிறன்னு சொல்றதுதான்.
1: அதுதான்
0: எங்களுக்கு நினைச்ச உடனே எல்லாம் கிடைக்கும்.
1: தங்கரங்கன்
0: படத்துல வந்து தங்கரங்கன் தங்கரங்கன் தங்கரங்கன் ரங்கனுக்கு ஒரு பாட்டு பொருத்தமான பாடல் பாட்டு. அப்ப இன்றைக்கு நல்ல பாட்டு கேட்க போறீங்க. மேத்தா அந்த பாடல்ல அத்தனை பாடல்களும் எழுதியவர் கவிஞர் மேத்தா அவர்கள். காமராஜன் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துவர். நீதிக்கு தலைவனங்க என்ற திரைப்படத்தில் இருந்து அவர் ஆரம்பித்தவர்.
1: கவிஞர்
0: வாலியூர் மூத்த கவிஞர், அவரை விட்டுட்டு போயிடலாம். அவர் இல்லாதவரு எல்லாருடைய நல்ல கமாடி வீட்டு கதைச்சு கதைச்சு. மற்றது கண்ணதாசன் எல்லாருக்கும் சாலமே பொருத்தக்கூடிய ராசியான ஒரு கவிஞர். அவர் கவிஞர்கிட்ட போயிட்டு முன்னால ஒன்பது காரன் நின்று பாடல் எழுதினா கூட அவரு கட்டிக்காரன் என்று ஜோசிங்க ஆற்றக்கு போயிட்டு ஆற்ற காரில் ஏறுறாரு. அவருக்கு தான் அண்டைய அதிர்ஷ்டம்.
1: டக்குண்டு
0: கட்டிக்காரனோ சிகரெட்டும் பத்தி பத்தி ஆஸ்ட்ரல துப்பி துப்பி எனக்கு
1: துப்புறாது.
0: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலர்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: ஒழித்த பாடலை ஏர்மனிலிருந்து மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடல் வந்து தங்கரங்கன் திரைப்படத்தில் கவிஞர் மு மேத்தா அவர்களுடைய கவிதையில் வந்த பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் கான சரஸ்வதி பி சுசலாவோடு இணைந்து பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள். இந்த நேரத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நேரத்துக்கு காலம் ஒளிமி ஓரஞ்சு கரைச்சு குடிக்கணும், பிறகு பான் பூசி சாப்பிடுவோம், பிறகு மத்தியானம் வடியா.
1: அவள் நேற்று தேங்காய் நானப்பா கொஞ்சம் பூ எடுத்து வச்சிருந்தேன், அவள் இருந்ததும் அவள் சாப்பிடுவோம்.
0: அவள் அவள் சாப்பிட்றீங்க, அப்புறம் என்ன கட்டிக்காரியா அப்படி நைத்தியமா சாப்பிட்றீங்க?
1: சக்கரை போட்டு
0: அப்ப நைத்தியமா சாப்பிட்டதுக்கு என்ன பாடல்?
1: அவளை ஊற விடுவோம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தேங்காய் இளநீர் இருக்கல்லோ, அதுல அவளை ஊற விட்டா சுவையா
0: இருக்கு. ஓ,
1: நான் கேட்கிற பாட்டு தடங்களோட ராஜாஜி
0: பாட்டு மறந்துட்டீங்க.
1: சரி, சின்னமணி குயிலே,
0: சின்னமணி குயிலே,
1: வாரும் மயிலே, சின்னமணி குயிலே,
0: சின்னமணி குயிலே,
1: எழுதுறதெல்லாம்
0: அண்ணன் திருத்தி விட்டாலும் தம்பி வீட்ட போவான். அதுல அண்ணன் அண்ணன் பேசுறான், அண்ணன் சும்மா தம்பி மேல பேசுறான் என்னோமலா. ஆனா பாசம் இருக்கு தானே உள்ளத்துக்கு. ஒரு தாய் உதிரம் உண்டு, பால் குடிச்ச பால் உண்டு. அப்போ பாசம் தான வராட்டிக்கும் ஓட்டோமேட்டிக்கா வந்து சேரும்.
1: ரெண்டு
0: பேரும் இளையராஜா இவரை சேர்க்க மடவரிசுமா அந்த காலத்துல தனித்தனியா ஹிட்டர் ராஜ்யன்னு தெரிஞ்சவ. ஓ, பாட்டு எழுதியிருக்கிறார் இளையராஜா. அந்த மியூசிக்கில் கண்ண பாடல் எழுதிய 200 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் இவருக்கும் அந்த கலை ரசனை இருந்தபடியே வாலிக்கு ஒரு கால கடிதம் எழுதுவார். அமர் சிங் ரெண்டு பேருக்கு பேர் அமர் சிங். ஆரடா இவன் ஒருத்தன் அமர் சிங் எனக்கு பாட்டு லீகன்றிருக்கான். இது நான் எழுதின பாட்டுக்கு இவரை இவனை உதவியாளரை வச்சுக்கிட்டா அவன் இப்போ சொல்லியால் சொல்லுவான். நான் தான் பாட்டு எழுதி அவர் தண்டை பேரை போடுறார். அந்த தொந்தரவெல்லாம் தனக்கு வேண்டாம்னு சொல்லி தானே கஷ்டப்பட்டு பாட்டு எழுதி 15,000 பாடல் எழுதி குவித்த ஒரு இந்தியாவினுடைய ஒரு மூத்த கவிஞர் வாலி. கண்ணதாசன் 5,000 பாட்டு. கண்ணதாசன் இருந்திருந்தா பேம் எழுதி கண்டிருப்பார். நன்றி உங்களுக்கான பாடல்.
1: இரவு தர்ஷன் ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தார் பட்டிமன்றம் மாதிரி. ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கவிதை வந்து வாசிச்சு விட்டுதாப்பா அந்த மாதிரி தொலைபேசியை கைத்தல ஆசையா இருந்தது.
0: நன்றி, வாழ்த்துகள்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கொண்டிருந்தார் புஷ்பதி அம்மா அவர்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இந்த நேரத்திலே வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா மீனா?
1: இந்த
0: காலப்பந்தல நான் எத்தனை விளம்பரம் போடுனான்
1: சமைக்கிறவர்
0: அவ வந்து அந்த மீன் பொறிக்க விட்டா எத்தனை நிமிடம் செல்லும் ஒரு மீன் பொறிச்சு முடிய? மற்றது கால கரையான காட்டிடும். சில நேரம் அப்படியே நிக்க கரையான் காட்டிடுவேன். பொந்து கட்டலாம நல்ல வடியா இருக்கு. அப்ப நீங்க நல்லமா இருக்கிறீங்களா? அது மாதிரி காலை மேல வெயில் இல்ல. காலமே நானும் பார்த்து டீ வச்சு போட்டு குறிச்சு போட்டு அதோட பாடலாம் பூசி வச்சு சாப்பிட்டு தான் பாரு நான். அப்ப நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்ட கட்ட கட்ட கடந்து மின்னல் வேகத்துல
1: என்ன
0: மூன்று கவிஞர்கள் எழுதினவர் அந்த திரைப்படத்துக்கு வாலி எழுதியிருக்கிறார். புலவர் புலமைப்பிதழ் இருக்கிறார். முத்துலிங்கம் எழுதியிருக்கிறார். இந்த பாட்டு நீங்க இப்ப கேட்ட பாட்டு முத்துலிங்கத்தினுடைய கவிதை வரி. அவர் இலக்கிய ரசனையோடு பாடல் எழுதக்கூடிய நல்ல தமிழ் அவரையும் கூட பயன்படுத்தல. எம்ஜிஆர் தான் கூட பயன்படுத்தினது. மிச்சாக்கள் வந்து இந்த கஷ்டமான பாடல்ண்டா இப்ப கண்ணதாசன் ஜி. கண்ணதாசன் வந்து எல்லா பாடலும் எழுதி தள்ளி போட்டு போயிருவார். அவருக்கு எல்லா அறிவும் இருக்கு. கண்ணதாசன் பாட்டுல வந்து என்ன ராகத்துல அமைகிறது, யாரு கதாநாயகன், யாரு கதாநாயகன் கேப்பான். அது கைவந்த கலை, அது சரஸ்வதி கடாட்சம். அப்ப உங்களோட நல்லா கதைச்சிட்டேன் உங்களுக்கான பாடல். ஓகே, அவர்கிட்ட பாடல் அந்த ராத்திரிக்கு சாட்சியிலே புலவர் புலமைப்பித்தனுடைய கவிதை வரியில் பாலாவும் ஜானகி அம்மாவும் பாடிய பாடல்.

0: தம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ஒலித்த காலை புந்தல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலோடு இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள், ஹைல்ப்ரோன் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் பத்மராணி.
1: சரியா சொன்னீங்க அட்ரஸ்.
0: ஹைல்ப்ரோனுக்கு, ஹைல்ப்ரோன் உங்களுக்கு சுடலை இருக்குல்ல, ஹைல்ப்ரோன் இல்ல தெரியுமா சுடலை? நாங்களும் உங்களை சந்திக்கலாம் நினைக்கிறேன்.
1: என்ன கொண்டு வர்றது
0: ஒருவருமே கேட்க இல்ல. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி சகோதரி.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: 노래를 쓰지 않는데 노래를 해도 나는 노래를
1: பின்னாடி என்ன நடக்குது? ரொம்ப பிரமாதமா ரசிக்கிற
2: இளம் தம்பதிகள் ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையை

இனிய சங்கீத ராகத்தை அப்படி அள்ளி வழங்குகின்ற பாடகி 94 வயசு விஸ்வநாதனுடைய மெல்லிசை மாமனுடைய இசை. இந்த பாடலை பாடலோடு கதையை அமைத்து பாடலை பழுதாக்கிட்டு

0: ஐயோ என்ன இந்த இப்படி இருக்கு?
1: ஆமாமா கொண்டா, இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: எங்க இதெல்லாம் நீங்க ஆர்வமா படிப்பீங்கன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் ஊமை மாதிரி மனசுக்குள்ள அமைக்கி வச்சிருக்கீங்க.
2: பத்மாவின் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடலை இந்த குரல் இல்லாமல் உங்களுக்கு தர முடிந்தால் முடிய தருகின்றேன். இனிமையான பாடல், ரசித்து கேட்க வேண்டிய பாடல். என்ன செய்வது, இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா.
2: வணக்கம் சௌதரி. தேவி நலமா இருக்கீங்களா? தேவி
3: நலமா இருக்கிறோம் அண்ணா.
2: நீங்க நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் சௌதரி?
3: கன்னி ராசி. என் ராசி?
2: உங்களோட ராசி கன்னி ராசி?
3: எனக்கு
2: தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்
3: கற்றுக்கொண்டேன்.
2: ஆணவம் கர்வம் சிங்கத்தின் சேட்ட தெரியும் தானே உங்களுக்கு?
3: கோபம் வரும்,
2: ஆணவம்
3: அகம் பாவம் கர்வம் பயங்கரமா கோபம் வரும். கூடாதான் தெரியும், ஆனா தெரிஞ்சு ஒன்றுமே.
2: கன்னி ராசி என்ன?
3: கன்னி என்றாசி அந்த ராத்திரிக்கு சாட்சியில படம் 82nd வந்தது. ரொம்ப ரசிச்சு அழுதழுது பார்த்த படம் அந்த படம் ராஜானா. படமும் இனிமேல் அப்படி படம் பார்க்க கூடாதுன்ற மாதிரி இருக்கும் அந்த படம் பாத்தீங்கடா. கபில்தேவ நடிக்கல, இந்த புரோசாவர் படங்கள்ல நான் நடிச்சதாக நான் பார்க்க இல்ல வச்சேன் மேடம். ஆனா நல்ல ஒரு
2: கிரிக்கெட் பிளேயர் இல்ல அவள?
3: நல்ல வடிவு அந்த படத்துல
2: கபில்தேவ்.
3: அதுக்கப்புறம் நான் வச்ச படம் பார்க்கல, நடிச்சாரோ தெரியாது ஆனா நான் பார்க்கல அந்த படங்களை விட்ட.
2: நன்றி, வாழ்த்துக்களை.

0: ஒளித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிலவுக்கு வருகின்றது இன்றைய காலைப்பந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சியோடு அறிவிப்பாளர் திரு அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
1: காலை ராசி என் ராசி.

மாசிருந்த ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொண்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், செய்தி தலைப்புகளுக்கான அனுசன்ன வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வன்னி தெருன்ல பிறப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223வது ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. மலேரியா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணிகள் தவிர்த்த ஏனைய அனைத்து தரவு அறிக்கையிடல் கடமைகளிலிருந்தும் முழுமையாக விலகி நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும் அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 1/3 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை இயற்றியிருக்க முடியும். மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்கக் கூடாதென்றும் அவரது மனித உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரியும் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று இன்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்ட திட்டங்கள் எமக்கு தேவைப்படாதென்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும் ஆகையால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கிறது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றும் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தற்போது நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இலங்கையின் நீண்ட கால அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காவண்ணாக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான முடிஸ் உறுதி செய்துள்ளது. காவண் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதையும் குறிக்கும் குறிகாட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்தினம் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவர தாமதமடைந்திருந்த 10,000 தொடர்ந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது. மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய

குமார் தெரிவித்திருக்கிறார். மாகும்பர தன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப் பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதேவேளை உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரேனும் சட்டவிரோத செயல்கள் குறித்த தகவல்களை வழங்க விரும்பினால் 18 18 என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. சுமார் 1.6 மில்லியன் மதிப்புள்ள 120,000 மில்லிலிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண்ணொருவர் கல்கிசை பிரதேச குற்றப்பிணைவு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைகம கேமரண்ண தேர்தலுக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்ட நிதியடியில் சந்தேக நபரின் விந்து காணப்பட்டதாக அரசு பகுப்பாய்வாளர் அனுராதா நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இவ்வாறாயினும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் சந்தேக நபரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும். சிறுமியின் தலைமுடி அல்ல என்றும் அது மற்றொரு பெண்ணின் தலைமுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பள புப்ரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவுனியாவில் இருந்து சென்றிருந்த 3 வயது சிறுமியொருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் இருந்த ஹைட்ரஜன் பெரோக்சைட் என்ற ரசாயனத்தை பருகியதால் அவர் உயிரிழந்து போனார். குன்னாகல் கல்கம்முவ கோபான்குள கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு வந்த ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எதிர்வு கூறியிருக்கிறது. கழனி கங்கையில் நீரைப்பெறும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் வழமைக்கு கொண்டுவரப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இலங்கை மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரசு அங்கீகாரம் பெற்ற டுமாரோ பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் வேலினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 2027 ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இன்று செட்டியா தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராம் 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்ந்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வந்துள்ளன. மணிப்பூரில் பப்புவாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத 2 பேரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்ட முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட உள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை 1 வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சென்னையில் 2வது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்ட

வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். குஜராத்தின் சூரத் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் சந்தைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி மொத்த மீன் சந்தை என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியலில் இருந்து சன்னியாசம் பெறப்போவதில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் களத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கிகள் செப்டம்பர் 11 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. கர்நாடகில் வனத்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் தமிழர்கள் 3 பேரை அருகில் இருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. வெங்காய விநியோகத்தை அதிகரித்து பருவகால விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னை, மதுரை உட்பட நாட்டின் முக்கிய 5 வெங்காய நுகர்வு மையங்களுக்கு விரைவு தொடர்ந்து மூலம் வெங்காயத்தை அனுப்பும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய இருப்பிலிருந்து இந்த வெங்காயங்கள் விடுவிக்கப்படுகின்றன. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருத்தணி முருகன் கோவிலில் வருகின்ற 27 ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதியம் 12 முதல் மாலை 4 வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதியில்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 குறைந்து ஒரு சவரன் 120,080 கிராமுக்கு 20 குறைந்து 15,010 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பட்டியலிருந்து தற்போது நீக்கியிருக்கிறது. அந்த நாட்டின் ஹயாத் தாகிர் அல்ஷாம் குழுவும் அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. இதன் வழி பல்லாண்டுகளாக சிரியா எதிர்நோக்கும் பொருளாதார தடைகளிலிருந்து அதற்கு நிவாரணம் கிடைக்கும். ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஈரான் மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் அந்த நாட்டின் ரியால் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் 35th ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளையொட்டி உக்ரைனின் நட்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் கீவ் நகரில் நேற்று கூடியிருந்தார்கள். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ங்காம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் 35 மேற்பட்ட நாடுகளை கொண்ட விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியின் முதல் கூட்டத்துக்கு இணை தலைமை வைத்து உரையாற்றியிருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்த 6.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருக்கிறது. ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு பலஸ்தீன மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்றும் அது தெரிவித்தது.
பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய H1B விசா விண்ணப்பங்களுக்கு $100,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சட்டவிரோதம் என்று ரத்து செய்தது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்த அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் H1B விசா கட்டணத்தை சட்டபூர்வமாக $100,000 உயர்த்த அமெரிக்க அரசு தற்போது புதிய முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடன் பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளியில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் என்டி பார்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதே மணமகள் சாரா பர்வினின் ஆசை. அதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிடப்பட்டிருக்கிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அந்த இரண்டு நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். என விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுமன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் ₹382.87, இந்திய பெறுமதியில் ₹111.86, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் ₹328.43, இந்திய பெறுமதியில் ₹95.70, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் ₹408.63, இந்திய பெறுமதியில் ₹119.10, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹447.50, இந்திய பெறுமதியில் ₹130.40, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் ₹237.05, இந்திய பெறுமதியில் ₹69.10. கேட்டது மணிக்கூர்தர வேடம்பரம் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையில தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு. அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapalil.
2: Nous êtes très occupés. 75 000 d'Ibarri.
3: Viti Superstore. Gala Gone Sasselil.
2: 5 rue Marcel Cerdan. 95 140 Garges de Gonesse.
3: Néledigay Todobhulakke. Viti Cash and Curry. Paris Lachapalil. Todobhu Televisi Lakkam. Cyber 1. 40. Cyber 5. Cyber 7. 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வந்தாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிய ராஜாண்ணாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் உங்களுடன் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். 11 மணி வரை ஒரு நீங்கள் எப்போது மனம் உடைந்தாலும் இதை ஒரு முறை கேளுங்கள். கிருஷ்ணா பகவத்கீதையிலிருந்து இதை கேட்டு பாருங்கள். உங்களது மன அமைதிக்கு மன சந்தோஷத்துக்கும் இது உங்களுக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். கேட்டு மகிழுங்கள்.
2: இந்த அழகிய பூமியில் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த மனித பிறவி இருக்கிறதே, இது சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. இது முழுக்க முழுக்க நம்முடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தாலும் அந்த வானத்தில் வீற்றிருக்கின்ற கடவுளின் எல்லையற்ற கருணையாலும் மட்டுமே நமக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த பரிசாகும். அதே நேரத்தில் நாம் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தையும் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் இறுதி முடிவு, அதாவது மரணம் என்பது எப்பொழுது நம்மை தேடி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அது முழுவதும் காலத்தின் கைகளில் மட்டுமே பத்திரமாக இருக்கிறது. ஆனால் நாம் பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இடையில் உள்ள காலம் இருக்கிறதே, அது மிகவும் முக்கியமானது. நாம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நம்மை அன்போடு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமான விஷயம். நாம் இறந்த பிறகும் மக்கள் மனதில் நாம் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்றால் நாம் உயிரோடு இருக்கும்போது செய்யும் நல்ல காரியங்கள், அதாவது நாம் செய்கின்ற நல்ல கர்மங்கள் மட்டும்தான் அதற்கு ஒரே காரணமாக இருக்க முடியும். பொறுமையாக இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் என்று நாம் பல நேரங்களில் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு எந்த காலத்திலும் பலவீனமே கிடையாது. அதற்கு மாறாக பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு உள்ளே மறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாகும். அந்த அளப்பரிய சக்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிடமும் கட்டாயமாக இருக்காது. சிலரிடம் மட்டுமே அது இருக்கும். பல சமயங்களில் நாம் கடவுளிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை மனதார வேண்டி கேட்போம். அது நமக்கு உடனே கிடைக்கவில்லை என்றால் நாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நாம் உண்மையான முழு மனதோடு கடவுளிடம் கேட்கின்ற எந்த ஒரு பிரார்த்தனையும் ஒரு நாளும் வீணாகப் போவதே கிடையாது. மேலே இருந்து அந்த கடவுள் நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த வேண்டுதலுக்கான சரியான நேரம் எப்போது நம் வாழ்க்கையில் வருகிறதோ அப்போது மட்டும்தான் அவர் நம்முடைய பிரார்த்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி வைப்பார். ஒரு மனிதன் தன் மீதும் சரி, அந்த கடவுள் மீதும் சரி, எந்த அளவிற்கு உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கின்றானோ அவன் நிஜ வாழ்க்கையிலும் அதே மாதிரி ஒரு சிறந்த ஆளாகத்தான் இருப்பான். மனிதன் என்பவன் முழுமையாக அவனுடைய எண்ணங்களாலும் நம்பிக்கைகளாலும் மட்டுமே உருவாக்கப்படுகிறான். ஒருவன் தன்னை பற்றி என்ன நினைத்து ஆழமாக நம்புகிறானோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அப்படியேப்பட்ட ஒரு மனிதனாகவே மாறிவிடுவான். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அவசரமான உலகத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து எந்த விஷயத்தையும் சுலபமாக அப்படியே காப்பி அடிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் நாம் நகல் எடுக்கலாம் அல்லது காப்பி செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான நல்ல குணத்தையும் மற்ற மனிதர்களிடம் அவன் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் அந்த நல்ல விதத்தையும் உலகத்தில் யாராலும் எந்த காலத்திலும் திருடவோ அல்லது காப்பி பண்ணவோ முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் திசை மாறி போய்விட்டால் நிச்சயமாக உங்களுடைய முழு வாழ்க்கையும் திசை மாறி போய்விடும். ஏனென்றால் இன்றைக்கு உங்கள் மனதில் உங்களுக்கு இருக்கின்ற அதே எண்ணங்கள் தான் நாளைக்கு உங்களுடைய உண்மையான வாழ்க்கையாக உருவெடுத்து உங்கள் கண்முன் நிற்கும். ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணம் சுத்தமாகவும் மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பதாகவும் இருந்தால் அந்த மனிதனுடைய தலையெழுத்து ஒரு காலும் மோசமாக இருக்காது என்று நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அல்லவா? அது 100% உண்மை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நாம் வாழும் இந்த நேரத்தையும் உருவாக்கிய அந்த மாபெரும் கடவுளுக்காக உங்களுடைய ஒரு நாள் பொழுதில் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்கி பாருங்கள். நான் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், அவர் உங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் உங்களுடைய முழு தலையெழுத்தையுமே மாற்றி மிகவும் அழகாக அமைத்து விடுவார். நம்முடைய இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்துல ஒரு உணவகத்திற்கு போய் நமக்கு பிடித்த உணவை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கர்மாவிற்கு என்று எந்த ஒரு மெனு கார்டும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்திற்கு எதை பரிமாறுகிறீர்களோ அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதாவது நீங்கள் உண்மையாகவே எந்த ஒரு விஷயத்திற்கு தகுதியானவர்களோ அல்லது நீங்கள் எதை டிசர்வ் செய்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய மூளைக்குள் எழுகின்ற தேவையற்ற எண்ணங்களின் டிராபிக் மற்றும் கூட்ட நெரிசல் எந்த அளவிற்கு குறைகிறதோ, நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் அந்த அளவிற்கு மிகவும் லேசாகவும் எந்தவித பாரமும் இல்லாமல் சுலபமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் இறைவனை தரிசிக்க கோவிலுக்கு போகிறோம். அங்கே போய் நம்முடைய தலையை குனிந்து கடவுளை வணங்குகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், வெறும் தலையை குனிந்து வணங்குவதால் மட்டுமே கடவுள் நமக்கு எளிதாக கிடைத்துவிட மாட்டார். தலையோடு சேர்த்து நம்முடைய மனதிற்குள் இருக்கின்ற ஈகோ, அதாவது அந்த அகங்காரத்தையும் முழுமையாக விட்டுவிட்டு மனதார தலை வணங்குவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் சில சமயங்களில் உங்களை சுற்றி இருக்கின்ற காட்சிகள் அல்லது நீங்கள் வாழும் நிலைமைகள் மிகவும் மோசமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் அடைய நினைக்கும் உங்களுடைய இலக்கு ஒருபோதும் மோசமானதாக இருக்க முடியாது. நீங்கள் இப்போது கடந்து போய்க் கொண்டிருக்கின்ற நேரம் அல்லது காலம் வேண்டுமானால் மோசமாக இருக்கலாம். அதற்காக உங்களுடைய முழு வாழ்க்கையும் அப்படியே மோசமானதாக மாறிவிடாது. இதை உண்மையிலேயே முழுமையாக நம்புங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஏதாவது ஒரு கடுமையான போராட்டத்திலே ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு உண்மையான பெருமிதமும் சந்தோஷமும் கிடைக்கும். அந்த சந்தோஷம் எப்பொழுது முழுமையாக வரும் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கின்ற மக்கள் அனைவரும் நீங்கள் எப்படியாவது தோற்றுப்போக வேண்டும் என்று மட்டுமே மிகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் பாருங்கள். அப்போதுதான் அந்த உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாத பல விஷயங்களையும் நம்மால் மாற்ற முடியாத சூழ்நிலைகளையும் நினைத்து நாம் அடிக்கடி தேவையில்லாமல் கவலையில் மூழ்கி விடுகிறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி செய்கிறீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் இறுதி முடிவு என்னவென்றால், உங்களுடைய விலைமதிப்பற்ற பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்குவதும் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஆழமான மன வருத்தமும் மட்டும்தான். மனித மூளையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான விதி இருக்கிறது. அது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் மீது மட்டுமே நீங்கள் உங்களது முழு கவனத்தையும் செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆங்காங்கே நடக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள் மீதும் உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியின் மீதும் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே மிகவும் சந்தோஷமாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். நாம் எந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய முழு கவனத்தையும் ஆழமாக செலுத்துகிறோமோ அந்த விஷயம்தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் மிகவும் ஆக்டிவாகவும் நம்மை மீறி அதிக ஆதிக்கம் செலுத்தவும் ஆரம்பித்துவிடும். அதனாலதான் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசமான நேரம் வந்தாலும் சரி, அதை பார்த்து நீங்கள் பயப்படவே பயப்படாதீர்கள். அந்த மோசமான நேரம் ஒரு நாள் கட்டாயமாக உங்களை கடந்து போய்விடும். சில நேரங்களில் அந்த மோசமான நேரம் எதற்காக நம் வாழ்க்கையில் வருகிறது என்றால், மேலே இருக்கின்ற அந்த கடவுள் நம்முடைய பொறுமையையும் கஷ்டங்களை நாம் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்கிறோம் என்ற அந்த தாங்கும் சக்தியையும் சோதித்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பார். அதற்காகவே அந்த சோதனைகள் வருகின்றன. ஒரு மனிதனுடைய முகத்தில் எப்பொழுதுமே ஒரு அழகான சிரிப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமோ அல்லது போராட்டமோ இல்லை என்று அதற்கு அர்த்தம் கிடையாது. அந்த புன்னகைக்கு நேரடியான உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அந்த மனிதனுக்கு அவரோட சொந்த பிரச்சனைகளை விட மேலே இருக்கின்ற கடவுள் மீது அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தமாகும். இந்த வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நான் இப்போது சொல்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை எப்பொழுதுமே உங்கள் மனதில் மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதில் முதல் விஷயம் என்னவென்றால், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டீர்களோ அதை நினைத்து ஒருபோதும் மீண்டும் மீண்டும் வருத்தப்படாதீர்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு உங்களிடம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ, நீங்கள் எதையெல்லாம் உங்கள் சொந்த உழைப்பால் அடைந்திருக்கிறீர்களோ அது இந்த உலகத்தில் இருக்கின்ற வேறு எந்த ஒரு மனிதனை விடவும் கொஞ்சம் கூட குறைந்தது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மோசமான ஆரோக்கியத்தாலோ அல்லது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போவதாலோ அந்த அளவுக்கு முழுமையாக பலவீனமாகிவிட மாட்டான். ஆனால் அவனுடைய மூளைக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நெகட்டிவான மற்றும் மோசமான எண்ணங்களின் பாரத்தால் தான் அவன் அதிகமாக சோர்ந்து போய் உள்ளுக்குள் உடைந்து போய்விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு சரியான அடிகளை எடுத்து வைத்து நேர்மையாக நடக்கிறோம் அல்லது எந்த அளவுக்கு தவறான வழிகளில் போய்கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மையான விஷயம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இரண்டே இரண்டு பேருக்கு மட்டும்தான் மிக தெளிவாக தெரியும். அதில் ஒன்று மேலே வானத்தில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த கடவுள், மற்றொன்று நமக்குள்ளேயே இருக்கின்ற நம்முடைய மனசாட்சி. மோசமான மற்றும் நெகட்டிவான எண்ணங்களை ஒருபோதும் உங்களுடைய மனதிற்குள் நுழைய அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கி குறைக்கின்ற ஒரே விஷயம் அது மட்டும்தான். நீங்கள் வெற்றியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், வெற்றி என்பது அதுவாகவே வருகின்ற ஒரு தனி விஷயம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது ஒரு தோல்வியடைந்த மனிதன் எந்தவித சோர்வும் இல்லாமல் தொடர்ந்து செய்த கடினமான போராட்டங்களின் ஒரு அழகான கதை மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக பேசும்போதோ அல்லது உங்களை ஏதாவது ஒரு காரணம் காட்டி குறை சொல்லும் போதோ அந்த பேச்சுகளை மிகவும் அமைதியாகவும் மிகுந்த பொறுமையாகவும் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உடனே அந்த பேச்சுகளுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ஆனால் ஒன்றை மட்டும் உங்கள் மனதில் உறுதியாக நம்புங்கள். உங்களுக்காக வரப்போகின்ற காலம் அந்த மக்களுக்கு உங்களை விட மிகவும் சிறப்பான, அவர்களுக்கு தகுந்த சரியான பதிலடியை தானாகவே நிச்சயமாக கொடுத்துவிடும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அலைபாய்கின்ற மனதையும் தன்னுடைய எல்லை இல்லாத ஆசைகளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க கற்றுக்கொண்டானோ அவனுடைய அந்த மிகப்பெரிய வெற்றியை வானத்தில் இருக்கின்ற தேவர்களால் கூட ஒருபோதும் தடுத்து நிறுத்தி தோல்வியாக மாற்றிவிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய நல்ல குணத்தையும் உங்களுடைய கண்ணியமான நடத்தையையும் உங்களுடைய மென்மையான சுபாவத்தையும் பார்த்து இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்று நினைத்து தப்பு செய்தார்கள் என்றால் அது அவர்களுடைய புரிதல் இல்லாத தன்மையையும் அவர்களுடைய சொந்த பிரச்சனையையும் தான் காட்டுகிறதே தவிர இதில் உங்களுடைய தப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு மாசற்ற சுத்தமான கண்ணாடியைப் போல் இருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அதே சுத்தமான கண்ணாடியாகவே இருங்கள். தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய உண்மையான கொடூரமான உருவத்தையும் கண்ணாடியில் பார்த்து பயப்படுபவர்கள், அதாவது யாருடைய மனதும் செயல்களும் மிகவும் மோசமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் மட்டுமே உங்களுடைய முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி செலுத்துங்கள். நீங்கள் அந்த வேலையை செய்யும் போது உங்களுடைய முழு மனதையும் உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு உணர்வையும் உங்களுடைய முழு ஆத்மாவையும் அந்த ஒரே ஒரு வேலையில் மட்டுமே போடுங்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உலகத்தில் நடக்கின்ற மற்ற எல்லா தேவையற்ற விஷயங்களையும் உங்களுடைய மூளையில் இருந்து சுத்தமாக தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களை பற்றிய உண்மையான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக எந்த ஒரு பெரிய சாமியாரிடமும் நீங்கள் போக வேண்டியதே இல்லை. அதே போல எந்த ஒரு ஜோசியரிடமும் சென்று கேட்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு இடத்தில் தனியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திற்கு உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்குள் ஆழமாக இருக்கின்ற உங்களுடைய ஆன்மாவிடம் அல்லது உங்களுடைய சொந்த மனசாட்சியிடம் கேள்வியை கேட்டு பாருங்கள். உங்களுக்கான எல்லா விதமான கேள்விகளுக்கும் 100% உண்மையான பதில்கள் அங்கிருந்தே உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். நாம் ஒரு வேலையை செய்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நாம் அடிக்கடி தப்பு கணக்கு நினைப்போம். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், நீங்கள் அந்த சந்தோஷத்தை தேடி ஒரு வேலையை செய்ய தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருபோதும் உண்மையான சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள்ளேயே சந்தோஷமாக இருந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு வேலையையும் உங்களுடைய கையில் எடுத்தீர்கள் என்றால் எந்த ஒரு கடினமான நிலைமையிலும் கட்டாயமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்புங்கள். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று யோசித்தே நம்முடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை நாம் வீணாக கழித்து விடுகிறோம். நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த தேவையில்லாத கவலையை இன்றைக்கே உங்கள் மனதை விட்டு முழுமையாக நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் உண்மை என்னவென்றால், நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அதே கவலையில்தான் அவர்களும் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று தங்களது வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை காலியாக்க வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்தை நாம் எப்படி சற்று கீழே சாய்க்க வேண்டுமோ அதே போலத்தான் மனிதனும். ஒரு மனிதன் மிகவும் பணிவாக இல்லாமல் அல்லது தன் ஈகோவை விட்டு தலைவணங்காமல் அவனிடம் இருக்கின்ற தீய குணங்களை காலியாக்குவது என்பது இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகும். உண்மையிலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கர்வத்தையும் அந்த அகங்காரத்தையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்று நினைத்தால் பணிவோடு மற்றவர்களுக்கு தலைவணங்குவது மட்டும்தான் அதற்கான ஒரே உண்மையான வழியாகும். சில நேரங்களில் இந்த வாழ்க்கை பயணத்தின் முழுப்பாதையும் நமக்கு தொடக்கத்திலேயே ஒன்றாகச் சேர்ந்து தெளிவாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைமையில் உங்களுக்கு எந்த தூரம் வரைக்கும் பாதை தெளிவாக தெரிகிறதோ குறைந்தபட்சம் அந்த தூரம் வரைக்காவது எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக முன்னாடி நடந்து போங்கள். நீங்கள் ஒருமுறை அந்த இடத்திற்கு போனதற்கு பிறகு அங்கிருந்து அடுத்த கட்ட பாதையை உங்களால் மிகவும் சுலபமாக பார்க்க முடியும். ஒரு மனிதன் கஷ்டத்தில் வடிக்கின்ற கண்ணீருக்குள்ளே மிகவும் அமைதியான மற்றும் ஆழமான ஒரு வேண்டுதல் மறைந்திருக்கும். சத்தமே இல்லாமல் அழுகின்ற அந்த வேண்டுதலை இந்த உலகத்தில் எவராலும் கேட்க முடியாது. மேலே வானத்தில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த கடவுளால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோமோ, அது நல்ல நிலைமையாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, அதற்கு முழுக்க முழுக்க நாம் மட்டுமே தான் முழு பொறுப்பு. நாளைக்கு நாம் எந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்படி நம்ம ஆவதற்கான முழு சக்தியையும் முழு திறமையையும் நமக்குள்ளேயே வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த தவறுகளில் இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு அவனுடைய அடுத்த அடியை எப்படி எங்கே என்னவாக எடுத்து வைக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிறானோ, சரியாக அந்த நிமிஷத்திலேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மற்றும் பாசிட்டிவான மாற்றத்திற்கான தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வானத்தில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீது உங்களுக்கு இருக்கின்ற உண்மையான நம்பிக்கையும் உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்துவிட்டால் இந்த பூமியில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனாலும் உங்களை ஒரு முடியளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்பதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்த மனசு இருக்கிறதே, அது எப்பொழுதும் மிகவும் அலைப்பாய்கிறதாகவும் எந்த அமைதியும் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு வேலையாகத்தான் நமக்கு தோன்றும். ஆனால் தினமும் கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருக்க நாம் பழகி கொண்டோம் என்றால் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமாக இப்படி தரிகிட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற மனசை கூட நம்மால் எளிதாக வசப்படுத்திவிட முடியும். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நாம் ஒருவருக்கு உண்மையான மனதோடு உதவி செய்து கொண்டிருக்கும் போது சரியாக அதே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் நமக்காகவும் ஏதோ ஒரு மிகவும் நல்ல விஷயம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுதுமே முழுமையாக நம்ப வேண்டும். உங்களுடைய கைகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சும்மாவே நம் கைகளின் ரேகைகளுக்கு முன்னால் நம்முடைய விரல்கள் கடவுளால் படைக்கப்படவில்லை. நம்மை உருவாக்கிய அந்த கடவுள் மிகவும் புத்திசாலி. விதியின் ரேகைகளுக்கு முன்னால் கைகளின் விரல்களால் நாம் செய்ய வேண்டிய கடின உழைப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்கிற அந்த முக்கியமான செய்தியைத்தான் அவர் நமக்கு அழகாக உணர்த்தியிருக்கிறார். ஒரு இனிமையான மற்றும் நல்ல குணத்திற்கு இந்த சந்தையில் எந்த ஒரு விலையோ அல்லது பொருளாதார ரீதியான மதிப்போ கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான மற்றும் நல்ல சுபாவத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை நிரந்தரமாக வெல்வதற்கும் அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடும் நம்முடைய பொறுமையும் நம்முடைய குணத்தையும் நம்முடைய மரியாதையையும் சமூகத்தில் மிகவும் உயரத்திற்கு கொண்டு போய்விடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு என்பது நம்முடைய உண்மையான நண்பர்கள் மற்றும் நம்முடைய அன்பான குடும்ப உறுப்பினர்கள் நம்முடன் கூடவே இருப்பதால் தான் பல மடங்கு அதிகமாகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த வலியையும் வேதனையையும் மிகவும் அமைதியாக சகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நினைத்து நீங்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் இதே வழிதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் மாறி உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்திலோ அல்லது பிரச்சனையிலோ மாட்டிக்கொண்டு யாரிடமாவது கட்டாயம் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மிகவும் ஆழமாக யோசித்துத்தான் நீங்கள் உதவி கேட்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய அந்த பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு அல்லது கொஞ்ச நேரத்திற்கு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், அப்புறம் அது தானாகவே போய்விடும். ஆனால் நீங்கள் அவர்களிடம் உதவி கேட்ட அந்த உணர்வும் அந்த மக்கள் உங்களுக்கு செய்த அந்த உதவியும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தலை மீது ஒரு பெரிய கடனாக உட்கார்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் உண்மையான அனுபவமும் புத்திசாலித்தனமும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய நரைத்த முடியாலோ அல்லது வயசானதாலோ ஒருபோதும் வந்துவிடாது. மாறாக ஒரு மனிதன் கடந்து வருகின்ற அந்த கடுமையான நிலைமைகளும் கஷ்டமான சூழ்நிலைகளும் தான் அவனை மிகவும் சீக்கிரமாகவே ஒரு பெரிய அனுபவசாலியாக மாற்றிவிடுகிறது. இந்த உலகத்திற்கும் இந்த காலத்திற்கும் நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றாலே கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட யாருடைய தயவும் இல்லாமல் சுதந்திரமாக வாழக்கூடிய அந்த திறமையை உங்களுக்குள் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். வெளியே இருக்கின்ற உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு ஒருபோதும் பெரிய ஆபத்து வராது. ஆனால் உங்களுக்கானவர்கள் மாதிரி உங்களுடனே பாசமாக நடிக்கிறார்களே, அவர்கள் மீதுதான் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். வயதான காலத்திலே நாம் இப்போது நம்முடைய பிள்ளைகளின் வீட்டில் தங்கியிருக்கிறோம். ஆனால் நாம் இப்போது தங்கியிருப்பது நாம் சின்ன வயசில் இருந்தபோது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் சுதந்திரமாக இருந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது என்கிற அந்த கசப்பான உண்மையை தாய் தந்தையர்கள் மிகவும் நன்றாக தெரிந்தும் புரிந்தும் வைத்திருக்கிறார்கள். ராத்திரி முழுவதும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நன்றாக ஆழ்ந்து தூங்குவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஒரு மனிதன் நிம்மதியான தூக்கத்தை பெற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய முழு நாளையும் மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்று வேலையும் செய்யாமலும் வாழ வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சரி, அதை நாமே மட்டும்தான் நம்முடைய கடின உழைப்பால் சரி செய்ய முடியும். உலகத்தில் வேறு யாரும் வந்து நமக்காக இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். மற்ற உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் நம்முடைய இந்த குறைகளை அவர்களுடைய சொந்த சுயநலத்திற்காக எப்படி தந்திரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை மட்டும்தான் மிகவும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நேரம் என்பது மிகவும் வலிமையான ஒரு விஷயமாகும். கடந்து போன நேரத்தை உங்களுக்கு மீண்டும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு நேரத்திடம் அவ்வளவு தேவையில்லாத நேரம் எல்லாம் கிடையாது. அதனால் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நொடி நேரத்திற்கும் முழு மதிப்பு கொடுங்கள். வாழ்க்கையில் மிகவும் சாதாரணமான ஒரு விதி இருக்கிறது. அது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை உங்களுடைய கடின உழைப்பால் மாற்றிவிடுங்கள். எந்த சூழ்நிலைகளை உங்களால் மாற்றவே முடியாதோ அதை கடவுளின் விருப்பம் என்று நினைத்து முழு மனதோடு அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுங்கள். எந்த விஷயங்களையோ அல்லது மக்களையோ உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையோ அவர்களிடமிருந்து எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக விலகி போய்விடுங்கள். ஆனால் இதற்கெல்லாம் நடுவில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையாகும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த அவசரமான வாழ்க்கையில் நம்முடைய மிகவும் அன்பான உறவுகளுக்காக நம்மால் கொஞ்சம் நேரம் கூட ஒதுக்க முடியவில்லை என்றால், ஒரு நாள் நமக்கும் அவர்களுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த அழகான உறவையே அந்த நேரம் நிரந்தரமாக தூக்கி எறிந்துவிடும். உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவர்களை எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாக தப்பாக பேச விட்டு விடுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில உங்களை ஒருபோதும் மிஞ்ச முடியாதவர்கள்தான். உண்மையிலேயே இந்த மாதிரி புறம் பேசிக்கொண்டும் குறை சொல்லிக்கொண்டும் இருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி பொய் சொல்றது கூட எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா? நாம் பொய் சொல்லும் போது அது நமக்கு மிகவும் நல்லதாகவும் சரியாகவும் படுகிறது. ஆனால் வேறு யாராவது நம் கண்முன்னாடி பொய் சொல்லும் போது நமக்கு அவர்கள் மீது மிகவும் கடுமையான கோபம் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், உலகத்தில் இருக்கின்ற மக்களின் தேவையில்லாத பேச்சுகள் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துவதை குறைத்துக் கொண்டு உங்களுடைய சொந்த எண்ணங்கள் மீதும் இலக்குகள் மீதும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். கடவுள் மீது எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தைப் போல நம்பிக்கை வையுங்கள். அதாவது, காற்றிலே தூக்கி போடும்போது பயந்து போய் அழுகுவதற்கு பதிலாக சத்தமாக சிரிக்கிறதே அந்த சின்ன குழந்தை, அது மாதிரி முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். காற்றில் அந்தரத்தில் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இருக்காது. ஏனென்றால் தன்னை பிடித்துள்ளவர் எப்படியும் தன்னை கீழே விழவிட மாட்டார் என்று அந்த குழந்தையின் கள்ளமில்லாத மனதிற்கு மிக உறுதியாக தெரியும். அந்த அளவுக்கு கடவுளை நம்புங்கள். இந்த உலகத்தில் உங்களால் எவ்வளவு பேருக்கு சேவை செய்ய முடியுமோ எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லோருக்கும் சேவை செய்யுங்கள். ஆனால் அதற்கு பதிலாக எந்த ஒரு மனிதனிடம் இருந்தும் எதையும் திரும்ப பெற வேண்டும் என்று எந்த ஒரு ஆசையோ அல்லது எதிர்பார்ப்போ கொஞ்சமும் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்த அந்த உண்மையான சேவைக்கான நிஜமான மதிப்பை அல்லது அதற்கான உண்மையான விலையை மேலே உட்கார்ந்திருக்கின்ற அந்த கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் அதை உங்களுக்கு ஒருபோதும் கொடுக்கவே முடியாது. உங்கள் மனதின் எண்ணம் மிகவும் சுத்தமாக இருந்துவிட்டால் நீங்கள் கடவுளுக்கு படைக்கின்ற ஒரு சொம்பு சாதாரண தண்ணீர் கூட அவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவே இல்லாமல் நீங்கள் வெறும் பகட்டிற்காகவும் மற்றவர்களிடம் பெருமைக்காகவும் தான் செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் கடவுளுக்கு படைக்கின்ற அறுசுவை உணவும் விதவிதமான பலகாரங்களும் கடவுளுக்கு சுத்தமாக தேவையில்லாததும் வீணானதும் தான். என் அன்பான கண்ணா, கிருஷ்ணா, நான் வாய் திறந்து சொல்லாமலேயே என் மனதில் இருக்கின்ற வழியை புரிந்து கொள்பவன் இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. இங்கே எனக்கு யாரெல்லாம் அறிமுகமாகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்னை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்களுடைய சொந்த கதையை மட்டுமே எனக்கு புரிய வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுடைய கனவுகளை எவ்வளவு பெரிதாக காண முடியுமோ அவ்வளவு பெரிதாக காணுகின்ற தைரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்தும் உங்களுக்கு அந்த வானத்தில் இருக்கின்ற நிலா கிடைக்கவில்லை என்றால் என்னவாகிவிட்டது? குறைந்தபட்சம் அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தையாவது நீங்கள் கண்டிப்பாக அடைந்து விடுவீர்கள் அல்லவா? கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முடிவுகளை எடுத்தாலும் சரி, அதை ஒருபோதும் சந்தேகப்படவே சந்தேகப்படாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக பெரிய தண்டனை கிடைக்கிறது என்றால், தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பை கண்டிப்பாக செய்திருப்பீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பக்கத்தில் மிகவும் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால், உலகத்திற்கு முன்னாடி உங்களை சரி என்று நிரூபிக்கவும் அவர்களோடு விவாதம் செய்யவும் எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லாமல் பண்ணாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் உண்மையின் வழியிலே சரியாக இருங்கள். நம்புங்கள், ஒரு நாள் அந்த நேரமே தானாக வந்து உங்களுடைய உண்மைக்கு சாட்சி சொல்லும். வாழ்க்கையில் எப்போதெல்லாம் உங்கள் மனது பாரமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர உங்களுடைய கண்ணீரை பார்க்கவோ கேட்கவோ வேறு யாருமே இல்லாத அந்த தனிமையான இடத்தில் உட்கார்ந்து அழுவது உங்கள் மனதிற்கு மிகவும் பெரிய நிம்மதியை கொடுக்கும். இன்றைக்கு அந்த மேலே இருக்கின்ற கடவுள் உங்களை இவ்வளவு நீளமான ஒரு காத்திருப்பில் வைத்திருக்கிறார் என்றால், அதற்கான சரியான நேரம் வரும்போது உங்களால் சந்தோஷத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் நினைத்ததை விட மிக அதிகமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று முழுமையாக நம்புங்கள். வாழ்க்கையில நல்ல நட்பு இருப்பதும் மிகவும் அவசியம், குடும்ப உறவுகள் இருப்பதும் மிகவும் அவசியம். ஆனால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனிமையில் இருக்கவும் தனியாளாகவே நின்று கஷ்டங்களை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்கிற ஒரு கசப்பான உண்மையை அது நமக்கு காட்டுகிறது. மனிதர்களாகிய நாம் நமக்குள்ளேயே மிகப்பெரிய ஆளோ அல்லது மாபெரும் சக்தியோ கிடையாது. மாறாக நமக்கு பின்னாலும் நம்முடனேயே நிற்கின்ற அந்த கடவுளுடைய சக்திதான் உண்மையிலேயே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சக்தியாகும். என் வாழ்க்கையில இவ்வளவு நீளமான பயணத்தை கடந்து வந்ததற்கு பிறகு ஒரு விஷயத்தை நான் மிகவும் நன்றாக கற்றுக்கொண்டேன். அது என்னவென்றால், உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காத மக்களோ, அல்லது அந்த இடமோ இருக்கின்ற அந்த தெருவில் கூட நீங்கள் தவறிப்போய் ஒரு அடியை கூட எடுத்து வைத்து விடாதீர்கள் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு நம்பிக்கை என்கிற வார்த்தையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையே முழுமையாக போய்விட்டது. இதற்கு என்ன முக்கிய காரணம் என்றால், எந்த மனிதனை அவர்கள் மனதார மிகவும் அதிகமாக நம்பினார்களோ, பெரும்பாலும் அதே மனிதன்தான் அந்த நம்பிக்கையை மிகவும் மோசமாக உடைக்கிறதை எல்லாரும் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். உங்களுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்து உங்களுடைய ஒவ்வொரு சுகதுக்கத்திலும் உங்களுக்கு துணையாக நிற்கின்ற அந்த நல்ல மனிதனை வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மையான மனதோடு மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் நெருங்கி வர விரும்பாதவர்கள் பின்னாடி ஓடுவதையும் அவர்களை பற்றி கவலைப்படுவதையும் இன்றைக்கே உங்களுடைய மனதிலிருந்து தூக்கி போட்டுவிடுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நிஜமாகவே உங்களிடம் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நாள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள். உங்களை விட்டு தூரமாக போய்விடுவார்களோ என்று நினைத்து எந்த சூழ்நிலையிலும் பயப்படுகிறவர்களுக்கு மட்டும் நீங்கள் எப்பொழுதும் மதிப்பு கொடுங்கள். இன்றைய காலத்தில் இந்த சத்தியம் செய்வதும் வாக்குறுதி கொடுப்பதும் எல்லாமே ஒரு பொய்யான நாடகம்தான். ஏனென்றால் எந்த மக்கள் அதிகமாக சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் அதிகமாக பொய் சொல்கிறதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். இயல்பாகவே மோசமானவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருக்கிறவர்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்ய முயற்சிக்கவே கூடாது. இது எப்படிப்பட்டது என்றால், ஒரு விஷமுள்ள தேளை நீங்கள் எவ்வளவுதான் அன்பாக தடவி கொடுத்தாலும் கொஞ்சிக்கொண்டே இருந்தாலும் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனுடைய இயல்புப்படி அது உங்களை கட்டாயமாக கொட்டத்தான் செய்யும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கிச் சொல்கிறார், என் நண்பா, இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எப்பொழுது உன்னை மதிக்கவும் கௌரவப்படுத்தவும் ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? நீயும் அவர்களை மாதிரியே அவர்களை ஒதுக்கித் தள்ளவும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் எப்போது கற்றுக்கொள்கிறாயோ அப்போதுதான். உங்களுடைய எந்த ஒரு பலவீனத்தையோ அல்லது உங்களுக்கு வலியை தரும் விஷயத்தையோ ஒருபோதும் வேறு எந்த மனிதனுக்கு முன்னாடியும் வெளிக்காட்டவே காட்டாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் சுயநலவாதிகள் உங்களுடைய இதே பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். தங்களுடைய வரம்பை மீறி அதிக ஆசைப்படுபவர்களுக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் கடன் வாங்குகிறவர்களுக்கும் மற்றவர்களின் தயவில் வாழ்பவர்களுக்கும் அதுவே ஒரு மோசமான பழக்கமாக மாறிவிடும். அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையில் மன அழுத்தத்தாலும் கவலைகளாலும் சூழப்பட்டுதான் இருப்பார்கள். தன் வாழ்க்கையில் வேறொரு மனிதனை மதிக்க தெரியாத ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் எல்லாரையும் விட குறைவான மரியாதையும் மதிப்பும் மட்டுமே கிடைக்கும் என்பதுதான் இந்த உலகத்தின் எழுதப்படாத வழக்கம். எந்த ஒரு மனிதனையும் உங்களுடைய தலை மீது தூக்கி வைத்து கொண்டாடாதீர்கள். ஏனென்றால் நாளைக்கு அவர்களே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி உங்களுடைய நிம்மதியை கெடுத்து விடுவார்கள். அதே மாதிரி யாரையும் மிகவும் அதிகமாக புகழ்ந்தோ அல்லது முகஸ்துதி செய்தோ பேசாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கர்வத்தில் உங்களை ஒரு துளியும் மதிக்காமல் போய்விடுவார்கள். இப்போதிருக்கின்ற இந்த காலம் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் மாறிவிட்டது. இங்கே சாப்பாட்டில் உப்பு எப்படி சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கப்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கான மதிப்பு அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப மட்டுமே உலகத்தாரால் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய அறையில் இருக்கின்ற கண்ணாடியில் எந்த முகம் தெரிகிறதோ, அதாவது உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். அதைத் தவிர உலகத்தில் இருக்கின்ற வேறு எந்த ஒரு மனிதன் மீதும் கண்களை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் உங்களை மிகவும் மதிப்பவர்கள் நாளைக்கு அவர்களுடைய சுயநலம் முடிந்த பிறகு உங்களை சமூகத்தில் அவமானப்படுத்துவதற்கு எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் தவறவிட மாட்டார்கள். உங்களால் அவர்களுக்கு ஏதாவது காரியமாக வேண்டியிருந்தாலோ அல்லது அவர்களுக்கு உங்களால் ஏதாவது பெரிய லாபம் இருந்தாலோ மட்டுமே உங்களை மதிப்பும் மரியாதையும் தந்து நடத்துகின்ற அந்த மாதிரியான சுயநலவாதிகளிடமிருந்து எப்பொழுதுமே விலகியே இருங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய மற்றும் முக்கியமான முடிவையும் அவசரத்தில் எடுக்கவே எடுக்காதீர்கள். ஏனென்றால் அவசரத்திலும் பதட்டத்திலும் எடுக்கப்படுகின்ற முடிவு எப்பொழுதுமே தப்பாகத்தான் முடியும் என்று அடிக்கடி பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே உங்களுடைய சொந்த பலத்தின் மீதும் உங்களுடைய சொந்த சிறகுகளின் மீதும் நம்பிக்கை வைக்க பழகுங்கள். காற்றை நம்பி பறக்க நினைக்கிறதெல்லாம் வெறும் காகித காத்தாடிகள் தான். அந்த காற்றில் திசை மாறின உடனே அந்த காத்தாடி அருந்து கீழே விழுந்துவிடும். உழைப்பை நம்புங்கள். இந்த உலகத்தின் வழக்கமே எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது பாருங்கள். இங்கே ஒரு ஏழை மனிதன் தரையில் கிடக்கின்ற காய்ந்து போன ஒரு துண்டு ரொட்டியை கூட கடவுளின் ஆசீர்வாதமாக நினைத்து மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டு தன் பசியை ஆற்றி வயிறை நிரப்பிக் கொள்வான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பணக்காரனுக்கு அவனுடைய கையிலேயே விதவிதமாக அலங்கரித்து சுவையான ரொட்டி கிடைத்தால் கூட அவன் அந்த சாப்பாட்டிற்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டான். வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பொருளை உங்களுடைய கடின உழைப்பால் எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற ஆசையையும் விருப்பத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தையும் உங்களுடைய அன்பான உறவுகளையும் ஒருபோதும் மதிக்காமல் இருந்து விடாதீர்கள். எப்பொழுது இரண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற மரியாதையையும் மதிப்பையும் குறைத்துக் கொள்கிறார்களோ, அப்போதே அந்த உறவில் இருக்கின்ற அன்பின் மாயாஜாலமும் நிரந்தரமாக காணாமல் போய்விடும். ஒரு மனிதன் நம்மை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்து போய்விட்டான் என்பது ஒவ்வொரு நிமிஷமும் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் நமக்கு மிகவும் நெருக்கமாக நம்முடனே இருக்கிறவர்களை நாம் பெரும்பாலும் மதிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன தப்பாக பேச வேண்டுமோ அவர்கள் மனதில் இருக்கின்ற கோபத்தை எல்லாம் கொட்டி பேசட்டும். நாம் நம்முடைய வாயால் அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லப்போவதில்லை. ஆனால் நமக்காக வரப்போகின்ற அந்த சரியான நேரம் அவர்கள் எல்லோருக்கும் தகுந்த பதிலடியை கண்டிப்பாக கொடுக்கும். என்னை கொன்ற அந்த கொலைகாரன் என்னுடைய பழைய எதிரியாக இருந்திருந்தால் நான் சாவதை பற்றி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இருந்திருக்காது. ஆனால் என்னுடைய முதுகில் குத்திய அந்த துரோக கத்தியை வேறு யாரும் குத்தவில்லை, என்னுடைய சொந்த மக்களே தான் குத்தினார்கள் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய கவலையே. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. காலப்போக்கில் இந்த உலகத்தில் எல்லாமே மாறிவிடும். உங்களுடைய உயிருக்கு உயிரான நண்பர்கள், உங்களுடைய காதல் மற்றும் உங்களுடைய நிலைமைகளும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் மாறிவிடும். ஏ மனிதனே, நீ ஏன் தேவையில்லாமல் மற்றவர்களின் தோல் மீதும் அந்நியர்கள் மீதும் நம்பிக்கை வைக்கிறாய்? உன்னுடைய இந்த நீண்ட வாழ்க்கை பயணத்தை உன் சொந்த கால்களில் நடந்துதான் முழுமையாக கடக்க வேண்டும் என்பது உனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும் அல்லவா? யார் யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தூக்கத்தையும் வசதியையும் மட்டுமே அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் வெறும் கண்களை மூடிக்கொண்டு பகல் கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் யார் யாரெல்லாம் தாங்கள் கண்ட கனவுகளுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கனவுகளை நனவாக்காமல் ராத்திரிகளில் தூக்கமே வராது. நீங்கள் தங்குவதற்காக எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வீடு கிடைத்தாலும் சரி, ஆனால் அந்த வீட்டில் வாழ்கின்ற மக்களின் மனதில் உங்களுக்கு என்று எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வீட்டில் மூச்சு முட்டி வாழ்வதை விட தெருவில் திறந்த வானத்திற்கு கீழே வாழ்வது எவ்வளவோ மேலானது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அன்பும் மரியாதையும் கொடுக்கின்ற குரல் அவ்வளவு ஆழமானதாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதிரில் இருக்கின்ற மனிதனுக்கு நீங்கள் அவர்கள் மீது மனதார எவ்வளவு உண்மையான அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை அது மிகவும் நன்றாக புரிய வைத்துவிடும். உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே உங்களுடைய அறிவு, பணம் அல்லது அழகு மீது கர்வம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த கர்வம் ஒரு மோசமான குடிபோதை மாதிரி. அது ஒரு மனிதனுடைய தலைக்கு ஏறிவிட்டது என்றால் அவன் குருடனாக மாறிவிடுவான். உலகத்தில் வேறு யாரையும் மதிப்பதையே அவன் முழுமையாக மறந்து விடுவான். உங்களுடைய வேலையையும் உழைப்பையும் எப்பொழுதும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கான ஒரு தனித்துவமான மற்றும் அற்புதமான அடையாளம் உருவாக வேண்டும். இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் எவ்வளவு வலிமையாக எடுத்து வைக்க வேண்டும் என்றால்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்குள் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வன்னி பெருநில பிறப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்து கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223வது ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. மலேரியா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணிகள் தவிர்த்த ஏனைய அனைத்து தரவு அறிக்கையிடல் கடமைகளிலிருந்தும் முழுமையாக விலகி நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 1/3 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை இயற்றியிருக்க முடியும். மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்கக் கூடாதென்றும் அவரது மனித உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரியும் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று இன்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்டத்திட்டங்கள் எமக்கு தேவைப்படாது என்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும் ஆகையால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கிறது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றின் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தற்போது நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இலங்கையின் நீண்டகால அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காவண்ணாக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான முடிஸ் உறுதி செய்துள்ளது. காவண் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதையும் குறிக்கும் குறிகாட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து 1 வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவர தாமதமடைந்திருந்த 10,000 தொடர்ந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது. மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மட்டக்களப்பு மற்றும் கல்முனை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கழகங்களின் கீழ் உள்ள 4 மண்ணெண்ணெய் எரிபொருள் நிலையங்கள் செயலந்து அதன் பொருட்கள் திருடப்பட்டு பல கோடி ரூபாய்
அரசு சொத்தை பராமரிக்க தவறிய வீணடித்த அந்த இரு திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நிதி குற்றப்பிரிவு, மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய இருப்பதாக இபிடிபி கட்சி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிஸ்ரீ ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். மாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதேவேளை உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரேனும் சட்டவிரோத செயல்கள் குறித்த தகவல்களை வழங்க விரும்பினால் 18 18 என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. சுமார் 1.6 மில்லியன் மதிப்புள்ள 120,000 மில்லிலிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண்ணொருவர் கல்கிசை பிரதேச குற்றப்பிரிவு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பலைகம கேமரண்ண தேரருக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்ட மிதியடியில் சந்தேக நபரின் விந்து காணப்பட்டதாக அரசு பகுப்பாய்வாளர் அனுராதா நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இவ்வாறாயினும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் சந்தேக நபரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும். சிறுமியின் தலைமுடி அல்ல என்றும் அது மற்றொரு பெண்ணின் தலைமுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பள புப்ரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவுனியாவில் இருந்து சென்றிருந்த 3 வயது சிறுமியொருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் இருந்த ஹைட்ரஜன் பெரோக்சைட் என்ற ரசாயனத்தை பருகியதால் அவர் உயிரிழந்து போனார். குன்னாகல் கல்கம்முவ கோபான்குள கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு வந்த ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுண்ட் தங்க நகைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எதிர்கூறியிருக்கிறது. கழனி கங்கையில் நீரைப்பெறும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைபட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் வழமைக்கு கொண்டுவரப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இலங்கை மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரச அங்கீகாரம் பெற்ற டுமாரோ பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் பெர்லினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 2027 ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இன்று செட்டியா தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராம் 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்ந்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வந்துள்ளன. மணிப்பூரில் பப்புவாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத இருவரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது.
தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்டம் முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட உள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை ஒரு வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சென்னையில் இரண்டாவது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தமிழக

விபத்தில் தமிழர்கள் மூன்று பேரை அருகிலிருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது. வெங்காய விநியோகத்தை அதிகரித்து பருவகால விலையுயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்து சென்னை, மதுரை உட்பட நாட்டின் முக்கிய 5 வெங்காய நுகர்வு மையங்களுக்கு விரைவு தொடர்ந்து மூலம் வெங்காயத்தை அனுப்பும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய இருப்பிலிருந்து இந்த வெங்காயங்கள் விடுவிக்கப்படுகின்றன. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இனியம் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருத்தணி முருகன் கோவிலில் வருகின்ற 27ஆம் தேதி ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 120,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பட்டியலிருந்து தற்போது நீக்கியிருக்கிறது. அந்த நாட்டின் ஹயாத் தாகிர் அல்ஷாம் குழுவும் அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. இதன் வழி பல்லாண்டுகளாக சிரியா எதிர்நோக்கும் பொருளாதார தடைகளிலிருந்து அதற்கு நிவாரணம் கிடைக்கும். ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஈரான் மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் அந்த நாட்டின் ரியால் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் 35வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளையொட்டி உக்ரைனின் நட்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் கீவ் நகரில் நேற்று கூடியிருந்தார்கள். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ங்காம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியின் முதல் கூட்டத்துக்கு இணை தலைமை வைத்து உரையாற்றியிருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்த 1.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருக்கிறது. ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு பலஸ்தீன மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்றும் அது தெரிவித்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சட்டவிரோதம் என்று ரத்து செய்தது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்த அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் H-1B விசா கட்டணத்தை சட்டபூர்வமாக $1,00,000 உயர்த்த அமெரிக்க அரசு தற்போது புதிய முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50 விழுக்காட்டுக்கு உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடன் பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளியில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் என்டி பார்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதே மணமகள் சாரா பர்வினின் ஆசை. அதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிட

பெய்யப்பட்டிருக்கிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம், நாரா சூறாவளியால் அந்த இரண்டு நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். என விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுமன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.86 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.70 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.63 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.10 ரூபாய், 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.40 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.10 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
4: Vicky Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் கலையக நேரம் சரியாக 11:21. நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியில் வருவது

தேனும் பாலும். தேனும் பாலின் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருபவர்கள் ஆசிபூஷரி, அம்பாள் ஸ்டோர்ஸ், பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி மார்க்கெட் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனத்தினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேனும் பாலின் நிகழ்ச்சி வளமையாக ராஜா அண்ணன் தொகுத்து வழங்குவார். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் தொகுத்து வழங்க வேண்டியுள்ளது. தேனும்பாலன் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் வாழ்க்கையில் வந்து நாங்கள் பல விஷயங்களை நாங்கள கையில் இருக்கும்போது அதுகின்ற அருமை வந்து எங்களுக்கு தெரிகிறதில்லை நேர்களே. உண்மைதானே, உண்மைக்கு வந்து எங்கள்ட கையில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் அது கையில் இருக்கும்போது நாங்கள் தெரியாது. ஆனால் அந்த கை நழுவி போனதுக்கு பிறகுதான் எடடா இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே என்று எங்களுக்கு தோணும் கட்டாயமாக. அந்த கரைக்கு வந்த பிறகே கடலை பிடிக்குது, நரை வந்த பிறகே புரியுது உலகம் என்ற அப்படி என்ற இந்த பாடல் வந்து வாழ்க்கையின் நிதர்சனத்தையும் காதலையும் தனிமையையும் அவள் அழகாக தத்துவ ரூபமாக பேசுகிற இந்த பாடல் 96 திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் கார்த்திக் நேதாவின் வரிகளில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான இந்த பாடல் இப்போது உங்களுக்காக கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி தேனும்பாலம். கலியக நேரம் சரியாக 11:29. தேனும்பாலம் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக வரும் ஒரு பாடல் எப்படி என்று சொல்லி சொன்னால், காதலும் வாழ்க்கையும் வந்து நீக்குமொழி போல தான் இருக்குது. உண்மையாகவே எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லாதது. அதே போலதான் இந்த காதலும் வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாதது என்றதை விளக்குகின்ற ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று. அடுத்த பாடல், அந்த பாடல் என்னன்னு சொல்லி சொன்னால், நீர்க்குமிழி ஓடையிலே என்ற பாடல். சாட்போட்டா பரம்பரை படம். இசை வந்து சந்தோஷ் நாராயணன் அவரது இசையிலே வரும் பாடல். இந்த அதற்கு முதல் ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு வருவோம்.
1: பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போறோம். கேமா வீடு எம்பிக்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும். ஆரம்பங்களே தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா
3: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையம்மா இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
3: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

இது ஒசார்பட்டா படத்திலிருந்து வரும் நீர்க்குமிழியோட இளைய பாடல். காதலையும் வாழ்க்கையும் நீர்க்குமிழி போலவே நிலையற்றதென்றதை மிகவும் தத்துவபூர்வமாக உணர்த்தும் இந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பாலம். தேனும்பாலம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசிபூஷரி, பொந்துமண்டியில் அமைந்திருக்கும் பொந்துமண்டி மக்கள் நிறுவனத்தினர். அந்த மூன்று நிறுவனத்தினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கலியக நேரம் சரியாக 11:37. தேனும்பாலம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல், உயிரான காதலை வந்து இழந்த பிறகும் வந்து அந்த காதலினால் ஏற்படுகின்ற வேதனையும் நினைவுகளின் பாரத்தையும் உணர்ச்சி பூர்வமாக இந்த பேசுகின்ற அந்த இசையும் இந்த பாடல் வரிகளும் வந்து நல்ல அருமையான பாடல் வரிகள். வர்ணமாயிரம் படத்திலிருந்து இசை வந்து ஹரிஸ் ஜியராஸ் பாடிய பாடலை கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பாலம். தேனும்பாலம் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து அனுசரணை தருபவர்கள் அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசிபூஷரி, பொந்துபொண்டி அலமந்திருக்கும் பொந்துபொண்டி மக்கள் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனத்தினருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தேனும்பாலம் நிகழ்ச்சியில் வரும் பாடல்களில் அடுத்து வரும் பாடல் வந்து மெட்ராஸ் படத்திலிருந்து இசை சந்தோஷ் நாராயணன். இழந்த நட்பையின் சமுதாயத்தின் அரசியல் பிடியில் சிக்கி சீரழியும் மனித வாழ்க்கையின் சோகத்தை அடியோடு தோலிடுத்து காட்டும் பாடலாக ஆகாயம் தீப்பிடிச்சான்ற அந்த பாடல் வருகிறது. உங்களுடன் சேர்ந்து நானும் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். வாருங்க கேட்டு பார்ப்போம்.

ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனேன்

0: கலை கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நம்ம மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
0: டேய் உங்க கிட்ட நான் பேசுறேன், உனக்கு என்னதான்
1: வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
0: அப்ப வா வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பாலம். தேனும்பாலம் நிகழ்ச்சியில் எனது தெருவிலே தேனும்பாலம் பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்ததாக வரும் இந்த தேனும்பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வானம் பார்த்தேன். கபாலி படத்திலே இசை சந்தோஷ் நாராயணன் இழந்த வாழ்க்கையையும் பிரிவின்ற ஆறா வடுவையையும் சமூகத்தின் சூழ்நிலைகளால் மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை விவரிக்கும் பாடல் வரிகள் மிகவும் அருமையான பாடல் வரிகள். இந்த பாடலை உங்களுடன் சேர்ந்து நானும் கேட்டு மகளும் கேட்டு பார்ப்போம்.

தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வன்னி பெருநில பிறப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்து கோட்டையில் நிலை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223வது ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. மலேரியா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணிகள் தவிர்த்த ஏனைய அனைத்து தரவு அறிக்கையிடல் கடமைகளிலிருந்தும் முழுமையாக விலகி நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 1/3 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை இயற்றியிருக்க முடியும். மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்கக்கூடாதென்றும் அவரது மனித உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரியும் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று இன்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்டத்திட்டங்கள் எமக்கு தேவைப்படாத என்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும் ஆகையால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கிறது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றின் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தற்போது நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இலங்கையின் நீண்டகால அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காவண்ணாக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான முடிஸ் உறுதி செய்துள்ளது. காவண் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதையும் குறிக்கும் குறிகாட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இலங்கைக்கு கொண்டுவர தாமதமடைந்திருந்த 10,000 தொடர்ந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது. மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மட்டக்களப்பு மற்றும் கல்முனை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கழகங்களின் கீழ் உள்ள 4 மண்ணெண்ணெய் எரிபொருள் நிலையங்கள் செயலிழந்து அதன் பொருட்கள் திருடப்பட்டு பல கோடி ரூபாய்
அரசு சொத்தை பராமரிக்க தவறிய வீணடித்த அந்த இரு திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, நிதி குற்றப்பிரிவு, மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய இருப்பதாக இபிடிபி கட்சி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிஸ்ரீ ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். மாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ் லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதேவேளை உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரேனும் சட்டவிரோத செயல்கள் குறித்த தகவல்களை வழங்க விரும்பினால் 18 18 என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. சுமார் 1.6 மில்லியன் மதிப்புள்ள 120,000 மில்லிலிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண்ணொருவர் கல்கிசை பிரதேச குற்றப்பிரிவு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பலிகம கேமரண்ண தேரருக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்ட மிதியடியில் சந்தேக நபரின் விந்து காணப்பட்டதாக அரசு பகுப்பாய்வாளர் அனுராதா நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இவ்வாறாயினும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் சந்தேக நபரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும். சிறுமியின் தலைமுடி அல்ல என்றும் அது மற்றொரு பெண்ணின் தலைமுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பள புப்ரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெல்டாவட்ட பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவுனியாவில் இருந்து சென்றிருந்த 3 வயது சிறுமியொருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் இருந்த ஹைட்ரஜன் பெரோக்சைட் என்ற ரசாயனத்தை பருகியதால் அவர் உயிரிழந்து போனார். குன்னாகல் கல்கம்முவ கோபான்குள கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு வந்த ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுண்ட் தங்க நகைகள் மீட்கப்பட்டதோடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எதிர்வு கூறியிருக்கிறது. கழனி கங்கையில் நீரைப்பெறும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைபட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் அடுத்த சில மணி நேரங்களுக்குள் வழமைக்கு கொண்டு வரப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இலங்கை மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரச அங்கீகாரம் பெற்ற டுமாரோ பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் வேலினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே நேற்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 2027 ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராம் 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்ந்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வந்துள்ளன. மணிப்பூரில் பப்பு வாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத 2 பேரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது.
தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்டம் முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட உள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை ஒரு வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சென்னையில் இரண்டாவது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். குஜராத்தின் சூரத் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் சந்தைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி மொத்த மீன் சந்தை என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியலிலிருந்து சன்னியாசம் பெறப்போவதில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் களத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று மேற்குவங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கிகள் செப்டம்பர் 11 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. கர்நாடகில் வனத்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் தமிழர்கள் 3 பேரை அருகிலிருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சி அளித்திருக்கிறது.

பட்டு மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 120,080 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா சிரியாவை பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பட்டியலிருந்து தற்போது நீக்கியிருக்கிறது. அந்த நாட்டின் ஹயாத் தாகிர் அல்ஷாம் குழுவும் அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. இதன் வழி பல்லாண்டுகளாக சிரியா எதிர்நோக்கும் பொருளாதார தடைகளிலிருந்து அதற்கு நிவாரணம் கிடைக்கும். ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஈரான் மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் அந்த நாட்டின் ரியால் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் 35வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளையொட்டி உக்ரைனின் நட்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் கீவ் நகரில் நேற்று கூடியிருந்தார்கள். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ங்காம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியின் முதல் கூட்டத்துக்கு இணை தலைமை வைத்து உரையாற்றியிருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்த 6.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருக்கிறது. ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளது. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு பலஸ்தீன மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்றும் அது தெரிவித்தது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றுள்ளார்கள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஏ இன்சாப் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சட்டவிரோதம் என்று ரத்து செய்தது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்த அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் H-1B விசா கட்டணத்தை சட்டபூர்வமாக $1,00,000 உயர்த்த அமெரிக்க அரசு தற்போது புதிய முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடன் பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளியில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் என்டி பார்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதே மணமகள் சாரா பர்வினின் ஆசை. அதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிடப்பட்டிருக்கிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அந்த 2 நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். என விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுமன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 12:20. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வர இருப்பது செவ்வாய்க்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெறும் உதவுவோமா நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு. கேட்காத நேயர்களுக்காகவும், கேட்ட நேயர்கள் திரும்ப கேட்பதற்காகவும் மறு ஒளிபரப்பாகிறது உதவுவோமா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: என்றும் உதவுமா நிகழ்நூடாக பல வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் பேராசிரியர் இணைந்திருக்கின்றார். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மிகுந்த வேலை பழுக்கள் இந்த மாதம் உங்களுக்கு, என்றாலும் இந்த நிகழ்வினுடாக இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியே.
1: வணக்கம். அதே பெருமகிழ்ச்சி பேசலாம்.
0: இல்லை, சென்ற வாரம் கண்ணதாசன் என்று சொன்னிருக்காரு, அது அது பற்றியா இல்லை என்றால் வேறு ஏதாவது. நான் இந்த வாரம் நான் இந்த வாரம் தர்சனம் தான் வருவான்னு நினைச்சேன். நான் நாளில் திடீரென்றவர் கூறிவிட்டு அதெல்லாம் நான்
1: என்னையும் கூட வர சொல்லி தான் கேட்டவர். ஆனால் போயிட்டு வரதுக்கு எனக்கு ஹெல்த் அவ்வளோ தூரம் நல்லா இன்னும் பயணம் மேற்கொள்ள போயிடு பாட்டுகளும் மறக்க முடியாத பாட்டுகள் தான். அப்ப அவங்க பாட்டுகளும் தன்னை அர்ப்பணிச்சு வந்தது. அதே மாதிரி கண்ணதாசனும் ஒரு அதை பற்றி ஒண்ணும் கிடைக்கலையா நாங்க போனோம்.
0: இல்லை, ஆயத்தப்படுத்தவில்லை என்று சொன்னீர்கள். அவரை பற்றி தெரிஞ்சு
1: அதை பற்றி கலைக்கோணும் கலைக்கோணும் இருந்துட்டு போன முறை கலைச்சிருக்கோம். கண்ணதாசன் நூற்றாண்டு உலாப்பிய பாலப்பகுதி கலைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிச்சேன், இப்ப உலகம் பூரா ஒரு படம் வந்து அமெரிக்கன் படம் நல்ல வெற்றியா ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச கதை, தமிழருக்கும் அதை பிடிக்கக்கூடிய கதை தான். படத்தை பார்த்தான்
0: தொலைபேசி கொஞ்சம் கடற்கிற மாதிரி வருகின்றது. எங்கள் தவறு தெரியவில்லை.
1: இந்தியர்கள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல இந்த ஆதியா நாங்கள் தமிழ் என்று கழிச்சால் இந்தியா என்று கழிச்சால் சொல்லக்கூடிய நாடு இலங்கை இந்தியா. அதை விட்டு கழிக்கக்கூடியது மலேசியா சிங்கப்பூர். பிறகுதான் இந்த போன்ற நாடுகள்ல ஐரோப்பா நாடுகள்ல அழவியலாக கம்ப்யூட்டர்களாக இந்திய இலங்கையாக்கள் வந்து குடியேறினர். அப்படி எப்படி வந்து எங்க குடியேறினாலும் இப்ப இந்திய மூலத்தை உடையவர்கள் இலங்கையும் முந்தைய ஒரு காலத்துல இந்தியாவதான் இருந்தது. அதுதான் அது இயற்கை அழிவுகள் காரணமாக பயணங்களுக்காக இயற்கை நிகழ்வுகளால் தான் அதை பிரிக்க வேண்டிய ஏற்பாங்க. அதுக்கப்புறம் உண்டாத்தான் இருந்தது. அப்போ அந்த இலங்கை இந்தியாக்க வந்து சொல்லிட்டு அதுவரை தெரிஞ்ச கதைகள் ஒரு பொதுக்கதையா இருக்கேன். இப்போ எந்த இளைஞர்களுக்கும் இந்தியாவுக்கும் அந்த கதை தெரிஞ்சவர்களா இருப்பார். அது எங்க போனாலும் எந்த நாட்டுக்கே போனாலும் அந்த கதை தெரியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அந்த கேட்டோன்ற நேயர்களுக்கும் தெரியும். அது என்ன கதையுமே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். வயசானாக்களுக்கும் தெரியும், மலமாக்களுக்கும் தெரியும், தெரியாத பள்ளிக்கூடம் போறதுக்கும் தெரியும்.
0: பல கதைகள் நீங்கள் சொல்லுங்கள்.
1: ரெண்டு கதை, ரெண்டு கதை தான் நாங்கள் சும்மா பல கதைகள் எல்லாம் தெரியும் இல்லை. ரெண்டு கதைகள் எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். இது தெரியும் ராமாயணம் மகாபாரம் அதை விட வேற என்ன கதை தெரியும் உனக்கு பல கதை பார்க்க கதைகளுக்கு எல்லா கதைகளும் எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியக்கூடிய இந்த ரெண்டு கதைகள் மகாபாரதம் ராமாயணம் சொல்லிவிட்டுங்களா? மகாபாரதம் ராமாயணம், மகாபாரதம் என்னத்தை சொல்லுது, ராமாயணம் என்னத்தை சொல்லுது, அது முதல் வந்து ஒரு கதையாக எழுதப்பட்டு அப்புறம் நாடகங்களாக நடிக்க மாட்டேன், அப்புறம் படமாக வந்தால் அப்புறம் தான் அப்புறம் மக்கள் இது கதாபிரிவு நாடகமாக பார்த்தானே படமாக பார்த்தானே கதையாக பார்த்தானே எல்லாம் இந்த ரெண்டு கதை தான் வரும். இந்த கதைகளில் வேற மகாபாரதம் ராமாயணத்தில் உள்ள கலைக்கதைகளை தான் படம் ஆடுத்திருக்கிறது வைக்கணும். ஒவ்வொரு பேரில் அன்றைக்கு கூட இந்த கதை கேட்க சொன்னீங்கன்னா தளபதி சில படங்கள் இப்ப உதாரணம் புன்னகை என்ற படம் அன்றைக்கு காட்டினாங்க, அந்த புன்னகையில ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில சொல்றது என்னன்னா ஒரு அந்த அதே ரெண்டு நண்பர்களுக்கிட ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ரெண்டு நண்பர்களுக்கும் இடையில உள்ள நம்பிக்கை விசுவாசம் அதை காட்டும். அப்படி எல்லா கதை பார்த்தாலும் நாங்கள் ராமாயணத்தையும் மகாபாரதையும் தான் உதாரணம் சொல்லுவோம். கோயில திருவிழாக்க நடந்தாலும் வில்லுப்பாட்டோ கதாபிரதங்கள் ஏண்டோ பார்க்கறது நாடகம் வாழ்க்கை வேற என்ன நாங்கள் செய்ய முடியும் சொல்லணும். பெரும்பாலும் ஒப்புறவும் பெரும்பாலும் சோறு சாப்பிட்டு நாங்கள் இங்க வந்து பாக்க தூக்கங்களை அரிசி கிடைக்குவதே கஷ்டமாயிருக்கும். இந்த கம்போடியா வியட்நாம் ஆக்கள் அகதியெல்லாம் கூடுதலா வந்தவங்களும் அவங்க தான், அவங்க வந்த அப்புறம் அரிசி எல்லாருக்கும் தெரியும். அப்ப அரிசி அந்த கம்போடியன் வியட்நாம் லாவோயும் அரிசி இறக்குமதி எது கடைகளை இருந்தா கூட கொடுப்பாரு. தாங்க ஒரு பெரிய கடை பரிஸ்டோர்ன்ற கடைகள் அது இந்த தாங்க சோறும் தை சோறும் தான் கூடுதலான அரிசி விலை இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு இறக்குமதி. அதுக்கு மேலே ஐரோப்பா அரிசி வர்றது குறைவு அதுக்கு தெரியும், தெரிஞ்சால் கொஞ்சம் அறுவை தான் இருக்கு. ஏன்னா இங்கே உணவு பிரதான உணவு அரிசி இல்லை போதுமே. அப்ப இந்த நாட்டை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலும் அல்ல இங்கே எடுத்துக்கொண்டாலும் பிரான்ஸும் கூடுதலாக வாழ்றது இந்த நாட்டுக்காரர் தவிர வெளிநாட்டுக்காரர் இருந்தால் அவர்கள் வந்து இங்க அல்ஜீரியர் நாங்கள் அடையார் சொல்லுவோம். நாங்கள் அடையார் அடையார் இந்த ஆளை சொல்றோம். நாங்கள்
0: அல்ஜீரிய நாட்டவர்களை அதனால் அந்த கடை வைத்திருப்பவர்கள் அந்த நேரத்தில் கடை வைத்திருந்தவர்கள் அல்ஜீரிய நாட்டவரை ஓ அந்த நேரத்தில் இரவு கடைகள் வைத்திருந்தவர்கள்
1: அடைக்கிறது இந்த அஜீவன் மொரோக்கோ துணிசியான விழாக்கள் நாங்கள் அவர்கள் நாங்கள் அராஜி கண்டிக்கிறோம். அராஜியர் இல்லை அவர்கள் அவருக்கு உண்மையான பேர் வந்து மக்வேபன். மக்வேபன்னா இந்த அஜீரியா மொரோக்கோ துணிசியான நாடுகள் ஒரு பொதுவான ஒரு நதி பாயுது. அந்த நதிக்கு பேர் மக்வேபன். அந்த மக்வேபன் நதி பாயுற நாடுகளுக்கு இந்த மக்வேபன் அதையெல்லாம் நாங்கள் இங்கே அடையாளம் அவங்களும் மாதிரி கடையவேடம் திறந்தா போடுறோம் திறந்தது அவர்கள் மணி வரைக்கும் கடைகள் இருக்கோம். ஆபத்து அந்த இரவு நேரத்திலே ஒரு தேவை என்று ஏற்படுற பொழுது இந்த அடையாண்ட கரையை போனா வாங்கலாம், அடையாண்ட கரையை போட்டா திறந்திருக்கோம் என்றது. நாங்க போய் அந்த கரையில தான் கூட்டம் அதுகளே வாங்குவது பழக்கம். இப்ப பல கரையில அப்படி தமிழாக்கம் அப்படி அடையாள கரையில வாங்கிட்டு அப்ப அது ஒரு காலத்துல அவர்கள்தான் நீங்க அஜீரியர் அவங்க அடையாறா இருந்தாலும் இப்ப இலங்கையாக்கம் அடையாள இருக்கணும். பல இடங்கள்ல எங்க உலகத்தில் நாங்கள் வந்து பார்த்தோம் பஸ்டி அந்த இடத்துல அமைச்சான இடத்துல இரவு அவங்க பஸ்ல லேட்டா வந்தோம் 2 மணிக்கு. அப்போ அதில் அந்த கடை இருந்தது, அந்த கண்ணும் தமிழர் கடையா இருக்காது. அப்ப தமிழர்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கடையை திரும்ப வியாபாரம் நடக்க மாட்டேன் அப்படி சொல்றப்ப அடையாறு வந்துட்டார்கள் தமிழகம். ஸோ அடையாறம் தான் அதே மாதிரி இந்த திருநாவுக்கரசருக்கும் சம்பந்தமூர்த்திக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு போட்டி நடந்தது. அதுல இந்த அடைக்குவதை பத்தி எல்லாம் கதை உண்டு, திறக்குவதை அடைக்குவதை பத்தி. போன முறை திருஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சண்டை வந்தாண்ட அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த சண்டை அதை கிட்ட வந்திருக்குமா, அது எப்படி வந்திருக்கோம் சண்டை என்பது எப்படி உருவாகிறோம், எந்த சண்டையும் எப்படி உருவாகும். இப்ப ரெண்டு பேர் மூட்டி விட்டாலும் சண்டை உருவாகிறது இருக்குதான், தெரியாத இருக்கத்தக்கத செய்த மாதிரி கதையை வளர்த்து விட்டு சண்டை உண்டாகும். அப்படி உருவானதும் இந்த கதைகள் எல்லாம் நாங்களுக்கு சொல்ற கதை திருநாவுக்கரசருக்கும் அந்த திருஞான சம்பந்தம் எல்லாம் படிக்கணும். 12 வயசு சேர்த்தோம், 14 வயசு நாவுக்கரசர் வயசான ஏன் சேம்பரத்துக்கு கோயிலுக்கு போன கடைசி காலத்துல அவன் நடந்து போ கலப்பாங்கிறதுக்கு. அப்ப கலப்பா வந்தோன்னா உடனே முந்தின ஒரு மாதத்துல இருந்து வரலோ ஏன்
0: சமயத்தில்
1: அப்ப சமண மதத்துல இருந்துட்டு திருப்பி அவருக்கு அங்கே இருக்கேன் இந்த சூரநாதன் சொல்லு
0: பாட்டீங்கன்னா
1: சூரநாதன் வந்தோடனே இவருக்கு தமக்கை இருந்தா அவன் கடவுளை வண்டி விட்ட வருத்தம் மாறிட்டு வச்சு வருத்தம் மாறின உடனே திருப்பி வர சாமந்திர இருந்து சைவத்துக்கு திங்கி வந்துட்டு வயசான காலத்துல. அப்ப அவருக்கு ஒரு தமக்க இருந்தா அதாவது என்னது
0: திலகவதியா
1: அப்ப சரியா சொல்லுங்களே எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நேரத்து இந்த கதைகள் எல்லாம் கேட்டா எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தொடர்ந்து இங்க இடம் பயந்து வந்ததாரு அதற்கே நாங்கள் கதைக்காம இருக்கக்கூடும். ஆனால் சின்ன வயதுலேயோ பள்ளி வயக்கிறதுலையோ நாங்கள் அதை கதைச்சிருக்கோம். படமாக பார்த்தோம், நாடகமாக பார்த்தோம், அதை கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக சொல்றீங்கள் என்ன நோய் வந்தது திருவாரூர் தமக்கு என்ற போய் சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அடிமைகள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அடிமை. இந்த எத்தனை காலம் முடிஞ்சாலும் இதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ இந்த திருவாரி கடவுளை வேண்டி அவருக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ சேவசமாதிரி வந்தேன். அப்படி உலகார தொண்டு செய்ய உழைக்கிட்டேன். உலகார தொண்டு கேள்விப்பட்டேன்
0: கோவில் அழில் தொண்டு செய்வது
1: தொண்டு பல வகை. நானே கோவில தொண்டு செய்வேன். இப்ப ஒரு மரம் நம்பிக்கை இல்லை. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் 3 தரம் வளம் வந்து கும்பிட்டுட்டு அந்த கோயில் கிணத்துல போய் தண்ணி அள்ளி அந்த தோட்டங்களுக்கு விடுறது. அந்த கோவில் தோட்டம் பூக்கள் வாரத்துக்கு அச்சனைக்கு அந்த இதுக்கு வர தண்ணி ஊற்றி விடுறது. அப்புறம் அந்த சிவலிங்கம் சுவாமியை நாங்கள் அர்ச்சனை எல்லாம் பால் எல்லாம் விட்டு இதில் வந்து தண்ணி பால் எல்லாம் ஊறி போயிடும். அந்த தண்ணியை எல்லாம் வெளியே கொடுக்குறது. இதையும் இது எப்படி போன்ற ஆலய தொண்டு சிவாலய தொண்டு அதை மாதிரி தான் இந்த நாவுக்கரசரும் அந்த காலத்தில் அப்படி செய்து போட்டு தான் நடந்து போயிட்டு வேறுக்கு வயசான நடந்து போய் கலப்பு இருந்தேன். அப்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு போய் வீட்டுல போய் கலப்புக்கு போய் கலப்பாடு வெளியில வந்த சாப்பிடுட்டு தீ அப்படி அப்படி வெளியில வந்தோடனே இந்த சிறுஞான சம்பந்தத்தை ஆக்கிறது பார்த்தோம்னு வந்துட்டு இறந்து போறாங்கன்னு பார்த்தேன். இந்த கிழவன் தள்ள வரும் இப்படி நடந்து போறாரு எங்க இறந்து வரேன்னு சிதம்பரத்துக்கு சிதம்பரம் கோயிலுக்கு போய் தொண்டரண்டோடய உங்களுக்கு விட்டாங்க மூலஸ்தானத்துக்கு போனோடனே. இதான் இருந்தாலும் இவருக்கு சரணத்திலிருந்து சமணமா மாறினவர் மாறி கொண்டு போக பார்த்தா இப்ப இந்த கிழக்கு திருப்பி அந்த தமிழ சமயம் சேர்ந்த ஒரு வீட்டுக்காரன் கூட்ட போய் சாப்பிட்டு வந்தது. அவர் பழைய காலத்துல பழைய நண்பன்டுதான் நாங்க தமிழ சமயத்தை சேர்ந்தவர்கிட்ட சாப்பிட போயிட்டு திரும்பி வர இந்த ஆக களை கட்டி விட்டுறாங்க. தமிழ சமயத்தை சேர்ந்த திருநாவுக்கரசர் சிவன்கோயில் சிதம்பரம் சிவன்கோயிலுக்குள்ள வந்து மூலஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த கதையை கட்டி கட்ட விட்டவுடனே தமிழ சமயத்தை சேர்ந்தவர் தான் இந்த சைவ கோயிலுக்கு வந்தவர்கள் போய் அழைத்து கொண்டு இதே புத்தகங்கள்ல தான் இருக்காது. இப்ப நாங்கள் எல்லா விஷயத்தையும் புத்தகங்கள்ல படிக்க முடியாது, புத்தகங்கள சொல்லப்பட மாட்டாங்க, சில விஷயங்களை சொல்றவே மனுஷர் நாங்கள் என்னத்தை நம்பி வந்தோமோ அந்த நம்பிக்கையே எங்களுக்கு வாழ்க்கை புற எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒன்றே நாங்கள் சொல்றவே இல்லை. பள்ளிக்கூடத்திலேயும் அந்த மதமுறையிலையும் சொல்லப்பட்டது இப்பதான் ராமன் தான் நல்லவன், இது என்னாலும் நல்லவன்னா ராமன் தான் கூடாதவன்ட்டு அதே பிறப்பு. அதே மாதிரி இந்த கதையில வந்து திரு சம்பந்தர் ஒரு பிராமணர் அதை சொல்றது சரியா இருக்கு. இவர் போற காஸ்டி காஸ்ட் சாதியில வச்சுதான் சேத சமயத்துல பல முறையில தான் இந்த கதையெல்லாம் சொல்லாம அந்த உங்களுக்கு தெரியும் கோயிலுக்காக போக்கு கூடாதுன்னு அந்த காலத்திலேயே இருந்தது. அந்த அடிப்படையும் பிராமணர்கள் அவர் அப்படி மூலஸ்தானத்துல போகலாம்ன்ற அடிப்படையை வச்சுக்கொண்டோம். இவர் சமணத்துல இருந்தோடு எங்களுடைய சதவீத கோயிலுக்கு வந்துட்டார். அந்த கதையை கட்டித்தான் அவரை அடிச்சு முடிச்சு கோயிலுக்கு முடித்தார். உங்களுக்கு ஞாபகம் கோயில் ஞாபகம் வந்துட்டு அப்ப சமண சமயத்துல இருக்க திருநாவுக்கரசுக்கு என்ன பேரா இருக்கும்
0: நினைக்கிறேன். இந்த ஞாபகம் வரவில்லை
1: உடனடியாக
0: பேசிக்கொண்டிருந்தாலும்
1: அந்த விஷயம் உங்களுக்கு அன்னதாசன் காரை கூடி ஊட்டி கூடி அந்த பாட்டு என்ன வருத்துல
0: அஞ்சாதி அஞ்சாதியோ
1: அஞ்சாதியோ
0: அஞ்சாதி திரைப்படத்திலோ கண்ணதாசன் காரை கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி என்றவர்
1: காரக்குடியில காரக்குடி வந்து காரக்குடியில தான் நான் அழகப்பா இருந்தேன். அவருடைய காரக்குடி என்னன்னு எனக்கு தெரியும். அப்ப அவர் காரக்குடியில பிறக்கிறது அவர் முக்கிய வந்து எங்க காணாத காலத்தான வந்து இன்னொரு பட்டு சின்னொரு ஊர் அந்த ஊரை பேர் சொல்லணும். ஆனா இப்ப செட்டிநாடு மூண்டா பிரிக்கப்பட்டது ஒன்று காரக்குடி காணாடு காத்தான் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு பேர் அங்கே இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்கு இன்னொன்னு கொஞ்சம் தேவை வரும். ஸோ அப்ப அதுதான் இருக்கத்தக்கதா ஒரு குடி என்ன வரட்டும் நீங்க ஊத்து குடி என்ன வரும் அதுக்கு என்ன குடி வச்சாலும் காரக்குடி என்ன செஞ்சு காரக்குடியும் அது தூரத்தில் இருக்கு. காணாடு காத்தான் காணாடு காத்தானோட சின்ன கிராமம் தான் என்ன பட்டி என்று என்ன பட்டி என்ன அந்த பட்டி தான் கண்டபாதன் ஓ காணாடு காத்தான உள்ள ஒரு ஊர் அதுக்கு ஏதோ ஒரு பட்டி என்று வரும் அந்த பட்டியில தான்
0: பிள்ளையார் பட்டியே சொன்ன அது இல்லை என்ன
1: மாறும் இல்லோ அப்ப அதனாலதான் குடிக்கணும் வரட்டும் சொல்லி அதை சொல்லியிருப்பேன். அப்ப அதுக்கு என்ன பேருன்னு திருகூடல் பட்டி நீங்க பட்டி என்று சொன்னீங்க சரியாம இருக்கு பட்டி என்ன ஒரு கிராமத்தை குறிக்கிறேன். அப்போ அந்த காலத்தில் பட்டி குறிச்சி தீவு இதெல்லாம் சேர்ந்தவர்கள் தான். அப்போ சிவகூடல் பட்டி தான் அந்த அன்னதாசன் சொந்தம். அப்போ அந்த பாட்டில் இருக்குப்பா தான் சும்மா காரக்குடின்னு சொன்னோம். அந்த சிவகூடல் பட்டி எங்கே இருக்குன்னா காரக்குடியில் உள்ள அந்த செட்டிநாட்டில் உள்ள காணாடு காத்தான் நான் போயிருக்கேன். இந்த மூணு பக்கத்துல பார்த்துக்கான். அப்ப அந்த தானாடு காத்தான எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தோம், அதாவது ஜெர்மன்காரி, ஜெர்மன்காரன் ப்ரொஃபசர். அப்ப அந்த ப்ரொஃபசர் வந்துதான் ஜெர்மனியில உள்ள கொலாயின் அந்த யூனிவர்சிட்டி, நாங்கள் அந்த கேளின் என்று சொல்லுவோம், அதே ஜெர்மன் லாங்குவேஜில் கொலாயின் போகுது. அப்ப கொலாயின் யூனிவர்சிட்டியில தமிழ் படிப்பிச்ச ஒரு ஜெர்மன்காரி, அவருக்கும் என்ன மாதிரி 72 வயசு. அவள் இப்போ இந்த விஷயம் இருக்கு. அவள் இங்கே ஜெர்மனியில் கொலாயின் யூனிவர்சிட்டி இருந்தோண்டு பாண்டிச்சேரியில உள்ள இந்த ஜெர்மனியில் உள்ள ஜெர்மன் ஆக்களை இந்தியாவில் கூட்டி கொண்டு போய் பாண்டிச்சேரியில், பாண்டிச்சேரியில் அவர் சொந்த வீடு இருக்கு. ஏன்னா அவள் திரும்ப அந்த ஜெர்மன்காரியாக இருந்தாலும் கல்யாணம் கட்டினது ஒரு தமிழன். அந்த தமிழன் வந்து ஒரு நாகவுடைய வாருடையவர். அவருக்கு பாண்டிச்சேரியிலேயும் ஒரு வீடு இருக்கு. அவர் சொந்த ஊர் காணாடு காத்தான். அப்போ காணாடு காத்தான்னு இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து சுல்தான் பேட்டையாண்டு, அந்த சுல்தான் பேட்டையில நாலு நாச்சார வீடு அவாச்சு இருக்கு. அவர் வந்து போயிட்டார். அப்புறம் அவாவில் இருந்தவன் அப்புறம் அதில் வாக்கில் போட்டவன் ரெண்டு பிள்ளைகளை இந்தியன் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்துவான். வளர்த்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீடு இயக்கத்துக்கு விட்டாங்க. அந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன செய்வோம், நல்ல உறுதியை போட்டு அவள் வழியை செய்து அதே வந்து போயிட்டு இருக்கு. அவள் மனம் முடிஞ்சு போய் நான் பிள்ளை வந்து நம்பி வீட்டை இருக்கவிட என்ன அப்படி வழியை திட்டதில்லை என்ற கவலை இல்லை. அதோட கொலையின் யூனிவர்சிட்டி தான் அவளுக்கு ரிக்கைர்மெண்ட். அப்புறம் வேப்பாரிட்டேன். அது கொண்டு இந்தோனேஷியாவில் மனம் முடிஞ்சு போய் தனியாக இருக்கும். ஸோ அவன்ட கணவன் இருந்தாலும் இந்த காலாண்டுகளாக தான் அவரு நாடகம் நடக்கிற ஒரு அண்ணாவி. அந்த அண்ணாவின் ஊர் தான் இந்த சிறுகூடல் பட்டி. அப்ப இந்த சிறுகூடல் பட்டி தான் கண்ணதாசன் ஊர். அவரை பற்றி நாங்கள் எல்லாம் சுல்தான் பல விஷயங்களை சொல்லலாம். அவருக்கு அவருக்கு என்ன உண்மையான பேர் எனக்கு
0: உண்மையான பேர்
2: பொய்யான பேர் கேட்டேன்.
1: அப்புறம் சொன்னது என்ன பேர் உண்டு அதிகம் திருப்பி பல விஷயங்கள்
0: தொழிலுடைய
1: விஷயங்களை போய் கலைக்கிறது படிப்பிக்கிறது எங்க தொழிலா இருக்கிறதால இதையும் டக்குனு ஞாபகம் வரும். எந்த வாழ்க்கையோ எனக்கு அடிக்கவர் எந்த வாழ்க்கையோ எனக்கு அடிக்கவேன் இப்பதான் ஞாபகம். எந்த வாழ்க்கையோ ரெண்டு பேரும் நான் படிப்பிச்சு இந்த எனக்கு நான் வந்து எப்படி கலைக்கக்கூடிய இருக்கிறேன்னா அது ரெண்டு டீச்சர்ஸ் டீச்சர்மா. அவன் டீச்சர் வந்து அவன் ஒரு மலையாளி பொமாசிப்பன் அந்த ஒரு சேக்கரவாத் நான் கரவதி சேக்கரவாத்தனை குளிக்கிற படிப்பான் திருவிழா கல்லூரி அங்கு இங்கிலீஷ் படிப்பிச்சவா ஒரு மலையாள டீச்சர் அந்த கொஞ்சம் அவரே மலையாளி அவருக்கு வாழ்வும் மலையாளி அவன் நல்லா இங்கிலீஷ் படிச்சு எனக்கு அடிப்படை இங்கிலீஷ் அறிவை படிச்சது அந்த டீச்சர் தான். அவருக்கு பேர் ஜசிந்தா
0: முன்னேற்பே குறிப்பிட்டு இருந்தீர்கள் ஜசிந்தா.
1: அது மட்டுமில்லை இப்ப நான் எழுதின ஒரு இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி ஒன்று எழுதுனேன். அப்புறம் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி எழுதிட்டு அந்த டிக்ஷனரியில் வந்து என்னுடைய ஆசிரியர்களுக்கு எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த நான் இப்போ ஒரு மொழியியல் சார்ந்து நான் இப்போ இங்கே இருக்கணும்னு இங்கிலீஷ் வீட்டில் இருந்தாலும் விலங்கையில் இங்கே வந்து பிரெஞ்சு பேசுகிறேன் இங்கேயாவது ஆகி இங்கே பிறந்தவங்களை நடத்தி கொண்டு வர கொடுக்கும். இப்படியான ஒரு மொழி சார்ந்த அறிவை பருவத்துக்கு எனக்கு அடிப்படையை கொடுத்தது இந்த ரெண்டு டீச்சர்ஸ் தான். மூன்றுன்னு சொல்லலாம். ரெண்டு டீச்சர் இந்த தோமாசிப்பன் மலையாள டீச்சர், இன்னொரு டீச்சர் சிஸ்டர் லைசா. லைசா உயிரோட இருக்கிறேன். ஒரு 1.5 வயசு இருக்கும் நான் போன்ல கலைச்சுட்டு இருப்பான். படுத்த வரைக்கே இருக்கிறேன். ஸோ அந்த டீச்சர் இன்னொரு பேர் வந்து பஞ்சாட்சரம் வந்து ஒரு மாஸ்டர். இங்கிலீஷ் மாஸ்டர். அவரும் இங்கே நான் எப்படி படிப்பிக்கிற முறை அவரை பார்த்து தான் நான் பின்பற்றினேன். அந்த ஆசிரியர்களும் ஆசிரியரும் அந்த மொழியல் ஆசிரியர்களுக்கு எனக்கு அடிப்படையாளர்கள் தந்தார்கள். அந்த நல்லொரு அடிப்படையாளர்கள் எனக்கு தந்ததாலதான் அந்த ஆங்கிலத்தில் மிகவும் ஒரு பாண்டித்தியம் வருவதற்கும் மற்ற மொழிகளையும் பச்சை மொழியும் எனக்கு தெரியும்.
0: என்
1: மொழிகளை தெரிவிக்கிறது அடிப்படை மொழி ஆங்கிலம், அடிப்படை மொழி அறிவு வந்து ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தையும் அறிவு வச்சிருந்தா நான் மற்ற மொழிகளை படித்து அறிந்து அதில் நான் உங்களுக்கு தெரியும் இப்போ நாலு நிறைய டிக்ஷனரியில் இருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ் தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்ச் சிங்களம் டிக்ஷனரி இப்போ மலையாளம் டிக்ஷனரி மொழியில் போகும். ஸோ இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் அந்த மொழி. அது மாதிரி இப்போ நாங்கள் பிஆர்சியோடு சேர்ந்து ஒரு மாநாடு செய்யப்போம் அடுத்ததுதான் மேலாளர் பேசி படிச்சிருப்போம் திருக்குறள் மாநாடு. ஏன் திருக்குறள் மாநாடுன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் திருக்குறள் மாநாட்டில் செய்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்துக்களை திருக்குறளில் செய்வோம் சொல்லணும் என்று தான் இப்போ செய்வாங்க. அது 2016 குறள் வந்து இப்போ செய்ய இருக்கும் வேண்டாம். தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் திருக்குறள் வந்து ஒரு உலக தேசிய நூலாக்கணும்ட்டு இந்திய பிரதமரை கேட்டிருக்கிறார். இப்போ நாங்களும் ஏற்கனவே நாங்கள் திருக்குறளை ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து ஃப்ரெஞ்சு பப்ளிகேஷன் ஒரு பெரிய பிரயோஜனமான பப்ளிகேஷன் அதுக்கு பேர் லார்மத்தன். அந்த லார்மத்தனவே அந்த மொழிபெயர்ப்பு வந்தது திருக்குறள். திருக்குறள் மொழி 1335 நான் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தும் அந்த பிரெஞ்சில் ஒழுபெயர்ப்பு செய்யணும். அப்படின்னா அகதம் முதல் எழுத்தெல்லாம் தமிழ்லேயே இருக்கும், அதுக்கு பிரெஞ்சிலும் எழுதணும் அகதம் முதல் எழுத்தாம். அதாவது அதிக பொருள் அதோட மீனிங் பிரெஞ்சில் சொல்றது. அப்படி செய்து பிரெஞ்சு அந்த லீடிங் ஒரு முன்ன முதன்நிலை பப்ளிகேஷன் அதில் வந்திருக்கு. அது வந்து இப்போ பார்ப்போம் 25ஆம் ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அதுக்கு முதல் மார்ச் மாதத்தில் இலங்கை இந்திய அரசு உலக சமாதத்தின் நிறுவனம் வந்து உலகம் ஆராய்ச்சி நிறுவன நிறுவனம் அரசாங்கம் அது என்னுடைய 15 கணக்கென்று நான் பல நூல்கள் அதில் வந்து 18 நூல்கள் தமிழெல்லாம் எப்படி வாழணும் என்று நன்னறி கதைகள் இருக்கு. இந்த ஆரோக்கியம் இந்த அடிப்பை அந்த ஆரோக்கியம் ஆட்சி சொல் இப்படியான இது இருக்கு அந்த காலத்தில் திருக்குறள் எல்லாம் நிறைய இருக்கும். அதில் அப்படியான நல்வழி சதவீத நீதி நூல்கள் அது அதில் வந்து 1875 பாட்டு அந்த மொழி நாங்கள் மொழிபெயர்த்து எடப்பாடி முதலமைச்சர் அதை வெளியிட்டு வச்சிடும் இந்தியாவில். அது இந்தியா எல்லாம் நாடுகளெல்லாம் கிடைக்கும். இப்படி அந்த மொழிபெயர்ப்புக்கு இப்படியான ஒரு ஆளுமையை தந்தது அந்த ஆசிரியர் தான் நினைப்போம் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன். அது மாதிரி இந்த அகராதி சார்ந்து பெரிய அறிவு பெறுற அகராதிகள் ஏதாவது மீட்டிங் கூட்டம் மகனாளுக்குன்னா அந்தந்த நாளே நான் கூப்பிடும். உதாரணம் யாருக்கான பல்கலைக்கழகத்தில் ஒரு கலாநிதி பட்டத்துக்காக அகராதிகள் ஒன்று செய்கிறேன். அப்போ அங்கே இலங்கையில் உள்ள 2 ப்ரொஃபஸர்மார் அவ்வாறு ஆராய்ச்சி ஆய்வர் டிசிஎஸ் என்று சொல்றேன் அதை எழுதி கொடுத்து தான் ஒரு ஆள் ஒரு பயணி பட்டம் பண்ணுறது தகுதி உடையவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 7 பல்கலைக்கழகங்களுக்கு இந்த கலாநிதி பட்டம் இந்தியாவில் முனைவர் பிஹெச்டி இப்போ அது தீர்மானிக்க 7 பல்கலைக்கழகங்களுக்கு நான் வெளிநாட்டு வாழ் மதிப்பீட்டு பேராசிரியராக இருப்பேன். ஜப்பான் பல்கலைக்கழகத்துக்கு, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு, திருச்சி பாரதிதாசன், தஞ்சை மதுரை காமராஜர், கொடைக்கானல் அன்னை தெரசா இப்படி யூனிவர்சிட்டிக்கு நான் பிஹெச்டி ஒரு ஆள் செய்கிறாங்க. அப்போ எனக்கு அனுப்பிடுவேன் அந்த இதை படிக்கிறது டிசிஎஸ் படித்து இவர் இதுக்கு தகுதியானவரா என்று தீர்மானிச்சு சொல்லி தீர்மானித்து ஆதாரத்தோடு நானும் அறிக்கை கொடுப்போம். அந்த அறிக்கையை பார்த்துட்டு நான் அதிகமாக படிக்கிறதா பாராட்டித்தான் நடுவேன். பிள்ளை சொல்றது இல்லை திருத்த திருத்த சொல்லுவேன். வேற நான் ஜப்பானத்து பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த பொழுது அந்த கோஷில கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பிள்ளையான கருத்துக்கள். உதாரணம் அகராதியிலிருந்து தமிழில் வாடுறதுக்கு மூலாது இருந்தது தமிழில் வந்து அதுக்கு பேர் நிகாந்து. அப்ப அந்த நிகழ்ந்து தெரியாதவங்கள அந்த காலத்துல மதிக்கிறது அழகாயிருந்ததான் பிரதம் அதுக்கு நிகழ்ந்து ஒருத்தருக்கு நிகழ்ந்து தெரியாதோ அதுக்கு படிப்பே இல்லையா அறிவு இல்லையானுதானே இலக்கணமும் தெரிஞ்சு இலக்கியமும் தெரிஞ்சு நிகழ்ந்து தெரிஞ்சாதான் அவர் ஒரு தமிழ் அறிஞர். அப்ப அந்த தமிழ் அந்த நிகழ்ந்து என்று சொல்றது இலங்கையில் நிகழ்ந்து கொண்டு வர்றவர்களுக்கு அந்த அவா ஒரு அழகப்ப இப்ப பிஎஸ்சி கொடுத்தா ஆயிட்டான் எங்களுக்கு பல்கலைக்கழகத்துல அப்ப யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல அவட்டதுக்கு அந்த இதை செய்வோம். அப்ப என்ன கணக்கு நான் பதினா கணக்கிறேன் நிகழ்ந்து என்பது இலங்கை தமிழர் முழுவதே அவ்வளவு இலங்கை தமிழிச்சு எழுபது இலங்கை யாழ்ப்பாணம் தமிழ்தான் இலங்கை பல்கலைக்கழகம் அந்த ஆய்வுகிட்ட பிசிஎஸ்ல இலங்கையில் நிகழ்ந்து யாரும் அழுதையர் என்று எழுதியிருக்கேன். அப்ப நான் சொன்னேன் இது எப்படி இலங்கையில நிகழ்ந்தது நான் சொன்னேன் போன கழிச்சு நாங்கள் கொஞ்சம் நாள் இருக்கும் வழியை பற்றி கழிக்கிறது அது ஒரு ஆள் பேர் சொன்னேன் என்ன சார்
0: உடனடியாகவே உறவுகள் அழைத்து உடனடியாக சொல்லுகிறார்கள். நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுக்கும் பொழுது அந்த அப்பற்ற பேரெல்லாம் உடனடியாகவே அவர்கள் அழைக்க அப்போ கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் பலரும் உண்மையிலே அப்படியே அந்த நான் உடனடியாக மரல் நிற்கிறார் என்று உடனடியாக அழைத்து சொன்னார்கள்
1: என்ன இல்ல நீங்கள் இப்ப நான் பார்க்கிற கேள்வி இப்ப நியூஜெர்சியே நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் குறுக்க குறுக்க இன்ட்ரெஸ்டா நீங்களும் நல்லா தேடுகிறீங்க.
0: இல்ல உண்மையிலே இந்த அப்பரை பற்றி தெரிந்தால் நாங்கள் இன்றும் அந்த கூட்டாயின வார விளக்கில் இருந்த தேவாரத்தை பாடுகிறோம் தானே அந்த அதனால் தான் அவரை பற்றி இந்த இன்றும் அந்த உடனடியாகவே இருக்கிறதுக்கு இந்த உண்மையிலேயே அவர் அந்த தேடுதல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார் நாயன்மார்களை பற்றிய தேடுதல் எல்லாம் உண்மையிலேயே குறைந்து விட்டது. அதை என்றால் அதை இன்னொருவரிடம் அதை பகிர்ந்து கொள்றதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் இப்பொழுது நீங்கள் உங்களுடன் விளையாடும் பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: நான்கு
0: குறவர் ஆமாம்
1: நம்பியும் அதை சேர்ந்து அந்த ராஜராஜ சோழன் பிறந்த பார்த்திருப்பீங்கள் அதுல வந்து தஞ்சாவூர்ல எல்லாம் தொகுப்பு சோழன் தலைமையில ஏழு திருமுறைகள் மூன்று திருமுறை திருஜானக மந்தர் அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் திங்கள் வந்து ஒன்றுதான் படிச்சிருக்கார். அப்ப மூணு மூணு ஆறு இதற்கு ஆறு ஏழு ஆனா மாணிக்காக வந்தவங்க எட்டாவது திருவராசகமும் திருக்கோவையாகும் அங்க ஒன்பதாவது என்ன இருக்கும்
0: திருப்பல்லாண்டு பித்தாப்புரை சூடி பெருமானி
1: கரெக்டா சரியா சொன்னீங்க.
0: அது மாதிரி மாலை மதியமும் வீசுதண்டலும்
1: அப்படி அதே அப்படி வந்தோம் அதே மாதிரிதான் இந்த சந்தாயம் இவ நாலு பேரும் சமையல் குறவர் அடுத்த நாலு பேரும் வந்து சந்தான குறவர் அதாவது வந்து நாலு பேருக்கு மேம்பட்டாக்க எப்படி மேம்பட்டாக்கன்னு கூறுன்னா தத்துவங்களை சொன்னாங்க இயல்பு கடவுள் கடவுள் தர்றவர் தான் சொல்லிடுறேன் தேவாரம் மூலம் கௌரவ செவ்வியன்னு அந்த ஒவ்வொன்று சொன்னாலும் அந்த கடவுள் மாட்டே பெருமைகளை சொல்லிடுறேன் இங்க சந்தான உயிரிழந்து சொல்ற அந்த நாலு பேரும் கேள்விப்பட்டீங்களோ?
0: ஆறு
1: உங்களுக்கு தெரியும், நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அடிவளத்துல போயிட்டு கொஞ்சம் வெளியில வந்துடும். அப்ப அதான் நெய் அந்த தேவர், அருணன் சிவாச்சாரியா, உமாபதி சிவாச்சாரியா, என்ன சொல்றாரு? அப்ப அதுல முக்கியமானது இந்த மக்களுக்கு தொடர்பா இருக்கிறதுன்னா திருவருள் பயன் கல்பட்டி திருவருள் பயன் எழுதின ஒரு பேர் உமாபதி சிவாச்சாரியா. அப்ப அந்த உமாபதி சிவாச்சாரியா எழுதின திருவருள் பயணம் திருக்குறளுக்கும் ஒற்றுமை அவர் என்ன ஒற்றுமைன்னா ரெண்டுமே ரெண்டு அடி வேறு சீர். இப்போ ஒவ்வொரு அகல முதல் எழுத்தாண்டு பேர் குமாரம் முதல் எழுத்து எல்லாம் ஆதிசாமன் முதலே அது மாதிரி இவர் அண்ணன் உமாபதி சிவாச்சாரியார் பாருங்க திருவருள் பயன்லயும் கொண்டு இருக்கேன் சொன்னார். அவரும் கன தேவரங்க தேவரங்க மன்னிக்கணும் தேவரங்க அது வந்து திருவருள் பயன் தான் என்னடி எவ்வளவு சீர் சதமில்லன் பேர் சங்கரம் நலமிலன் அப்புறம் நலமிலன் அதுவும் அடுக்குமொழி தான் நிலமை இருக்கும். அது சரி கணக்கு எது வருமா உடனடியா வர்றது இல்லை உமாபதி அவருடைய இதெல்லாம் நாங்கள் கடவுளின்ற குணங்களா சொல்றோம் தத்துவங்களா சொல்றோம். நீங்க இந்த வாழ்க்கை தத்துவம் என்ன அவருடைய வாத்தியார் வந்து அருணந்த சிவாச்சாரியர், அப்புறம் அடுத்தவர் உமாபதி சிவாச்சாரியர், இன்னொரு அதுமே சிவாச்சாரியார் வரும். அவர் தான் இந்த மதங்களின் தத்துவங்களை
0: சொன்னார்
1: அப்படின்னா சொல்லி போயிடும். அதை நம்மளுக்கு மறக்கக்கூடாது தான். ஆனா என்னன்னா இந்த சமய குறைகள் எங்களை வாழ்க்கையில நுழைஞ்ச அளவுக்கு
0: சந்தானம் திருமுறைகள் பன்னிரு திருமுறை தானே
1: பன்னிரு
0: திருமுறை
1: இல்ல அது சந்தான குறைகள் இவைய
0: திருமுறை
1: அதே இந்த திருமுறை கிடையாது நீர் போல் எரியும் எரியுறு நீர் போல் திருவருப்பான் திருக்குற மாதிரி இருக்கும்.
0: என்ன சந்தர்ப்பத்துக்காக இப்படி அவர்களால் பாடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பொருள் நிறைந்த திருவார திருவாச திருப்புகள் எல்லாவற்றும் இவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்ததா இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது.
1: ஆனா சிலது அத்தித்திரு என்னது சொல்லுங்க அருணகிரார் படத்துல வரும் அத்தித்திரு நத்தி அந்த உடனே
0: வருவேன்னு
1: அடக்குமொழியா இருக்கும் அந்த பாட்டு இருக்கும் தொலைக்காட்சியில் காலங்காலமா படிச்சு அந்த பாட்டு சொல்றாரு. இந்த கண்ணதாசன் படித்தான் சொல்ல வந்துட்டு நாங்கள் இந்த கதையை சொல்றோம். கண்ணதாசனம் வந்து பாட்டு பாட்டு எல்லாம் எழுதி போட்டு தாஜி காலத்துல அர்த்தம் உள்ள இந்து மதம் முதல் மரத்தம் மதங்களை குறைச்சு கலையில நம்பாமத்தான் பாட்டு எல்லாம் எழுதினாரு. அந்த திருவாரூர் நடிச்சு போய் சேர்ந்துருந்தாரு திமுகவுக்கு முன்னாள் புராதம் போய் வந்த அப்புறம்தான் வறுமை இதெல்லாம் வந்தபோது கடவுள் எழுதி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கடவுள் பற்றி எழுதும் கொண்டு இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து இருக்கும். தனியா அடுத்தவங்களை வந்து சைவ கழகம் எதுவும் இல்லை. ஈஸ்வரனை பத்தி எழுதியிருக்கலாம், அவரே அவரே கண்ணதாசன் அல்ல, அண்ணனுக்கு
0: தாசன்.
1: அது ஏசு வாக்கியம் பைபிள் இலக தமிழ்ல எழுதிருக்க, அவருக்கு எதிரான் பார்க்கற பொழுது அவருடைய வாழ்க்கையாக கூட படிச்சிருக்க அனுபவமா கொண்டிருப்பார். தன்னுடைய சொந்த அனுபவங்களை தான் பாட்டு எழுதினது, உதாரணம் சொந்த எழுதின பாட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அண்ணன் தம்பி விரைவிலே
0: அண்ணன் என்னடா தம்பி என்னடா,
1: அதான் அந்த பழனி என்ற இடத்துல இந்த பாட்டு வரும். அண்ணன் தம்பி நாலு பேரா நடத்தினோம், சிவாஜி எஸ்எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் ஸ்ரீராமன் நாலு பேர் நடத்தினோம். அண்ணன் தம்பி எப்படியோ சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தான், அப்படி வர்ற போலதான் அந்த தன்னை சொந்த கதை தமிழ் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு பிறப்பியா இருப்பாரு, அவருக்கு பேர் சீனிவாஸ், சீனிவாஸ் லட்சுமி கல்யாணம் என்ற படம் கேள்விப்படுது,
0: லட்சுமி
1: அப்படியான கந்தங்காரன் அப்படி அதெல்லாம் இருக்கு அவரு தான். அப்ப அவர் இந்த படம் எடுத்த படி வேற காசு வந்த ஒரு கேட்க உள்ளது அவர் கொடுக்க இருக்காது. அப்பதான் சொல்ற அண்ணன் என்ன தம்பி என்ன காதல் அவன்
0: காதல்
1: அண்ணன் தம்பி இருக்கும் வந்து அவ உறவுகளை பற்றி. அதே மாதிரி இந்த எல்லா பாட்டுகளும் தம்பி சொந்த அனுபவத்துல வந்ததுதான் கட்டி கொடுத்த இடம் இடையில பாட்டு
0: அணுகுமுறை. அந்த முத்தத்திரு அந்த பாடலுக்கு அந்த
1: கேப்போமா கொஞ்சம் பத்து பேர் பரட்டும்.
0: ஓ ஓ ஓ ஓ

0: நிலவு அழுதுவிட்டாய். நீ அழாதே மகனே, இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய்க்கிருந்து பேசு.
1: பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதின் பேச்சு வருமா?
0: நீ பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் மொய்ய உத்தம சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன்.
1: வித்தை அறியாடும் உன்னை நினைந்து ஏதோ விதக்குவேன். வித்தையை கற்றவர் வியக்கு. உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே.
0: மகனே வா அருகில், வா வாய்க்கிற ஆற்ற வீட்டு. பாடு, முத்து முத்தா பாடு.
1: முத்து முத்து
2: முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கத்தி திருவரம் முப்பத்து முவர்க்க சமரரும் அடிப்பே. முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கத்தி திருவரும் முப்பத்து முவர்க்க சமர

தலை தத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சத்தொரு ரச்சி தருவதும் ஒரு நாடே பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பச்சை

துப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோதே திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொகு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக

0: ஓம் பேராசிரியர்.
1: தமிழர்ல பாருங்க சந்த கவி கதுவைகள் வந்து போகிற நாங்கள் தயக்கினாங்க, நீங்கள் சொன்னீங்க செய்வோம் ஒரு நாளைக்கு. இந்த கவிதை எழுதுறது ஜாப்பியாக்கணும் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்வோம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் இந்தியாவில், அவருக்கு பேர் கூடுதலாக நண்பர்கள் இந்தியாவில் தான் எனக்கு இருக்கிறார், நல்ல நண்பர். அந்த நண்பர்களெல்லாம் இந்த உயர்ந்ததுக்கும் பல விடையில அறிந்து போவதற்கும் காரணமாக இருந்த நண்பர்கள். எங்களுக்கு அந்த நாடு ஒரு தடையா இருக்கிற பொது போகும் கல்வி சார்ந்து நட்பு ஏற்பட்டதால் அந்த நட்பு நல்ல நட்பாகவே இருக்கிறது. உண்மையும் கூட உகவுன்னா தொழில் வழியாக சோகங்கள் ஏற்படுறதெல்லாம் இந்த இந்தியாவில் உள்ள நண்பர்கள் பதவியேற்கிறார்கள். அரசு எழுத்தாளர்கள் அறிஞர்கள் வேண்டி அறிஞர் கொடுப்போம். அதனாலதான் எனக்கு இந்த அறிவு வைக்கிற மாதிரி எனக்கு நினைக்கும் ஒரு விஷயத்த நாங்கள் விஷயம் தெரிஞ்சவோட பேசும்போது அது பற்றிய கருத்து இன்றைக்கும் நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அவளுக்கு கருத்து நான் சொல்லுவோம் வந்திருக்காரு. அது சொந்த கருத்துக்கு எப்பவுமே எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த எப்படியான தலைவர்கள் சார்ந்து எங்களுக்கு என்னென்ன கல்வியல் சார்ந்த விடயங்கள் கிடைக்கும் நான் சொல்ல வரணும். அந்த தொடர்புகள் எங்களை மேல கொண்டு போறதும் இருக்கு, இதுல கொண்டு போறதும் இருக்கு. அதனாலதான் சொல்றது ஆரோட சேரோடும் பண்ணது.
0: ஆமா,
1: சின்ன வயதுலயே அம்மா அப்பா சொல்லிவிடும் தானே ஆரோட சேரான்னு பாத்துட்டு, நீ அவனோட குணம் அவனை குண்ட குணம் தானே வரும், இவரோட சேர்ந்தா இந்த குணம் வரமல சொல்றது இருக்குதான். அப்ப அதனால நாங்க சேர இணக்கம் இருந்து இணங்கன்னு சொல்றது இல்லை, ஆரோட சேர்றோம் எங்களுக்கு அமைகிறது இருக்கு தொடர்புகள் எல்லாம். அந்த வகையில எப்போதுமே இந்த கல்வி படிப்பு சார்ந்து இந்த தொடர்புகள் வாழ்க்கை முறை இருக்கிறதால இந்த நல்ல அறிஞர்களுடையான தொடர்புகள் எனக்கு இப்போவும் இருக்கிறது. ஒருமுறை அதை நான் சொல்றதுல சந்தோஷப்படுறேன். ஒரு இந்த நாங்கள் இந்த கலாநிதி திட்டம் எடுக்கிறதுன்றது ஒரு சுலபமான விஷயம் இல்லை, அது ஒரு தவம். அது தவம் வந்துதான் சொல்லணும், தவம் வந்தா நாங்க பிரதமர் கேட்க எங்க எப்படி நாங்கள் எங்களை என்ன செய்வோம், எங்களை நழிவு செய்து நழிப்பட்டுதான் நாங்கள் பிரதமா இருக்க முடியும். அதான் பிரதமருக்காகவே தெரியும், ஒரு நேரம் தான் சாப்பிடுறது, வேற ரெண்டு நேரம் தான் சாப்பிடுறது, வேறொரு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. தன்னை ஒருத்து பொறுத்து அந்த ஒரு விரதத்தை மேற்கொள்றோம். அது அதை விட பெரியதும் பதம். எப்படி இந்த ராமாயணத்தை பற்றி நாங்கள் இப்போ உதாரணம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் ஆகிறக்குள்ள கலைச்சி விஷயம் எங்கள் தமிழர்கள் இந்தியர் இலங்கையர்கள் அது இலங்கை இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு கதைகள் தெரிஞ்சிருக்கும். அது என்ன கதைகள் என்று நாங்கள் கேட்ட பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சென்னையிலிருந்து நாங்கள் கோயிலில் கேட்டாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்கன்னா, வீட்டில் கேட்டாங்கன்னா, பொழுதுபோக்கு இடங்களில்

0: அத்தவங்க கேட்டேன் சார் வந்து பா என்னோட வந்து சார் உங்களோட வந்து ரெண்டு சார் கேட்கவுமே போகுது அது கேட்டவனும் இல்லையோ அன்றியமாக குணம் நான் எப்படி இருந்தேனான்னு ஒரு சொல்கிறேன் தேர்ச்சி தேர்ச்சி தேரோட்டின்ற மகன் ஒரு அரசன் மாதிரி வந்திருக்கான்னு அந்த இடத்துல பதவியை தந்தது இந்த நண்பன் ஈவரன் அப்பனா இந்த விதம் நம்ம ஒரு சாய் என்ன வேணாலும் அவர்கிட்ட இறங்கிடு கேட்டுக்கொண்டு சூரியன் யாரால பெற்று போட்டு என் பிள்ளையோட கெட்ட பேர் வந்துருமேன்ட்டு எனக்கு தான் கர்ணன் படம் அதுவே பார்த்தவங்க பிள்ளையோட நான் வந்து கல்லுகிறோம் அப்படி கனகங்கள்ல தகாத முறை குழந்தை வந்துட்டால் அதை வந்து வேண்டாம் கொண்டு போடுறத குப்பையெல்லாம் பிள்ளைகள்லாம் நாங்கள் பார்த்து இப்போ நடக்கிறத பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல அதை தனியாக தமிழ்நாடு இல்லாமல் நடக்கும் இப்படியான என் தன்னால அந்த பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைய யாரும் பார்க்கட்டும் கொண்டு விடத்தை கொண்டு போடுறதும் இருக்கு அப்படி கனகங்கள்ல நடக்கும் அதே நேரத்தில் அந்த காலத்தில் குஞ்சு வயசே அப்ப அதெல்லாம் மகன் நினைச்சு பார்த்துட்டு சாதிக்கு கூப்பிடா தம்பி வர வந்து கேட்குவாங்கன்னு போயிடு தான் இந்த நிலைக்கு அரசனா இருக்கிறனே அந்த அரசனா இருக்கிறது எனக்கு ஒரு அரணியா அவருக்கு அவருக்கு ரெண்டு மனைவி பேர் அந்த மனைவியில் எனக்கு போய் அரசனா என்ன ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமா இருந்தவன் துரியவனும் அவனுமா மறக்க போறான்னு அந்த நட்புக்காக செய்த உதவிய மறக்க செய்ய நன்றி மறக்காத காத்தான் இந்த பாட்டு நாங்கள் பார்த்துருப்போமே நீங்க பாட்டுண்டா நாங்கள் நிகழ்ச்சி செய்கிற போது எனக்கு இன்றைக்கு கேதுதான் செய்யலாம் அப்போ கேதுவுக்கு நாங்கள் சில பாட்டுகளை கொண்டு வருவோம் அந்த பாடுகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் தான் ராமாயணம் மகாபாரதம் இந்த சமய உலகங்கள் சந்தானவர்கள் படிச்சுட்டு நாங்கள் போய் அவங்க நாலு பேர் கொலை போட்டோம்னா திருக்கோளம் எட்டாவது ஒன்பதாவது இதில் வருவது நாங்கள் அப்படி அது பாக்கிக்கு ஒன்பதாவதுல ஒன்பதாவது வந்து திருச்செப்பாவும் திருப்பல்லாண்டு பத்தாவதுல அப்படி நாங்கள் அதை பார்க்க பத்தாவது பயணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி இருக்கிற பொழுது அரண்மனை அந்த அரண்மனை அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பார் அந்த இவ்வளவு வீட்டுல வேணா வந்து ஒதுக்கிடுவா தாய்மொழி தமக்கே வந்து சேர்த்துக்கொள்ள
1: அண்ணன்
0: தமக்கே என்ன வேற என்ன
2: அண்ணன் இது நான் தமக்கு
0: வெற்றி ஆகல கல்லும் கனியாகும் அது அந்த விஎஸ் ராவன் ராவனோட நடிச்சார் ஒரு படம் ரெண்டு பேரும் பாடவர்கள் ரெண்டு பேரும் வந்து படம் தயாரிச்சது கடைசியில் கையை கடிச்சு வரணும்னா படம் நான் தயாரிக்கிறத விட்டுட்டோம் எப்போ நாங்கள் படத்தை நடிப்போம் கையை கடிக்காத வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் கையை கடிச்சா அந்த தொழில் தொழில் செய்ய முடியாதான்
2: முடியாது
0: அந்த வேலை தான் அப்படியே அவர் விட்டு போனார் அப்போ நாங்கள் இந்த கண்ணதாசனை பற்றி அருணாசனை பற்றி சொன்னோம் அதே மாதிரி கண்ணதாசனை பற்றி
2: கர்ணன் படத்துல அந்த பாடல் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ள பாடல சொன்னீங்களா
0: அதுவே அதுக்கு அதை கேட்டாங்கன்னா ஒரு நட்பு இப்படியான கேட்போம்
2: ஆமாம்மா

0: பருவதை எதிர்கொள்ளட.
1: ஓம் பேராசிரியர்.
2: என்ன பொருள் கொள்றீர்கள் நீங்கள்? அதாவது அறிஞர் ஒரு ஆளை பற்றி நாங்க சொல்றோம், சோக்ரடீஸ் ஒரு அறிஞர், கம்பன் இருந்து அறிஞர்னு சொல்லுவோம், அவரை புலவரன்னு சொல்றோம். ஆனா நாங்க கண்ணதாரன் பத்தி என்ன சொல்லலாம்? ஒரு புகழ் பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர். அப்ப கவிஞர் கண்ணதாசன் தான் பொதுவா சொல்லுவோம், கவிஞர் கண்ணதாசன். கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறார், இத்தனை கவிதைகள், 4000 மேற்பட்ட கவிதை. இத்தனை சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார், 5000 மேற்பட்ட. அதனால இத்தனை நாவல்கள் கவிதைதான் வந்து நான் எழுப்பேன், கண்டமாரதம், திருப்புகள், அப்படி நிறைய இதழை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். பத்திரிகைகளின் ஆசிரியாவும் போல இருந்திருக்கிறேன். அவரை பிறந்த தேதியை சொல்ல மறந்துடும், 24 ஜூன் மாதம் 1927 பிறந்த. நாங்கள் இன்றைக்கு அவரை பற்றி கலைக்கிறோம்ன்றதுனால் போன விதமாக கலைச்சிருக்கணும்னு நாங்கள் சொல்றாங்கன்னா, அவர் மறைந்த தேதி, பிறந்த தேதின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பிறந்த சொன்னால் அதை முடிஞ்சு வச்சேன்னு நினைக்கும், மறைந்த அவர் கண்ணுக்கு தெரியாம போன ஒரு டேட். ஆனால் அவரை நினைவகங்களில் இணைக்கிற மாதிரி நாங்கள் அவர்கிட்ட கதைகளை படிக்கிறோம், அவர்கிட்ட பாட்டுகளை கேட்கிறோம், ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் ரசித்து பார்க்குறோம். அதில் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் தான் அவர் இறந்து விட்டார்னு சொல்றதை விட மறைந்து விட்டார், அந்த இயற்கையை விட்டார் என்று நாங்கள் சொல்லலாம். அப்போ அப்படி பார்க்க எப்போ இயற்கையை எழுதினார், எப்போ அவர் மறைந்தார், இந்த மண்ணை விட்டு மறைந்தார் என்று சொன்னார். ஆனால் எங்களை எண்ணத்தை விட்டு அவர் மறைக்க, மண்ணை விட்டு மறைந்தார், ஆனால் எங்களை எண்ணத்தை விட்டு மறைக்கவில்லை. அவங்க மூலியத்தை நாங்கள் அவரை நினைச்சு நினைச்சு அவர்கிட்ட என்னென்ன நாங்கள் சொல்ல முடியுமோ அவர்களை சொல்லும். இங்கே வந்ததுல நாங்கள் பாட்டுகளை பற்றி சொல்லுவோம், அந்த பாட்டுகளில் உள்ள கருத்துக்கள் என்ன. நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை படிப்பதை விட பாட்டாக கேட்க நக்கண்டு எங்களுக்கு மனதில் போய் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அப்போ படி படிக்க படிக்க அங்கே படிஞ்சு போயிடும். படிக்கிறது வந்து என்ன இருக்கு, அடிக்கிற அறியாத மாடு படியாதன்னு சொல்லுவோம், அந்த படியாவது போகிற. அப்போ அதை எழுத்துக்கு வச்சா தான் அது நல்லா படியும், அந்த படியும் பழக்கத்துக்கு வார வந்தகர். அதுறப்போ இந்த மறைந்த தேதி என்று சொன்னால் இப்போ நேற்று தான், நேற்று தான் இப்போ நேற்று இருந்தால் நேற்று 14 ஓ 8 ஆனால் இப்போ ஆண்டு 1981
1: அக்டோபர் மாதம் இல்லை மறைந்தவர்
2: நூற்றாண்டு கூட நடக்கலாம் நாங்கள் உடைய சொல்லிக்கொள்ளலாம் வந்து பார்க்கணும். 15 வரைக்கும் கிடைக்கலாம். அப்போ இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் விஷயம் கிடைக்கும். அவரை பற்றி என்ன குறிப்பிட ஆக்களுக்கு பொதுவாக தெரியும் நினைக்கிறீங்க? அவருக்கு எத்தனை சோதனைகளாக இருக்கலாம், எத்தனை பிள்ளைகளாக இருக்கும், எத்தனை மனது மேலே இருக்கு?
1: 7 இவர் 8 நான் 3 மனைவி.
2: ஓ, அவருக்கு தாய்க்கு என்ன பேர் நினைக்கிறீங்க? நாராயணன் இந்த விஷயத்தான் நாங்கள் பழிபடுறாங்க. நாராயணன் நாரதரா, இப்ப நாரதத்து வாயுவெல்லாம் என்ன வரும், அப்போ நாராயணா நாராயண வரும். இப்போ நாராயணா இந்த கிருஷ்ண விஷ்ணுவை குறிக்கும். இப்போ இவர் வந்து இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சைவ மதம் அது மாதிரி வைணவம்ன்றிருக்கோம், சாக்த மதம் அது குறைவு. அப்போ பெரும்பாலுமாக இருக்கிறது இந்த சைவரும் வைணவரும். அப்போ இந்த சைவரை தான் ஐயர்னு சொல்லுவோம். ஒரு ஐயர்ந்து வாராருக்கு ஒரு வாரம் தமிழில் வந்து கோலகல வடிவில் இருந்தது புத்தாங்களை கொண்டு வந்தவர்களுக்கு உருவ சாமிநாத ஐயர். அப்ப சாமிநாத ஐயர் ஐயர்ந்து வந்தா பிராமணர், சைவ சிவனே வழிபடுற பிராமணர். நாங்கள் சில பேர் ஜெயலலிதா கலைக்கும் போனது, அவருக்கு பேர் என்ன ஜெயலலிதா, அவன் தகப்பனுக்கு பேர் என்ன ஜெயக்குமார் இந்தியாவில ஐயங்கார். ஐயர் சொன்னா சிவன வழிபடுறத பிராமணன், ஐயங்கார் கிருஷ்ண விஷ்ணுவ வழிபடுற பிராமின்ஸ், ரெண்டு பேரும் பிராமணர்கள் தான். இவ ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை ஒவ்வொருக்காலும் வந்திருக்கிறோம். எல்லா மதத்திலையும் இருக்கிறாக்களுக்கு ஒரு மதத்தில் உள்ளவருக்கு இன்னொரு மதம் மீது சண்டை வாருது. அந்த சண்டை வாங்க இப்போ அதன் ஒவ்வொரு வடிவங்கள்ல இப்ப ஈரான் ஈராக்கை அழிக்க முடிஞ்சது, சிரியாவை அழிக்க முடிஞ்சது, சின்ன சின்ன நாடு அழிக்கிறாங்க. இப்ப ஈரானை அழிக்க வந்திருப்பாங்க. என்ன ஈரான் ஈராக் இந்த சிரியாண்ட நாடுகளை நாங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையில வரலாற்றில் மறக்க முடியாது. ஏன்னா நாகரிகத்தை கொண்டு வந்தது, மொழிகளை கொண்டு வந்தது, விவசாயத்தை கொண்டு வந்தது, ஒற்றுமையை கொண்டு வந்தது எல்லாம் இந்த இந்த மூன்று ஈராக் நாடும் ஈரான் நாடும் இந்த சிரியா நாடு அதுல சின்ன பின்னமும் அழிச்சு போட்டு தான் இந்த அமெரிக்கன் இருக்கலாம், அதே மாதிரி இந்த யூரோப்பியன். ஈராக்கை அழிக்கணும் வந்து ஜோர்ஜ் புஷ் கேட்டவுடனே உண்டாவாரம் நாங்கள்ட்டு எல்லா நாடும் போனது. ஏன்னா சும்மா அதான் ஆட்டோட போகணும் சேர்த்தி அன்னைக்கு அந்த போயிருக்கேன்னு அந்த போவேன். தனக்கு அதுலேயும் கிடைக்கும் சில பேர் ஒரு குவிப்பு இருக்கு, அடிபடுவாங்க முடிச்சுடுவோம் அப்படி போயிருக்கு. இவனுக்கு மேற்கொண்டு கிடைக்கும், பறிக்கிற பொருளை கிடைக்கலாம், அல்லது அழிக்கிற தண்ணியில கொஞ்சம் கிடைக்கலாம், அந்த உற்சாகம் வரும். அதில் போய் அடிச்சு முடிச்சுட்டு வந்துடும் அப்போ நான் சண்டியான பேர் இருக்கலாம். அப்படி சொன்னதில் இது சண்டியான பொதுவாக அப்படித்தான் உருவாகும். இந்த யூரோப்பியன் அப்படித்தான் உருவாகும். ரெண்டுக்கு நான் அமெரிக்கா அந்த ஆப்பிரிக்கா உருவான வரலாறு பற்றி ஒரு கதை படித்து வந்திருந்தேன். நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வந்த கதை என்னென்னு சொன்னால், நான் ஏன் ராமாயணத்தை எடுத்தோம்னு சொன்னால், ராமாயணம் மகாபாரதம் மாதிரி உலகம் பூரா கதைகள் இருக்கு. அப்ப ராமாயணத்துல என்ன ராமாயணம் வந்துச்சுன்னா என்ன கதை என்ன
1: அறத்தை பற்றி சொல்லுவது,
2: என்ன அறம் இருக்கு ராமாயணத்துல?
1: ஒவ்வொரு வரையும் தனித்தனியாக ஒவ்வொரு விடயங்கள்ல பயன்படுத்துகிறார்கள் தானே.
2: எப்படி சொல்றீங்க, மகாபாரதத்துல
1: ராமாயணத்துல
2: ராமாயணத்துல ராமாயணத்துல என்ன அறம் இருக்கு? ஒரு அறத்தை சொல்லுங்க. நீங்க கதையா பாக்கலாம், கதையா பார்த்துட்டு கதையை சொல்லி கொண்டிருக்கலாம். அவமா நல்லதான் எதை நீங்க எடுக்க முடியும், அழகை கொண்டது நல்லதான் எடுக்க முடியுமோ, அல்லது பாகிய போய் மறந்து நின்று சுட்டது அந்த அம்பாவை எது கொண்டதை நினைக்க முடியும்?

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: இந்தியா.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம்.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு

0: அதிக விவரங்களுக்கு நூலகம்
1: nwlulaga.com.
2: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர்
5: தொடர்பு
4: தொலைபேசி இலக்கம் 01 40 57 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎ.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
4: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 01 39 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
4: சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வன்னி பெருநிலப்பரப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையில் கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியிட்டிய 223வது ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. இன்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் தலைமையில் உணர் வெளிச்சியுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள மாவீரன் பண்டாரவன்னியனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க பட்டு மலர் தூவி உணர் வெளிச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மலேரியா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணிகள் தவிர்த்த ஏனைய அனைத்து தரவு அறிக்கையிடல் கடமைகளிலிருந்தும் முழுமையாக விலகி நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன கருத்து தெரிவிக்கையில், கட்டுநாயக்கா விமானிய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் பி எச் மிகஸ்தனிய சுகாதார அதிகாரிகளால் நிர்வாக விதிகளுக்கு முரணாகவும் விரோதமான முறையிலும் இடமாற்றம் செய்யப்பட்டதை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளுக்கு முறைப்படி அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்தவிதமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் காரியாலய குழு கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோர் நிர்வாகத்துக்கு வழங்கும் அனைத்து தரவு அறிக்கைகளையும் வழங்குவதை இடம்பெற்றுள்ளார்கள். இந்த நிலைமையின் கீழ் அனைத்து வகையான தரவு அறிக்கைகளும் புதுப்பிக்கப்படுவது முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதோடு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நடைபெறும் காலப்பகுதியில் கிடைக்கும் தரவுகள் எவையும் எதிர்காலத்தில் எக்காலத்திலும் மீள புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் விமானிய சுகாதார அலுவலகத்தில் கடமையாற்றும் மருத்துவர்கள் கடமை நேரத்தின் போது தனிப்பட்ட சேவைகளில் ஈடுபடுதல், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் வருகை பதிவேடுகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுதல் மற்றும் விமானங்களின் கிருமி நாசினி தேவைகளுக்காக வழங்கப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய தொகுதிகள் மீளப்பெறப்படாமை போன்ற பாரிய முறைகேடுகள் குறித்து பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்திருந்தார். அவ்வாறு வெளிக்கொணரப்பட்ட ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரியை இடமாற்றத்துக்கு உட்படுத்தியது முற்றிலும் நியாயமற்றது, அது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு முரணான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். பசிபிக் பிராந்திய அளவு மதிப்பீட்டாளர்கள் சங்கத்தின் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார்.
1: இலங்கை அளவு மதிப்பீட்டாளர் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு அளவு மதிப்பீட்டாளர்கள், தொழில்சார் நிபுணர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், துறை சார்ந்த முன்னணி நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். பரிணாமத்தை உருவாக்குதல், மனித நுண்ணறிவை கட்டவிழ்த்தல் என்பது இந்த ஆண்டுக்கான மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்திருந்தது.
2: Infrastructure, therefore, is an instrument of national development.
3: உட்கட்டமைப்பு என்பது தேசிய அபிவிருத்திக்கான முக்கிய காரணியாகும். அதே போன்று உட்கட்டமைப்பு தொடர்பில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் எமது மக்களின் எதிர்காலம் தொடர்பில் எடுக்கப்படும் தீர்மானங்களாகும். இலங்கை பொருளாதார மீட்சி மாற்றத்தின் பாதையில் முன்னேறி மூன்றிடக்கூடிய மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முற்படும் போது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான எமது அணுகுமுறைகளும் அதற்கேற்ப மாற்றமடைய வேண்டும். பொது முதலீட்டை வழிநடத்தும் கொள்கை கட்டமைப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் கட்டமைப்பு வசதிகள் குறித்த தீர்மானங்கள் தேசிய முன்னுரிமைகள் நம்பகமான தரவுகள் மற்றும் நீண்டகால மதிப்பீடுகளின் அடிப்படையில் அமைதல் வேண்டும். திட்டங்களை தனித்தனி கட்டுமான பணிகளாக பார்ப்பதிலிருந்து விலகி அவை முழுமையான மக்கள் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார மற்றும் சமூக பலன்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டிய நீண்டகால பொது சொத்துக்களாக கருதுவதற்கு நாம் பழகுவது கட்டாயமாகும். ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க முன்னர் அது எந்த தேவையை நிவர்த்திக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது, அதற்குள்ள மாற்று வழிகள் எவை, எதிர்பார்க்கப்படும் பொருளாதார மற்றும் சமூக பலன்கள், சுற்றுச்சூழல் தாக்கங்கள், அதனுடன் தொடர்புடைய ஆபத்துகள் மற்றும் அந்த சொத்தை உருவாக்குவதற்கும் அதனை செயற்படுத்துவதற்கும் மற்றும் பராமரிப்பதற்கும் தேவையான வளங்கள் குறித்து தெளிவான புரிதல் எமக்கு இருக்க வேண்டும். அரசாங்கத்தால் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாயும் இறுதியில் மக்களிடமிருந்தே வருகின்றது. எனவே பொது வளங்களை திறம்பட பயன்படுத்துவது என்பது நிதிசார் பொறுப்பு மாத்திரமல்ல, ஒரு தார்மீக கடமையுமாகும். பொது முதலீடுகள் மூலம் சமூகத்திற்கு அளவிடக்கூடிய மற்றும் நீடித்த மதிப்பு உருவாக்கப்படுவதை உறுதி செய்வதே நமது நோக்கமாகவும் இருக்க வேண்டும்.
2: Must be to ensure that public investment creates measurable and lasting value for society.
0: தொடர்ந்து இதே நேரத்தில் நாடு முழுவதும் மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
1: நெகிந்தலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தம்மன்னாவ பாலக்குளத்தை புனரமைக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. வடமத்திய மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் 4 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளது. இதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள செலவு 26.4 மில்லியன் ரூபாயாகும். டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நாட்டின் ரயில் பாதை கட்டமைப்புக்கு பாரிய சேதம் ஏற்பட்டது. இவ்வாறு சேதமடைந்த மலையக ரயில் மார்க்கத்தின் கொட்டகலை முதல் ரதெல்ல வரையிலான பகுதியை புனரமைக்கும் பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மழையுடனான சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
4: 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த நிர்மாண பணிகளை ஆரம்பித்தோம். தற்போது 60% அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த பகுதியில் நிலவும் வானிலையால் இந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். நல்ல வானிலை நிலவினால் செப்டம்பர் மாத இறுதிக்குள் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம்.
1: தற்போது மலைக ரயில் சேவை கொழும்பிலிருந்து ரம்புக்கணை வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது. ரம்புக்கணையிலிருந்து நானோயா வரையிலான ரயில் சேவை இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. நானோயாவிலிருந்து பதுளை வரையிலான ரயில் சேவை கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை இயற்றியிருக்க முடியும். மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எப்பொழுது எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை அவர்களால் இயற்றியிருக்க முடியும். இந்த இரண்டையும் செய்யாத அரசாங்கம் ஏனைய திருத்தங்கள் மற்றும் சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றும். அதே வேளையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறி வருகிறது. அரசாங்கத்துக்கு மக்கள் மீதான பயம் மற்றும் தயக்கம் காரணமாகவே இவ்வாறான விடயங்களை காலம் தாழ்த்தி வருகிறது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டாலும் மக்களின் பிராந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கருதுவது ஒரு ஏமாற்று வேலையாகும். இதற்கு முன்னரும் மாகாண சபைகளும் மக்கள் பிரதிகளும் இருந்த போதிலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கப்படவில்லை. அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் மக்கள் பிரதிகளுக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட தமது பொக்கேட்டுகளை நிரப்பிக் கொள்வது, கொமிஷன் பெறுவது, வீடுகள் மற்றும் வாகனங்களை கட்டியெழுப்புவது, வாகன அனுமதி பத்திரங்களை பெறுவது மற்றும் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவது ஆகிய சுயநல எண்ணங்களே மேலோங்கியிருந்தன. எனவே மாகாண சபைகள் இருந்ததா இல்லையா என்பதை காட்டிலும் பிராந்திய அரசியல்வாதிகள் எவரும் மக்களின் துயரங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. தற்போது திலித் தேவீர, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச போன்றோர் அங்காங்கே கூட்டங்களை நடத்தி வருவது போல அரசாங்கமும் மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட பயத்தில் பிரச்சார கூட்டங்களை நடத்த திட்டமிடுகிறது. புதிய ஜனாதிபதி ஒருவர் வந்தால் பிரச்சினைக்கு தீரும் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரச்சனைகள் தீரவில்லை. 3-2 பெரும்பான்மை பலம் கிடைத்தால் பிரச்சனை தீரும் என்று நினைத்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கினால் தீர்வு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அதுவும் நிறைவேறவில்லை. எனவே மாகாண சபை வந்தவுடன் அற்புதங்கள் நிகழும் என்பது மற்றொரு மாயையாகும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒருபோதும் தீர்வாகாது என்று வசந்த முதலியே மேலும் குறிப்பிட்டார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க கூடாது என்றும் அவரது மனித உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று இன்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்ட திட்டங்கள் எமக்கு தேவைப்படாது என்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இதனை கேள்வியாக கேட்டிருக்கிறார். வலிந்து காணாமலாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு வடக்கில் உள்ள யாழ்ப்பாணம், கிள்ளச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து நேற்று மாலை மன்னாரில் ஊடக சந்திப்பு ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சந்திப்பில் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்படும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் மற்றும் அரச கட்டமைப்புகள் முன்னெடுக்கும் தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் தற்போதைய நிலை எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணம், புங்குடிதீவு, கிள்ளச்சி மற்றும் மன்னார் பிரதிகள் கலந்து கொண்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், காணாமல் போன உறவுகளை தேடுவதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை கொண்டாடுகிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்டத்திட்டங்கள் எமக்கு தேவைப்படாது என்றவர்கள் ஏன் இதை அவர்கள் கொண்டாட வேண்டும்? சர்வதேசத்துக்கு நாங்கள் இவர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட்டோம். இங்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்று வெளிப்படுத்தும் நோக்குடன் சம்பிரதாய முறைப்படி இதை கொண்டாடுகின்றோம் என்பதற்காகவே இந்த நிகழ்வை அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதை கொண்டாடுவதற்கு இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஒவ்வொரு வருடத்திலாவது விடுவித்திருக்க வேண்டும். இவர்களை விடுவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் அம்மாமார்களுக்கு அவர்களின் பிள்ளைகளை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதையொன்றும் செய்யாமல் கண் துடைப்புக்காக இந்த நிகழ்வை செய்கின்றார்கள். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் இந்த அமைப்பானது எமது மக்களிடையே ஒரு தோல்வி கண்ட ஒரு அலுவலமாகவே இருக்கிறது. வலிந்து காணாமல் போனவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று கொடுப்பனவுகளை வழங்கி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர தண்டிக்கிறது. ஆனால் எங்கள் உறவுகள் கேட்பது இந்த நஷ்ட ஈடுகள் அல்ல, மாறாக எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றும் அல்லது எங்கள் பிள்ளைகளை கொன்று விட்டோம் என்று சர்வதேசத்திடம் கொள்ளுங்கள். அதை விடுத்து பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். அம்மாமாரின் போராட்டங்களோடு இது முடியும் பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிவில் சமூகங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே எப்பொழுது யாரால் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற தரவுகளை கொண்டதாக புத்தகங்களாக கிள்ளச்சி, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சிவில் சமூகங்களால் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தரவுகளும் இவர்களின் உறவுகளின் மனவேத வேதனை இவ்வாறு இருக்க நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கிறீர்கள், இது தொடர்பான தினத்தை கொண்டாடுகிறீர்கள், எங்களுக்கு நஷ்டஈடு வேண்டாம், மாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பதிலே எங்களுக்கு அவசியமானது, நாங்கள் கோருகின்ற வெளிநாட்டு பொறிமுறைகளும் அதற்கான தனியான நீதிமன்றமும் சர்வதேச கண்காணிப்புடன் அந்த நடவடிக்கைகளைத்தான் நாம் கூறி நிற்கிறோம். இதை விடுத்து சர்வதேச தின கொண்டாட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிகழ்வை கொண்டாடும் அரசாங்கம் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துங்கள், விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுபவர்களின் தரவுகளை தாருங்கள், அப்பொழுதுதான் இந்த சர்வதேச தினம் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு சட்டம் இருக்கிறது என்றும், ஆகவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அவசியமான திருத்தங்களுடன் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் தொடர்பில் சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். அந்த பதிவில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மிக மோசமானது என்றும், இதனுடன் ஒப்பிடுகையில் பயங்கரவாத தடை சட்டம் தீவிரத்தன்மை குறைந்தது போல் தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இந்த புதிய வரவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் போது அதில் அரசாங்கம் செய்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும், ஆகவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது என்று கூற வேண்டுமாயின் அந்த சட்டவரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணத்தின் போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடற்சார் பாதுகாப்பு விவகாரம் முக்கிய இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: இந்திய பாதுகாப்பு அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள்காட்டி த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். இதன் போது இந்த சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்த போது கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான மீளாய்வொன்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் உத்தியோகபூர்வ பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து, இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றும் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முதற்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தொடர்புடைய தரப்பினரிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததால் அது முன்னெடுக்கப்படவில்லை. ஆனாலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து அனைத்து உரிமையாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டம் தற்போது முறைப்படி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை ஆய்வு செய்வதற்காக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம், இலங்கை சுங்கத்துறை, முதலீட்டு சபை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நிதியமைச்சு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம், தேசிய தாவர தனிமைப்படுத்தல் சேவை மற்றும் வர்த்தக சபை உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் பிரதிகளை உள்ளடக்கிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் கடந்த 21 ஆம் தேதி அன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதரூபன் கொடித்துவக்கு தலைமையில் அமைச்சின் செயலாளர் மங்கள உட்பட உயர் அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றிருக்கிறது. இந்த புதிய டிஜிட்டல் முறைமை நடைமுறைக்கு வருவதன் மூலம் சரக்கு கையாளுதலில் ஏற்படும் தேவையற்ற தாமதங்கள் மற்றும் காகித ஆவணப் பணிகள் செலவுகள் பெருமளவில் குறைக்கப்பட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் வேகப்படுத்தப்படும். இதன் மூலம் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு நம்பிக்கையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட சேவை கிடைப்பதோடு நாட்டின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பெரும் சாதகமான சூழல் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் நீண்ட கால அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காவன் ஆக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான மூடிஸ் உறுதி செய்திருக்கிறது. காவன் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதை குறிக்கின்ற குறிகாட்டியாகும். 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இலங்கையின் பொருளாதார சீராக்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் கடன் தாங்கும் திறன் மற்றும் கடன் சுமை இன்னமும் பலவீனமாகவே இருக்கிறது. சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் காரணமாக அரச வருமானம் அதிகரித்து முதன்மை வரவு செலவு திட்டத்தில் உபரி நிலை பேணப்படுகிறது. இருந்தாலும் அரசின் வருமானத்தில் 40% அதிகமான தொகை வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. 2026 இலங்கையின் அரச கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 95% இருக்கும் என்று மூடிஸ் கணித்திருக்கிறது. இலங்கையின் இறக்குமதி செலவுகளுக்கான அந்நிய செலாவணி கையிருப்பு 3 குறைவாகவே இருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஏற்படக்கூடிய எரிபொருள் விலை உயர்வு, சுற்றுலாத்துறை வருமான பாதிப்பு மற்றும் கால மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சவாலாக அமையலாம். குறுகிய காலத்தில் பொருளாதாரம் மீட்சி அடைந்தாலும் திறமையான பணியாளர்களின் வெளிநாட்டு வெளியேற்றம் மற்றும் தனியார் துறை முதலீடுகளின் வீழ்ச்சி காரணமாக நடுத்தர கால பொருளாதார வளர்ச்சி சுமார் 4% மட்டுமே இருக்கும் என்று மூடிஸ் கணித்துள்ளது. சர்வதேச நாணய நிதிய கடன் திட்டம் 2027 நிறைவடையும். அதன் பின்னர் 2028 முதல் வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு படிப்படியாக அதிகரிக்கும். எனவே சர்வதேச நாணய நிதிய திட்டம் முடிந்த பிறகும் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை நிர்ணயிக்கும் என்று மூடிஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திய தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வது முதல் வழக்கு தாக்கல் செய்வது வரையான காவல்துறையின் நடைமுறைகள் குறித்தும் அதில் காணப்படும் சட்ட தடைகளை நீக்குவது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தாமதம் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகளில் பெறுவதில் உள்ள தாமதம் காரணமாகவே விளக்கமறியலில் வைக்கப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமன்றி போதைப்பொருள் கடத்தல், வலைப்பின்னர்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை கண்டறிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என்று இதன் போது வலியுறுத்தப்பட்டது. தொழில் தொடர்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளை போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தகுந்த ஒழுங்குமுறை விதிகளை அறிமுகப்படுத்தவும் முன்மொழியப்பட்டுள்ளது. போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு திட்டங்களை பலப்படுத்துதல் மற்றும் குற்றத்தடுப்பில் பொதுமக்களின் பங்கேற்பை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குற்ற புலனாய்வுகளை விரைவுபடுத்த காவல்துறையின் கீழ் நவீன தடயவியல் ஆய்வகம் ஒன்றை அமைப்பது குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. விஞ்ஞான சான்றுகளை விரைவாக பகுப்பாய்வு செய்வது நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சிறை நெருக்கடியை குறைக்க உதவும். இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் நலனை மேம்படுத்துதல், அவர்களின் தொழில்முறை பயிற்சி மற்றும் புலனாய்வு திறன்களை அதிகரித்தல், செயல்முறை மதிப்பீட்டு முறைகளை பலப்படுத்தல் என்பன தொடர்பிலும் நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தற்போதுள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா இதனை தெரிவித்திருக்கிறார். சாதாரண பேருந்து பயணிகளை தவிர்த்து தற்போது சிற்றுந்துகள் மற்றும் உந்துருளிகள் போன்ற சொந்த வாகனங்களை பயன்படுத்துபவர்களை பொது போக்குவரத்துக்கு மாறாக ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இதன்படி கொழும்பு மெட்ரோ பேருந்து திட்டத்துக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள சுமார் 240 பேருந்து நிறுத்தங்களிலும் பார்க் அண்ட் ரைட் முறைமை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதன் பின்னர் பயணிகள் தங்களது வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு மெட்ரோ பேருந்துகளில் பயணத்தை தொடரலாம். இதற்கமைய பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகில் நிறுத்துமிட வசதிகளை ஏற்படுத்துமாறு உள்ளூராட்சி அமைப்புகள், வர்த்தகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பதிவு செய்யப்பட்ட நிறுத்துமிடங்கள் மற்றும் அங்குள்ள காலி இடங்களின் விவரங்களை நிகழ்நேரத்தில் காட்டும் செயலியொன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்தும். இதன் மூலம் பயணிகள் வீட்டில் இருந்தபடியே வாகன நிறுத்துமிட முன்பதிவை சரிபார்க்க முடியும். வாகன நிறுத்துமிட கட்டணங்களை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் தீர்மானிக்கும் என்றும் இணையவழி செலுத்துதல் முறைகள் எளிதாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை ஒப்புதலுடன் அடுத்த ஆண்டில் காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கும் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நாட்டுக்கு கொண்டுவர தாமதமடைந்திருந்த 10,000 தொடருந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் தகவலின்படி துறைமுகத்தை சென்றடைந்துள்ள தண்டவாளங்கள் தற்போது இறக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் சுமார் 5,000 தண்டவாளங்கள் வேக கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள கரையோர தொடருந்து பாதையின் பகுதிகளை புனரமைப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. கொழும்பு கோட்டை முதல் பாணாந்துறை வரையான தொடருந்து பாதையில் சுமார் 50 இடங்களில் தண்டவாளங்களை மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய சுமார் 6 மாதங்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தண்டவாளங்களை கொள்வனவு செய்வதற்காக உள்நாட்டு நிதியிலிருந்து சுமார் 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டவாள புனரமைப்பு பணிகளுடன் இணைந்து தொடர்ந்து பாலங்களை நிர்மாணித்தல் மற்றும் புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் கரையோர தொடர்ந்து பாதையில் இயக்கப்படும் தொடர்ந்துகளுக்கு தற்போது ஏற்படும் தினசரி தாமதங்கள் கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சேவையின் வேகம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதோடு பயணிகளுக்கு ஏற்படும் தாமதங்களை குறைப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய கட்டணங்கள் 2026 ஆகஸ்ட் அதாவது இன்று முதல் 2027 பிப்ரவரி 24ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். 2027 முதல் காலாண்டில் ஏற்படக்கூடிய மின்சார பற்றாக்குறையை தவிர்க்கவும் மின்சார வெட்டுக்களை தடுக்கவும் மார்ச் மாதத்துக்குள் 480 மெகாவாட் சூரிய மின்சக்தி மற்றும் மின்கல சேமிப்பு திறனை தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன்படி 250 மறு முதல் 1,000 மறு வரையிலான கூரைமேல் சூரிய மின்சக்தி மின்கல சேமிப்பு அமைப்புகளுக்கு முன்னுரிமை காலத்தில் முதல் 15 ஆண்டுகளுக்கு அலகொன்றுக்கு 45.53 ரூபாய் வழங்கப்படும். 1,000 மறுக்கு மேற்பட்ட அமைப்புகளுக்கு அலகொன்றுக்கு 42.49 ரூபாய் வழங்கப்படும். தரமட்ட மற்றும் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டங்களுக்கு தனித்தனி கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைப்பின் கொள்வனவுக்கேற்ப அலகு ஒன்றுக்கு 23.11 ரூபாய் முதல் 15.81 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மற்றும் கல்முனை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள 4 மண்ணெண்ணெய் எரிபொருள் டப் நிலையங்கள் செயலிழந்து அதன் பொருட்கள் திருடப்பட்டு பல கோடி ரூபாய் அரசு சொத்தை பராமரிக்க தவறிய வீணடித்த அந்த 2 திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நிதி குற்றப்பிரிவு மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு இபிடிபி கட்சியின் வாராந்த ஊடக மாநாடு நேற்று பாலமின்மடு காரியாலயத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண மீனவர்களின் வளர்ச்சிக்காக சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் அமைப்பின் நிதியுதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் 9 மண்ணெண்ணெய் எரிபொருள் டப்பு நிலையங்கள் தலகோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்திடம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் 7 மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்கள் செயலிழந்து விட்டது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லாறு காத்தான்குடி எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் பாலமுனி ஆகிய பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட 4 எரிபொருள் நிலையங்களும் செயலிழந்திருப்பதோடு அதிலிருந்த லத்தினியல் பொருட்கள், கட்டட கதவுகள் உட்பட 100,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருட்டு போய்விட்டது. இவ்வாறு செயலிழந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பாக அப்போது இருந்து தற்போது கல்முனை பிராந்திய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளராக இருந்த அவர் இது தொடர்பாக திணைக்கள மேலதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் இருந்ததோடு அங்கு திருடப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யாமல் தனது கடமையை சரியாக செய்யாது பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை பராமரிக்க தவறிவிட்டார். அவ்வாறே அப்போது கல்முனை பிராந்திய பணிப்பாளராக இருந்து தற்போது மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளராக இருந்து வரும் அவர் காலமுனை நிந்தவூர் மண்ணெண்ணெய் எரிபொருள் தப்பு நிலையங்களும் செயலிழந்து அங்கும் திருட்டு போயுள்ளது. இது தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு செய்யாமல் தனது கடமையை சரியாக செய்யாது பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை அவரும் பராமரிக்க தவறிவிட்டார். இவ்வாறு பல கோடி ரூபாய் அரசு சொத்தை பராமரிக்காமல் தவறு செய்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என்னுடன் கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவருடன் சேர்ந்து மட்டு மீன்பிடி பணிப்பாளர் கழுவங்கணி பாலமின் மடுவில் இயங்கி வரும் இரு எரிபொருள் டப்பு நிலையங்களை செயலிழக்க வைத்து மீனவர்களுக்கு வரும் வருமானத்தை இல்லாதொழிக்க செயற்பட்டு வருகிறார்கள். இந்த இரு எரிபொருள் டப்பு நிலையங்கள் மீனவர் சங்கங்களிடம் குத்தகை அடிப்படையில் எடுத்து மாதம் 1 30,000 ரூபாய் மீனவர் சங்கத்துக்கு வழங்கி வருவதோடு மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் உயிரிழந்தால் அவர்களுக்கு எனது சொந்த பணத்தில் 10,000 ரூபாய் வழங்கி வருகிறேன். இந்த நிலையில் சாணக்கியன் கழுவங்கேணியில் இயங்கி வந்த எரிபொருள் டப்பு நிலையத்தின் மண்ணெண்ணை வழங்குவதை அவரது அதிகாரத்தை வைத்து நிறுத்திவிட்டார். அதேவேளை மீன்பிடி திணைக்கள அமைச்சின் பணிப்பாளர் துண்டிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட மீன்பிடி பணிப்பாளருக்கு அறிவித்தும் இதுவரை அவர் நடவடிக்கை எடுக்காது 8 மாதங்களாக மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து மீன்பிடி திணைக்கள பணிப்பாளர்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை வீணடித்து பாதுகாக்க தவறியது தொடர்பாக இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு குற்ற நிதிப்பிரிவில் முறைப்பாடு செய்ய இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மகா கும்பர பன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் நடத்துனர் உரிமமின்றி பணியாற்றிக் கொண்டிருந்த 3 நடத்துனர்களும் இதன்போது அடையாளம் காணப்பட்டார்கள். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம், கோமுகம காவல்துறை, மகாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையம் மற்றும் மேல்மாகாண போக்குவரத்து அதிகார சபை இணைந்து இந்த பரிசோதனையை முன்னெடுத்திருந்தன. அதிவேக பாதை மற்றும் சாதாரண வீதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் 152 தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கோமுகம காவல்துறையினரால் இன்று கோமுகம நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ்லலித் எனப்படும் லலித் கண்ணங்கரா என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பஸ்லலித் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் ஊடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்.
3: பஸ்லலித் என அழைக்கப்படும் நபர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். அவருக்கு நெருங்கிய நபர் ஒருவர் இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் மூலம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் துபாயில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கைது செய்யப்பட்டார். துபாய்க்கு சென்ற மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள், அரசு புலனாய்வு சேவை, குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து சந்தேக நபரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து பஸ்லலித் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதற்கு இதற்கு எதிராக அவர் துபாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு அண்மையில் அறிவிக்கப்பட்டதுடன் சந்தேக நபரை நாடு கடத்துமாறு துபாய் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
4: 2025 அக்டோபர் மாதம் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த தகவலை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு புலனாய்வு சேவை, குற்றப்புலனாய்வு திணைக்களம், மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் 2025 அக்டோபர் மாதம் துபாய்க்கு சென்று சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர்.
3: பல மாதங்களாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட பாரிய நடவடிக்கையின் விளைவாகவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பஸ் லலித் என அழைக்கப்படும் குறித்த நபர் இலங்கையில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்கள், கப்பம் பெறுதல், கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்று காலை அழைத்து செல்லப்பட்டார்.
4: இந்த சந்தேக நபரை எதிர்வரும் காலத்தில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் பொறுப்பில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளதால் அவருடன் தொடர்புடைய சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
3: தொடர்பாக கொஸ்கும பாதுக கலகேதர கலு அங்கல ஹங்கல்ல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர்.

0: இதேவேளை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கொண்ட ரஞ்சித் என அழைக்கப்படும் ரஞ்சித் குமார திசாநாயக் உள்ளிட்ட 4 பேர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களையும் எதிர்வரும் காலத்தில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: 2024, 2025, 2026 ஆகிய ஆண்டுகளில் சிவப்பு அறிவிப்புகள் அடிப்படையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. அதேபோன்று மேலும் 109 சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அவர்களையும் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்படாத சந்தேக நபர்களில் நாடுகளுக்கிடையிலான உடன்பாடுகள் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் 38 சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு அழைத்து வர முடிந்துள்ளது. எனவே அந்த அனைத்து சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
2: தொடர்ந்து வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காவல்துறை பேச்சாளர் வுட்லர் இதனையும் குறிப்பிட்டார்.
1: 2024 ஆண்டில் சட்டவிரோதமாகவும் சமூக விரோதமாகவும் சட்டத்திற்கு முரணாகவும் ஈட்டப்பட்ட சொத்துக்களின் 1,549 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாட்டுக்கு முடிந்தது. தங்க ஆபரணங்கள், பணம், அதே போன்று வாகனங்கள், சொகுசு வீடுகள், காணிகள் ஆகிய அனைத்தும் இந்த சொத்துக்களில் அடங்குகின்றன. அதே போன்று 2025 ஆண்டில் 1,549 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த

தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. இவரும் சட்டவிரோத வழிகளில் தமது சொகுசு வாழ்க்கைக்காக இத்தகைய சொத்துக்களையும் அனுபவிக்க முடியாது என்றும், வெளிநாடுகளில் தப்பியோடி வாழும் அனைத்து சந்தினவர்களையும் குற்றவாளிகளையும் தொடர்ந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து திட்டங்களும் உறுதியாக செயற்படுத்தப்படும் என்று காவல்துறை பேச்சாளர் உட்லர் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1.6 மில்லியன் மதிப்புள்ள 120,000 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண் ஒருவர் கல்கிசை பிரதேச குற்றப்புணர்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் முரட்டுவ குறைவில்ல போரோ மாவட்ட பகுதியில் வசிக்கும் 31 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். குர்நாகல் கல்கமுவ கோகோபன் குளம் கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு சென்ற ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கோகோபன் குளம் கல்கமுக பகுதியைச் சேர்ந்த டி எம் கீர்த்தி சேனா என்பவர் நேற்று திடீரென தனது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வாரியப்புல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் சிறைச்சாலையில் உயிரிழந்து விட்டதாக நன்னேறிய காவல்துறையினர் அவரது உறவினர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தியால் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்த உறவினர்களும் கிராம மக்களும் உடனடியாக இறுதிக்கிரியைக்கான ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். கிராமம் முழுவதும் இறுதிக்கிரியைக்கான சுரட்டிகள் ஓட்டப்பட்டு இறுதி சடங்கு மற்றும் தகனத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்த நிலையில் கீர்த்தி சேன உயிருடன் வீட்டுக்கு திரும்பி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட கடுமையான குறைபாடுகள் மற்றும் அலட்சிய போக்கு குறித்து பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருப்பதோடு அந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். சாவைச்சேரி பகுதியில் கடந்த 9ஆம் தேதி 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டமை தொடர்பில் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் அடகு வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தன. இதனையடுத்து நேற்று முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையில் சுமார் 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டிருந்த இடங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட நகைகளின் மொத்த எடை 43 பவுன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலகல கேமரண்ண தேரருக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்ட மிதி அடியில் சந்தேக நபரின் விந்து காணப்பட்டதாக அரசு பகுப்பாய்வாளர் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். எவ்வாறாயினும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் சந்தேக நபரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் தலைமுடி அல்ல என்றும், அது மற்றொரு பெண்ணின் தலைமுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த மிதியடியில் இரத்தக்கரைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அரசு பகுப்பாய்வாளர் தெரிவித்திருக்கிறார். சந்தேக நபர் தன்னை வன்புணர்வுக்கு உட்படுத்திய பின்னர் படுக்கையின் காலடியில் இருந்த மிதியடியால் விந்தை துடைத்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயு அறிக்கையின் பிரதி ஒன்று சட்டமா அதிபருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி நிட்டம்புவ போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் படுக்கையின் காலடியில் இருந்த மிதியடியால் கசிந்த விந்தை துடைத்ததாக குறிப்பிட்டதை அடுத்து விசாரணைகளின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த மிதியடி அரசு பகுப்பாய்வாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் சிறுமி தேரரின் அறை, அவரது படுக்கை மற்றும் மிதியடி உள்ளிட்ட அதன் உட்பொருட்களையும் அடையாளம் காட்டியிருந்தார். கம்பகா பிரிவு பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் வினிசியா பிரேமரட்ன, காவல்துறை பரிசோதகர் வசந்திர குணரட்ன மற்றும் அனுராதபுர போலீசாரின் உதவி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவினரால் சம்பவ இடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக நீதவான் பசிந்த் விக்ரமரட்ன இந்த வழக்கை 8ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027ஆம் தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறார். கம்பளை புப்பரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெலாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவனியாவில் இருந்து சென்ற 3 வயது சிறுமியொருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் இருந்த ஹைட்ரோஜன் பெராக்சைட் என்ற ரசாயனத்தை பருகியதால் அவர்

0: இறந்து போனார். இத்தொடர்பான மரண விசாரணை ஆகஸ்ட் 24 அன்று, அதாவது நேற்று, கம்பளை மருத்துவமனையில் நடைபெற்ற போது இந்த அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வவனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த தினிஸ்காரம் கயனிகா என்ற சிறுமியே பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் தாய் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினர் டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் சிறுமிக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது வீட்டின் ஜன்னல் படியில் வைக்கப்பட்டிருந்த போத்தலில் இருந்த திரவத்தை தண்ணீர் என்று நினைத்து அந்த சிறுமி தருகியதாக மரண விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வவனியாவில் இருந்து சென்ற குடும்பத்தினர் அன்றைய தினம் மாலையில் வீட்டின் வெளிப்புறத்தில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த போது சிறுமி வீட்டுக்குள் சென்று ஜன்னலில் இருந்த அந்த ரசாயன திரவத்தை குடித்து விட்டார். இத்தொடர்பாக தொழுவ பிரதேச செயலக பிரிவின் திடீர் மரண விசாரணை அதிகாரி லலித் வர்ணரட்ன முன்னிலையில் நடைபெற்ற மரண விசாரணையில் சாட்சியம் அளித்த சிறுமியின் தந்தையான விக்னேஸ்வரன் கூறுகையில், எங்களுக்கு ஒரேயொரு பெண் குழந்தைதான். உறவினர் வீட்டுக்கு வந்திருந்த போதுதான் இந்த துயரம் நடந்தது. மகள் அந்த திரவத்தை குடித்தவுடனே அவளது வாயிலிருந்து உமிழ்நீர் நுடைத்து வெளிவந்துள்ளது. நான் வெளியே இருந்த போது வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து எனக்கு விடயத்தை கூறினார்கள். நாங்கள் உடனடியாக பன்விலதென்ன மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றோம். ஆனால் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் கூறிவிட்டார் என்று வேதனையுடன் தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, முனிராங்கடி மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று அதிகூடிய வெப்பம் நிலவும் என துணைக்களம் கூறியுள்ளது. போதிய அளவு நீரை பருகுமாறும், நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும், நோயாளர்கள், முதியோர் இது தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மேல் சட்டகுமு மாகாணங்களிலும் கண்டி, நுரலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என துணைக்களம் கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் அதிகளவான மழையும், அனுராதபுரம் மாவட்டத்தில் குறைந்த அளவான மழையும் பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை, மனராகலை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மனராகலை, அம்மாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் துணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கடலி கங்கையில் நீரை பெறும் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
1: நேற்றிரவு சுமார் 11:30 பட்டுவில ஹெயந்துடுவ பகுதியில் கலனி ஆற்றோடு கலக்கும் கால்வாய் ஒன்றில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரசாயன பொருள் அடங்கிய பீப்பாய் ஒன்று விழுந்துள்ளதாக பொதுமக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் கலனி ஆற்றில் ரசாயன பொருள் கலந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அம்பத்திலே மற்றும் கலனி தெற்கு கரை நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்தனர். அடுத்து நீரின் தரத்தை பாதித்ததாக கூறப்படும் இந்த அவசர நிலைமை தொடர்பாக முப்படையினரின் உதவியுடன் நீர் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அன்னடத்து முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளுக்கமைய நீரின் தரம் தொடர்பான ஆய்வக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் நீர் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்கேற்ப இருப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
2: இது எங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவலாகும். இரவு சுமார் 11:30 அளவில் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடமிருந்தும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே பொதுமக்களின் பாதுகாப்பையும் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கருத்தி கொண்டு அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தற்காலிகமாக செயலிழக்க செய்தோம். அந்த நேரத்தில் நீர் விநியோக நடவடிக்கையையும் இடைநிறுத்தினோம். அதன் பின்னர் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ரசாயன நிபுணர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைந்து என்ன நடந்தது என்பது தொடர்பாக உடனடி விசாரணையை ஆரம்பித்தனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று கழிவுப் பொருள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனுடன் அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் இணைந்து செய்யப்பட்டது. பின்னர் கழனி ஆற்றின் நீரின் தரத்தை பரிசோதிப்பதற்காக இரவு முதல் அதிகாலை வரை பல்வேறு இடங்களில் இருந்து நீர் மாதிரிகள் பெறப்பட்டு எமது ஆய்வகங்கள் திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கழனி ஆற்றின் நீர் பாதுகாப்பான நிலையில் இருப்பது உறுதி கைது செய்யப்பட்ட பின்னர் இன்று அதிகாலை சுமார் 4:30 அளவில் அம்பத்தல மற்றும் பேகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் செயல்படுத்தினோம். இதன் மூலம் நீர் உற்பத்தி மற்றும் விநியோகம் அதிகாலை 4:30 முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் நேற்று நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் குறும்பு நகரம், பத்திரமுல்ல, கோட்டி, வெள்ளவத்த உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கம்பஹா, பியகவ மற்றும் கழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீர் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் இடைநிறுத்தப்பட்டதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அதிகாலை 4:30 அளவில் அம்பத்தல மற்றும் பேகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் இயக்கி நீர் விநியோகத்தை ஆரம்பித்தோம். அதனைத் தொடர்ந்து காலை 7 மணி அளவில் குறும்பு நகருக்கான நீர் விநியோகத்தை வடமைக்கு கொண்டுவர முடிந்தது. அதேபோன்று காலை 6 மணி அளவில் பேகம, கடனி மற்றும் கம்பஹா ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தையும் வடமைக்கு கொண்டுவர முடிந்தது. இந்த சம்பவம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் விசேடமாக வருத்தம் தெரிவிக்கிறோம். இவ்வாறு திடீரென நீர் விநியோகத்தை இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டமை குறித்து கவலை அடைகிறோம். உண்மையில் இது ஒரு விசேட பாதுகாப்பு நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டது. நீரில் ஏதேனும் கழிவுப் பொருள் அல்லது ரசாயன பொருள் கலந்துள்ளதா என்பது குறித்து அப்போது எங்களுக்கு உறுதியான தகவல் எதுவும் இருக்கவில்லை. அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படும் வரை முன்னெச்சரிக்கை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது.
1: இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் 4 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கு மிக போலீசார் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. தொடர்புடைய ரசாயன பொருள் அடங்கிய பேப்பாய் வேண்டும் என்றே கால்வாயில் போடப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பேப்பாய் நீண்ட காலமாக குறித்த பகுதியின் அருகில் இருந்ததால் கால்வாயில் விழுந்திருக்கலாம் என இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.
0: தொடர்ந்து இளைஞர் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரசு அங்கீகாரம் பெற்ற டுமாரா பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் பெர்லினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஹாஜ் நிறுவன வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடுவலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஏ அகாடமி நிறுவனத்தின் ஸ்தாபகர் லிண்டா ஸ்பில்டெவின் இதனை தெரிவித்தார். நாங்கள் ஏஓடி நிறுவனத்தில் வடிவமைப்பு கல்வியை வெறும் கோட்பாடாக கற்பிக்கவில்லை. முதல் நாளிலிருந்தே நிஜ வேலைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் இணைந்து செயற்படும் வாய்ப்பை வழங்கினோம். அதே அணுகுமுறையைத்தான் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். மாணவர்கள் தங்கள் கல்வியையும் சம்பாதித்தியத்தையும் சொந்த படைப்புகளையும் ஒரே நேரத்தில் கொழும்பில் இருந்தவாறே முன்னெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள். தற்போது இடம்பெற்று வரும் நேர்மறையான மாற்றங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளின் வெற்றிக்கும் பல்கலைக்கழகங்கள், கல்வி அமைச்சு மற்றும் ஐக்கிய நாடுகளின் முகவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் குழு பிரதமர் ஹரணி அமரசூரியாவை நேற்று சந்தித்திருந்த போது தெரிவித்தது.
1: பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையே அலரி மாளிகையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டம் வெறுமனை குறிப்பிட்ட பிரிவினருக்கு இலவசமாக உணவளிப்பதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதொன்றாக அமையக்கூடாது என பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பிலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், சிறந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துதலே இதன் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஊட்டச்சத்து பிரச்சினை மேலும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் என குறிப்பிட்ட பிரதமர் ஆரம்ப சுகாதார பராமரிப்புடன் சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதன் கட்டாய தேவையையும் தெளிவுபடுத்தினார். ஊட்டச்சத்து சுகாதாரம் தொடர்பான எதிர்கால கொள்கை தீர்மானங்களை எடுக்கும் போது வெறும் அனுமானங்களின் அடிப்படையில் அன்றி சரியான அறிவியல் ஆராய்ச்சிகள் தரவுகளை அடிப்படையாக கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உறுதியளித்தனர்.
0: தொடர்ந்து 2027 நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள பரீட்சைகளுக்கான தேதி அட்டவணையின்படி தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை 2027 ஆகஸ்ட் முதலாம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2027 ஆகஸ்ட் 3 தேதி முதல் ஆகஸ்ட் 28 தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2027 டிசம்பர் 7 தேதி முதல் டிசம்பர் 17 தேதி வரை நடத்தப்பட உள்ளது. மேலும் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சையை 2027 அக்டோபர் 24 தேதி நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராம் 44,163 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்த்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன.
4: இந்தியாவில் கடந்த 1951 முதல் 1967 வரை ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அதன் பின் சில சட்டப்பேரவைகள் மற்றும் மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதால் இந்த நடைமுறை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் மீண்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது. 2024 டிசம்பர் மாதம் இது தொடர்பான மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. அதனை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தற்போது அந்த மசோதாக்கள் 31 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனையில் உள்ளது. பாஜக எம்பி திரு சௌத்ரி தலைமையிலான இந்த கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அரசியல் சாசன திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு மாநில அரசுகளின் ஆதரவு கிடைத்தால் வரும் 2029 நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியம் என்று கூறினார்.
0: சட்ட திருத்த மசோதா மூலம் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுவர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? மாநில ஆட்சிகளை மத்திய அரசு கலைக்காது. முதலமைச்சரும் மாநில அமைச்சரவையும் முடிவெடுப்பார்கள். அனைவரும் ஏற்றுக்கொண்டால் மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும்.
4: பத்து மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தரப்பு மக்களிடம் கருத்து கேட்டதில் 99% பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த விரும்புகின்றனர் என்றும், அரசியல் கட்சிகளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் விருப்பப்படியே நாடாளுமன்ற கூட்டுக்குழு செயல்படும் என்றும் திரு சௌத்ரி கூறினார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் தேர்தல் பணிகளுக்காக வீணாகும் அரசு பள்ளிகளின் 30% நேரம் மிச்சமாகும் என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சர்களும் அமைச்சரவையும் முடிவெடுத்தால் மக்களவை தேர்தலுடன் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என்று திரு சௌத்ரி கூறினார். இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஜனவரி 2029க்குள் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உட்பட 22 மாநிலங்களின் சட்டமன்றங்களை கலைக்க ஆளுநர்களுக்கு பரிந்துரைக்கப்படலாம். எனவே அவற்றின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவுக்கு வரும். அந்த வகையில் தற்போதைய தமிழக சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்து தேர்தலை சந்திக்கும் சூழல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து மணிப்பூரில் பப்பு வாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத இருவரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது.
5: 2023 மே மாதம் குக்கி மற்றும் மெய்தி சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் நிலை ஏற்பட்டது. வன்முறையை கட்டுப்படுத்தும் வகையில் முக்கிய இடங்களில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட 8வது பக்ஃபு வாரிய குழுவில் 2 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்ட விவகாரம் இஸ்லாமிய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் இந்த முடிவை கண்டித்து சோரா, லிலோங் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20ஆம் தேதி முதல் பேரணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை நீக்கிவிட்டு உடனடியாக அந்த இடத்தில் இஸ்லாமியர்களை நியமிக்க வலியுறுத்தி தலைநகர் இம்பாலில் பதாகைகளுடன் திரண்டு வந்து போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் வீடுகள் தீயிட்டு எரிக்கப்பட்டதை கண்டித்து உள்ளூர் மக்கள் சேனாபதி மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் திரண்டு மரக்கட்டைகள், டயர்களை எரித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவங்களால் அங்கு தற்போது பதற்றமான சூழல் நிலவுகிறது. வக்பு வாரிய நியமனத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தால் மணிப்பூரில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் முடங்கியுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலமா இ முத்தாஹித், ஜம்யத் இ உலமா உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு யும்னன் கேம்சன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
0: தொடர்ந்து தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்ட முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட இருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை 1 வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஏற்கனவே நீரை திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
5: தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவிரி நீர் திறந்து விடுவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 141வது கூட்டம் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசின் காவிரி தொழில்நுட்ப குழு அதிகாரிகள் கடந்த 11ஆம் தேதி நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் உத்தரவின்படி வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு கர்நாடகா காவிரியில் தண்ணீர் திறந்து விடவில்லை என்றும், ஒரு சில நாட்கள் மட்டுமே வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் திறக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு நாள் ஒன்றுக்கு 1.9 TMC நீர் வீதம், 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து நீர்வரத்தும் குறைந்துள்ளதால் தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அதிக நீர் திறந்துவிட்டால் தங்களுக்கு விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தேவையான தண்ணீர் இருக்காது என்றும் அவர்கள் கூறினர். கூட்டத்தின் முடிவில் கர்நாடக அரசு காவிரியில் வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் வீதம் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு திறக்க வேண்டும் என்று ஒழுங்காற்று குழு தலைவர் திரு வினித் குப்தா காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரைத்தார்.
0: தொடர்ந்து இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இருநாள் சுற்றுப்பயணமாக நேற்று சீனா சென்றடைந்த அவர் இந்தியா சீன எல்லை விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிகள் குழு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கின்றார். இந்தியாவில் செப்டம்பர் 12-13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பதில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் அஜித் தோவாலின் பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சென்னையில் 2வது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார்.
6: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
7: இன்று ஏனாபுரத்துக்கு கிடைத்த விடுதலை நாள். இப்போ அங்க கைவிட்டு விட்டு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்க இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கிவிட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன?
8: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 13 கிராமங்களில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மறுபுறம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பரந்தூரில் புதிய பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முந்தைய திமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக பரந்தூர், நாகப்பட்டு, தண்டலம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களிலிருந்து சுமார் 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்கான அரசாணை 2023 வெளியிடப்பட்டது. பாதிக்கப்படும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு ₹1,822 கோடிக்கும் மேல் ஒதுக்கியது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விமான நிலையம் அமைப்பதற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை வழங்கியது. இந்த திட்டத்திற்காக சுமார் 1700 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியது. ஆனால் இந்த திட்டத்தால் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என கூறி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2025 ஜனவரி மாதம் பரந்தூர் சென்ற தாவேக தலைவர் விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, விவசாய நிலங்களை அழித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் ஆகஸ்ட் 24 பேசிய முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தார்.
6: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
8: அதே நேரத்தில் சென்னைக்கு புதிய விமான நிலையம் தேவைப்படுவதாகவும் விவசாயிகளை பாதிக்காத வகையில் மாற்று இடங்கள் சில தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
6: துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும்.
8: சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்ற அறிவிப்புக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
7: அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்க கைவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்?
8: இதேபோல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட எச்சத்தள பதவில் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொழியில் தள்ளிவிடும், எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிழி என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் நயினா நாகேந்திரன் வெளியிட்ட பதவில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு பயண போக்குவரத்து, மணலின் தன்மை, நீட் அண்ட் டிமாண்ட் மற்றும் பல அம்சங்களையும் கோணங்களையும் ஆராய்ந்ததன் அடிப்படையில் தான் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திற்கான மாற்று இடத்தை தேர்வு செய்யாமல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுப்பதற்கான ஏற்பாடு எனவும் அவர் விமர்சித்துள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் ரத்து அறிவிப்பை பரந்தூர் மற்றும் ஏகனாபுரம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தருவதாக அவர்கள் கூறுகின்றனர்.
9: செய்தியில கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சோம். இப்ப வந்து இத சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
10: சரி, விஜய் சார் வந்தாரு, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சு அவர்கிட்ட என் கோரிக்கைய சொன்னோம். சரி, நான் வந்தால் உங்களுக்கு நான் என்னால முடிஞ்சு உதவி செய்யறேன், நான் வரவிடாம தடுக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன வாக்கையை காப்பாத்தி விட்டார். சொன்னது வந்து எங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நான் மாட்டு வண்டி ஓட்டி வீடு கட்டினேன். ஊரை விட்டு போய் ராத்தங்கி 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் மாடு கட்டி வண்டி மாடு ஓட்டி அதான் சாம்பாச்சு வீடு கட்டின. வீட்டை விட்டுட்டு போனா நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்?
11: இந்த அறிவிப்புக்காக தான் நாங்க பல நாள் இயங்கி கிடந்தோம். நாங்க வந்து இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டம் இங்க உகந்த பகுதி அல்ல, இங்க நீங்க வந்து திட்டத்தை நிறைவேற்றாதீங்க, அத்திட்டத்துக்கான பகுதி இல்ல அப்படிங்கறத சென்ற கடந்த ஆட்சியின் போது பல்வேறு வகையிலான போராட்டங்கள், பல வகையில உண்ணாவிரதம், சாலை மறியல், பிச்சை எடுக்கும் போராட்டம், மொட்டை அடிக்கும் போராட்டம், நீரில் இறங்கும் போராட்டம், ஏரியில் இறங்கும் போராட்டம், வயல் கக்கும் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி நடத்தி ஓய்ந்து விட்டோம். இந்த சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. விவசாயத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார், குடியிருப்பை காப்பாற்றி கொடுக்கிறார், முகவரியை எங்கள் முகவரியை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார், கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றி கொடுக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வருக்கு நாங்கள் பல கோடி நன்றியை, மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
8: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் புதிய விமான நிலையம் எங்கு அமையும் என்பது அடுத்த கேள்வியாகியுள்ளது. புதிதாக இறுதி செய்யப்படும் இடத்தின் நீரியல் சூழல், எத்தனை மக்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் போன்ற கேள்விகளை திமுக எம்எல்ஏ தங்கம் தினசு எழுப்பியுள்ளார்.
7: சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுக்கணும் என்று சொல்லுவீர்கள், அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு?
8: வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எச் தள பதிவில் சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்திற்காக வேறு சில இடங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் புதிய இடம் எது என்பதையும் முதலமைச்சர் அறிவித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஏனெனில் இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய தாமதப்படுத்துவதால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறைந்தது 10 ஆண்டுகள் தாமதிக்கும் அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2031 புதிய விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் சென்னைக்கு புதிய விமானங்கள் வராது, அவை பெங்களூரு ஹைதராபாத் விமான நிலையங்களுக்கு சென்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளில் புதிய விமான நிலையம் பயன்பாட்டுக்கு வர வேண்டும். இப்போதே பணிகளை தொடங்கினால் கூட அது சாத்தியமாக இன்னும் 8 ஆண்டுகள் ஆகக்கூடும். எனவே அவசர நிலையை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் சென்னை விமான நிலையம் அமைக்கும் விஷயத்தில் இத்தனை குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் நிலங்களை கையகப்படுத்தும் கொள்கையில் தெளிவு இல்லாததுதான் என தெரிவித்துள்ள அவர், வேளாண்மை சாராத எந்த பணிக்கும் நிலங்களை கையகப்படுத்துவதில்லை என்பதை கொள்கை முடிவாக தமிழ்நாடு அரசு எடுத்திருந்தால் பரந்தூர் விமான நிலையத்திற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்காது. எனவே இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்காகவும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது என்பதை கொள்கை முடிவாக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி
0: தொடர்ந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அரச மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் சார்பாக ஆண்டுக்கு 441,000 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15 துவங்குகிறது. இந்த திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த திட்டம் செப்டம்பர் 15 துவங்கப்பட இருக்க நிலையில் செப்டம்பர் 5 முன்னதாகவே பாதுகாப்பு பெட்டகம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு பொதுப்பணித்துறையை சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டிருக்கிறார். தங்க மோதிரங்களின் பாதுகாப்பை உறு செய்வதற்காக எஃகு அலுமாரிகளை சுற்றி எஃகு கம்பிவலை அமைப்புகள், தரை மற்றும் சுவருடன் உறுதியாக பொருத்தப்பட்ட அலுமாரிகள் மற்றும் பூட்டக்கூடிய கதவுகள் ஆகியவற்றை தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 3 பக்கங்களிலும் கட்டிடங்களால் சூடப்பட்ட பாதுகாப்பான சேமிப்பறை, மூடப்பட்ட எண்ணர்கள் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் மூலம் தரை மற்றும் சுவருடன் உறுதியாக பொருத்தப்பட்ட அலுமாரி ஆகியவை அடங்கும். அலுமாரியின் மேற்பகுதி மற்றும் 2 பக்கங்களை மூடியிருக்கும். முன்புறத்தில் திறக்கக்கூடிய வகையிலான மைட் ஸ்டீல் கம்பி வலை கதவு அமைக்கப்பட்டிருக்கும். தங்க மோதிரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த திட்டத்தை தடையின்றி செயல்படுத்தவும் இந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டு விரைவாக நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அனைத்து மாவட்ட பொதுப்பணித்துறை பொறியியலாளர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. 107 மையங்களிலிருந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சிக்கிறார்.
4: சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி, மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு சுழல் நிதி, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு உதயநிதி, மாற்றம் மாற்றம் என்று சொல்லி தாவேக்கா மக்களை ஏமாற்றி வருவதாக கூறினார். மிரட்டல்களுக்கோ வெற்று வேட்டுகளுக்கோ பயப்பட மாட்டோம் என்று கூறிய அவர், முதலமைச்சர் விஜய்க்கு தைரியம் இருந்தால் திமுகவினருக்கு எதிராக உள்ளதாக கூறப்படும் மூன்று கோப்புகளை திறக்கட்டும் என்றும் சவால் விடுத்தார். இந்த ஆட்சியின் அவலங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி அமைந்ததிலிருந்து முழுக்க முழுக்க மடை மாற்றம் தான் நடப்பதாக திரு உதயநிதி தெரிவித்தார்.
12: இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த அமைச்சர் சொல்கிற வார்த்தைய சொல்கிற குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவர் வந்து என்ன தெரியும் சொல்றாங்க, எங்க ஆட்சி மேல போராது இருந்தாலும் உங்க மக்கள் இன்னைக்கு மாற்றம் சொல்லி கொண்டு என்ன செய்யறாங்க, அதற்கு பதில் சொல்றதுன்னா அதை படைமாற்ற வேண்டும்.
4: மக்கள் பிரச்சனைகள் குறித்து சட்டப்பேரவையில் எழுப்பும் எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதில் சொல்வதில்லை என்று கூறிய திரு உதயநிதி, இந்த அரசுக்கு விரைவில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய பதிலை சொல்லாமல் அமைச்சர்கள் வேறு சில விஷயங்களை பேசுவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்தார்.
0: தொடர்ந்து குஜராத்தின் சூரத் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் சந்தைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி மொத்த மீன் சந்தை என்று பெயர் வைக்கப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சூரத்தின் நான்புரா லக்கோட் பகுதியில் 3,90,00,000 ரூபாய் செலவில் சமீபத்தில் இந்த மீன் சந்தை கட்டப்பட்டது. அந்த மீன் சந்தைக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை அங்குள்ள சிலர் வைத்துள்ளார்கள். மீன் சந்தையில் வைக்கப்பட்ட பெயர் பலகையின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தீவிர சைவ உணவாளர் என்பதால் அவரது பெயரை அசைவ மீன் விற்பனை சந்தைக்கு வைப்பது பொருத்தமானதல்ல என்றும், இது அவரது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக மீன் வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் சுரேந்திர லஸ்கரி எதிர்ப்பு தெரிவித்தார். அதேநேரம் இந்த சந்தைக்கு பாரம்பரியமாக மீன் விற்பனை தொழிலில் ஈடுபட்டு வரும் ககார் மாச்சி சமூகத்தின் பெயரை வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுபற்றி சூரத் மீன் வியாபாரிகள் சங்க தலைவர் வடகல் பேஸ் நப்சாரிவாலா பிரதமர் மீன்வளத்துறைக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கினார். பிரதம மந்திரி மத்ய சம்பதா யோவானா போன்ற மீனவர்களுக்கு உதவும் திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். எனவே அவரது பெயரை சந்தைக்கு வைப்பதில் தவறில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். மீன் சந்தைக்கு பிரதமரின் பெயர் வைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகளிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பதால் பெயர் பலகையை அகற்ற அதிகாரிகள் அங்கு சென்றார்கள். சூரத் மாநகராட்சியால் கட்டப்பட்ட பொது சொத்துக்கு பெயரிட வேண்டும் என்றால் நகராட்சியின் பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மீன் சந்தைக்கு பெயரிடுவது தொடர்பாக எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. அரசியலில் இருந்து சந்நியாசம் பெறப்போவதில்லை என்றும், பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் களத்தில் இருந்து முற்றிலுமாக அகற்றும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்.
4: சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜெயசங்கர், மின் ஊழியர்களின் தவறான கணக்கெடுப்பால் தான் மின் கட்டணம் அதிக அளவில் வந்துள்ளதாக அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்த கருத்தை அவர் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கண்டித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக திரு ஜெயசங்கர் தெரிவித்தார்.
13: மின்சார வாரியத்தில் அதிருப்தி ஏற்பட்டால் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த கோபம் மிகப்பெரிய போராட்டமாக மாறும். மின்சார வாரியத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டம் நாளைக்கு நாளைக்கு போகும். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவதாக இருக்கிறோம் என்ற கூடுதல் தகவல்களுக்கு சொல்லி.
4: எல்நினோ எனும் கணக்கீட்டு முறையால் பொதுமக்களின் மின்சார பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். மே மாதம் 10ஆம் தேதி 200 யூனிட் மின்சாரம் இலவசம் குறித்த அறிவிப்பை அரசு வெளியிட்டதாகவும், உடனடியாக அதனை அமல்படுத்த முடியாது என்றும் அவர்கள் கூறினர். ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகுதான் வாடிக்கையாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பது அமலாகும் என்று தெரிவித்தனர். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையால் மாற்றத்தை எதிர்பார்த்து தாவேக்காவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு மக்களுக்கும் மின் ஊழியர்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
0: இதனிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கிகள் செப்டம்பர் 11ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. கர்நாடகாவில் வனத்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் தமிழர்கள் மூன்று பேரை அருகிலிருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. வெங்காய விநியோகத்தை அதிகரித்து பருவகால விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இருந்து சென்னை மதுரை உட்பட இந்தியாவின் முக்கிய 5 வெங்காய நுகர்வு மையங்களுக்கு விரைவு தொடர்ந்து மூலம் வெங்காயத்தை அனுப்பும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய இருப்பிலிருந்து இந்த வெங்காயங்கள் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் விலை உயர்வு தவிர்க்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இனியம் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருத்தணி முருகன் கோவிலில் வருகின்ற 27 தேதி ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8:45 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் மூலவரை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு வருகின்ற 27 தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூசைகள் நடைபெற உள்ளன. சிறப்பு பூசைகள் நிறைவடைந்த பின்னர் மாலை 4 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழக்கம் போல் மூவரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். எனவே வருகின்ற 27 தேதி மதியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது தரிசன நேரத்தை திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று இணை ஆணையர் ரமணி தெரிவித்திருக்கிறார். சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
5: பட்டாசு ஆலை விபத்துகளை சுட்டிக்காட்டி மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள 280 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டுள்ளன. இதனால் மூடப்பட்ட ஆலைகளில் பணிபுரிந்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் காரணமாக 150 மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. எஞ்சிய ஆலைகள் திறக்க கோரியும் மத்திய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் முடக்கப்பட்டுள்ள 80 மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தியும் சிவகாசியில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு நிறுவன அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். ஒரு வார காலத்தில் பட்டாசு
14: எங்களுக்கு பயராசை திறந்து விட சொல்லுங்க, சூடாச்சனமும் அதை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஒரு தொழில் தெரியாது, எங்க விதிப்படி என்ன வேணாலும் நடக்கட்டும். இவ்வளவு நாள் நாங்க அதுலதான் வேலை செஞ்சோம். அதுவரை நீங்களே எங்களுக்கு நாங்க அங்கேயே சென்று தரேன், இதை திறந்து விட சொல்லுங்க. இதுக்கு உடனே எங்களுக்கு தீர்வு ஆன சொல்லுங்க.
15: எங்க பேட்டி வந்து ஒரு வாரத்திற்குள்ள நாங்க அதிக வயலேஷன் இருக்கிறத தவிர்த்து மற்ற எல்லா பேட்டி ரீஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த 7 நாளுக்குள்ள உத்தரவாதம் கொடுத்தபடி நமக்கு செஞ்சு கொடுக்காத பட்சத்துல அடுத்த என்ன கட்ட நடவடிக்கைகள் என்னங்கிற ஒரு வாரம் கழிச்சு நாங்க முடிவு பண்ணலாம் இருக்கோம்.
5: அதிகாரிகள் உறுதி அளித்தபடி மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் திறக்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாக பட்டாசு தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது.
5: கேரளாவின் வசந்த திருவிழாவான ஓணம் பண்டிகை நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்டிகை களை கட்டியது. இதன் ஒரு பகுதியாக மார்த்தாண்டம் அடுத்த இரவு விலையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் யானை மற்றும் ஒட்டகம் மீது மாவேலி மன்னனை அமரச் செய்து மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். பின்னர் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனம் ஆடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய உடை அணிந்து வந்த மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. மாணவிகள் மாணவர்கள் புத்தாடை அணிந்தும் கைகளில் விளக்கேந்தி வலம் வந்து நடனமாடி அசத்தினர். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் இணைந்து செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினா்.

0: எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் சார், நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஓணம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வி என்ஜாய் ரியலி, லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இட் இஸ் கிரேட், லைக் வைப் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்கு.
1: மாணவர் ஒருவர் மன்னர் மாவேலி வேடம் அணிந்து ஜிபி வலம் வந்து சக மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். சென்னை மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை களை கட்டியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இதேபோல் திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
2: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 120,080 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 10 ரூபாய் குறைந்து 265 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் அரசதந்திர தீர்வை காண ஈரான் விரும்புவதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதே மோதலிருந்து வெளிவருவதற்கான சிறந்த வழி என்று அவர் குறிப்பிட்டார். ஈரானின் பொருளாதாரத்துக்கு அமெரிக்கா நெருக்குதல் அளித்தாலும் நாட்டின் பணவீக்கத்தை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானின் ரியால் வரலாறு காணாத அளவு குறைந்துவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்து சுமார் 6 மாதங்களாகிவிட்டன. அதற்கு முன்பிலிருந்து ஈரான் மீது நடப்பில் இருந்த அனைத்துலக தடைகளால் அதன் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் உள்ளது. ஈரான் மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் அந்த நாட்டின் ரியால் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. முன்னதாக ஈரான் மீது வரலாற்றிலே மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா கடந்த வாரம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவிகளை வழங்கும் நாடுகளும் கடும் பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தது நேர்கள் அறிந்ததே.
3: இந்த ஆண்டு ஈரானின் பொருளாதாரம் சுமார் 6% சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இறக்குமதி செலவுகள் கடுமையாக அதிகரித்திருப்பது. அது பணவீக்கத்தை தூண்டுகிறது. எனவே ஏற்கனவே நிலவும் இந்த பிரச்சனைகளுடன் கூடுதலாக பொருளாதார நெருக்கடியும் சேர்வதால் அது நாட்டின் நிலைத்தன்மையை பெருமளவில் குறைக்கக்கூடும் என்ற கவலை உள்ளது. ஈரானை பொறுத்தவரை தற்சார்புடன் செயல்படும் வகையிலான எதிர்ப்பு வகை பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் அமைப்பை அவர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளனர். ஆனால் இந்த தடைகள் கடுமையாக பாதித்தால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். அதன் சாத்தியமான விளைவுகளில் ஒன்றாக கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக ஈரான் மேலும் விரிவான பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அல்லது இந்த பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீது மீண்டும் குறிப்பிடத்தக்க தாக்குதல்களை நடத்தலாம்.
2: இதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ள அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகள் ஆதரவளித்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவர் மொக்தின் ரோசாய் எச்சரித்திருக்கிறார்.
4: டிரம்ப் ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்பினால் அதற்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் கடுமையான பதிலடி கொடுப்போம். முதலில் எங்களுக்கு எதிரான பொருளாதார போரில் அமெரிக்காவுடன் இணைய வேண்டாம் என்று அனைத்து அண்டை நாடுகளிடமும் உலக நாடுகளிடமும் கூறுவோம். எங்கள் மீது பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிப்பதில் ஈடுபடும் எந்த ஒரு நாடும் எதிரியாக கருதப்படும். நிச்சயமாக முதலில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அமெரிக்காவிடமிருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்வோம். அவர்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த நாட்டின் நலன்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம்.
2: தொடர்ந்து சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் 35வது ஆண்டாண்டவை குறிக்கும் நிகழ்வுகளையொட்டி உக்ரைனின் நட்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் கீவ் நகரில் நேற்று கூடியிருந்தார்கள். பிரிட்டன் பிரதமர் ஆண்ட்ரி பர்ன்காம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியின் முதல் கூட்டத்துக்கு இணை தலைமை வைத்து உரையாற்றியிருந்தார்.
5: And despite Russia's outrageous threats,
3: என் நாட்டுக்கு ரஷ்யா விடுத்துள்ள கடும் அச்சுறுத்தல்களையும் மீறி யுக்ரைனின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். உங்களின் வான்வெளியையும் மக்களையும் பாதுகாக்க கூடுதல் உதவிகள் தேவை என்பதை அறிவேன். கடந்த குளிர்காலங்களின் கஷ்டங்களையும் இந்த ஆண்டும் அதனை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக வேண்டிய அவசியத்தையும் அறிவேன்.
2: தொடர்ந்து ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்த 1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளது. உக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இடையே ராணுவ ஆதரவை அதிகரிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். உக்ரைனின் சுதந்திர நாளான இன்று அவர்களுக்கு எங்களின் உறுதியான ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம். உக்ரைனுக்கு முக்கிய தேவையாக உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணைகள், வெடிமருந்துகள் மற்றும் ராடர்களுக்காக 1 பில்லியன் யூரோ நிதியுதவியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் ஜூலை மாதத்தில் மட்டும் உக்ரைன் மீது 376 ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியிருக்கும் நிலையில் உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது முக்கிய தேவையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
3: ரஷ்யா யுக்ரைனின் தெற்கில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த முறை இலக்கு பயணிகள் ரயில் ஒன்று. அந்த ரயிலில் சுமார் 600 பேர் பயணித்துக் கொண்டிருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் யுக்ரைன் தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் தாக்குதல்களின் நீண்ட பட்டியலில் இதுவும் மற்றொரு சம்பவம். இதைவிட கடுமையான தாக்குதல்களையும் அந்த நாடு சந்தித்து வருகிறது. நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்ற அதே நேரத்தில் தலைநகர் கியேவில் யுக்ரைனின் தேசிய கொடி தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய தலைவர்களை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுக் கொண்டிருந்தார்.
6: யுக்ரைனிய கொடி என்பது வலிமை, மன உறுதி, சுதந்திரம் மற்றும் வாழ்வின் வெற்றியின் அடையாளம். இதற்காக நாம் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். முழு அளவிலான போர் தொடங்கி 1642 நாட்கள் கடந்துள்ளன. அந்த ஒவ்வொரு நாளிலும் நமது உண்மையான நண்பர்களும் கூட்டாளிகளும் இந்த பொதுவான போராட்டத்தில் நம்முடன் உறுதியாக நின்று ஆதரவும் உதவியும் வழங்கி வருகின்றனர்.
3: ஆனால் தார்மீக ஆதரவு மட்டுமல்ல, இப்போது யுக்ரைனுக்கு மிகவும் அவசியமானது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கும் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் இந்த அமைப்பு உலகின் மிகவும் திறன் வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் யுக்ரைன் விரைவில் அந்த அமைப்புகளை தானே தயாரிக்கும் திறனை பெறும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார்.
7: பேட்ரியட் ஏவுகணைகளை தயாரிக்கும் உரிமையை அவர்களுக்கு வழங்குவோம். அதை எப்படி தயாரிப்பது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது மிகவும் சிக்கலானது, ஆனால் அந்த சிக்கலை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள்.
3: ஆனால் சில வாரங்களிலேயே அந்த தொழில்நுட்பத்தை பகிர்வது கடினம் என்று கூறிய டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். இது இன்று ஆண்டி பெர்னாம் வெளியிட்ட அறிவிப்புடன் தெளிவான மாறுபாட்டை காட்டுகிறது. பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஆண்டி பெர்னாமை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி தான். யுக்ரைன் வந்துள்ள பர்னாம் ஆங்கிலோ பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பான ஸ்டாம் ஷேடோ ஏவுகணையில் பயன்படுத்தப்படும் பிரிட்டிஷ் தொழில்நுட்பத்தை யுக்ரைனுக்கு வழங்குவது குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். பிரான்சும் ஏற்கனவே இதுபோன்ற உறுதிமொழியை அளித்துள்ளது. ஸ்டாம் ஷேடோ போன்ற நீண்ட தூர தாக்குதல் ஏவுகணைகள் ரஷ்யாவின் தொழில்துறை மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைக்கும் யுக்ரைனின் தற்போதைய போர் வியூகத்தின் முக்கிய ஆயுதங்களாக உள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கு வெளியே உள்ள இந்த கிடங்கு போன்ற இடங்கள் அதற்கான இலக்குகளாக மாறியுள்ளன. சில தாக்குதல்கள் ராணுவ உற்பத்தி நிலையங்களை குறிவைக்கும் நிலையில் மற்ற சில தாக்குதல்கள் அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான தொழில்துறை நிறுவனங்களை இலக்காக கொள்கின்றன. போரின் தாக்கத்தை ரஷ்யாவிற்குள்ளேயே கொண்டு செல்வது யுக்ரைனின் வியூகமாக உள்ளது.
2: தொடர்ந்து ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
6: மாஸ்கோவில் இப்போது பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் அவசியம். நிறைய நேரமும் மிகுந்த பொறுமையும். பெட்ரோலுக்காக காத்திருக்கும் வரிசைகள் முடிவே இல்லாமல் நீள்வது போல தெரிகின்றன. ரஷ்யாவின் பல பகுதிகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களின் விளைவே இது. மாஸ்கோவில் பெட்ரோலுக்காக இவ்வளவு நீண்ட வரிசைகளை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பெட்ரோல் நிலையம் இங்கிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. ஆனால் வரிசையின் முன்பகுதியை அடைய சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் ஆவதாக ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் குறைந்தபட்சம் இங்கே பெட்ரோல் கிடைக்கிறது. மற்ற சில இடங்களில் பெட்ரோல் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. இங்கே பெட்ரோல் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்கிறார் ஸ்விடிஸ்லாவ். ஆனால் எப்போது கிடைக்கும் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. ஒருவேளை இன்றாக இருக்கலாம் அல்லது நாளையாக இருக்கலாம். எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ரஷ்யா இப்போது பெட்ரோலை இறக்குமதி செய்து வருகிறது. ஆனால் எரிசக்தி வளங்களில் வல்லரசாக திகழும் ஒரு நாட்டிற்கு இது அசாதாரணமான சூழல். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் பல மாதங்களாக தொடர்கின்றன. ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு யுக்ரைன் அளித்து வரும் பதிலடி இது. இந்த போரின் தாக்கம் நாளுக்கு நாள் ரஷ்ய மக்களின் வாழ்க்கையிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது.
8: இது உண்மையான இயல்பான அமைதியான வாழ்க்கை அல்ல. தற்போது எல்லோரிடமும் பதற்ற உணர்வு நிலவுகிறது. ஏதோ தவறாக இருக்கிறது என்கிற உணர்வு அது. அதாவது பதட்டம்தான் இப்போது முக்கியமான மனநிலை.
6: அவர்களிடம் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கலாம், ஆனால் தேசபக்திக்கு எந்த குறையும் இல்லை. குறைந்தபட்சம் இங்கு அப்படித்தான் தெரிகிறது. பெட்ரோல் நிலையத்திற்கு அருகிலேயே ரஷ்ய கொடியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கும் இந்த முயற்சியை பார்க்க முடிகிறது. ரஷ்ய கொடி தின கொண்டாட்டம், பஞ்சுமிட்டாய் முதல் கலாஷ்னிகாவ் துப்பாக்கிகள் வரை அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. முழு குடும்பமும் ரசிக்கும் வகையில் இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகளும் உள்ளன. ரஷ்யாவிடம் என்ன குறைவாக இருக்கிறது என்பது குறித்து இங்கு யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆயுதங்களுக்கு மட்டும் எந்த பஞ்சமும் இல்லை. தேசபக்தியை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வு சிலருக்கு உற்சாகத்தையும் அளிக்கிறது. சிரமங்கள் தான் நம்மை ஒன்றிணைக்கின்றன. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாகின்றனவோ அவ்வளவு வலிமையாகிறோம் என்கிறார் ஓய்வு பெற்றவரான டாட்டியானா. இரவில் யுக்ரைனிய ட்ரோன்கள் பறப்பது குறித்து ஏஞ்சலினா கவலைப்படுகிறார். தூங்க செல்லும் போது காலையில் விழித்தெழுவோமா என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறார் அவர். தேசபக்தி உணர்வு இருந்தாலும் இந்த அச்சத்தை போக்க முடியவில்லை.
2: தொடர்ந்து சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்று அது தெரிவித்தது. அத்தகைய குடியேற்றங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானவை என்பதையும் அமைச்சு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகரிப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அத்தகைய வன்முறையை தடுக்கவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை அது வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றார்கள். கொலையாளிகள் சியா இஸ்லாமியர்களாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதால் அந்த பகுதியில் தொடர்ந்து பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. லாகூரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காதிவால் நகரில் உள்ள மசூதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதியின் பிரபலமான மதகுருவான முகமது தல்கா ராசா அதிகாலை நேர தொழுகையில் இருந்தபோது 4 பேர் துப்பாக்கிகளுடன் மசூதிக்குள் புகுந்து அவரை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிவிட்டார்கள். இதில் படுகாயமடைந்த அவரை அந்த பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இறப்பதற்கு முன்பு காவல்துறையினரிடம் ராசா அளித்த வாக்குமூலத்தில் கடந்த ஆண்டு சியா பிரிவைச் சேர்ந்த மத தலைவர்கள் இருவர்களுக்கு எதிராக பத்வா விதித்ததாகவும் அவர்கள் மூலம் கொலமிரட்டல் இருந்தது என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் பஞ்சாப் மாகாணத்தின் பல இடங்களில் சன்னி சியா பிரிவினரிடையே பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரசா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலையாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி கைது செய்யப்பட்டார். அன்று முதல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இம்ரான்கான் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு போதிய மருத்துவ வசதியோ அல்லது குடும்பத்தினர் நண்பர்கள் நேரில் சந்திக்கவோ அனுமதி தரப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டப்பட்டு வருகிறது. அண்மையில் சிறையில் வைத்து இம்ரான்கானுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது இதயம் தொடர்பான நோயால் இம்ரான்கான் அவதிப்படுவது தெரிய வந்தது. ஆனாலும் அவருக்கு தேவையான ஆஞ்சியோகிராபி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டி அவரது கட்சி பொதுச் செயலர் ஷேக் வகாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்ரான்கானுக்கு நோயறிதல் பரிசோதனை நடத்தப்படவில்லை, அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதேபோல் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதி இருந்தும் அந்த ஸ்கேன் செய்யப்படவில்லை. இம்ரான்கான் விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, இதை கண்டிக்கிறோம். அதேபோல் அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சையை மாற்ற வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் புதிய H1B விசா விண்ணப்பங்களுக்கு $100,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த

0: ஐடி ஊழியர்கள் மத்தியில் மீண்டும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும் புதிய வரி வாகன உதிரி பாகங்களுக்கு அது பொருந்தும் என்று அவர் தெரிவித்தார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அமெரிக்கா தற்போது 25% வரி விதிக்கிறது. கனடா அமெரிக்காவை ஏமாற்றி பணம் பறிப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா நேற்று முன்தினம் 50% இறக்குமதி வரி விதித்தது. பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் கனடா அறிவித்தது. கனடிய வாகனங்களுக்கான வரியை அமெரிக்கா உயர்த்துவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று கனடிய பிரதமர் மாக்கானே தெரிவித்திருக்கிறார். ஆனால் அத்தகைய நடவடிக்கை அமெரிக்க வேலைவாய்ப்புகளையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது.
1: அமெரிக்க மதுபானம், வாகனங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு வரி விதிப்பதில் கனடா பாகுபாடு காட்டுவதாக வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியிருந்தது. அண்டை நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து 2027 முதல் அனைத்து கார்கள், சிறிய மற்றும் பெரிய டிரக்குகள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் எஃகு என வாகனத்துறையில் உள்ள பல்வேறு கனடா பொருட்கள் மீதான வரியை 50% வரை உயர்த்தப் போவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். கனடா பல ஆண்டுகளாக அமெரிக்காவை சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் உலகில் கையாள்வதற்கு மிகவும் மோசமான நாடுகளில் கனடாவும் ஒன்று என கடுமையாக விமர்சித்தார். அவர்களுக்குத்தான் அமெரிக்கா தேவை, நமக்கு கனடா தேவையில்லை என்று கூறிய அவர், தங்கள் வணிகத்தில் 95% அமெரிக்காவுடன் மேற்கொள்ளும், கனடா அதற்கு நேர்மாறாக செயல்படுவதாகவும் விமர்சித்தார். இதனிடையே அமெரிக்காவுக்கு பதிலடியாக தங்கள் நாட்டு தொழிலாளர்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 8 முதல் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இந்நிலையில் 3 நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் சமரசத்தை எட்ட தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
0: பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளிகளில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த தாக்குதலில் 17 பெண் இறந்தார், மேலும் 3 காயமுற்றார்கள். கடந்த 10 ஸ்வீடன் பாடசாலைகளில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பாடசாலைகள் முழுமையாக திறந்திருந்தால் மர்ம நபர்களால் எளிதில் பள்ளி வளாகங்களில் நுழைந்து தாக்குதல் நடத்த முடியும் என்று ஸ்வீடனின் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். செயற்குழு எத்தகைய மாற்றங்களை பரிந்துரைக்கும் என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை. கடந்த வாரம் நடந்த தாக்குதலை காவல்துறை விசாரித்து வருகிறது. 18 சந்தேக நபர் துப்பாக்கியால் சுடப்பட்டு தடுக்கப்பட்டார். தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் தாக்குதலை நடத்தினார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து 1000 பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளான ரெனா, நெவடா ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீக்கு இதுவரை 3 தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட 6 காயமடைந்துள்ளார்கள். காற்று வேகமாக வீசி வருவதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது தீயணைப்பு படையினருக்கு சவாலாக இருக்கிறது. காட்டுத்தீ ஏற்பட மனிதர்களே காரணம் என்று தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அதன் பின்னணி குறித்தோ அல்லது எப்படி அந்த முடிவுக்கு வரப்பட்டது என்பது குறித்தோ தீயணைப்பு படையினர் விளக்கம் அளிக்கவில்லை. நெவடா பல்கலைக்கழகம் இருக்கும் பகுதிக்கு காட்டுத்தீ பரவியதும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 42,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் வெளியேற்றியிருக்கிறார்கள். இது தவிர்த்து மேலும் 45,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள நெவடா மாகாணத்தில் அவசர நிலையை அந்த மாகாண ஆளுநர் ஜோ லாம்பாடா பிரகடனம் செய்துள்ளார். நோவாடா மாகாணத்தில் காட்டுத்தீ எரிந்து வரும் பகுதி அருகே வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினரும் மாகாண தேசிய பாதுகாப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். வாசோ கவுண்டி பகுதியில் 2 மின்சார சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலை நேற்று முன்தினம் சிறிது மேம்பட்டிருந்தது. அமெரிக்காவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றான US ரூட் 395 காட்டுத்தீ காரணமாக மூடப்பட்டுள்ளது. அந்த சாலை வழியே வாகனங்கள் செல்ல அதிகாரிகள் தடை விதித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் ஏண்டி பர்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் மணமகள் சாரா பர்வினின் ஆசையாக இருந்தது. திருமணம் மான்செஸ்டர் நகரின் 10 நோத் கட்டிடத்தில், அதே கட்டிடத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வடக்கு

0: அவருக்கு தலைமையக அலுவலகம் உள்ளது. கல்யாண நாளில் பிரதமர் பன்னம் அலுவலகத்துக்கு சென்றால் அவரின் பாதுகாப்பு அதிகாரிகள் சாலையில் குவிந்து விடுவார்கள். கட்டிடத்துக்கு வெளியே திருமண புகைப்படம் எடுக்க முடியாமல் போய்விடும் என்று பர்வின் எண்ணினார். அவர் டிக்டாக்கில் காணொளி ஒன்றை பதிவிட்டு பிரதமரிடம் கடந்த மாதம் மன்றாடினார். தயவு செய்து வராதீர்கள், அப்படி வந்தால் பாதுகாப்பு இல்லாமல் கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று பர்வின் தெரிவித்தார். பர்வினின் கல்யாணம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. பிரதமர் பர்ணம் அன்று 10 நோத் கட்டிட அலுவலகத்துக்கு செல்லவில்லை. பர்வினுக்கு கல்யாண வாழ்த்தையும் அனுப்பினார். திருமணத்துக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி, ஆனால் உங்கள் கோரிக்கையின்படி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிடப்பட்டது. குறைவான தண்ணீரை கொண்டு எப்படி அரிசியை கழுவுவது, முஸ்லிம் தொழுவதற்கு அதாவது முஸ்லிம்கள் தொழுவதற்கு முன்பு செய்யும் வுது எனும் கைகால்களை கழுவும் வழக்கத்தை 1 லிட்டர் தண்ணீரில் எப்படி செய்து முடிப்பது, இந்த தகவல்கள் வழிகாட்டியில் இடம்பெற்றன. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒவ்வொரு தண்ணீர் சேவை ஆணையம் அதை வெளியிட்டது. பலதரப்பட்ட சமூகங்களில் தண்ணீர் குறித்த பழக்க வழக்கங்களை மாற்றுவது அதன் நோக்கம். குறைவான நீரை கொண்டு அரிசியை எப்படி கழுவுவது என்று தென்கிழக்காசியர்களுக்கு கற்றுக் கொடுக்க 2,70,000 பவுண்ட் செலவில் ஆராய்ச்சி திட்டம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சேமிப்பதற்கு அவ்வளவு செலவா என்று அதை பலரும் குறை கூறினார்கள். முதலில் தண்ணீர் நிறுவனங்கள் கசிவுகளை சீர் செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தண்ணீர் கசிவுகளால் தினமும் சுமார் 1 பில்லியன் லிட்டர் நீர் வீணாவதாக கூறப்படுகிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அந்த 2 நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துவிட்டது. சுமார் 54,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது. 8,087 பேர் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். நாளை வரை சீனாவின் பல்வேறு வட்டாரங்களில் கனத்த மழை தொடரலாம். வியட்நாமிலும் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் இறந்தார். 4,300 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை வியட்நாமிலும் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 55,000 வீடுகளில் அங்கு மின்சாரம் இல்லை. வெள்ளத்தில் 10,000 ஹெக்டருக்கு அதிகமான நெல்லும் மற்ற பயிர்களும் அழிந்துவிட்டன. வியட்நாமின் குவாங்னிங் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஹலாலாங்பே உலக மரபுடைமை தலமும் பாதிப்படைந்திருக்கிறது. சுற்றுலா, மீன்பிடி தொழில், போக்குவரத்து ஆகியவையும் அங்கு பாதிப்படைந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது முதன்மை காரணமாக இருக்காது என்று சில வனவிலங்கு பாதுகாப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: அம்பூசிலி தேசிய பூங்காவின் மீன் கழுகுகள் வட்டமிடுகின்றன. யானை கூட்டங்களுக்கு பெயர் பெற்ற இந்த பகுதியில் கடந்த 1 மாதமாக வன காவலர்கள் இதுபோன்ற காட்சிகளை பார்க்கின்றனர். அதிர்ச்சி அளிக்கும் எண்ணிக்கையில் யானைகள் உயிரிழக்கும் நிலையில் அதற்கான காரணம் தெரியவில்லை.
2: This is the last elephant.
1: ஒரு வாரத்திற்கு முன்பு வன காவலர்கள் கண்டறிந்த கடைசி யானை இது. சுமார் 32 வயதுடைய பெண் யானை. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இதுவரை 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. ஆனால் உள்ளூர் வட்டாரங்களின்படி அந்த எண்ணிக்கை 22 இருக்கலாம். இறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு சில யானைகளிடம் பக்கவாதம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிரிழந்த யானைகளில் பெரும்பாலானவை பெண் யானைகளும் அவற்றின் குட்டிகளும். நாட்டின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் கென்யா வனவிலங்கு சேவை இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அருகில் உள்ள தக்காளி பண்ணைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என தலைமை கால்நடை மருத்துவர் கூறுகிறார். இது தற்செயலாக நடந்திருக்கலாம். ஒருவேளை மக்கள் தங்கள் பயிர்களில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றிருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த இடத்திலிருந்து யானைகள் ஏதேனும் எடுத்துக் கொண்டனவா என்பதை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இத்தகைய பூச்சிக்கொல்லிகளில் சயனைடு இருக்கலாம் என கருதப்படுகிறது. யானைகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் அது கடும் நச்சுத்தன்மை கொண்டது. நாங்கள் யானையின் சடலத்தை கண்ட இடத்திலிருந்து சில நிமிட பயண தொலைவிலேயே இந்த பண்ணை உள்ளது. இது உண்மையாக இருந்தால் இங்கு மனிதர்கள் மற்றும் வன விலங்கு மோதலுக்கு சமீபத்திய சான்றாக இருக்கும். கடைசியாக யானைகள் வந்தபோது முட்டைக்கோஸ் மற்றும் தக்காளி பயிர்களை நாசம் செய்தன. கிட்டத்தட்ட 200,000 கென்ய ஷில்லிங் மதிப்பிலான முட்டைக்கோசை இழந்தேன். தக்காளி மதிப்பு சேர்க்கப்படவில்லை. அதையும் கணக்கிட்டால் அழுது
3: விடுவேன்.
4: நாங்கள் 2023 டிசம்பரில் பதிவு செய்ய தொடங்கினோம்.
1: பாலா ககும்பு உலக புகழ்பெற்ற வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர். அதிகாரப்பூர்வ விளக்கத்துக்கு அப்பால் வேறு காரணம் இருப்பதாக அவரும் பிறரும்
5: கூறுகின்றனர்.
4: நான் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக யானைகளுடன் பணியாற்றி வருகிறேன். இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான யானைகள் மடிவதை நான் இதுவரை கண்டதே கிடையாது. இது தொடர்பாக சில தகவல்கள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த விளக்கம் பொருந்தவில்லை. ஏனெனில் உயிரிழக்கும் அளவிற்கு நச்சை உட்கொள்ள யானைகள் மிக அதிக அளவிலான தக்காளிகளை சாப்பிட வேண்டியிருந்திருக்கும்.
1: இந்த உயிரிழப்புகளுக்கான காரணம் யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் மீதமுள்ள யானைகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களுக்கும் ஆபத்து நீடிக்கலாம் என்ற அச்சம் தொடர்ந்து நிலவுகிறது.
0: இதையே விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான இந்த T20 தொடர் வருகின்ற செப்டம்பர் 13 தொடங்குகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுப்மன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டிருக்கிறது. போட்டியில் ஆடவர் பிரிவின் இதர ஆட்டங்களில் நியூசிலாந்து பாகிஸ்தானை 4-2 ஜப்பான் வேல்ஸை 3-2 வெல்ல ஸ்பெயின் பெல்ஜியம் ஆட்டம் சமநிலையில் 1-1 என்று முடிவானது. மகளிர் பிரிவில் ஸ்கொட்லாந்து நியூசிலாந்தை 2-1 அமெரிக்கா அயர்லாந்தை 3-1 என்று வீழ்த்தியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்பாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.87% இந்திய பெறுமதியில் 111.56% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.43% இந்திய பெறுமதியில் 95.70% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.63% இந்திய பெறுமதியில் 119.10% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.50% இந்திய பெறுமதியில் 130.40% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05% இந்திய பெறுமதியில் 69.10% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

சித்திரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றளிகளில் இருந்து

ரசிகர்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பார் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பார் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பார் ஸ்டோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது.

கட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். நினைவில் மனது பொங்குகிறது, மழைக்கால கவிதை போல் சிரிக்கின்றது, சிறு வார்த்தையிலும் பெரும் சந்தோஷம், அதுதான் என் காதலின் உண்மை.

0: ಅಂತಂದ್ ಆಸಿ ಬೂಸದು ಆಡು ಮಾಡು ಕೋಳಿ ಕಾಡು ಇನೆ பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசாசி பூசகம் சுவைமிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசாசி பூசகம் குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசாசி பூசகம் சரி மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசாசி பூசகம்
1: பூசகம்
2: ஒரு புதே

இல்லாம ஒரு பயம் என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் நடுங்க செய்கிறது. நீ இல்லாத நாட்களை யோசித்தால் என் சுவாசம் கூட நின்றுவிடுமோ என்று தோன்றுகின்றது.

திருப்பதி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவல் திருநாள், பூப்பிணித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழகுங்கள் மகேசனும் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

0: உன்னை நினைத்து நினைத்து என் உயிரே உனக்காக ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை என்னவென்று தெரியுமா?
1: இரு இதயம் ஒரு இதயமானதே, இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம், அந்த ஒரு இதயம்,
0: அந்த இதயம் உனக்காகத்தானே தினமும் துடித்திருக்கின்றன.
2: என்னோட கவிதை அல்ல,

துளைத்து மகிழ்ந்ததால் அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாரை பொன்முகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாச

முழுதும் உங்கள் எண்ணம் முழுதும் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. ஆறாரே பாடாமல் உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டு. உன் சிரிப்பு என் வாழ்வின் ஒளி, உன் நினைவில் என் காலை துவங்குகிறது. அழகான வார்த்தை இல்லை என்றாலும் உன் நினைவே கவிதையால் உயிர் பெறுகிறது.

0: கேட்டது இசையும் தாளாட்டும். இரவு நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரசிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் விஜி.
1: 604 Volkeswil Zürich Switzerland.
2: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா.
3: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
4: அப்பா இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன்
5: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய் 07 82 81 88 14.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம்.
7: முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
8: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி. TRT தமிழ் ஒளியில் கலையக நேரம் சரியாக 4:01. TRT தமிழ் ஒளி நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வர இருப்பது விஜி ராஜேந்திரம் அவர்களின் தொகுப்புடன் மூத்த அறிவிப்பாளர் ரஜினி கோபாலசிங்கம் அவர்களுடன் இணைந்து வரும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி. சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியுடன் கல இணைந்திருப்போம்.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை சுபிமெடுத்த நேயர்களுக்கும்

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனியூடு மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாது.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: வாழ்க்கையில் சொல்லப்படாத விடைபெறல்கள். வாழ்க்கையில் சில விடைபெறல்கள் வார்த்தைகளுடன் நடப்பதில்லை. ஒருவர் நம்மை விட்டு தொலைந்து போகலாம். ஒரு உறவு மெதுவாக அமைதியாகலாம். தினமும் பேசிக் கொண்டிருந்த இரண்டு மனிதர்கள் ஒரு நாள் பேசாமல் போகலாம். ஆனால் பிரியாவிடு என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லப்படாமல் அந்த உறவு முடிந்து விடலாம். சில பிரிவுகளுக்கு கடைசி சந்திப்பு இருப்பதில்லை. கடைசியாக பார்த்தது அதுதான் என்று தெரியாமல் நாம் சிரித்திருக்கலாம். கடைசி உரையாடல் அது என்று தெரியாமல் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கலாம். கடைசி மெசேஜுக்கு பதில் வராது என்று தெரிந்திருந்தால் இன்னும் சில வார்த்தைகள் சொல்லி இருப்போம் என்று பின்னர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதனால் தான் சொல்லப்படாத விடைபெறல்கள் மனதில் நீண்ட காலம் தங்கிவிடுகின்றன. ஒரு முடிவு கிடைக்காத கதையை போல அவை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகின்றன. இன்னும் ஒரு முறை பேச வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் என்ற கேள்வி மனசுக்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் நாம் ஒருவரை இழந்ததை அவர்கள் சென்ற நாளில் தான் உணர்வதில்லை. அவர்களுடன் பகிர்ந்து கொண்ட சிறிய விடயங்கள் மீண்டும் எதிரில் தோன்றும் நாளில் தான் அந்த வெற்றிடம் உணரப்படும். ஒரு பழைய பாடல், ஒரு தெரு, ஒரு வாசனை, ஒரு புகைப்படம் அல்லது அவர்கள் ஒரு முறை சொன்ன ஒரு சாதாரண வார்த்தை கூட முழு கடந்த காலத்தையும் மீண்டும் கொண்டு வரலாம். சில விடை பிறல்கள் காதலில் மட்டுமல்ல, ஒரு காலத்தில் தினமும் பேசிக் கொண்டிருந்த நண்பர்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பாதைகளில் சென்று விடலாம். ஒரே வீட்டில் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக வேறு நகரங்களுக்கு செல்லலாம். ஒரு காலத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் இன்று வெறும் நினைவாக மட்டுமே இருக்கலாம். சில நேரங்களில் நாம் ஒருவரிடம் கோபமாக இருக்கும் போதே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விலகி விடுகின்றார்கள். பின்னர் கோபத்தை விட அந்த நாளில் நான் இன்னும் கொஞ்சம் மென்மையாக பேசியிருக்கலாமே என்ற வருத்தம் பெரிதாகி விடலாம். ஏனென்றால் சில கதவுகள் மூடப்பட்ட பிறகு நாம் சொல்ல நினைத்த வார்த்தைகளுக்கு திரும்பி செல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு சொல்லப்படாத விடைபெறலுக்கும் நம்முடைய மனதில் ஒரு முடிவு தேவைப்படுகின்றது. அந்த முடிவு மற்றவரிடமிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நாமே நமக்குள் இது நடந்தது, இது என்னை காயப்படுத்தியது, ஆனால் நான் இங்கேயே நின்று விட போவதில்லை என்று சொல்லிக் கொள்வதே முடிவாக இருக்கலாம். ஒருவரை மறப்பதுதான் விடைபெறுதல் அல்ல. அவரை நினைத்தாலும் அந்த நினைவு நம்முடைய இன்றைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தாத நிலைக்கு வருவதுதான் உண்மையான விடுதலை. கடந்த காலத்தை அழிக்காமல் அதனுடன் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வதுதான் குணமடைதல். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருவதில்லை. அவர்கள் நமக்கு ஒரு காலத்தை கொடுக்கலாம், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம், நம்முடைய ஒரு பகுதியை மாற்றலாம். பின்னர் அவர்களுடைய பாதை வேறு திசையில் செல்லலாம். அதனால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த காலம் அர்த்தமற்றதாகி விடாது. சில நேரங்களில் விடை பெற முடியாததுக்கு காரணம் நாம் அந்த மனிதரை மட்டுமல்ல, அவர்களுடன் இருந்த நம்முடைய ஒரு வடிவத்தையும் இழந்து விட்டதுதான். அந்த காலத்தில் இருந்த நம்முடைய சிரிப்பு, கனவுகள், நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர்களுடன் தொடர்புடையதாக இருந்திருக்கலாம். வாழ்க்கை நமக்கு எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு கடைசி உரையாடலை கொடுக்காது. சிலர் விளக்கம் இல்லாமல் போகலாம். சில உறவுகள் காரணம் சொல்லாமல் முடிவடையலாம். சில கதைகள் முழுமையடையாமல் நிற்கலாம். ஆனால் முழுமையற்ற கதையுடன் கூட நாம் முன்னேற முடியும். பதில் கிடைக்காத கேள்விகளுடன் கூட அமைதியாக வாழ முடியும். சொல்ல முடியாத வார்த்தைகளுடன் கூட ஒருவரை மனதில் ஆசீர்வதித்து விட முடியும். ஒரு நாள் அந்த நினைவு மீண்டும் வந்தால் நான் அவரை ஏன் இழந்தேன் என்று மட்டும் கேட்காமல் அவரின் வாழ்க்கையில் இருந்த காலம் என்னை எப்படி மாற்றியது என்று கேளுங்கள். சில விடை பிறல்கள் வாயால் சொல்லப்படுவதில்லை, அவை காலத்தால் சொல்லப்படுகின்றன. ஒருவர் மெதுவாக நம் வாழ்க்கையில் இருந்து விலகுகின்றார். ஒரு நாள் அவருடைய நினைவு மட்டும் நம்முடன் இருக்கின்றது. அப்போது புரிகின்றது, எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு கடைசி வார்த்தை தேவையில்லை. சில நேரங்களில் அமைதியே வாழ்க்கையின் மிக நீண்ட விடை பிறலாக மாறிவிடுகின்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: நெப்போலியன் போனபார்ட் உலக வரலாற்றில் மிகச்சிறந்த இராணுவ வியூகவாதிகளில் ஒருவராகவும் நவீன பிரான்சின் சிப்பியாகவும் போற்றப்படுகின்றார். 1769 கோஸ்டிகா தீவில் பிறந்த நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சியின் போது பீரங்கி படை அதிகாரியாக தன் பயணத்தை தொடங்கினார். தனது அசாதாரண தலைமை பண்பால் 1804 பிரான்சின் பேரரசராக முடிசூட்டிக் கொண்டார். ஆட்சி நிர்வாகம், கல்வி மற்றும் நீதித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக அவர் உருவாக்கிய நெப்போலியன் சட்ட தொகுப்பு இன்றும் பல நாடுகளின் சட்ட அமைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. 1796 இத்தாலிய போர் தொடர் குறைந்த படைகளத்தை கொண்டு ஆஸ்திரியா மற்றும் அதன் கூட்டணி படைகளை அடுத்தடுத்து வீழ்த்தி உலகையே தன் பக்கம் திருப்பினார். 1805 ஆஸ்டர்லிஸ் போர், பேட்டில் ஆஃப் ஆஸ்டர்லிஸ், மூன்று பேரரசர்களின் போர் என்று அழைக்கப்படும் இதில் ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவின் கூட்டுப்படைகளை தனது வியூகத்தால் தோற்கடித்தார். இதுவே இவரது ராணுவ வரலாற்றின் உச்சக்கட்ட வெற்றியாக கருதப்படுகின்றது. ஜெனா, ஃபிரீட்லாந்து போன்ற பல போர்களில் வென்று ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டத்தின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் இவர்.
0: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது.

0: சென்னை இச்சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
1: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது
2: பேனா முனை.
1: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
0: ஏர் கிளிக்கும் புதியோசை எவர் காதிலும் விழுவதில்லை. சேறு கிளிக்கும் பயிரோசை சேந்திசை எழுப்புவதில்லை. வேர் குடிக்கும் நீரோசை வெறும் காதில் கேட்பதில்லை. வெண்முகில் குடிக்கும் கடலோசை வெளியினில் கேட்பதில்லை. பால் சுரக்கும் பசுவிற்கு விரல் கறப்பது தெரிவதில்லை. தனி கறக்கும் பால் சுரக்கும் பலருக்கு புரிவதில்லை. மனம் தழுவும் உருவங்கள் மண்ணுக்கு தெரிவதில்லை. மலை தழுவும் புருவங்கள் விண்ணுக்கும் புரிவதில்லை. வாழ்விலும் சில உடல் அறியா தழுவல்கள், வளர்ச்சியிலும் சில பிறர் அறியா தழும்புகள். தமிழ் தாய் மொழி என்றால் கவிதை ஒரு பிறர். அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை. முடிவில்லா பாசம் அன்னையின் அன்பு, தந்தையின் பாசம் இரண்டுக்கும் எல்லை ஏதும் இல்லை. அன்னையின் பரிவு, தந்தையின் நேசம் விலை கொடுத்து வாங்கிட இயலாது. அமுது ஊட்டிய அன்னை, தோளில் சுமந்த தந்தை இரண்டுக்கும் ஈடு இணை இல்லை. அன்னையின் அக்கறை, தந்தையின் நேர்மை வாழ்வின் எடுத்துக்காட்டு. தவழ்ந்த பருவம் முதல் தலைக்கு மேல் வளர்ந்த பருவம் வரை பெற்றோரின் கரிசனம் மாறுவதில்லை. கண்டிப்புடன் கனிவு, கருணையுடன் மகிழ்வு, ஒழுக்கத்துடன் பண்பாடு, நல்லாசிராய் பயிற்றுவிக்கும் இந்தவர்கள். மூத்தோரிடம் மரியாதை, முன்னோர்களின் வழிகாட்டுதல் எடுத்தியம்பும் பெற்றவர்கள். முடிவில்லா பாசம் என்னாலும் இல்லை வேஷம். தவறென்றால் தட்டி கேட்டிடவும் தயங்காத சீலர்கள். நல்லதை பாராட்டி உச்சி மோந்திடுவர். நல் துணியை இல்லற பந்தத்தில் இணைத்திடுவர். உறவாடி களிப்புற்று உவகையில் பூரித்திடுவர். காலமெல்லாம் காத்திடுவோம், காலடியை தொழுதிடுவோம்.
1: நீங்கள் கேட்டுக்

முறை பெண்கள் எளிதாக முத்திரை குத்தும் வரிகள். ஆனாலும் இப்பாடலில் ஏதோ ஒரு மயக்கும் இனிமை இருக்கவே செய்கின்றது. பல்லவி வரிகளை வாணியம்மா விருத்தமாக பாடி ஆலா இனிமையாக ஆலாபனை செய்ய காந்தர்வ குரலோன் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் என்று பாட வாணி ஜெயராமின் கிளாசிக். முதல் சரண வரிகளை பாடும் போதும் ஒரு இனிய ஆலாபனையை தந்திருப்பார் வாணியம்மா. இப்பாடலின் மயக்கும் மெட்டுக்கு கூடவே நடைபோடும் தபேலாவின் தாளம் லயம் பிதா என்பதை நிரூபிக்கும். வயலின் குழல் இவற்றோடு வீணையின் தந்திகள் போட்டி போடும் பின்னணி இசை பாடலின் சூழ்நிலைக்கு இசைவான கூட்டணி என்று சொல்லலாம். மாமியார் வாழ்த்தனும் மற்றவர் போற்றனும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். இப்பாடல் எழுதிய சூழ்நிலை குறித்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் தினமணி மின் இதழில் பகிர்ந்த தகவல் இதோ உங்களுக்காக. இந்த பாடலை ஜெமினி ஸ்டுடியோவில் இயக்குனர் கே சங்கரின் எடிட்டிங் அறையில் இருந்து எழுதினேன். திருக்குற்றாலம் கன்னியாகுமரி பூம்புகார் ஆகிய இடங்களில் படமாக்கப் போகின்றோம். அதற்கு தகுந்தபடி சலனங்கள் இருக்க வேண்டும். முதலில் பொதுவாக ஒரு பல்லவி எழுதி என்று அந்த காட்சிக்கான சூழலை சொன்னார் கே சங்கர். நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உடனே சங்கர், நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அதிலிருந்து ஆரம்பிக்கிறாயா என்றார். சொல்லுங்கள் என்றேன். காஞ்சி பட்டுடுத்தி என்று ஆரம்பித்து பார் என்றார். அவர் சொன்னதுதான் தாமதம். உடனே பல்லவி முழுவதையும் வாயாலே சொன்னேன். அவ்வளவு வேகம் அப்போது. நன்றாக இருக்கின்றது. முழு பாடலையும் இங்கே இருந்து எழுது. விஸ்வநாதனிடம் கொடுத்து டியூன் போடுவோம் என்றார். அங்கேயே இருந்து 2 மணி நேரத்தில் அந்த பாடலை எழுதினேன். MSVயிடம் கொடுத்து டியூன் போட சொன்ன போது அவர் 3/4 மணி நேரத்தில் 3 வகையான மெட்டுக்களை அந்த பாட்டுக்கு போட்டார். அதில் ஒரு மெட்டை தான் டைரக்டர் தேர்ந்தெடுத்தார். இந்த பாடலை ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அந்த படத்தின் பைனான்சியர் சடையப்ப செட்டியார், இது ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கின்றது, இந்த மெட்டு வேண்டாம், இந்த பாட்டும் வேண்டாம், வேறொரு பாட்டு எழுதி அதற்கு மெட்டு போடுங்கள் என்றார். உடனே MSV செட்டியார், இந்த பாட்டை ஓகே செய்யுங்கள், இதை நான் ஹிட் பண்ணி காட்டுகிறேன் என்று சவால் விட்டு சொன்னார். அவர் சொன்னது போல் அந்த படத்தில் அதுதான் ஹிட்டான பாடலாக அமைந்தது. சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தமிழக அரசின் விருதை 1978-79 அவருக்கு பெற்று தந்த பாடல்கள் இதுவும் ஒன்று என்று அவர் கூறியிருக்கின்றார். இதோ அந்த பாடல்.

கசலைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இதுவரை நாம் அதிகம் கேட்டிராதது. பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறினார்கள். துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனன் இலைக்கு அருகில் வந்தாள். அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன், ஐவரின் பத்தினியே, இன்று யாருடைய முறை என்று கேட்டார். திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது. நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன. அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை. செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள். கண் கலங்கினாள். அதே நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலங்காதே திரௌபதி, நடந்ததை நானும் கவனித்தேன். எல்லோரும் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அள வைக்க நினைத்திருக்கின்றான் துரியோதனன். அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம். நான் சொல்வது போல் செய். நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ. துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்பான். உடனே நீ தட்சசன் முறை என்று சொல். அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணனின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்கு சென்றாள் திரௌபதி. துரியோதனன் இலை அருகில் அவள் வந்ததும் விஷமத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான். எனக்கு பதில் கூறவில்லையே, இன்று யாருடைய முறை? ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷதன் முறை என்று பழிச்சின பதில் தந்தாள் திரௌபதி. அதை கேட்டு விஷநாகம் தீண்டியது போன்று அதிர்ந்தான் துரியோதனன். சட்டென எழுந்து அங்கிருந்து வெளியேறினான். திரௌபதிக்கு ஆச்சரியம். கண்ணனிடம் ஓடோடி வந்தாள். அண்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்ஷதன்? அவன் பேரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பேய் அறைந்தாள் போல் பதறி பயந்து ஓடுகின்றான் என்று கேட்டாள். கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையையும் சொன்னான். துரியோதனின் மனைவி பானுமதி மகா பதிவிரதை. கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி. ஆனால் துரியோதனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதில் குறியாக இருந்தான். மனைவியிடம் அன்புடன் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை. திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையின் பயனை அடையும் பாக்கியம் பானுமதிக்கு கிட்டவில்லை. அவனது அன்புக்காக ஏங்கினாள். தெய்வங்களை வேண்டினாள். அவள் தவம் பலிக்கும் வேளை வந்தது. ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழியொன்றை கூறினார். மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்தரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலிலிட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் முனிவர். பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் இன்சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் இட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள். அன்று பௌர்ணமி. இரவின் இரண்டாம் ஜாமத்தில் அந்த புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தி இருந்தான். பால் அருந்தும் மனநிலையில் அவன் இல்லை. ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால் ஒதுக்கினான். கை தவறிய கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது. அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷதன் என்னும் நாகம் அந்த பாலை சுவைத்தது. தக்ஷதன் சர்ப்பங்களின் ராஜன். பாலை பருகியதும் அதில் இருந்த வேரின் பசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே அவன் மனித உருவில் அவள் முன் தோன்றி தன் நாவலை வெளியிட்டான். தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான். பதி விரதையான பானுமதி பதறினாள், துடி துடித்தாள். துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பனரை பற்றி நன்கு தெரியும். தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து நடக்காதால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்ஷதன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான். தக்ஷதன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன். பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்தப்பெற்றதால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது. எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை. அதே நேரம் அவளின் வசியம் செய்த பாலை குடித்ததனால் பானுமதியின் அன்பை இழக்கவும் தயாராக இல்லை. எனவே ஒரு நிபந்தனை விதித்தான். அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன். பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும். அப்போது அவள் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தக்ஷதன். அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பால் ஊற்றி வருகிறாள் பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கின்றான். இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பாலுமதிக்கும் தக்ஷதனுக்கும் மட்டுமே தெரியும். இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இதை கூறியதுதான் துரியோதனனின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். துரியோதனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினான் திரௌபதி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. காற்றலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
0: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
3: கதை சொல்ல போற
4: என்ன கதைப்பா?
3: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
4: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
3: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
4: கூஜாவா?
1: எங்கள் கண்கள் படம் பிடித்த

0: சிறுகதையாக மலர்கின்றது. கடல் சிரித்தது. எழுதியவர் எஸ். அகஸ்தியர். மூன்று நாட்களுக்கு முன் அந்த கடற்கரையில் முத்து குணமாக கிடந்தான். அந்த சடலத்தின் சதை பிண்டங்கள் பிய்ந்து போய் கிடந்தன. நீங்களின் மாமிச வெறி வேட்டிக்கும் கடல் அலைகளின் முரட்டு மோதல்களுக்கும் ஆளாகி அழுகி நெக்கு விட்டு போன அந்த பிரேதம் கரையில் சதா மோதிக்கொண்டிருந்தது. காகங்கள் அதன் கண்களை திறந்து தின்று தீர்த்து விட்டன. இன்னும் அதன் நாற்றம் வெடி அந்த ஊரை உசுப்பி விட்டுக் கொண்டுதான் இருந்தது. பாவம், 4 வருஷங்களுக்கு முன்தான் அடைக்கல மாதா கோயிலில் அவனை தன் நாயனாக சத்திய பிரமாணம் செய்து ஏற்றுக்கொண்ட மேரிய கூட தவிக்க விட்டு அவன் செத்து போய்விட்டான். நாசமா போக அவள்தான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாள். அதுதான் அவன் கடல்ல விழுந்து சீத்து போய்விட்டான். பொய் சொன்னாலும் புரிஞ்சு சொல்ல வேண்டாமே. மாஞ்சோள வேதசாட்சி கோயில போய்ப்பார், அப்ப தெரியும் மெய்யா பொய்யா என்று. கடற்கரை காற்றோடு அள்ளுப்பட்டு வந்த இந்த வார்த்தைகள் முத்துவின் தந்தை கிழவன் கைத்தானுக்கு நன்றாக கேட்டன. ஐயோ முத்து, கிழவன் குரல் எடுத்து பலமாக கத்தினான். அவனுடைய கண்கள் அந்த கடலை வெறித்து பார்த்து சபித்தன. கடலையும் குடிசையும் மாறி மாறி பார்த்து கடைசியில் கடல் மண்ணை அள்ளி எறிந்து திட்டி ஒவ்வொன்று அழுத கிழவன் மேலே பார்த்து எதிலோ லயித்தான். இருதயம் உருகியது. உருகிய அந்த இருதயத்திலே சித்துப்போன அவன் மகன் முத்துவும் அவன் கூட்டாளி மரியானும் பாசத்தின் சாயலில் தோன்றினார்கள். குமுறி பாயும் கடல் அலைகளை கிழித்துக் கொண்டு உலாஞ்சி உலாஞ்சி தூக்கி எறியும் தோணியின் அணியம் முத்துவை தொட்டில் குழந்தை போல ஆட்டியது. கருத்து திரண்டு வரும் மேகத்திவலை கூட்டங்கள் சூ என்று வெறித்து சீறி பாயும் புயல் காற்றில் பட்டு மாய்ந்தன. கடல் உருமியது. காற்று பேன அடித்து சீறியது. முத்து கோடகத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு கூதல் தீர சுருட்டு ஒன்றை பற்ற வைத்து தம் பிடித்து இழுத்தான். கொண்டல் மலை குடியை கெடுக்கும் என்பது அவனுக்கு தெரியும். இப்போ அவன் மனம் கொண்டல் கரையோரம் தாவியது. மீறி என்ன பாடோ. அவன் அவளுக்காக மேலே பார்த்து செமித்தான். ஐயோ தேவனே. மீண்டும் வெடி முழக்கம். கண்களை பறிக்கும் வெட்டு மின்னல் வெடி முழக்கம். கண்களை பறிக்கும் வெட்டு மின்னல் இறைந்து கொட்டும் சூனாவாரி மலை தொடர்ந்து அலறல் காற்று. அண்ணன் பாய விளக்கு, முத்து பலமாக கத்தினான். கடையாளில் இருந்த மரியான் உத்தரவிட்டான். அந்த உத்தரவு குரல் முத்துவின் காதுகளு கிட்டவில்லை.
1: மரியான் அண்ணன் என்ன சொன்னாய்
0: என்று குரல் எடுத்து கேட்டான். ஆத்தான் கைதா விட்டு விடு, தோணி கடலுக்கு சரிய போகுது. முத்து பயந்தே போனான். மரக்கோள்களையும் சவளையும் எடுத்து அடங்க வைத்து விட்டு மரியான் இன்னும் தன் உயிரை வாங்க பார்ப்பானோ என்று எண்ணி ஏங்க அவனை வெறித்து பார்க்கின்றான்.
1: சோம்பரி கழுத,
0: மரியான் கோபத்தோடு அழைத்தான். கரிய இருளில் அவன் முகபாவத்தை காண முடியவில்லை.
1: நீ கடையாளிலே இரு, நான் அணியத்தில் நிற்கிறேன். என்ன நடந்துராய் கூதலை கல்ல கடித்துக் கொண்டு கம்ப போடு, கூதல் பறக்கும் என்று நான் சொன்னது கேட்டதே.
0: இவ்வாறெல்லாம் சொன்ன பின் மரியானுக்கு அவன் மீது இரக்கம் பிறந்து விட்டது. மீண்டும்
1: ஊட்டி தவற தம்பி, அந்த கொட்டிலே போய் நெருப்பு எரித்து கூதல் காய்வோம்
0: என்றார். முத்துவுக்கு இப்போ உற்சாகம் கரை புரண்டோடியது. பறவை கடலை தேடி அணியத்து முனையை வைத்து தாங்கினான். எனினும் மனைவி மேரியின் நினைவு வந்ததும் அவன் பலமிழந்து சோர்வடைந்தே விட்டான். அடிக்கல மாதாவி, வீட்டிலே மேரி குளிராலும் என் நினைவினாலும் மேங்கிச்சாவாளே, அவளுக்கு நல்ல ஆறுதலை கொடு. அவன் மேலே பார்த்து மீண்டும் வேண்டிக் கொண்டான். மேரியை அவன் கைப்பிடித்து 1 ஆண்டு கூட கழியவில்லை என்பது மரியானுக்கு தெரியும். கிண்டல் பண்ணினான்.
1: பொன்னியா, வீட்டுல கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்காமே உழைச்சு கொண்டு வந்துட்டியே, அங்கேயும் இங்கேயும் மனமோடினால் தொழில் உருப்பட்ட மாறித்தான்.
0: இதை கேட்டு முத்து தன்னை மறந்து சிரித்தான். அவள் கொடுக்கும் கொள்ளை இன்பத்தை புலன்களில் செலுத்தி கழித்தான். உடல் திரண்டது, கடல் ஓய்ந்தது, காற்று அடங்கியது, விடிவள்ளி கிளம்பி விட்டது. மீறி தவியாய் தவிப்பாள். இன்னும் அவள் கல்யாண புதுப்பெண் தானே, ஒரு பூவோ பிஞ்சோ பிடிக்காது அவளுக்கு. ஒரே மனக்குறை அவனை கேட்பானே. தன்னன் தனிமையில் அவள் அன்று இரவு மட்டும் சூரிய புயல் காற்றினால் அவனை எண்ணிப்பட்ட பாடு. அப்பப்பா, அவன் இன்னும் வரவில்லை. அவள் நெஞ்சு இருந்தது, மனம் நிலை கொள்ளாது அழிந்தது. மேலே பார்த்து மீறி மாதாவை வேண்டி சிவம் செய்தாள். மேலேயும் பறையையும் தோளில் போட்டுக்கொண்டு குடிசை நோக்கி வந்து கொண்டிருந்த முத்துவை கண்ட மீறி அழுதாள். அவள் கண்கள் வீங்கி போயிருந்தன. கடந்த இரவு அவள் என் உயிருக்கு பயந்திருப்பாள், அதனால் தான் இந்த நிலைக்கு அழகி தவிக்கின்றாள். என்ன இருந்தாலும் பெண் இல்லவா என்பது அவன் அபிப்பிராயம். அதிலே அவனுக்கு ஒரு பிரிமிதம்.
1: நான் தான் வந்து விட்டேனே, இனிமே நழுகிறாய்,
0: கஞ்சி கிடந்தால் போய் கொண்டு வா போ. வாழ்க்கை செலவு கூறிய அரசாங்க ஊழியர்கள் செய்த வேலை நிறுத்தம் கறுப்பு சந்தைக்காரர்களுக்கு யோகம் அடித்து விட்டது. சீனிக்கும் மாவுக்கும் தட்டுப்பாடு. அவன் பிணங்கட்டியையும் சூடு தேநீரையும் கொடுத்தாள். அவன் சுவைத்து குடித்தான்.
1: அவன் கன்னத்திலேயே ஒட்டியிருந்த கடற்பாசி ஒன்றை அவள் தன் மெல்லிய விரல்களால் அழுத்தி பறிவோடு எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு அருகில் அமர்ந்து விட்டாள். அவன் கண்கள் அவளை குஞ்சலாக பார்த்தன. அவள் சிரித்தாள். ஏ, இப்படி வா, அவன் அழைத்தான். அவள் எழுந்தாள். ராத்திரி பயந்துட்டியே. அன்று வரி அவன் கண்களை மயக்கியது. அவள் அட்டை போல் சுருண்டு அவன் மடியில் கிடந்தாள். நீ இறந்து போய் கொண்டிருக்கும் ஜீவனுக்கு ஒரு பேச்சு வரா. அவளால் பேச முடியவில்லை. அவனும் இரவிரவாக கடலில் மாய்ந்து நான் தான் விதியினால் மடிந்து சாகிறேன் என்றால் அவளும் அதற்காக தனிமையில் இரவு முழுவதும் பயந்து சாவதா என்ற ஒரு எண்ணம் அவனை வாட்டியது. ஒரு குழந்தை குட்டியாவது கிடைத்திருந்தால் கொஞ்சம் துணையாக கூட இருந்திருக்கும். மீறியில் வைத்த உயிர் என்று எப்படி இல்லாமோ சிந்திக்க வைத்தது. இப்போது அவனுக்கு தன் சித்தப்பன் மகன் மீது மனம் போய்விட்டது. அவனும் சிறு பயல்தானே. திண்டு கொழுத்து சும்மா திண்ணைக்கு மண் எடுப்பவன் அண்ணனின் பெண் சாதிக்கு துணையாக இருக்கட்டுமே. முத்து மறுநாளே மாணிக்கத்தின் சுதந்திரத்தில் மண்ணை போட்டு விட்டான். திருவிழா, பேசும் படம், முச்சந்தி, சிரிப்பு ஆகியோருக்கு மாணிக்கம் இனி முழுக்கு போட வேண்டியதான். அதனால் ஆத்திரம் தான் என்றாலும் அண்ணன் சொல்லை எப்படி தட்டுவது ஒப்புக்கொண்டான். அன்றும் கடல் கொத்தளித்தது. ஆனால் அவள் உள்ளமோ குதூகலித்தது. மூன்று வருடங்களாக இத்தகைய நிகழ்ச்சிகள் எத்தனையோ தடவைகள் நடந்தன. முத்து ஒரு அப்பாவி. அவன் மனம் பீதலிக்கவில்லை. அன்றொரு நாள் காற்று விட்டுவிட்டு வெறுக்கென்று உதறி தள்ளியது. மழை தூறல் ஓயவில்லை. மேக மண்டலத்தில் அலைகள் கருங்குருவிகள் போல் திரண்டு படைப்படையாக பறந்தன. தோணியில் இடிந்து போயிருந்த முத்து மேடியை நீத்து சேமாலை ஓதினான். மீண்டும் இடி முழக்கம், கண்களை குருடாக்கும் திடீர் மின்னல், பாரி பொழியும் மழை, காற்று, மீண்டும் தொடர்ந்து காற்று, புயல். தேவமாதாவி, அவன் மேரியை நினைத்து பலமாக கத்தினான். என்னடா பைத்தியம், ஆண்டவர்களே பழியை போட்டுக்கொண்டு தோணியை தள்ளி தாங்கு. முத்துவுக்கு மரியான் தைரியம் கூறினான். இன்னைக்கு என்னது தெரியும், அவள் இன்னும் எண்ணி செத்து போவாளோ. மரியான் சிரித்தான். ஊரிலேயே மேரியையும் மாணிக்கத்தையும் பற்றி பேசப்படுவதை மரியான் அறிந்து வைத்திருந்தான். இந்த முத்து, உன் பெண் புதிசாக உண்மையை நேசிக்கிறாவே, எப்ப தொடக்கம்? முத்து பரபரப்படைந்தான். எதிர்பாராத கேள்வியாதலால் என்ன அது என்ன கேட்டாய் என்றான். சரி சரி, ஊண்டி தள்ளி தாங்கு என்றவாறு ஏதோ கூறி பேச்சை வேறு பக்கம் திருப்பினான் மரியான். எப்படியோ மூன்று கூடைகளும் இரண்டு பறிகளும் நிரம்ப மீனும் ராளும் பிடித்து விட்ட சந்தோஷத்தில் முத்து தடுமாறினான். முத்து வலியையும் பறியையும் மாட்டி தோளில் போட்டுக்கொண்டு துள்ளி ஆடிக்கொண்டு குடிசை நோக்கி நடந்தான். வழக்கத்துக்கு மாறாக வீடும் பூட்டி இருந்தது. சேத்தையின் ஓலை கீற்று துவாரங்களினோடி தன் கண்களை அகல திறந்து பார்த்தான் முத்து. அவளை காணவில்லை. ஐயோ கடவுளே, அவன் ஏங்கி போனான். மாணிக்கம் அவனையும் காணவில்லை. மரியானின் எதிர்பாராத கேள்வி அவன் மனத்திரையில் அப்போது பளிச்சிட்டது. அடைக்கலமாதாவே என்று அவன் வாய் முணுமுணுத்தது. அவன் ஓடினான். வாழ்வழித்த ஆளிக்கே ஓடினான். அது சிரித்து அவனை வரவேற்றது. காற்று ஓய்ந்தது. சிறிது நேரத்தில் தனது அலைக்கரங்களால் கடல் தாய் அவனை தாளாட்டி மீளாத நித்திரைக்கு ஆளாக்கினான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
1: போஸ் தேவா என்ற பெயரில் திரையுலகத்துக்கு வர முன்பு இனிசை மேடைகளை ஆளுமை செய்த இருவர் சந்திரபோஸ் மற்றும் தேவா. இருவரில் முதலில் வெளியாகி வெற்றி பெற்றவர் சந்திரபோஸ். மச்சானை பாத்தீங்களா படத்தின் மாம்பூவே பாடல் அவருக்கு உச்சபட்ச அடையாளம் கொடுத்தது. பாடல் ஆரம்ப தபேலாவும் மெலிதாக இளையோடும் கிட்டார் இசையும் கலக்க ஒரு காலகட்டத்தில் வானொலியில் கலக்கிய பாடல் என்று இப்போதும் அந்த நாளைய இளசுகள் இந்த நாளைய பெருசுகள் சொல்வார்கள். எத்தனை எத்தனையோ மனம் வீசும் மலர்கள் இருக்க மாம்பூவை ஏன் கவிஞர் உவமிக்கின்றார் என்று வினா எழுவது இயற்கை. 500 என்ற நூலில் ஓரம் போகியார் ஒரு விளக்கம் கூறியிருக்கின்றார். எக்கர் மா அத்து புது பூம் பெருஞ்சினை புனந்தோர் மெய் மனம் கமலும் தன் பொழில் வேள வெண்பூ வெள் உலை சீக்கும் ஊரன் அகலின் கலங்கி மாரி மலரின் கண்தனி குகுமி. மாம்பூவின் மனம் எப்படிப்பட்டது என்று பொருள் புரிந்தோர் ரசிக்கட்டும். மாம்பூவே சிறு மைனாவே என்ற பாடலை எழுதியவர் வாலி. மாம்பூவுக்கு இலக்கியம் சொல்லும் நறுமணத்தை தெரிந்துதான் அவர் எழுதியிருக்க வேண்டும். இதோ அப்பாடல்.

0: நிரகம் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: நாக்கு மரத்து போனதே.
5: நீங்க வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 4:48. தொடர்ந்து 5 மணி வரை ஒரு சில திரை இசைப்பாடல்களை கேட்கலாம்.

பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூய் கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0656216115. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

0: மாதிரி இருக்கு.
1: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சுண்டு போறோம் கேமா. வீடையும் விற்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும், ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா.
0: கடவுள்
1: கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் TRT தமிழொலியில் கலியாக நேரம் சரியாக 5 மணி 1 நிமிடங்கள். TRT தமிழொலியில் தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளின் வரிசையில் அடுத்து வர இருப்பது

ஜெர்மனியே நேரம். வளமையாக ராஜானா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தயாரித்து வழங்குவார். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வராத சந்தர்ப்பத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இருக்கிறேன். கடந்த 2 நாட்களாக இந்த பழைய ஒரு கேள்வி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கேள்வி வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்விலும் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். நான் திரும்ப அந்த கேள்வி ஒரு தடவை வாசிக்கிறேன். இன்னும் ஒரு தடவை, எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். அதற்கான விடைகள் வந்து 20ஆம் தேதி கொடுக்கப்பட்ட விடை வந்து குணநாயகி பசுபதி கொத்தி கொழுப்பு என்று கூறியிருந்தார். பிலோமினா உப்பு உணவு என்று கூறியிருந்தார். பெண் அவர் வந்து கனை காற்று வெளியன்னு கூடியிருக்கா, நான் அது உப்பு உணவு. உதயன் வந்து மாற்று துணி. ஜெயா நடேசன் கஞ்சி கரை என்று கூறியிருக்கிறார். புஷ்பவதி அவர்கள் கஞ்சி கரை என்று கூறியிருக்கிறார். ராதா கனகராஜா தண்ணீர் தாமண்டோ தாமா தரமா என்று கூறியிருக்கிறார். பத்மராணி அவர்கள் கொத்தி கொழுப்பு. வதனா அவர்கள் தண்ணீர் தடாகம். சசியம்மா கஞ்சி கரை. மீனா தண்ணீர் தரப்படுத்தல். கமலவேணி அவர்கள் தண்ணீர் தரை. தேவி அவர்கள் தண்ணீர் தரை. அன்பு சகோதரம் என்று போட்டிருக்கிறார், அதை யார் என்று தெரியவில்லை. ராணி சம்பந்தர் கஞ்சி கட்டுப்பாடு. பதனி மோகன் கஞ்சி கரை. சியாமலாண்ட விட இல்லை. சுபாஷினி தண்ணி தரம். ஜி அப்போ இந்த 21ஆம் தேதி கொடுக்கப்பட்ட விடைகள் ஜியா நடேசன் கஞ்சி கதிரவன். பாரதி அணை அங்காடி. உதயன் மாற்று மாசில்லாத காற்று. புஷ்பவதி அணை அங்காடி. ராதா தண்ணீர் தட்ப வெட்பம். குணா கஞ்சி கல்வி. பத்மினி தொட்டி தொடர்பு. வதனா தன்னிடம் தடம். சுபாஷினி அணை அங்காடி. ஜெயந்திமாலா அணை அங்காடி. பிலோமினா அணை அறம். ராஜலிங்கம் அணை அங்காடி. சசியம்மா தண்ணீர் தட்ப வெட்பம். ஷியாமலா தண்ணீர் தகவல் பரிமாற்றம். மீனா தண்ணீர் தட்ப வெட்பம். கமலவேணி தண்ணீர் தட்ப வெட்பம். வதனி தண்ணீர் தகவல். இவ்வளவு பேரும் இந்த விடைகளை முதல் முன்விடையும் பின்விடையும் கூறியிருக்கிறார்கள். 20ஆம் தேதி அன்றே முன்விடை வந்துவிட்டது. முன்விடை வந்துவிட்டது, பின்விடை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். நீங்கள் முன்விடையை கண்டுபிடித்து 21ஆம் தேதி முன்விடையும் பெறவில்லை, பின்விடையும் பெறவில்லை. ஆனால் 20ஆம் தேதி முன்விடை மட்டும் வந்துவிட்டது. நான் இந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்பு செய்கிறேன். நீங்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு சரியான முன்விடையை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். கேட்டு பார்ப்போமே அந்த பாடலை ஒருக்கா.

0: தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலியக நேரம் சரியாக 5:11. ஜெர்மனிய நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி: எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து உலகில் எந்த மூலையிலும் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம் என்று சொல்லி கேட்கப்பட்டது. இதற்கான விடை 20 இரண்டு பேர் முன்விடை சரியாக கூறியுள்ளார்கள். நீங்கள் முன்விடையை சரியாக தெரிவு செய்து அதற்குரிய பின்விடையையும் கண்டுபிடித்து வாருங்கள். அந்த வகையிலே முதலாவதாக விடை சொல்வதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ராணி சமந்தர். நலமாக இருக்கிறீர்களா?
1: நன்றி. நீங்கள்?
0: நான் நலமாக இருக்கிறேன். குரல் மெதுவாக வருகிறது.
1: சரியில்லை. இல்ல, நல்ல செய்தி இனி எங்க
0: வரும்.
1: இருக்கலாம், எதிர்பாராத அமௌண்ட் வந்திருக்கு. வரும்
0: என்ன விட சொல்ல போறீங்க?
1: நினைக்கிறேன் என்னண்டா, நான் 21 கலந்து கொள்ளையில.
0: 20 கஞ்சி கட்டுப்பாடு சொல்லி.
1: அதான் வியாழக்கிழமை தான் கஞ்சி கட்டுப்பாடு. வெள்ளிக்கிழமை நான் சொல்லையிலே.
0: வெள்ளிக்கிழமை நீங்க சொல்லல, வியாழக்கிழமை தான் சொன்னீங்க. ஆனா வியாழக்கிழமை அந்த விடை சரியா? இந்த விடை நீங்க சொன்ன விடை தவறு. ஆனா இரண்டு பேர் சரியாக முன்விடியே சொல்லி இருக்கிறார்கள்.
1: சொல்லி இருக்கணுமா? அங்க வந்து தரம் வந்திருக்குது. ரெண்டு தரம் வந்தது, தண்ணி தரம் வந்தது. தண்ணீர் வந்து 3 சொல்லி இருக்கணும். பொத்தி என்றது பத்மராணி அக்கா சொல்லி இருக்கிறா. கொத்தி என்றது மற்றது வேறு அக்கா சொல்லி இருக்கா. குணநாயி அக்காவும் சொன்னவா கொத்தி என்றது கொழுப்பு. கொத்தி என்றது ஒரு முன்னுக்கொரு சொல்ல எடுக்கலாமா? என்னண்டு எனக்கு அதை விளங்கியில. கொத்தி என்றது குணநாயி அக்கா தான் முதலாவது சொன்னவா. கொத்தி கொழுப்பு
0: மட்டும்தான் வந்திருக்கிறது.
1: முன்விட மட்டும்,
0: பின்விட வரவில்லை.
1: பிலோமினா வந்து அணை சொல்லி இருக்கிறா. அணை அந்த உதயனா? அணை அணை என்றது உதயன் சொல்லி இருக்கிறார்.
0: உதயன் வந்து உதயன் வந்து மாற்று மாற்று துணி சொன்னவர்.
1: மாற்று மாற்று
0: நினைக்கிறேன். பிறகு திருப்பி வந்தோ அவர் பேந்து திருப்பி வந்து சொல்லி இருக்கிறார். மாற்று மாசில்லா காற்று.
1: மாசில்லா காற்று. அப்ப அதுவும் சரியா? அந்த அந்த விட வேறு ஒருத்தரும் சொல்லல. அப்ப அது வந்து பிள்ளையா இருக்கும். தண்ணி வந்து கணக்க பேர் சொல்லினபடியா அந்த விடையும் பிள்ளையா இருக்கும். கஞ்சியும் வந்து 3 சொல்லி இருக்கணும். அது நான் நினைக்கல. அப்ப கொத்தி வந்து சரியா இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஆனா கொத்தி என்னது? கொத்தி வந்து என்ன கொத்தி தாடுறதுக்கு என்ன மாம்படி எடுத்துட்டு போவீங்கம்மா?
0: என்ன கேள்வி? எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்று. விவசாயிகளின் தெருவுகளில் இருந்த ஒன்று.
1: கொத்தி தான் அதுக்குள்ள வந்த விட. மற்றது தண்ணி இவ்வளவு தான் வந்தது. தண்ணி வந்தது, கஞ்சி வந்தது, மற்றது

0: கொத்தி அண்டத எடுத்துட்டு அங்கால எந்த மூலையில்
1: அடுத்த கேள்வி என்ன சொன்னா, உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம்.
0: உங்களுக்கும் வேண்டும்.
1: உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அத்தியாவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் எங்க இருந்த மக்களாயிருந்தாலும் அவைக்கும் தேவையா, உங்களுக்கும் தேவையண்டா, அனைத்து மக்களுக்கும் தேவை, அனைவருக்கும் தேவையான ஒன்றினை விடையாக பெறலாம்.
0: அப்ப அது ஒரு சாப்பாட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கொத்தவி என்ற அரிசி, அது அரிசி வருதுன்னு அரிசி, அது அரிசி என்ற அது அரிசி ஆகும் நினைச்சு விட்டுட்டு மாறி நினைச்சிட்டேன். கொத்தவை கொள்ளம் குலை சோறு என்று நினைச்சு, ஆனா குலை சேறு அது என்ன, அதுவும் பெறாது. அது வராது. அந்த கொள்ளண்ட தானியம், அது
1: சகலருக்கும் அவசியமானதும் முக்கியமாக முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை. உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் வாழ்பவருக்கு, இது ஒரு உலகில் உள்ள எல்லோருக்கும் ஒரு முக்கியமான இடத்துல. இந்த
0: இது வந்து
1: நாங்கள் பாவனையில உள்ள சொல்லுத்தான், இது நாங்க வளமையா இந்த சொல்லு வந்து நாங்கள் பாவனை, நீங்க அகராதிக்கு போக தேவையில்லை, பாவனையில உள்ள சொல்லு, சாதாரண ஒரு சொல்லு.
0: உணவோடு சம்பந்தப்பட்டதா வருமா,
1: எல்லாத்துக்கும் பொதுவானது சொல்லு,
0: எல்லாத்துக்கும்
1: அவ தேடிக்கொண்டு வாரீங்களோ பின்படிய.
0: நான் வீரவிடைக்குத்தான் அது தேடி வந்த நான்.
1: ஓகே, பின்படிய தேடிக்கொண்டு வாங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
1: வணக்கம் குணநாயகி.
2: என்ன ராணி, ராணிக்கு மேல விடை கேள்விக்கு கேள்வி, கேள்விக்கு மேல மேல கேள்வி கேட்டுக்கிறார். இதுல வந்து
1: என்னன்னு சொல்றது, நான் வந்து எக்ஸ்ட்ரா வீல் மாதிரி இன்றைக்கு இதுல உட்கார்ந்து இருக்கிறேன். நான் வந்து எதிர்த்து கதைக்கலாது, அவ சொல்லுவாரு, நான் சந்தோஷமா கதைச்சு சந்தோஷமா போகணும்.
2: பின்பிடம் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இல்ல இல்ல அப்படி என்று கதைச்ச மாதிரி அதுதான். நான் வந்து முதல் முதல் வந்து அண்டகை சொன்னது கொத்தி என்று சொல்லு,
1: கொத்தியிலிருந்து கொழுப்பு சொன்னீங்க.
2: ஓ ஓ சரி சரி, அதான் அப்படி சொன்னான். ஆனா வந்து அதுல முதலாவதா வந்து சொன்ன விவசாயிகள் இப்ப அந்த நாளையில கொத்தித்தான் நிலத்தை பயன்படுத்தி பயிர் செய்ததுண்டு. இந்த கேள்விக்கு அது பொருந்தும் என்றுதான் கொத்தியை சொன்னான். பின்விட வந்து கோனாக பொருத்தமா கொழுப்பு சேர்த்து எல்லாருக்கும் தேவைதான் என்று அப்படி நினைச்சிட்டு தான் கொழுப்பை செய்து போட்டு வந்தேன், கொழுப்ப சொல்லி போட்டு. அப்ப இது வேற உங்க முதன் நாளே வந்ததே, பிறகு நாங்கள் வெள்ளிக்கிழமையும் இவ்வளவு பேர் வந்து சொன்னது. ஆனா நான் அந்த கொத்தியை திருப்பி சொல்லல, நான் வந்து திருப்பி என்னன்னா சொல்லல, சொல்லல. இப்ப நீங்க ரெண்டு பேர் சொன்னபடியே நானும் கொத்தியத்தான் எடுக்கிறேன். கொத்தி எடுத்து ரெண்டாவது வந்து அரசாங்கத்தால ஏதன் உதவி கிடைக்கிறதா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்ப வெள்ளங்கள் வெள்ளத்தால ஒரு பயிர்கள் அழிஞ்சு அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குமா போல இதுகளுக்கும் இதையும் கொடுக்கிறோம், அப்படி ஒரு உதவி என்று நான் நினைக்கிறேன்.
1: இவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னா, உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் உலகில வாழ்ற எல்லோற்ற வாழ்விலேயும் அவசியமான ஒன்று முக்கியமான இடத்தில் உள்ளதை, வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பண்றலாம். உங்களுக்கும் தேவை
2: எனக்கும் தேவை. இப்ப அரசாங்கம் ஒரு உதவி செய்யறது இப்ப கொடுக்கும் காது கொடுப்பன வந்து

0: கொடுக்கும். கஷ்டப்பட்டாக்களுக்கு இப்ப வீடு வாடகை வாடகையில கொஞ்சத்தை கொடுப்பாரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு கொடுப்பனோ உடுப்பினமில்லோ அப்படி என்று நான் யோசிக்கிறேன். பொத்தி என்ன கொத்தியில இருந்து கொடுப்பன வேண்டும். இருந்தா எந்த மூலையில வாழ்றவைக்கும் வாழ்வுக்கு அவசியம் காசு. ஆனா இந்த இப்ப என்ன எந்த காசும் செய்யலாம் குடிப்பிரசா அதுகள் மாதிரி அப்படி ஏதேன் கொடுப்பன போதில. நான் கொத்தியில இருந்து கொடுப்பனவு என்று சொல்லுகின்றேன், சரிவுல தெரியல, கொத்தியும் சரியோ தெரியாது. ரெண்டு பேர் சொன்னபடியா பத்மராணியும் நானும் தான் சொன்னாங்கள். அங்கேயே நான் கொத்தி எடுத்தேன்.
1: எழுதி வைக்கிறேன், எனக்கு விட தெரியாது, நான் கேட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு.
0: ஓம் ஓம் ஓம், நன்றி நன்றி நன்றி.
1: கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். திரு தாண்டியம் வந்தியாரு.
1: இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா?
2: ஓ நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ நலமாக இருக்கிறேன், நன்றி.
2: வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு
1: நன்றி.
2: கொத்தி கொத்தி ரெண்டு பேரான் சொல்லி இருந்தபடியா நான் கொத்தி எடுக்கிறேன்.
1: ஓம்
2: கொத்தி எடுத்து கொல்லி என்று சொல்லி பாக்குறேன். வீட்டுக்கு பொதுவாக கொல்லை பக்கம் இருக்கிறதானே, பொதுவாக இந்த வீட்டுல ஒரு
1: கொல்லை என்று சொல்லுறீங்க?
2: ஆமா ஆமா, கொல்லை பக்கம் பின்னுக்கு கொல்லை கொல்லை கொல்லை என்று சொல்றேன்.
1: ஓ அவர் கேக்குறாரு என்னன்னு சொன்னா, உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம். நீங்க கொல்லி என்று சொல்லுறீங்க.
2: முக்கியமான இடம் வேண்டா, வீடு வீடு தானே முக்கியமான வீடு. அந்த வீட்டுக்கு எப்படியும் கொல்ல சிலவள இப்பதானே டாய்லெட் எல்லாம் கட்டி தோட்டம் கொல்லையில தோட்டம் டாய்லெட் கட்டி இருப்பினாம் கொல்ல பக்கம் சொல்லி
1: பாக்குறேன். எனக்கும் எனக்கும் பின்விட தெரிய தெரியாது, நான் கேட்டுட்டு சொல்றேன். நிகழ்ச்சி முடிகிறதுக்கு கேட்டுட்டு சொல்றேன். நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு.
2: ரெண்டு விடை எடுத்த நான் கொள்ளை கொட்டில் அண்டு சொல்லி, கொட்டில் பொதுவாக கல்வீடுகளாக தானே கொல்லை என்று சொல்லி
1: பார்த்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் திரு.
1: வணக்கம் கமலவேணி. எனக்கு கொஞ்சம் சத்தம் குறைவாகத்தான் வருகுது. உங்களை சத்தம் வெளியில வருதாண்டு பாப்போம். பாருங்க கதைங்க. ஒரு கதைங்க.
3: உங்களோட
1: வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. பாட்டு கேக்குறதுகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக்கும். மற்றபடி நீங்களும் என்ன நீங்கள் அன்றைக்கு என்ன விட சொல்லி இருக்கிறீங்க? கமலவேணி கமலவேணி சொல்லி இருக்கிறீங்க. தண்ணீர்ல இருந்து தரை சொல்லி இருக்கிறீங்க.
3: தரம் சொன்னீங்களா?
1: ஓ தரை தான் சொல்லி இருக்கிறீங்க. தண்ணீர்ல இருந்து தரை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இப்ப என்ன சொல்ல போறீங்க?
3: இப்ப நான் கொத்தில இருந்து கொடுப்பனவுண்டுதான் நான் எதுக்கும். நாங்கள் ஒரு கொடுப்பனவு இருந்தா தான் அந்த எங்கள்கிட்ட இருக்குது. இந்த கொடுப்பனவு இருந்தா சுரந்து வாழலாம்ன்ற மாதிரி எனக்கு அப்படி இப்ப மனம் பட்டுத்தான் நானும் வந்து நின்றுனான் அந்த விடியாவா சொல்லிட்டு போறா. சரிபுல நீங்கள் தான் சொல்ல.
1: ஓ நான் கேட்டுட்டு கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. நினைக்கிறேன் நீங்க பாத்து
3: பாட்டுக்கு ஒரு மணத்தேலும் எனக்கு தொடங்கத்துல இருந்து அடிச்சு கிடைக்கல. எனக்கு நான் அதோட விட்டுட்டேன். அதால எனக்கு இப்ப ஒரு கொஞ்சம் மனம் முடிஞ்ச மாதிரி.
1: நீங்க வாட்ஸ்அப்ல அடிச்சு பாருங்களேன்.
3: அதுதான்
1: இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அடிச்சு போட்டி நிகழ்ச்சிகளுக்கு அடிச்சு பாருங்க. தொடர்புல இருந்தபடியா எனக்கு உங்களை இணைத்துக் கொள்ள முடியல வாட்ஸ்அப்ல. சொல்ல நீங்க கூட கட் பண்ணினீங்க. ஓகே ஓகே, அங்கால காக்கள் காத்து கொண்டிருக்கலாம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியின் நேரம். கலைய நேரம் சரியாக 5:25. அந்த வகையில் ஜெர்மனிய நேரத்தில் கலந்து தனது விடிய தெரிவிப்பதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு. நான் பிலோமினா.
1: வணக்கம் பிலோமினா, நலமாக இருக்கிறீங்களா?
4: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
1: நான் நல்ல நலமாக இருக்கிறேன்.
4: நன்றி. நானும் கொத்தி எடுத்து பின்னால கொட்டறைன்னு சொல்றேன். கொட்டறைன்னா சமையல் அறைன்றது.
1: கொத்தறை.
4: கொட்டறைனா சமையல் அறை. சமையல் அறை எல்லாருக்கும் தேவை.
1: ஓ, கட்டாயமா தேவையில்லை.
4: அது சமையல் அறைன்றதான் கண்டுபிடிச்சேன். பாத்தேன். கொட்டறை. நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியின் நேரம். அந்த வகையில் தனது விடையுடன் வந்திருக்கும் அடுத்த நேரம் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு. நலமா இருக்கிறீங்களா? நான் ராதா கதைக்கிறேன்.
1: நலமாக இருக்கிறேன் ராதா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
5: ஆம், நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கிறோம். அதே போல் நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டி கொண்டு. நான் வந்து கொத்துல இருந்து
1: சொல்லுங்க. முடிய
5: கொத்து நிலத்தை கொத்தி பாக்குறாரு. அந்த கொத்தியில இருந்து கொத்தி நீர் என்று சொல்றேன். பத்திய தண்ணி குடிக்கிறதல்ல, சுடுதண்ணி தேவன் தானே. அப்ப கொதி நீர் என்று சொல்லி
1: பாக்குறேன்.
5: ஆமா, சொல்லி பாக்குறேன். என்ன விட சரி வருதுன்னு தெரியல, பாப்போம்.
1: கொதி நீர்.
5: ஆமா ஆமா.
1: ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மனு சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியின் நேரம். கலையக நேரம் சரியாக 5:27. அந்த வகையில் வைபர் ஊடாக நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
1: வணக்கம் பதனா.
6: ஆமா, நலமா இருக்கீங்களோ?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா, நலமா இருக்கிறோம்.
1: நீங்க என்ன விட சொல்ல போறீங்க?
6: நானும் அதைத்தான், நானும் முதல்ல இருந்து எடுத்தேன். எனக்கு முந்தைக்கு அது சரியா இருக்கும். 3-2 எடுத்தேன். கொழுப்புல இருந்து கொடுப்பேன் வந்துதான் சொல்றேன்.
1: கொத்தி
6: அரசாங்கம் உதவி செய்யறதும் ஒரு கொடுப்பனவு
1: தான்.
6: அதையெல்லாம் கொடுப்பனவு. இப்ப ஒரு உதவிகள் செய்யறதுதான் எங்களுக்கு ஒரு கொடுப்பனவு.
1: நாங்க சும்மாவும் சொல்லுவோம் தானே, இதுக்கு இதுக்கு கொடுப்பனவு இருக்கணும். நாங்க சும்மா
6: அதுக்கு இது நான் சொல்லல.
1: அந்த அர்த்தத்துக்கு சொல்லல. நீங்களா? ஓகே,
6: சொல்ல அதுக்கு தான்.
1: ஓகே சரி, கலந்து சிறப்பு. நான் கடைசியா நான் இப்ப விடிய ராஜானேட்டை அடிச்சு கேட்டுட்டு விடிய சொல்றேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியின் நேரம். அந்த வகையில தனது ஜெர்மனிய நேரத்தை அலங்கரிப்பதற்காக விடையுடன் வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு. நான் சித்ரா வாங்கிறேன்.
1: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நன்றி.
7: உங்களுக்கும் பாட்டுகளை தெரிந்து கொண்டு.
1: நன்றி.
7: நீங்களும் நல்ல சுகமா இருக்க முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நன்றி நன்றி.
7: நான் வந்து கொத்தியில இருந்து கொழுப்பறை என்று சொல்றேன்.
1: கொத்தியில இருந்து
7: கொத்தறை என்று சொல்றேன்.
1: கொத்தறை.
7: ஆமா.
1: சரியா, ஓகே. நலமாக இருக்கணும். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம் திரு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலையக நேரம் சரியாக 5:29. அந்த வகையிலே ஜெர்மனிய நேரத்தை அலங்கரிக்க வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திரு. பிரான்ஸ்ல இருந்து தேவிதன்ராஜ்.
1: வணக்கம் தேவிதன்ராஜ், நலமா இருக்கிறீங்களா?
8: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி.
8: தாண்டிக்குளம் கல் வெத்துல கேணி எல்லாம் தாண்டி வந்து
1: நிக்கிறேன்.
8: தாண்டிக்குளத்தால வந்து வெத்துல கேணிக்க
1: சரியோ
8: தெரியாது, நான் சும்மாதான் எடுத்தேன். கொத்தி எடுத்தவதான் கொண்டினாய் அம்மா, அதுல இருந்து கொத்தில சொல்லி பாக்க போறேன்.
1: கொத்தில இருந்து கொத்தில
8: சும்மா சொல்றேன், சரி வேற அது சும்மா
1: சொல்றேன்.
8: நீ வர்றா ரொம்ப கஷ்டம்,
1: அரவணத்தியாலம் இருக்குது தானே,
8: அரவணத்தியாலம் இருக்கு.
1: அப்படி
8: இல்லையா சொன்னா கொடுப்பனவோட என்னையும் நினைச்சு கொள்ளுங்க.
1: நன்றி,
8: ஓகே, நன்றி, வணக்கம,
1: நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து சிறப்பிப்பதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம் சகோதரி, நான் ஜெர்மனிலிருந்து உதயம் பேசுகிறேன்.
1: வணக்கம் உதயம், நலமாக இருக்கிறீங்களா?
9: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க நலம் தானே?
1: ஓம், நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள் என்ன விட சொல்ல போறீங்க? மாட்டில இருந்து மாசில்லா காற்றா, மாசில்லாத காற்று என்று
9: சொன்னீங்க.
1: இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்க?
9: கொத்தி சரியா இருக்கலாம் நினைக்கிறேன். அதுல இருந்து அந்த கொத்தி பண்படுத்தி தானே பயிர் செய்யறது, இன்னொரு பக்கம் மிஷின் மூலம் டிராக்டர் மூலம் உழுது.
1: ஓ, அவர் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்று, விவசாயிகளின் தெரிவு.
9: தெரிவு,
1: ஓகே. அவ நீங்க
9: கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி,
1: கொத்தியில இருந்து கொடுக்கல் வாங்கல்.
9: ஆமாம்,
1: ஓகே, ஓகே. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
9: நன்றி, வணக்கம,
1: நன்றி, வணக்கம்.
10: புஷ்பவதி
1: அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
10: ஓ, நலமா இருக்கிறேன். உங்களோட பணிக்கு வாழ்த்துகளும் நன்றி குறிக்கொண்டு.
1: நன்றி.
10: நான் இப்ப முதல் சொல்லி வந்துட்டு சொல்றீங்கள், கொத்தில இருந்து உதயம் சொன்னதையே நானும் சொல்லுவோம்,
1: கொடுக்கல் வாங்கல், கொத்தில இருந்து கொடுக்கல் வாங்கல்,
10: கொடுக்கல்,
1: ஓகே,
10: அதை சொல்லுவோம் நினைக்கிறேன். நீங்க அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் என்ன கேள்வி இப்படி சொல்லுவலாக?
1: அஞ்சு மணில இருந்து ஆறு மணி மட்டும் இப்பதான் போய் கொண்டிருக்குது ஜெர்மனி நேரம், ஆறு மணில இருந்து ஏழு மணி மட்டும்.
10: நன்றி,
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். அந்த வகையிலே ஜெர்மனிய நேரத்திற்கு தனது பதிலை விடையை தெருவதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம் திரு, ஜெர்மனி மீனா மைசுரன்.
1: வணக்கம் மீனா மைசுரன், நலமா இருக்கிறீங்களா?
11: ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க திரு?
1: நான் நல்லம் நலமாகவே இருக்கிறேன், நன்றி,
11: நன்றி திரு. நானும் கொத்தியில இருந்து கொத்தரை என்று சொல்றேன்.
1: கொத்தரை, ஓகே. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இறுதியாக பாப்போம், கேட்டுவிட்டு நான் படியே சொல்லுகிறேன், என்ன படியே கேட்டுவிட்டு சொல்லுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
12: வணக்கம் திரு, நான் சுபாஷினி பற்றி. நலமா இருக்கிறீங்களா திரு?
1: ஓம், நலமா இருக்கிறேன் சுபாஷினி. நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
12: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறோம் திரு, நீங்களும் அதே போல நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு. நானும் வந்து கொத்தியில இருந்து கொத்தரை என்று சொல்றேன்.
1: கொத்தியில இருந்து கொத்தரை, இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலியக நேரம் சரியாக 5:35. அந்த வகையில் வைபர் ஊடாக தனது விடையை தெரிவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
13: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
13: நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி.
1: நன்றி. என்ன விட தர போறீங்க?
13: இல்ல நீங்க நேரடியா விட வருமெண்ட நீங்க நான் வேற விட எடுத்தேன். கொத்தியில இருந்து
1: ஓம்
13: கொசிகம் என்று சொல்றேன்.
1: கொசிகம் என்ன? அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக போடலாம்.
13: ஆடை வந்து எல்லாரும்
1: ஆடை வேணுமோ? ஆனா கொட்டாவி வேணும் இல்ல தானே?
13: இல்ல கொட்டாவி எல்லாரும்
1: எல்லாரும் விரும்பினவே தவிர கொட்டாவி விட்டா கட்டாயம் பக்கத்துல இருப்பவர் கொட்டாய் விடுவாரா? அது வந்து மாறாதான், கட்டாயமா கொட்டாய் விடுவாரா?
13: அது கட்டாயம், அது நானும் பாத்துருக்கேன்.
1: ஒரு ஆள் விட்டா கட்டாயம் மற்றவர்
13: விடுவாராம்.
1: மாறாதோ? ஆனா பக்கத்துல இருக்க பாத்து கொண்டு வந்தா விடு வேற. எனக்கும் பின்பட தெரியாது, நான் கேட்டுட்டு நான் சொல்றேன். ஓகே நன்றி, நன்றி வணக்கம்,
13: நன்றி
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியின் கலையக நேரம் சரியாக 5:37. அந்த வகையில் தனது விடியை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
14: வணக்கம்.
1: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
14: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமாகவே இருக்கிறேன்
14: நன்றி. நானும் கொத்தியில இருந்து கொடுக்கல் வாங்கல் என்று சொல்றேன்.
1: கொத்தியில இருந்து கொடுக்கல் வாங்கல். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
14: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். அந்த வகையிலே தனது பதிலை தருவதற்காக ஜெர்மனிய நேரத்துக்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம் திரு, நான் மீண்டும் திருமதி ராணி சம்பந்தம்.
1: வணக்கம் ராணி சம்பந்தம்.
15: வணக்கம். என்னண்டா, எனக்கு வியாழன் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கிறபடியா கேள்வியும் பிந்தி எடுத்தது, சொன்ன ஆக்கண்ட மறுமணியும் பிந்தி எடுத்தது. அப்ப நான் இடையிலதான் கேட்டுக்கொண்டு, அதை வழியா கேட்கல, அதுதானே வர்ற வழியில டிராபிக் கண்டபடியா கேட்க இல்லாம பாடல்ல ஒன்று ரெண்டு சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன். வீட்டை வந்து இருக்கோம், அவர் அவசரப்பட்டு தெரியுந்தானே எல்லாம் சொல்லி கொண்டிருக்கோம். அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை துப்பரவா இல்ல, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி கேட்க வேண்டி வந்தது. அதை சொல்லிக்கொண்டு நானும் இதுக்கு வந்து கொத்தியில இருந்து கொடுக்கல் வாங்கல சொல்றேன்.
1: கொத்தி கொடுக்கல் வாங்கல்.
15: கொடுக்கல் வாங்கல் சொல்லி பாக்குறேன். நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: இடைவெளிக்கு சென்று விட்டு வருவோம்.
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: சிலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் கலையக நேரம். சரியாக 5:42. ஜெர்மனிய நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி: எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம் என்று சொல்லி அந்த கேள்வி தரப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த பாடலை ஒருக்க திரும்பவும் ஒருக்க கேட்டு பார்ப்போம். சரியான விடையாக கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள்.

0: அப்ப என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
1: அப்பா இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா, இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.

விளையாட்டில் தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலியக நேரம் சரியாக 5:48. ஜெர்மனிய நேரத்துக்கு கொடுக்கப்பட்ட கேள்விக்கு முன்விடையும் பின்விடையும் சரியாக வந்துவிட்டது. நீங்கள் வந்து அந்த விடை எது வேணும் உறுதிப்படுத்தி விட்டு செல்லுங்கள். இறுதியாக நான் அந்த விடையை உங்களுக்கு கூறுகிறேன். சரி, முன்விடை பின்விடை இரண்டுமே வந்துவிட்டது. நீங்கள் எந்த விடை முன்விடை பின்விடை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் நான் சரியான விடையை கூறுகிறேன்.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலியாண நேரம் சரியாக 5:50. ஜெர்மனிய நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து தெரிந்து உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்விலும் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளதை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம் என்று சொல்லி கேட்கப்பட்டது. 20ஆம் தேதியே முன்விடை வந்துவிட்டது. இன்று முன்விடை பின்விடை இரண்டும் சரியாக வந்துவிட்டது. நீங்கள் வந்து சரியான விடையை உறுதிப்படுத்துங்கள். அந்த வகையில தனது விடையை உறுதிப்படுத்த வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
1: வணக்கம், சொல்லுங்க
2: திரு. நான் திருமதி ராணி சம்பந்த. கொத்தி விட அது முட சரி, அது முதலாவது நீங்களே சொல்லிட்டீங்க. மற்றது வந்து நீங்க சொன்னீங்க, அது வந்து நீர் அந்த அகராதிக்கு போக தேவை
1: நேரடியான ஒரு பதில் தான் அது.
2: அப்ப இந்த இப்ப கொட்டரை அதெல்லாம் அகராதியில தான் வருது. இப்ப நாங்க அதை பாவிக்கிறோம் இல்ல தானே?
1: இது வந்து நேரடியாக நாங்கள் பாவிக்கிறோம் சொல்லு.
2: நேரடியா நாங்க பாக்குறது, அதோட எங்களுக்கும் இல்ல அது சேருது.
1: அப்படித்தான் சொல்லுறாரு.
2: அப்ப அது எங்களுக்கும் சேருறபடியா என்னன்னு சொல்லிச்சுன்னா
1: எங்களுக்கும்
2: வேண்டிய ஒன்று சொல்லிக்க. இப்ப இந்த அறையும் எங்களுக்கு வேண்டிய ஒன்று எடுக்கலாம் நானே.
1: ஆனா
2: நான் கொடுப்பேன், அவத்தான் நான் சொல்லி பாக்குறேன். அதை சொல்லி பாக்குறேன். கொடுக்கல் வாங்க, சாரி மன்னிக்கணும், கொடுக்கல் வாங்கல்.
1: கொத்தியில இருந்து கொடுக்கல் வாங்க,
2: கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கும் தேவையானது. கொடுக்கல் வாங்கல் நாங்களும் செய்யறதுதானே. அதை சொல்லி பாக்குறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். விடையை சொல்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
1: வணக்கம் பசுபதி குணநாயகி. சொல்லுங்கள் பாப்பா உங்கள் விடையை.
3: நான் சொன்ன விடையத்தான் நான் உறுதிப்படுத்துவேன்.
1: என்ன விடை?
3: கொத்தியில இருந்து கொடுப்பேன்.
1: ஓகே, இன்னும் ஒரு சில நிமிட துளிகள். சரியான விடையை விடை வந்து விட்டது. ஜெர்மனிய நேரம். கலியக நேரம் சரியாக 5:52. ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போர்ஷ் 77500 ரூசெல், தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை, முதலாவது விடையும் பின் விடையும் வந்துவிட்டது. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், எமது கிராமங்களில் நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் வந்த ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கியமான இடத்தில் உள்ளவற்றை உங்களுக்கும் வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. முதல் நாளே அந்த இதற்குரிய முதலாவது விடியை பசுபதி குணநாயி அவர்கள் கொத்தி என்று சொல்லி அந்த முதலாவது விடியை கண்டுபிடித்திருந்தார். அந்த வகையிலே பின் விடை வந்து கொடுப்பனவு என்று சரியான விடியாக கூறப்பட்டுள்ளது. கொடுக்கல் வாங்கல் வரவில்லை, கொடுப்பனவு தான் வந்துள்ளது. அந்த கொடுப்பனவு என்ற விடியையும் இன்று வந்து குணநாயகி பசுபதி அவர்கள் தான் சரியான விடியை கூறி சென்று நூறு விதமான புள்ளிகளையும் பசுபதி குணநாயகி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார். அதனைத் தொடர்ந்து சரியான விடை கூறிய அனைவருக்கும், கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு வியாழக்கிழமை ராஜா அன்னை புதிய பாடல் புதிய தரவுகளுடன் உங்களை சந்திக்க வருவார் என்று கூறிக்கொண்டு ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும், கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: உண்மை, குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் இப்பொழுது முதல் 7 மணி வரை, 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரையிசை பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடு நேரம், அதனைத் தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கைகள், உதவுவோமா என்று TRT தமிழொலியின் தொடர் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு முதலாவதாக எனது பாடல் தெரிவுக்கு போவதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று வருவோம்.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பெற இருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அந்த வகையிலே நான் வளமே போலே பாடலை தருவதற்கு முதல் சிறு சிறு குட்டு கதை மாதிரி சொல்லிவிட்டு தருவேன். அது அந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு சிறிய ஒரு கதை தான். ஒரு ஒரு விவசாயி ஒருத்தன் ஒரு ஒருவர் அந்த ஒரு மாடை அவரது அவரது வயலில் வேலை செய்த உழைத்து ஓய்ந்த ஒரு மாடை நெற்றியிலே சுத்தியலால் அடித்து அது இறக்குது. அந்த அதை அடித்து சாகடித்து விட்டார். அந்த சாகடித்து அந்த அந்த அந்த மாடு வந்து இறுதி தருணத்தில் கூடி அது இந்த உயிர் அந்த மாட்டின் மாடை விட்டு உடம்பிலிருந்து உயிர் பிரியும் வரைக்கும் அந்த மாடுக்கு தெரியாது தான் எதற்காக சாகடிக்கப்பட்டேன் என்று. உண்மையிலே அதுக்கு எதற்காக அது சாகடிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அது அது அன்றைக்கும் உழுது போட்டு வரைக்கல அந்த அந்த விவசாயி வளர்க்கின்ற ஒரு நாயிட சொல்லி இருக்குது, எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நான் ஒரு ரெண்டு நாள் ஓய்வெடுக்க வேணும் என்று. அதை கேட்ட நாய் ஒரு பன்றியிட்ட போய் சொல்லிச்சுதான், இந்த மாடு வந்து நல்லா வேலை தனக்கு வந்து முதலாளி வந்து என்ன கஷ்டப்படுத்துறார், என்னால் வேலை செய்ய முடியாது என்று சொல்லி எனக்கு நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த பன்றியிட்ட சொல்லுதான். பன்றி என்ன செய்து போய் குதிரைக்கு சொல்லுதான், இந்த நீ கேட்டியா இந்த மாடு இவ்வளோ நாளும் எங்களை ஊக்குவித்த விவசாயிக்கு வந்து இனிமேல் வேலை செய்ய மாட்டுதான், அவர் இனி தான் இனி வேலையே செய்ய மாட்டேன், என்னையும் வேலை நிறுத்தத்துக்கு கூப்பிடுவதுன்னு சொல்லி பன்றி வந்து குதிரைக்கு சொல்லிச்சுதான். அந்த குதிரை என்ன செய்யிச்சுதான் போய் விவசாயிக்கு சொல்லிச்சுதான், இனிமேல் உனக்கு வந்து மாடு வந்து எந்த வகையிலும் பிரயோசனப்பட மாட்டது, தான் இனிமேல் வேலை செய்யவே மாட்டேன் என்று எங்களையும் வேலை கலைக்குது. அதால் வந்து குதிரை நாயும் பன்றியும் யோசிக்கணும், இந்த வேலைக்கு உன்னோட தொடர்ந்து வேலை செய்யறதா இல்லையான்றதை பற்றி யோசிக்கணும்னு சொல்லி சொல்லிச்சுதான். அந்த அதை கேட்ட அந்த விவசாயி வந்து எந்த காரணமும் யோசிக்காமல் அந்த இவ்வளவு காலமும் தனக்கு உழைத்து தந்த அந்த பசுமாட்டை நான் காளை மாட்டை அடித்து கொண்டு இறைச்சிக்காக கொடுக்கப்படுது. இது வந்து தனியா மாட்டுக்குரிய கதையில் எங்களுக்கும் உரிய கதை தான். நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று ஒன்று எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த பிரச்சனைக்கு உரியவர்கிட்ட நேரடியாக கதைத்தால் அது வந்து எந்த விதமான எந்த மனக்கசப்புகளும் இல்லாமல் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிவிடும். ஆனால் நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்ல அந்த அந்த இன்னொரு ஆள் என்ன செய்யும், இன்னொரு ஆளுக்கு சொல்லியிருக்கல அந்த கதை இன்னும் கொஞ்சம் திரிவுபட்டு அது வேறு விதமாக போய் சேரும். அப்போ அது அப்படி அப்படியே கதை வந்து பரவப்பட்டு அந்த ரெண்டு பேருக்கு இருக்க பிரச்சனை இடையில 10 பேருக்குள்ளே போய் அது எங்கேயோ போய் அது கதை வந்து வேறு விதமாக போய் அந்த பகையை வந்து இன்னும் வந்து இறுக்கி வச்சுவிடும். அந்த சிக்கலை இறுக்கி இறுக்கி வைத்து அது வந்து அந்த ஒருத்தர் இது முகம் கொண்டு பார்க்க முடியாத அளவு சிக்கலை கொண்டு வந்துவிடும். அது கடைசியில் வந்து இனி இல்லையென்ற பாரதூரமான விளைவுகளைத்தான் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி கொண்டு அதால் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இன்னொருவர் முகவரங்களுக்கு வைத்திருக்க தேவையில்லை. யாருடன் பிரச்சனையோ நாங்கள் எங்கண்ட இதுகளை விட்டு எங்கண்ட அந்த அகம்பாவம் இதுகளை விட்டுட்டு நேரடியாகவே அவர்களோட பிரச்சனையை நாங்கள் நேரடியாக கதைச்சோம்னு சொல்லி சொன்னா ஒரு சொற்று ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று கூறிக்கொண்டு முதலாவதாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டுக்கொள்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அந்த வகையில் அடுத்ததாகவும் ஒரு சிறிய கதையை கூறிவிட்டு பிறந்த அடுத்தடுத்து ஆன்மீக தகவலுக்கு போவோம். ஒரு ஒரு வயதான ஒரு இதுவும் ஒரு ஒரு மா பசு மாடு என்றே சொல்லலாம். ஒரு மாடு உண்டு, வயதாக இருந்தது. ஒரு குட்டி ஒரு குரா அது வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு உள்ள ஒரு விவசாயின்ட தோட்டத்துக்குள்ளே தான் இருந்தது. அப்படி இருக்கேக்கலாம் அதுகளை அதுகளுக்கு அந்த குரங்குகள் குரங்கு கூட்டமும் கொஞ்சம் அதுகள் நட்பாகத்தான் இருந்தது. எந்த விதமான சேதமும் இல்லை, நல்ல நட்பாக அந்த விவசாயிகளோடையும் நல்லா இருந்தது. இந்த மாடோடையும் இருந்தது. அதில் ஒரு குட்டி கிரங்கு என்ன செய்யும், அந்த எந்த நாளும் அந்த அந்த வயதான மாட்டோட வந்து வாழை பிடித்து இழுப்பது, நோன்றுறது, இப்படியே இந்த அந்த பசு மா அந்த மாட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அந்த வயதான மாடும் இது குட்டி குரங்கு தானே பாவம், சரி சரி சரி என்று பொறுமையாகவே பொறுமையாக காத்து காத்து காத்து காத்து கொண்டு வந்தது. ஒரு நாள் என்ன செய்யுச்சு, அந்த குட்டி குரங்கு ஒரு கல் எடுத்து அதுகிட்ட தலைமையில டமாரண்டா அடிச்சு விட்டது. அப்ப அடித்த உடனே அந்த குரங்கு அந்த பசுமாட்டுக்கு சரியாக வலித்து விட்டது. அந்த வேதனையை தாங்க முடியல. அப்ப வந்து என்ன செய்யுச்சு, ஒரே அந்த கோவம் அடைஞ்சு ஒரே எட்டில வந்து அந்த குரங்கு குட்டியை வந்து தூக்கி எறிந்து விட்டோன்னு அந்த குரங்கு குட்டிக்கு வந்து காயம் வந்து ரத்தம் பெறவழிக்கிட்டது. உடனே என்ன செய்யுது, அது அந்த குரங்கு குட்டி தண்ட தலையில கை வச்சு கொண்டு ஒன்றா அழ தொடங்கிட்டுது. அழ தொடங்கினா அவரை சுற்றி எல்லா குரங்குகளும் நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த அது அந்த அந்த மற்ற குரங்குகளும் வந்து அந்த குரங்கு குட்டிகிட்ட கேட்கவில்லை. உனக்கு நீ என்ன செய்ததால உனக்கு இந்த காயம் வந்ததுன்னு சொல்ல கேட்கவில்லை. அந்த அது அவையெல்லாம் அந்த அந்த அதில் அதுல இருந்து வடிக்கிற ரத்தத்தை மட்டும்தான் பார்க்குதுகளே தவிர என்ன நடந்ததுன்றதை பார்க்கவில்லை. அப்போ இது வந்து ஒப்பாரி வச்சு அழுது, ஐயோ என்ன பண்ண என்ன அந்த மாடு வந்து என்ன தூக்கி அடிச்சு உடைச்சு என்ன எரிஞ்சு விட்டுது, எரிஞ்சதால தான் எனக்கு இப்படி காயம் வந்தது அப்படி ஒன்று சொல்லி சொன்ன உடனே எல்லா குரங்குகளுமாக சேர்ந்து அந்த மாட்டை வந்து அடிச்சு சாகடிக்கிறார்கள். அங்க வந்து அங்க வந்து ஒரு நீதி நியாயம் கேட்கப்படவில்லை. இதே போலத்தான் நாங்கள் எங்கண்ட பொது வாழ்க்கையிலேயும் வந்து பாக்கல வந்து நாங்க வந்து ஒரு வேலை செய்யற இடமா இருக்கலாம், அல்ல வீடுன்றதை விட வேலை செய்யற இடங்கள் அல்லது பொதுவான ஒரு இடங்கள்ல வந்து ஒருவர் அமைதியா இருக்கிறாருன்றதுக்காண்டி அவர் வந்து ஏதாவது சண்டை சச்சரவுக்கு போவோம் அப்படி ஒன்று நினைத்து அமைதியாக கொஞ்சம் சாதுவாக இருந்தால் அவர் மேலே எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் வைப்பார்கள். ஆனா ஒரு நாளைக்கு வந்து அவர் அந்த குற்றச்சாட்டுகளை தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் சாது மிரண்டா கூடு காடு கொள்ளாதுன்னு சொல்வார்கள். அப்படி அந்த அந்த சாது மிரண்டு போய் அந்த கோபத்தை வெளிக்காட்டேக்குள்ள வந்து

ஓட்டமென்று சொன்னால் அந்த எங்கட பிள்ளை வந்து இன்னும் வந்து ஒரு வன்முறையாளனாயும் ஒரு இது தப்பு செய்து ஓட்டும் அவன் மற்றவர்கள் மேலே பழிய போடுற ஒரு பிள்ளையாகத்தான் நாங்கள் அது வளர்ந்து வரோம். ஒரு பிள்ளை அழுது கொண்டு வந்தால் நாங்கள் கட்டாயம் திருப்பிக்க கூடாது, நீ என்ன செய்தாயு கேட்கணும். அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும், ஆனால் இருக்குது குறைவு. இதே மாதிரி தான் இந்த இந்த குரங்கு குட்டின கதை மாதிரி தான் எங்கட வாழ்க்கையிலையும் நாங்கள் அமைதியாக இருந்து போட்டு யாராவது அமைதியாக இருந்து போட்டு தங்களை மீறி கோவப்படும் போது அவர்கள் மீதுதான் முழு பிள்ளையையும் சுமத்துவார்களே தவிர அவர்கள் ஏன் அவ்வளவுக்கு கோவப்பட்டார்கள் என்று யோசிக்க மாட்டார்கள். ஆனால் இது வந்து அப்படி இருக்கக்கூடாது, அப்படி நாங்கள் வந்து நடக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: வச்சிருக்காங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்ஸ் குறியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

பாட்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக்கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியுக நேரம் சரியாக 6:22. அடுத்த எனது பாடல் தருவதற்கு முன்பதாக ஒரு ஆன்மீக தகவலன்னு சொல்லலாம். நாங்கள் எங்கன்ன வளமையாக எங்கன்ன வாழ்க்கையில் நடைபெறுவது தான் விடியற்காலை பிரார்த்தனை என்றது. வந்து நான் எங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து அந்த விடியற்காலை ஒரு 3 மணி 4 மணி அல்லது 3:30 4:00 5:30 எங்களுக்கு வந்து சில நேரம் ஒரு முழிப்பு வரும். அந்த 3:30 to 5:30 வரையிலான காலம்தான் அந்த பிரம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து முழிப்பு வாரது விழிப்பு வாரதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒருவருக்கு விழிப்பு வந்து விட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த 3:30 to 4 மணிக்கு விழிப்பு எங்களுக்கு வந்து யாருக்கு விழிப்பு வருகுதோ அந்த நேரம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குரிய நேரம். அந்த நேரத்தில் யாருக்கு விழிப்பு வருகுதோ அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துட்டுது. ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து எங்கள்ட காதுகளுக்கு வந்து இட்ட வரப்போகுதுன்றது வந்து ஒரு ஒரு ஆன்மீக ஒரு ஒரு தகவல் ஒரு செய்தி தான். இந்த நேரத்தில் தானாம் அந்த பிரம்மதேவன் வந்து தன்னோட படைப்புக்காக பூமியை வந்து நேரடியாக பார்க்குற நேரம் தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம். அந்த பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த பிரம்மன் வந்து நேரடியாக வந்து பூமியை பார்ப்பதாக அந்த சாஸ்திரங்கள் வந்து கூறுவது. அந்த பிரம்மதேவர் வந்து பூமியை பார்க்கும்போது நாங்கள் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக பலிக்கும். பிரம்மதேவன் பிரம்மனின் அருள் பார்வையும் பூமியில வந்து விழிக்கல. நாங்களும் அந்த நேரத்துல வந்து எதேச்சியாக கண் விழிக்கும் போது நாங்கள் அந்த நேரம் ஒரு வேண்டுதல் வைக்கும் போது அந்த வேண்டுதல் வந்து எல்லா அந்த நேரத்துல வந்து எல்லோரும் வந்து விழித்திருக்க மாட்டார்கள். இங்கேயோ 1-2 பேர் தான் விழித்திருப்பார்கள். அந்த நேரத்தில் விழித்திருக்கும் போது பிரம்மதேவனின் அருளோடு நியாயமான வேண்டுதல்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படி நாங்கள் திடீரென முழிப்பு வந்தால் நாங்கள் முழிப்பு வரவில் முழிப்பு வந்துட்டுதே திருப்பி நித்திர கொள்ளணுமே தூங்கணுமே என்று நாங்கள் எங்களை போட்டு சித்திரவதை படுத்தி கொண்டு இருக்காமல் அந்த நேரம் ஒரு நிமிஷம் எங்களுக்கு தேவையானதை இறைவனிடம் நாங்கள் வேண்டும் போது அந்த பிரம்மதேவனின் அனுக்கிரகத்தால் வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி சொன்னாலும் நாங்கள் அதுக்காக பிரம்மதேவன் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கத்தலிக்ஸாக இருந்தாலும் அந்த நேரம் உங்களுக்கு விழிப்பு வந்தால் அது அந்த பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்தீங்களன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்குரிய வேண்டுதலுக்குரிய வேண்டுதலை செவி சாய்க்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்து எனது பாடல் தெரிவுக்கு போவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். அடுத்ததாக அந்த திரைசை பாடலை தருவதற்கு முன்பு ஒரு ஆன்மீக குறிப்பு தான். எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான மனக்குழப்பங்கள் எல்லாவற்றுக்குள்ளே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் அந்த பலவிதமான சிக்கல்கள் வீட்டிலே இருக்கும்போது சிலருக்கு அடிக்கடி வந்து ஒரு நோய் வந்து மாறாமலே இருக்கும், ஏதோ ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும், ஒரு நோய் முடிஞ்சால் இன்னொரு நோய் வரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி மாறி மாறி பல்வேறு பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். நான் எங்களுக்கு அந்த அப்படியான வீடு அப்படி சில நேருக்கு சிலருக்கு அப்படியான பிரச்சனை வீட்டிலே வந்து சில நேரத்தில் வந்து எல்லா விதமான வசதி பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் வீட்டிலே உள்ளவர்களுக்கிடையே மனக்கசப்புகள், மன வேறுபாடுகள் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படியா பிரச்சனை இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நான் சொல்லவில்லை இது, நானும் இதை படித்து நான் தெரிந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மூன்று தேசிக்க அந்த எலும்பி நான் முதலே முன்பு ஒரு முறை சொன்னேன், இந்த எலும்பிச்சம் பழம் என்றது ஒரு தேவ கன்னிகை, தேவகனி வந்து அது வந்து ஒரு ஒரு அந்த எலுமிச்ச பழத்துக்கு வந்து இனி இல்லையண்ட ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. அந்த எலுமிச்ச பழத்தை நான் முன்பு சொன்னது போல நாங்கள் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அப்படி கொடுக்கும்போது நாங்கள் என்ன மனதோட கொடுக்குறோமோ அந்த மனதில் உள்ளது தான் அந்த எலுமிச்சம் பழத்துக்கு அவர்களுக்கு போய் சேரும். அதால் வந்து அந்த எலுமிச்சம் பழம் வந்து ஒரு தேவகனி, அதை வந்து நாங்கள் வந்து எப்பயும் வந்து ஒரு மங்களமாக சாமி தட்டில் வந்து நாங்கள் எப்பயும் ஒரு எலுமிச்சம் பழம், அந்த எலுமிச்சம் பழம் வந்து ஒரு மாசு மறு இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமி தட்டில் வைக்கும்போது அது வந்து ஒரு கடவுளுக்கு ஈடாக அது இருக்கிறது. அந்த நாங்கள் வந்து ஒரு ஆலயத்துக்கு போனால் ஆலயத்திடம் குருக்களிடமிருந்து நாங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வேண்டி கொண்டு வந்து வீட்டிலே வைக்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் மூன்று எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டாக வெட்டி அந்த வீட்டில் வந்து பல்வேறு ரெண்டு அந்த ஒவ்வொரு ஒரு மூலையிலையும் இப்போ வீட்டுகளில் ஒவ்வொரு மூலையிலையும் நீங்கள் மூன்று தான் ஆறு துண்டு வரும். அப்படி வைத்து போட்டு ஒரு அடுத்தனா பார்க்கலாம். அந்த எலுமிச்சம்பழம் ஒரு கருப்பாக மாறி அல்லது மஞ்சளாக மாறி அப்படி ஏதாவது அந்த எலுமிச்ச பழத்திலே ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்து எரிஞ்சு விட்டு நீங்கள் திருப்பியும் அந்த தேசிக்காயை அப்படி வெட்டி வைத்து விட்டு ஒரு அப்படி வெட்டி வைக்கல வந்து அது வந்து அந்த அந்த அந்த தேவையில்லாத எதிர்மர சக்திகளை வந்து இழுத்து கொள்ளும். இழுத்தாம்புறம் நீங்கள் ஒரு மூன்று தரம் அப்படி செய்து போட்டு அதை எரிந்து விட்டிருக்கு. உங்களோட கால் படாத இடத்துல வந்து எரிந்து விட்டுட்டு ஒரு மழை பெய்யும் போது ஒரு அந்த மழை நீர் வந்து மழை நீரிலே வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. இந்த மழை நீரை வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வைத்திருக்க வேணும். இப்பையும் அந்த மழை நீரை ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த டிரெக்டாக அந்த மரங்களில் ஒன்றும் படாமல் வானத்திலே இருந்து கொட்டுகிற அந்த மழை நீர், அந்த மழை நீரை ஒரு பாத்திரம் எடுத்து போட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள வந்து பச்சை தேசிக்காயை வைக்கணுமாம். அந்த பச்சை தேசிக்காயை வந்து மழை நீரில் வச்சுட்டு அப்படியே அந்த தேசிக்காயை மழை நீரில் வச்சு அடுப்பிலே வைத்து கொதிக்க வைத்தான். பின்பு அந்த நீரை வீட்டில் தெளிக்கும் போது அந்த மழை நீரும் தேசிக்காயும் செய்து வீட்டிலே இருக்கிற அந்த தேவையில்லாத துருசக்திகள், எதிர்ப்பு சக்திகள் அதுகள் எல்லாத்தையும் அந்த ஈர்த்து கொள்ளுமாம் என்று சொல்லி கூறப்படுகிறது. நாங்களும் செய்து பார்க்கலாம். அதால் அது இது செய்வதால் வந்து ஒரு விதமான தீமையும் இல்லை, நன்மை இருக்கிறதே தவிர தீமை இல்லை. அதால் நாங்கள் செய்து பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை என்று கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு எனது பாடல் தெரிவுக்கு போவோம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெருவில் சில திரைசை பாடல்கள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. கலியாக நேரம் சரியாக 6:34. அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.
2: சிறந்த பரிசு சாரேகாமா கார்வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது விருப்பத்தில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:39. அடுத்ததாகவும் ஒரு சிறு ஆன்மீக குறிப்புத்தான். நாங்கள் வீட்டிலே வந்து காலையிலே முழக்கேற்ற முடியாவிட்டால் மாலையில் ஏற்றுவோம். ஏதோ ஒன்று காலையில் எல்லாம் கிறிஸ்தவர்களாயிருந்தால் முழுகுதிரி ஏற்றி வழிபடுவார்கள். எல்லாம் நாங்கள் வீட்டிலே வந்து அப்படி வீட்டிலே விளக்கு ஏற்றும் போது வீட்டிலே வந்து சாப்பிட்டு யாராவது வீட்டிலே ஒருவர் விளக்கு ஏற்றி விட்டு மற்றவர்கள் யாராவது சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த விளக்கை அணைக்க கூடாது. இப்போ நாங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு நாங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து போட்டு நாங்கள் வந்து ஒன்றையும் கவனிக்காமல் வீட்டில் யாராவது சாப்பிடலைகள் அல்லது யாராவது சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி கவனிக்காமல் நாங்கள் விளக்கை அணைத்து விட்டு வரக்கூடாது. ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நாளும் நாங்கள் விளக்கை அணைக்கக்கூடாது. அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிற்பாடுதான் நாங்கள் விளக்கை அணைக்க வேண்டும். அப்படி நாங்கள் அவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்குமாயிருந்தால் அவர்கள் சாப்பிட்டு முடிந்த பிறகு நாங்கள் விளக்கை ஏற்றலாம். எங்களுக்கு அதுவரை காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாவிட்டால் நாங்கள் அதுக்கு பிறகு ஏற்றலாம். ஆனால் ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு காலத்திலேயே நாங்கள் எக்காரணம் கொண்டும் விளக்கை வந்து அணைக்கக்கூடாது. மற்றது வந்து நாங்கள் விளக்கு ஏற்றும் போது இப்பயும் வந்து சுவாமிக்கு வலப்பக்கத்துக்குத்தான் நாங்கள் விளக்கு ஏற்றணும். இடது பக்கம் தீபம் ஏற்றக்கூடாது. எப்பயுமே வலது பக்கம்தான் நாங்கள் தீபம் ஏற்ற வேணும். மற்றது வந்து வீட்டில் வந்து எல்லோரும் காமாட்சி விளக்கு வைத்திருப்போம். அந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கட்டாயமாக அந்த காமாட்சி விளக்குக்கு பக்கத்திலேயே ஒரு சிறு இன்னொரு துணை விளக்கு ஏற்றி வைப்பது வந்து மிகவும் சிறப்பு. ஆனால் அதிகமானோர் அப்படி செய்வதில்லை. ஆனால் அந்த தனியாக ஒற்றை விளக்காக இருக்காமல் அந்த ஒரு துணை விளக்கை நாங்கள் ஏற்றி வைக்கும்போது தான் அந்த விளக்குன்ற பரிபூர்ணத்துவம் வந்து எங்களுக்கு கிடைக்கிது. அதால் வந்து நாங்கள் எப்பயும் ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ கூடுதலாக இங்கே குத்து விளக்கு நாங்கள் விசேஷ நாட்களை தான் ஏற்றுவோம். காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறு அகல் விளக்கு ஒன்று நாங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். சின்ன அல்லாட்டி இன்னொரு குட்டி காமாட்சி விளக்க வேண்டி அதை இப்போ தான் விழாக்களில் வந்து பரிசு பொருட்களாக குட்டி விளக்குகள் கொடுக்கிறார்கள். அப்போ அப்படி ஒரு குட்டி விளக்கை நாங்கள் எடுத்து வச்சு போட்டு அந்த விளக்கை வந்து நாங்கள் அதையோட சேர்த்து ஏற்றி விட்டுட்டு நாங்கள் திருப்பி அணைத்து விட்டு போகலாம். மற்ற தீபம் எரிந்து முடிந்த பிறகு அதனை வந்து நாங்கள் அணைக்கும் போது ஒரு நாளும் வந்து பூவாலையோ அல்லது காசாலையோ அணைக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் பூவும் வந்து ஒரு அதுக்கும் வந்து உயிர் இருக்கு. அதுவும் வந்து ஒரு உயிர் உள்ள ஜீவன். நாங்கள் பூவால வச்சது ஆனதா அதுக்கு வலிக்கும். எங்களுக்கு தெரியாதான் அதுக்கு வலிக்கும். மற்ற காசு வந்து ஒரு மகாலட்சுமிக்குரியது. காசும் வந்து நாங்கள் காசாலையும் அணைக்கக்கூடாது. ஒரு கரண்டி வந்து விடுது, சின்ன கரண்டி உண்டு, அதை அங்கே வைக்க வேணும். அந்த கரண்டியாலும் எல்லாமே அமர்த்தி விட்டால் அது அணைந்து போகும், அது அமர்ந்து போகும். அதை வந்து அதை விளக்கு ஏற்றி நாங்கள் அதை வைக்கும் போது விளக்கு அணைக்கும் போது மிகவும் அவதானமாக அணைக்க வேணும். வாயால் ஊதியோ அல்லது பூவை கொண்டோ அணைக்கக்கூடாது. மற்றது வந்து விளக்கு ஏற்றும் போது நாங்கள் இப்பையும் கிழக்கு பக்கம் நோக்கி இருக்கணும் அல்லது வடக்கு பக்கம் நோக்கித்தான் ஏற்றணும். இது எல்லோருக்கும் பொதுவாக தெரியும் என்றாலும் நான் அந்த ஒரு ஆன்மீக சிந்தனையாண்டு வரைக்கில் நான் இதை பற்றி நான் கூறுவது செவ்வாய்க்கிழமை நேரம் பின்னேற மாலை நேரம். அப்போ இந்த தகவல்கள் வந்து சிலருக்கு பயன்படும் என்ற நோக்கத்திலே தான் நான் இந்த தகவல்களை கூறுவது. மற்றவர்களுக்கு தெரியாதென்று கூறுவதில்லை. எனக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி நினைப்பதால் தான் நான் இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பரிமாறிக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக எனது தெரிவில் வரும் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அந்த வகையில் ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வந்துட்டாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசி பாடல்கள். அது நிறைவாக ஒரு ஆன்மீக தகவல். எங்களுக்கு வரும் கஷ்டங்கள் வந்து வந்த வழியே விலகிறதுக்கு ஒரு நம்பப்படும், முன்னோர்களால் நம்பப்படும் ஒரு பரிகாரம். அது என்னன்னு சொல்லிச்சுனா, வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் வீட்டுன்ற நிலைவாசலில் நாங்கள் மஞ்சள் குங்குமத்தை வைத்து அலங்கரித்து, அதற்கு பிறகு ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் கல் உப்பை நிரப்பி, அதுக்கு மேலே வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து போட்டு அந்த அகல் விளக்கை ஏற்றுவதில்லை. அந்த ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் கல் உப்பு நிறைய போட்டு, அதுக்கு மேலே மஞ்சளும் போட்டு, அதுக்கு மேலே குங்குமத்தையும் வச்சு அந்த நில வாசல் படியில் வந்து நாங்கள் வைக்க வேணும். அப்படி வைக்கல, அந்த கல்லுப்பு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போவது போல வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களும் துன்பங்களும் படிப்படியாக கரைந்து செல்லும் என்று ஒரு பாரம்பரிய தார்மீக நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு ஏதாவது கல்யாண பிள்ளைகளின் கல்யாண தடை அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், நீங்கள் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை வீட்டு வாசல் நிலப்படியிலே மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதிலே கல்லுப்பு வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வாசலிலே தட்டுப்படாமல் ஒரு இடத்துல வையுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து போகும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் வரும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் வருந்த திரை இசை பாடல்கள். இதுவரை நேரமும் எனது பாடல் தெரிவுகளை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம்.

0: தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் பல தரப்பட்ட மக்கள் கேள்விகளை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். வரலாறு சம்பந்தமான கேள்விகள், பொது சம்பந்தமான கேள்விகள், அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு தயாராக இருக்கின்றன. இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்கள் வரவை அவளுடன் எதிர்பார்த்து கலையகத்தில் நான்
1: பரிசுலா சபலில் ரூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி இடம் பெற்று கொண்டிருப்ப ஆரம்பித்தது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் முதலாவது கேள்வியை ஈழத்து கேள்வியாக, அது வரலாற்று கேள்வியாக கேட்கிறேன். அதற்கான பதிலை தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். புறாத்தீவு என்று புகழ்பெற்ற தேசிய பூங்கா மற்றும் பவளப்பாறைகள் நிறைந்த கடல்வாழ் உயிரின மண்டலம் எங்கு உள்ளது? சுருக்கமாக கூறுவதாயிருந்தால், புறாத்தீவு என்று புகழ்பெற்ற தேசிய பூங்காவும் பவளப்பாறைகள் நிறைந்த இடமும் எங்கே உள்ளது? இலங்கையிலே வந்து திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கிறேன். புறாத்தீவு என்று புகழ்பெற்ற தேசிய பூங்கா மற்றும் பவளப்பாறைகள் நிறைந்த கடல்வாழ் உயிரின மண்டலம் எங்கு உள்ளது? இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேணும். அதற்கு முதல் வர நேயர்களிடம் நான் சிறிய கேள்விகளையும் கேட்பதற்கு தயாராக உள்ளேன். அந்த வகையிலே வந்திருக்கும் முதலாவது நேயரை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீங்க தானே?
1: நலமா இருக்கும்.
0: ஓகே, நீங்கள் இந்த கேள்வி கண்டுபிடிக்கவில்லையே,
1: நான் சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லுங்க. தமிழர்களின் பாரம்பரிய நெசவு தொழிலுக்கும் கைத்தறி ஆடைகளுக்கும் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற இடம் எது? ஈழத்து தமிழர்கள் எங்க நெசவு தொழிலுக்கும் கைத்தறி ஆடைகளுக்கும் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற இடம் எது? அத அப்படியே நீங்க தேடுறதுன்னு சொல்லி சொன்னா இருக்கலாம். நான் வந்து கேக்குறேன் சொல்லி சொன்னா, இந்த இப்படியான என்ன கேள்வி சொல்லி சொன்னா, நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் கேட்க போற கேள்வி எல்லாத்தையும் மூன்று கேள்வி கேட்கிறேன். மூன்று கேள்விக்கும் காவன்னாவில தான் விட சொல்ல வேணும். முதலாவது எழுத்து காவன்னாவா இருக்கும். ஓகே, டாக்டர் சொல்லணும். பணம், நாணயம், நான்கில் ஒரு பங்கு. ஓகே, அப்ப நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? எனக்கு வந்து இந்த விடைய கண்டுபிடிச்சு கொண்டு வாரீங்க. தமிழரும் பாரம்பரிய நெசவு தொழில கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க. இங்க இருக்க புகழ் பெற்ற இடம்.
1: நன்றி.
0: வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழொலி. இடம் பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அவ்வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம். ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்கள்? நீங்களும் பாரம்பரிய நெசவு தொழிலுக்கும் கைத்தறி ஆடைகளுக்கும் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற இடம். உங்களுக்கு விளங்க இல்லையா?
2: இல்ல.
0: தொடர்புல இருந்தபடியா உங்களுக்கு அது கேட்கல போல இருக்கு.
2: திருகோணமலையில
0: அந்த நிலாவளிக்கு பாரம்பரிய நெசவு தொழிலுக்கும் கைத்தறி ஆடைகளுக்கும் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற இடம் எது? ரெண்டு இடம் இருக்குது. அதுல வந்து இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேக்குறேன். சொல்லொன்று பொருள் இரண்டு. ஒரு ஒரு விடதான் வரும். ஆனா நான் ரெண்டு கேள்வி
2: கேட்கிறேன்.
0: முதல் உங்களுக்கு விளங்கும் அது வளமையா கொண்டு வர. மறைந்து கோள், முதலாவது வந்து மறைந்து கோள், வெளிச்சம், இது ரெண்டுக்கும் ஒரே விட.
2: ஒளி.
0: அடிபட்டால் உணரப்படும், அடிபட்டால் உண்டாகும், மற்றது இழு, இது ரெண்டுக்கும் ஒரே விட. அடிபட்டால் உணரப்படும் அல்லது உண்டாகும், இழு, ரெண்டுக்கும் ஒரே.
2: இழு
0: ஈனா கொம்புலுனா மவுளவுளவுனா சாரி மவுளவுளவுனா
2: அதுக்கு என்னது? அடிபட்ட காயம் வெறும்
0: தெரியல. எனக்கு அந்த நெசவு தொழில் இந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலையக நேரம் சரியாக 7:08. அந்த வகையில் அடுத்ததாக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி. நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க சொல்லுற விட வந்து காவன் நாவல வர வேணும். காவன் நாவல தொடங்க வேணும். சரியா? எருது எருது எருத காவன் நாவல எப்படி சொல்லுவார்கள்? காவன் நாவல சொல்ல வேணும்.
3: எருமை.
0: நான் சொன்னா காவன் அவல சொல்லணும். இப்ப என்னோட சொல்றது காவன் அவல தொடங்க வேணும். இப்ப எருதன்னு சொல்லி சொல்ற எருதண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும்.
0: ஆண் மாடு. ஆண் பசு. பசுண்டே பசுக்கு எதிராக என்னத்தை சொல்லுவார்கள்? காவன் அவல. காவன் அவரிசையில சொல்லுங்க பாப்பா. சரி, அடுத்தது நான் சொல்றேன். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்ன விடுங்க. நான் இன்னும் உங்களுக்கு சுகமா கேக்குறேன். இதுவும் காவனா வரிசையில தான் பேரும். செவி செவி செவி செவிக்கு ஒத்த சொல்லு.
3: செவி காது.
0: காது. சரி, இன்னொன்று கேக்குறேன். நீங்க இது தானே என்ன? சூரியன் உதிப்பது.
3: சூரியன் உதிப்பது
0: காவன் அவளை சொல்லுங்க பாப்பா. கலையக நேரம் சரியாக 7:10. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன்.
4: இந்த பவளப்பாறை கேட்டீங்களா?
0: ஓ, பவளப்பாறை.
4: மன்னார் மலகுடாண்டம் இருக்கு.
0: அது ஆனா அந்த அதிகமா இருக்கிறது வந்து அதிகமாக அந்த
4: அந்தமான் நிக்கோபார் தீவு எல்லாத்துலயும். நீங்க இலங்கையிலயா?
0: நான் இலங்கையில தான் கேட்டேன். பட் அது வந்து அந்த என்ன சொல்லுங்க பாப்பா, அந்த புறாத்தீவு. நான் கேட்டது என்னன்னு சொல்லி சொன்னா மன்னார்ல இருக்கலாம். ஆனா நான் கேட்டது அந்த புறாத்தீவு என்று சொல்லி அந்த குறிக்கப்பட்ட பெயர் புறாத்தீவு என்று அந்த அந்த சூட்டப்பட்ட புகழ் பெற்ற தேசிய பூங்காவும் பவளப்பாறையும்
4: சேர்ந்திருக்கிற
0: இடம். அந்த மன்னாரிலேயும் பவளப்பாறை இருக்குது. ஆனா அந்த
4: ஆனா
0: நீங்க அந்த புராத்தி வண்டதை கேட்காம விட்டுருப்பீங்க. நிலாவளி திருவோண மேலையில. அப்ப இதுக்கு நீங்க பாத்தீங்களா
4: யாழ்ப்பாணம்?
0: சரி, அப்ப நாங்க இந்த இந்த இதுக்கு போவோம். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப சியாமலாட்ட கேள்விக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நான் ரெண்டுக்கும் ஒரே விடதான். அடிபட்டால் உண்டாகும் ஒரே விடதான் கண்டுபிடிக்கும். இதுதான் அமைதி கொள். அமைதி அமைதியா இரண்டு சொல்றதுக்கு சொல்ற அமைதி கொள். இப்ப ஒரு ஆள் கோபத்துல இருந்தா கொஞ்சம் அமைதி கொள் என்று சொல்றதுக்கும் நதி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே விட. நதியையும் இப்படி சொல்லலாம், அமைதி கொள்ளையும் இப்படி சொல்லலாம். அமைதி கொள்ள நாங்கள் என்ன சொல்றோம், துக்கத்துல இருந்தாலும் இந்த முதல் முதல் ரெண்டு சொல். அடுத்தது வந்து தழுவு. தழுவுறது நீர்த்தேக்கம். ரெண்டுக்கும் ஒரே சொல்லு. தழுவு நீர்த்தேக்கம். திருப்பி வடிவா சொன்னா நீங்க வந்து எனக்கு வந்து இப்ப வந்து இந்த கேள்விய கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். ஈழத்தமிழரின் பாரம்பரிய நெசவு தொழிலுக்கும் கைத்தறி ஆடைகளுக்கும் வரலாற்று ரீதியாக புகழ் பெற்ற இடம் எது? ரெண்டு இடம் இருக்குது, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க.
4: நன்றி,
0: கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு, மீண்டும் அதனா அந்த கைத்தறி இது மட்டக்களப்பன் வருமா?
0: அத அதை விட இன்னும் ஒரு இடம் இருக்குது. மட்டக்களப்பும் இருக்கு, யாழ்ப்பாணத்திலயும் ஒரு இடம் இருக்குது. அது அது வந்து நான் நினைக்கிறேன் அது அது ஒரு அந்த அந்த பேர் வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஒரு குறியீட்டு பேரா தான் இருக்குது. யாழ்ப்பாணத்துல ஒரு இடமா செங்குந்தான்னு சொல்லி, அது
5: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: எனக்கு நான் அதை கேள்விப்படையிலே. ஆனா செங்குந்தாவும்
5: செங்குந்தா
0: தெரியல, செங்குந்தாண்டு போட்டு கிடக்குது. மற்றது வந்து அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். ஈழத்தில் உப்பு உற்பத்திக்கும் நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கும் பெயர் பெற்ற இடம் எது? ஈழத்தில் உப்பு உற்பத்திக்கும் நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கும் நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கும் பெயர் பெற்ற பகுதி எது? அதுவும் வந்து ரெண்டு இடம் இருக்குது.
5: நிலக்கரிக்கும் உப்புக்கும்,
0: நிலக்கரி இல்ல, நிலத்தடி தண்ணி நன்னீர், நிலத்தடியான நன்னீர், நிலத்தடி, நிலத்தடி, நிலத்தடி, நிலத்தடி. ஈழத்தில் நிலத்தடி உற்பத்திக்கும் நன்னீர் ஊற்றுகளுக்கும் பெயர் பெற்ற இடம் எது? நான் வந்து அதாவது நீங்க வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. அடுத்ததா வந்து நான் வந்து உங்கள்ட்ட இதே மாதிரி தான் நான் ரெண்டு கேள்விக்கும் ஒரே விடிய. ஓகே, நான் கேக்குறேன் என்னென்ன சொன்னா, உள்ளிருக்கும் பொருளை பாதுகாக்கவும், உள்ளிருக்கும் பொருளை பாதுகாக்கும், சரியா? அடுத்தது வந்து வசி வானா சீனா, ரெண்டுக்கும் ஒரே
5: விட.
0: இல்ல அப்படி இல்ல,
5: வசி
0: என்ன? நாங்க இருக்கிறது
5: வசிக்கிற,
0: வசிக்கிற,
5: வசிக்கிற, உள்ளிருக்கிற

0: ஊற்றுக்களுக்கும் பெயர் பெற்ற இடம் உப்பளம் இருக்குது, உப்பளமும் வந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் சேர்ந்த இடம் உப்பளம் வந்து, அது வந்து உப்பளம் வந்து ஆனகரவில் இருக்கிற உப்பளம் வந்து உப்புக்கு உப்பு உற்பத்திக்கு பேர் போன இடம். நான் கேட்குறேன் என்ன சொன்னால், ஈழத்தில் வந்து உப்பு உற்பத்திக்கு நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்கும் பேர் போனது, ரெண்டுக்கும் சேர்ந்து. அதுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து சரி, அதை அப்படியே இருக்கணும் கண்டுபிடித்து கொண்டு வருவார்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் திருப்பி, ரெண்டுக்கும் இல்லை எழுது மட்டுவாள் இல்லை, என்னன்னு சொல்லி சொன்னா நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடமும் உண்டு. அது ரெண்டுலயும் உண்டு வந்து நான் நினைக்கிறேன் நீங்களும் அந்த இடம் தானோ தெரியாது எனக்கு. நீங்க எந்த இடம் இல்ல யாழ்ப்பாணத்துல எந்த இடம்? சுழிபுரம் தான். காரநகர் மற்றும் உருவாத்துறை கைட்ஸ் மற்றும் காரநகர் சுழிபுரம் திருவடி நிலையம். அது எங்க இருக்கு? திருவடி நிலையம் சுழிபுரத்துல இருக்குதா? ஆனா உங்களோட சத்தம் என்னோதிரியும் சரியான சவுண்ட் குறைவா வருது, எனக்கு தெரியல. டெலிபோன் எதுவும் பிரச்சனை எதையா, கை தச்ச
1: பிரச்சனை?
0: அது உங்களுக்கு இதுக்குள்ள எனக்கு சத்தம் கேட்கல, வெளியில வருகுதோ வர இல்லையாண்டாலும் தெரியாது. அடுத்தது வந்து அப்படித்தான் அவர் சொன்ன மாதிரி இருந்தது. அதை மெக்க வந்து ரக்கி விட்டா, மெக்க ரக்கி விட்டா தான் அது மெட்டவை கதைக்கிறது உங்களுக்கு கேட்கும். அப்போ நாங்கள் மெட்டவை கதை கேட்கல, மெக்க கீழே ரக்கி விட்டுட்டு பேசி நாங்கள் திருப்பி ஏற்க மரத்தை மறந்த வேண்டாம், அங்கே சத்தம் வழியில் வராது. ஆனால் அவை கதைக்கிறது உங்களுக்கு கேட்கணும் வேண்டாம், அப்படி இருக்க வேணும். ஓகே, நன்னீர் திருவடி நிலையம், திருவடி நிலையாண்டு இருக்குதா? ஓ, அங்கதானே இருக்கா? மீளத்து நிலத்தடி நன்னீர் ஊற்றுக்களுக்கு பெயர் பெற்ற இடம் வந்து காரநகர் மற்றும் சுழிபுரம் திருவடி நிலை. அங்க வந்து அந்த உப்புக்கும் உப்புக்கும் இதுக்கும் உப்புக்கும் பெயர் போன இடமா? அதை நினைக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில். அடுத்தது வந்து எனக்கு உண்மையில சரியான சத்தம் ஒன்றும் வருகிறது இல்லை. ஒருக்கா அப்படியே இல்லைங்க, நான் வருகுதாண்டு பார்ப்பேன், இதில் வானொலியில் வருகுதாண்டு பார்ப்போம். ஒருக்கா கதைங்க பார்ப்போம், வானொலியில் வருதாண்டு பார்ப்போம். உங்களுக்கு உங்கள சத்தம் வழியால் வருது, வானொலிக்கு வருது, பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து அடுத்த கேள்வி வந்து கேட்குறேன். அந்த இது வந்து தேடித்தான் வர வேணும். மதங்க சூளாமணி என்னும் யாழ் பற்றிய இசை அமைப்புகள், மதங்க சூளாமணி என்ற யாழ் பற்றிய இசை அமைப்புகள் பற்றி ஆராயும் இசை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? சுருக்கமாக கூறினா மதங்க சூளாமணி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஓ, அதை தேடிக்கொண்டு வாங்க. மற்ற நான் இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெண்டு ஒரு கேள்வி கேட்குறேன், சின்ன கேள்வி. ஒரே விட விவாகம், விவாகம் சொல்லலாம், திரவியம், ரெண்டுக்கும் ஒரே சொல்லு. திரவியம், திரவியம் விவாகம், விவாகத்தை இப்படி இப்படியும் சொல்லலாம், திரவியத்தையும் இப்படி சொல்லலாம். திரவியம் என்ன சொல்லுங்க பாப்பாம்? வாசன திரவியம். அப்ப வாசன திரவியத்திலையும் இருக்குது, விவாகத்தையும் இப்படி சொல்லலாம். நான் சுகமா உங்களுக்கு சொல்லுறேன், வாசன திரவியத்திலையும் இருக்குது, விவாகத்தையும் திருமணத்தையும் இப்படி சொல்லலாம்.

0: இல்ல அது அது அதுக்கு ஒட்டுமொத்தமா உண்டா இப்படி சொல்லல, அவள பூவிலே மீதி இருக்குது. பூவிலேயும் இருக்குது, பூக்கள்லயும் இருக்குது. இல்ல அதுக்கு திருமணத்துக்கு எப்படி வரும்? பூவில என்ன இருக்கும்? மல்லிகை பூவ என்ன இருக்கும்? மல்லிகை பூவில என்ன என்ன பிடிக்கும் உங்களுக்கு? மல்லிகை பூவை பிடித்தா என்ன பிடிக்கும் உங்களுக்கு? மாசத்தை இன்னொரு வரையில சொல்லுங்க. மனம், விவாகம்டா மனம். விவாகம் செய்யறது மனம் செய்யறதுன்னு சொல்றது தானே. ஓகே, மனம் சரி. அப்ப நீங்க இந்த விடியாருக்க தேடி பார்த்து கொண்டு வாங்க. என்ன என்ன கேள்வி தெரியுமா? மதங்க சூளாமணிய எழுதிய இயக்கியவர் யார்? கண்டுபிடிச்சிருப்பினா பாபம். ஓகே ஓகே, நன்றி வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நீங்க எதுக்கு கண்டுபிடிச்சீங்க? நான் அப்படியே சொல்லி போட்டேன் போடக்க.
1: இல்ல, மதங்க சூளாமணி வந்து சுவாமி விபுலானந்தர்.
0: ஓம்.
1: மற்றது வந்து அம்பாரா மாவட்டம் வேற, மட்டக்களப்பு வேறு.
0: ஓ, எனக்கு அது தெரியல. அம்பாரா மட்டக்களப்புல இல்லையா? நான் வச்சிருக்கிற பகுதியில் வந்து செங்குந்தான்றது வந்து யாழ்ப்பாணத்துல செங்குந்தாண்டம் மற்றும் மருதமுனை அம்பாறை. மருதமுனை தான் அம்பாறையில இருக்குது. மருதமுனையிலேயும் செங்குந்தாண்ட இடத்திலேயும் தான் இந்த நெசவுக்கு கைத்தறி ஆடைகளுக்கும் புகழ் பெற்ற இடம். மருதமுனை அம்பாறை. நான் இருக்கேன்னா அது முதல் ஆரம்பத்துல வந்து நெசவு தொழிலுக்கு இது பேர் போன இடமா இருக்கலாம். நாடக கலைக்கு புத்துயிர் அளித்த கூத்தபிரான் என்னும் கூத்தபிரான் என்று போற்றப்பட்ட பேராசிரியர் யார்?
1: நாடக கலைக்கு
0: அந்த கூத்த நாடக கலைக்கு புத்துயிர் அளித்த கூத்தபிரான் கூத்தபிரான் என்று
1: போற்றப்பட்ட
0: அப்போது ஒரு விட சொல்ல இல்லையா? எனக்கு இன்னும் பிடிபட இல்லையா?
1: இல்லையே.
0: அடிபட்டால் உண்டாகிறது என்ன?
1: காயம்.
0: அதை விட வேற அடிபட்டால் என்ன வரும்?
1: வரும்.
0: அதை விட வேற என்ன செய்யும்? என்ன செய்யும் உங்களுக்கு
1: உடனே?
0: வலிஞ்சு இழுக்கிறதுன்னு சொல்றவையல்லா? இழுக்கிறதே வலி என்று வலிஞ்சு வலிஞ்சு கட்டி கொண்டு போற, இழுத்து கட்டி கொண்டு போறேன் வலிந்தன்ற வலி.
1: நாடக கலைக்கு வந்து கணபதி ஐயர் சரியா இருக்கு?
0: ஓ, கணபதி பிள்ளை.
1: கணபதி ஐயர்,
0: கணபதி பிள்ளை, கூத்தபிரான். ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து அச்சிட்ட பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்பட்ட ஈழத்து சான்றோர் யார்? ஓலைச்சுவடிகளை தேடிப்பிடித்து முதன் முதலில் அச்சிட்டு பதிப்பித்த பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்பட்ட ஈழத்து சான்றோர் யார்? இதே மாதிரி தான் முதல் கட்ட மாதிரி தான். செண்டு விட என்ன செண்டு கல்வி ஒரே விட நெசவு செய். அடுத்தது வந்து வெண்ணெயில் இருந்து கிடைப்பது
1: நெய்யிறது.
0: ஓகே, அடுத்தது வந்து இது கொஞ்சம் இது ஜாதி மல்லி. ஜாதி மல்லி தலைவர். ஜாதி மல்லி, ஜாதி மல்லி தலைவர். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல்லு.
1: ஜாதி மல்லிக்கு என்ன பேரியா?
0: இல்ல, அதை இப்ப யோசிச்சுட்டு வரீங்களா? இந்த ரெண்டு கல்விக்கும். ஓகே ஓகே, நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்ப தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, சொல்லுங்க. ஓலைச்சுவடிகளை தேடி பிடித்து, அதாவது இல்ல அருமோ நாவலர் இல்ல, இவர் வந்து பருத்துறையை சேர்ந்தவர். ஓகே, இவர் அந்த பதிப்பு செம்மல் என்று அழைக்கப்படுபவர். ஒரே சொல்லு, பாத்திரம், பன்றி, ரெண்டுக்கும் ஒரே சொல்லு. பன்றியும் பாத்திரமும் ரெண்டுக்கும் ஒரே சொல்லு. அடையாளம் பின்களத்தின் பகுதி. பிடரிதான் அந்த ஆண் சிங்கத்துக்கு அடையாளம். அப்ப நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து இந்த இதை வந்து முடிஞ்சா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. என்ன சொல்லுங்க பாப்பா? ஓலைச்சுவடிகளை கண்டுபிடி தேடி கண்டுபிடித்து பதிப்பு செம்மல் என்ற அச்சிட்ட அழைக்கப்பட்டவர் யார் என்று சொல்லி அவரை அதை கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்த இருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: அப்பா, எவ்வளவு நேரம் நின்றுட்டேன்
0: இல்லையா? அப்படியே சுத்தி சுத்தி தானே வார.
3: இந்த தமிழ் ஊடச்சுவடிகளை அதை கண்டுபிடிச்சு பதிவு செய்தவர் திருநெல்வேலி அம்பலமான கவிராயர்.
0: இல்லை, பருத்துறையை சேர்ந்தவர். இவர் வந்து தொல்காப்பியம், கலித்தொகை போன்ற பல பண்டைய நூல்களையும் பதிப்பித்தவராம். இவர் வந்து முதல் முதல் ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவரும் பதிப்பித்தவர் தான். ஆனா பதிப்பு செம்மல் என்று பெயர் சூட்டப்பட்டவர் இவர். இவர் வந்து தொல்காப்பியம், கலித்தொகை போன்ற பண்டைய நூல்களையும் பதிப்பித்துள்ளாராம். பருத்துறையை சேர்ந்தவர்.
3: திண்ணவேலியில இருந்து தலங்காவத் பிள்ளையார் கோயில் ஒன்று ஒன்று இருக்கு இல்லவோ, கேள்விப்பட்டீங்களா? அந்த ஒழுங்கை திண்ணவேலி சந்தி கலிய பரமேஸ்வரா சந்தி ரெண்டுக்கும் இடையால தபால் பெட்டி ஒழுங்கு என்று போகுது. அதுக்குலால போய்க்கதான் எங்கட ரவி ரவி இருக்கிறார், ரவி ரஞ்சி முடமாவடி சந்தி கிட்ட போய் இடையில அதுக்குள்ளதான் அந்த செங்குந்தரன், செங்குந்தாண்ட செங்குந்தரன்றது நெசவுகள் செய்யற ஆட்கள்.
0: ஓ,
3: அந்த இடம் தான் செங்குந்தா. அங்க பள்ளிக்கூடம் செங்குந்தா இந்து கொள்ளிச்சு எல்லாம் இருக்குது. தெரியும் எனக்கு, அந்த அவடத்தே தெரியும்.
0: அந்த அதுதான் ஆரம்ப காலத்துல கைத்தறிக்கும் அதிமதுரம் முதலாவது சொல்லு, ரெண்டாவது சொல்லு கம்பரசம், அதிமதுரம் கம்பரசம், இது ரெண்டுக்குள்ளே இருந்து இனிப்பு இனிப்பு பொருள் கண்டுபிடிங்க. அதிமதுரம் கம்பரசம், அதிரசம். இன்னும் மூன்று கேக்குறேன். கழுகு தையல், கழுகு தையல், இதுல இதுக்குள்ள இருந்து ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்க வேணும்.
3: கழுதை,
0: கழுதை, சரி. அடுத்தது மிருகம், தங்கம், சரியா? மிருதம் தங்கம், ஒரு வாத்திய கருவி. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சப்பிப்பதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன், நலமாக இருக்கிறீங்களா?
2: ஆமாம் நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நானும் நல்ல நலமாகவே இருக்கிறேன். சரி, அப்ப இப்ப நான் வந்து உங்க நீங்க வந்து என்ன கேள்விக்கு கண்டுபிடிச்சீங்களா? அப்படியே அந்த பதிப்பு செம்மலுக்கு கண்டுபிடிச்ச நீங்களா? தொல்காப்பியம் கழித்தவை போன்ற பல பண்டைய நூல்களை தொகுத்தவராம். நான் அடுத்த கேள்வி நான் வந்து கேக்குறேன். வன்னி நிலப்பரப்பை ஆட்சி செய்து வன்னி பகுதியை ஆட்சி செய்து ஆங்கிலேய மற்றும் போர்த்துகீச அதிகாரங்களை எதிர்த்து போராடிய குறுநில மன்னர் யார்? வன்னி நிலப்பரப்பை ஆட்சி செய்து ஆங்கிலேயர் மற்றும் போர்த்துகீச அதிகாரங்களை எதிர்த்து போராடிய குறுநில மன்னர். ஓகே, சரி, மாவீரன் பண்டாரவன்னியன். ஓகே, மற்ற கேள்வி, அடுத்த கேள்வி. தமிழ் மொழியில் முதல் ஈழத்து நாவல் எது? தமிழ் மொழியின் முதல் ஈழத்து நாவல் எது? அதை எழுதியவர் யார்? தமிழ் மொழியில் முதல் ஈழத்து நாவல் எது? ஈழத்து நாவல அது இருக்கட்டும், அதை நாங்கள் நீங்கள் தேடி பாருங்க. இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து இதை மாதிரி இப்படித்தான் கேட்கிறேன். நான் வந்து ரெண்டு சொல்லு தாரன், அதுல இருந்து நீங்க நான் சொல்ற சொல்லுண்ட கண்டுபிடிக்கணும். இது நல்ல சுகமான சொல்லு, சரியா? சூரியன், காந்தியடிகள்.
2: சூரியன் காந்தியடிகள்
0: ரெண்டு சொல்லு தாரன், இதுக்குள்ள இருந்து நீங்க ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும். அது என்ன சொல்ல இருக்கு சொல்லன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய தயாரிக்கிறதுக்கு உதவுகிறது, உதவுகிறோம்.
2: சூரியகாந்தி.
0: மற்றது வந்து இன்னொன்று தாரன், ஒட்டகம். அடுத்தது பன்னீர், சரியா? இதுக்குள்ள ரெண்டுக்குள்ளையும் இருந்து ஒரு கவிஞரை கண்டுபிடிங்க. ஒட்டகம், பன்னீர், ஒரு கவிஞர்.
2: ஒட்டகம், பன்னீர்.
0: பன்னீர், ஒட்டகம் உண்டு, அடுத்த சொல்லு பன்னீர். நீங்கள் வந்து கம்பர்.
2: கம்பர்,
0: கம்பர். நீங்க என்ன சொன்னீங்க?
2: கம்பன், கம்பர்.
0: தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் சொல்லுங்க, நாலு டெலிபோன் நான் கண்டுபிடிச்சிடுது, மூன்று சொற்கள் தாரன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்லு. நீங்க நான் சொல்றேன் சொன்னா, தலை சுத்தல், மயக்கம், நினைவு தப்பல். இது மூன்றுக்கும் பொதுவாக ஒரு சொல். இதுக்குள்ள இருந்து எடுக்கிறேன் இல்ல, நீங்க இதுக்குள்ள இருந்து எழுத்துக்களை எடுத்து கண்டுபிடிக்கிறீங்களா? இப்ப தலை சுத்தல், மயக்கம், நினைவு தப்பல், இது மூன்றுக்கும் பொதுவாக ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். கீனா வரிசையில வரும் அது.
1: கீனா
0: தலை சுற்றல், மயக்க, நினைவு தப்பல், இத மூன்றுக்கும் பொதுவாக ஒரு சொல்லு. இப்ப தலை சுத்துது, எனக்கு இப்படி தலை சுத்துது, மயக்கம் வருது, நினைவு தப்புது என்று சொல்லியிருக்கல. இது இப்படி இப்படி சொல்லலாம். இந்த பொதுவாக இல்ல இல்ல, கீனா வரிசையில, கீனா, கீனா, காண காவன கீனா. இல்ல, தீனா நான் சொல்லல, கீனா, கடவுளுக்கு வர காணாவில வர கீனா. ஓ, இப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அம்மாக்கள் முந்தைய இப்படித்தான் சொல்லுவேன், இப்படி பண்ணுதண்டு. கிருதி கிருகிருப்பு. அப்ப இன்னும் ஒன்றா கேக்குறேன். கடவுள், பற்று கொண்டவர், தொண்டர். இந்த மூன்றுக்கும் உள்ள ஒரு பொதுவானது வந்து ஆனாவில தொடங்குது. கடவுள், பற்று கொண்டவர், தொண்டர். ஆனாவசையில தொடங்குது, ஆனாவில தொடங்குது. ஓ, ஆனாவில தொடங்குது. இப்ப கடவுள் மீது பற்று கொண்டவர் தொண்டர், இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு அவரை எப்படி சொல்லுவாங்க? ஆனாவில இல்ல இல்ல கோயிலுக்கு தொண்டு செய்பவர்களே, கோயில தொண்டு செய்பவர்களே நாங்க எப்படி சொல்லுவோம்? இல்ல அதை விட இன்னொன்று சொல்லுவோம், அலௌன்ஸ் பண்ணிக்கல எல்லாம் சொல்லுவார்கள். இப்படி இப்படி இன்ன இன்னாக்கள் வாங்கோ, அங்கால போங்க, ஒதுங்குங்க, அப்படி வந்து சாப்பிடுங்கள், தண்ணீர் குடியுங்கள், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க அலௌன்ஸ் பண்ணிக்கல எல்லாம். ஆனாவில சரி, யோசிச்சுட்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சைவர் 9 வந்தவர் லைனில் தொடர்பில் இருக்கிறீர்கள். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி அல்வான்ஸ், நீங்க நலமா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே ஜெயா நடேசன் நிக்கிறார், அதால இப்ப நீங்கள் வதனா தொலைபேசி வாட்ஸ்அப்ல அடிக்கிறீங்க. ஜெயா நடேசன் ஏற்கனவே தொடர்பில் நின்றவர் தெரியல, அவற்ற தொடர்பும் இல்லாம போயிட்டு தெரியல. வருது இல்ல, இப்ப கொஞ்சம் வெளியில வருது இல்லையே. சரி, நாங்க நான் இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு சொல்லு தாரன், நீங்க டக் டக்குன்னு எனக்கு சொல்லணும், சரியா? தமிழ் மொழியில முதலாவதாக எழுதப்பட்ட தமிழ் மொழியின் முதல் ஈழத்து நாவல் இது. அதை எழுதியவர் யார்?
4: சுப்பிரமணியம்.
0: அது இல்ல, நான் உங்கள்ட்ட சின்ன மற்ற கல்வி கேட்டேன். ஹலோ, ஓகே, நீங்க எனக்கு வந்து நீங்க டக் டக்னு சொல்லணும். பாரதியார், இந்த பாரதியார்ல இருந்து எனக்கு 3 சொல்லு கண்டுபிடிங்க. பாரதியார்ல இருந்து, பாரதியார்ல இருந்து 3 சொல்லு கண்டுபிடிங்க.
4: ரதி.
0: ஓம்.
4: பாதி.
0: ஓம்.
4: யார்.
0: ஓம்.
4: என்ன விடக்கா?
0: ஓ, 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. பாதி இருக்குது, பாதி சொன்னீங்களா?
4: பாதி
0: சொன்னீங்கள். அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
5: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள் பேருந்து யாரும் அடிக்கல, நீங்க நிக்கிறீங்களோன்னு சொன்னீங்க, இதுக்கு
5: வந்திருக்கீங்களா?
0: இலங்காதேவி என்ற கதை தான் அந்த கதைக்கு பெயர். ஸ்ரீலங்காதேவின்னு சொல்லலாமா? தமணி ஸ்ரீ, குறிப்பாக அந்த தமணி எழுதிய ஸ்ரீலங்கா தேவி வந்து தமிழ் முதல் நாவலாக இருந்தாலும் இலங்காதேவி என்று எழுதின ஈழத்து நாவல் வந்து யாரால எழுதப்பட்டதுதான் நான் கேக்குறேன்.
5: 1800
0: இல்ல
5: நிறைவாக
0: அனைத்திலும். இதுக்கு 3 பொதுவா உள்ள ஒரு சொல்லி சொல்லுங்க. பூவன் அவரிசையில தொடங்கும். அடுத்தது வந்து ஒரு விலங்குக்கு கொடுக்கப்படுகிறது உணவு. விலங்குக்கு கொடுக்கப்படுறது உணவு ஒரு எல்லா ஒரு ஒரு வகையை இப்படி சொல்லுவது. இல்ல தீயண்ணாவில வரும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தா இப்படி சொல்றது. இப்ப தீயண்ணாவில சொல்றது தீனி சொல்லலாம். அதை விட
5: இன்னும்
0: இல்ல தீனி இன்னொன்று இருக்குது. தீனி என்று சொல்றதை விட இன்னொரு நல்ல சொல்லி இருக்குது.
5: தீயண்ணாவை
0: கொடுக்கறது எல்லாத்தையும் சொல்ல தீயன்னு சொல்லி சொல்லுங்க. இத போடுவதுன்னு பொதுவாக
5: தீனி என்று சொல்றத நீ பொதுவாக தீனி பழம் தீனி என்று சொல்றது.
0: தீனி என்று சொல்றது வந்து அது வந்து நாங்கள் சாப்பிடுறதே
5: சாப்பாடு சொல்றது.
0: இது வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கறதைத்தான் இப்படி சொல்றது. அதிகமா அப்படி ஆடு மாடுகளுக்கு கொடுப்பதைத்தான் இப்படி சொல்றது. நீதிமன்றம் நீதிமன்றத்தில இருந்து மூன்று சொல்லி சொல்லுங்க பாப்பா. அதுக்குள்ள எடுத்து
5: இதுல இருந்து மூன்று சொல்ல
0: ஓ நீதிமன்றத்தில இருந்து மூன்று சொல்லி சொல்லுங்க.
5: மரம்
0: மரம்
5: திராய் திராமை திராமை இல்ல துறை வராது
0: வராது.
5: நீதி வரும்
0: நீதி
5: நீதி
0: திறம் திறம்
5: திறம் வரும் திறம் வரும்
0: ஓ திறம் வரும்.
5: ஆமா
0: ஓகே ஓகே கலந்த சிறத்து நன்றி நன்றி வணக்கம்.
5: மதியம் வரும் மதியம் வரும்
0: மதியம் வரும் மதி என்ன வரும் மதி வராது ஓ மதி வரும்.
5: நீதி மரம் நீதி மாலதீனம்
0: ஓ நீதிமன்றம் மதி வரும் வணக்கம். வணக்கம் அக்கா. ஒரு தெளிவு ஒண்ணு தங்கச்சி ஒரு தெளிவு
6: கமலமணிக்கு முத செங்குந்தா பள்ளிக்கூட செங்குந்தா கேள்விப்பட்டது செங்குந்தா பள்ளிக்கூடத்துல படிச்சதுன்னு சொல்லி சொல்லி சொல்றவ அதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அது இந்த கள்ளியங்காடு திண்ணவேலிக்குள்ளதான் கிடக்கு
0: எனக்கு அது தெரியும்.
6: செங்குந்தாட்ட ஒரு இடம் இருக்கிறதா என்ன தெரியல. செங்குந்தா இந்த கல்லூரி
0: இலங்காதேவி புகழ் பெற்ற ஈழத்து நாவல்கள் முன்னோடி. அது வந்து சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துலதான் வந்ததாம் அந்த படைப்பு வந்து. அது வந்து தமணி எழுதிய ஸ்ரீலங்கா தேவி என்ற முதல் முழுமையான நாவலாக கருதப்படுகிறது. அடுத்தது வந்து நான் வந்து அடுத்த கேள்வி கேட்கிறேன் என்னன்னா யாழ்ப்பாண ராஜ்யத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் அரண்மனை வாயில் மற்றும் எஞ்சிய வரலாற்று சின்னமாக இன்றும் போற்றப்படுவது எது. வரலாற்று சின்ன யாழ்ப்பாண ராஜ்யத்தின் எச்சமாக இருப்பது வரலாற்று சின்னமாக இன்று வரைக்கும் போற்றப்படுவது எது. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அரண்மனை வாயில் மற்றும் எஞ்சிய வரலாற்று சின்னமாக இன்று வரை போற்றப்படுவது எது. அது யாழ்ப்பாண ராஜ்யம் அந்த யாழ்ப்பாணம் வந்து தமிழர்கள் ஆண்ட ராஜ்யத்தின் அந்த இது பாக்குறதுக்காக. ஓகே நான் இப்ப அடுத்த கேள்வி நான் உங்கள்ட்ட இவாட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா. விலங்குகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு உணவு உணவு வகை அன்னைக்கு இதை ஒட்டுமொத்தமா இப்படி சொல்றது. பசுமாட்டுக்கு இது கொடுப்பது என்று சொல்லி சொல்லிவினோம். அல்லது கூடுதலாக பசுமாட்டுக்கு கொடுப்பது அல்லது ஆடுகளுக்கு கொடுப்பது அப்படி. நான் கேள்விப்பட்டது இந்த வாசிச்செல்லாம் பசுமாடுகளுக்கு
6: தீனி
0: தீனியும் பெறும். ஆனா இன்னொரு தீயண்ணாவில தான் தொடங்குது. உங்களுக்கு வருகிறது வரல தீவனம் அஞ்சலகம் அஞ்சலகத்தில இருந்து மூன்று சொல்லி சொல்லுங்க பாபம் எனக்கு.
6: அஞ்சலகம்
0: ரெண்டு சொல்லண்டாதும் அட்லீஸ்ட் சொல்லுங்க.
6: கலசம்
0: ஓ கலசம் இன்னும் ஒன்று சொல்லுங்க.
6: சலாம்
0: சலாம். இன்னும் ஒன்று சொல்லுங்க.
6: அஞ்சம் அஞ்சம் அஞ்சலம் அஞ்சலம்
0: அஞ்சலம் அஞ்சலம். ஓகே அஞ்சலம் அஞ்சலம். அகம் அகம் இருக்குது, அகம் சொல்லி இருக்கலாம்.
6: அகம் சலாம்.
0: ஓகே சரி, நான் இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டேன் நானே. யாழ்ப்பாண ராஜ்யத்தின் ஒரு எஞ்சி போன மிச்சமா இருக்கிற ஒரு சின்னம் ஒன்று இருக்குது. அது வந்து நல்லா எல்லா எல்லாருக்கும் வடிவா, எல்லாருக்கும் வடிவா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சின்னம்.
6: ஒரு சின்னம்,
0: ஒரு சின்னம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஓகே நன்றி. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். என்னதுக்கு
7: சொல்லுங்கள்.
0: ஓகே, நீங்க விளையாட்டு துறை, விளையாட்டு துறையில இருந்து தாமோதரம் பிள்ளை, சிவை தாமோதரம் பிள்ளை.
7: ஓ பதிப்பு செம்மன். ஓ அடுத்தது வந்து தமிழ் மொழியின் முதல் அந்த ஈழத்து நாவல்.
0: ஓ ஈழத்து நாவல். ஓ குறிப்பா தமணி எழுதிய ஸ்ரீலங்கா தேவிதான் முதல் நாவலாக இருக்குது. அந்த ஹசன், அதான் ஹசன் பேக் அல்லது இளங்கா தேவி என்று புகழ் பெற்ற எழுது. விளங்கல. ஓ அது வந்து அவர் அந்த ஹசன் பேக் வந்து 1885 ஆண்டு இளங் அந்த ஈழத்து நாவல்கள் முன்ன சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் அவர்களின் கால கட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த ஹசன் பேக் வந்து அவர் வாழ்ந்த காலத்துல, அந்த சீவை தாமோதரம் பிள்ளை வாழ்ந்த காலத்துல தானே இந்த நாவல்கள் உருவாக்கப்பட்டது. ஓகே நான் இப்ப வந்து திருப்பி வந்து நான் கேட்டேன் என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அரண்மனை வாயில் மற்றும் எஞ்சிய வரலாற்று சின்னமாக இன்று போற்றப்படுவது எது? ஓகே அது இருக்க. நான் முதல் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கா சசியம்மாட்ட
7: கேட்டேன்.
0: ஓ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
7: சங்கிலியன்
0: சங்கிலியன் தோப்பும் இல்ல அது சங்கிலியன். ஓ சங்கிலியன் தோப்பும் அந்த வளவு இருக்குல்ல, நாங்க யாழ்ப்பாணத்துக்கு போயேக்கல ஒரு என்ட்ரன்ஸுக்கு அப்படியே வளவு ஒன்று இருக்குது, அதுதானா அந்த மிஞ்சி போயிருக்கிற ராஜ்யத்தின் ஒரு சின்னமா? ஓ அந்த வரலாற்று சின்னம் வந்து அதுதானா அந்த ஈழ மண்டலம் என்ற பெயர்
7: என்ன பெயர்?
0: ஈழ மண்டலம். ஈழமண்டலம் என்ற பெயர் எந்த சோழ மன்னனின் கல்வெட்டுகளில் முதன் முதலாக பரவலாக குறிக்கப்படுகிறது? முதன் முதலாக ஈழமண்டலம் என்ற பெயர் எந்த சோழ மன்னன் கல்வெட்டுல இருக்காம்?
7: அது
0: அது பிரச்சனை இல்லை. நாங்கள் நான் வந்து சசியம்மாட்டே ஒரு கேள்வி கேட்டேன். நான் சசியம்மாட்ட கேட்ட கேள்விக்கு இன்னும் அந்த விடவரையில பாத்திரம் பன்றி ரெண்டுக்கும் ஒரே சொல்லுத்தான். பாத்திரம் பன்றி. பாத்திரத்தையும் இப்படி சொல்றது, பண்டியையும் இப்படித்தான் சொல்றது. பண்டி பண்டி
7: மிருகம் பன்றி.
0: ஓ அதுதான் அதேதான். ரெண்டுக்கும் ஒரே சொல்லுத்தான். சரி அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இப்ப உங்களுக்கு விளையாட்டு துறதாரன் அதுல இருந்து மூன்று சொல்ல கண்டுபிடிங்க. சத்தத்தை காணல.
7: ஓ துறை இல்லை.
0: விளையாட்டு என்ன மொண்டு சொல்லுங்க. கண்டுபிடிச்சா பாருங்க. பாத்திரத்துக்கும் பன்றிக்கும் உள்ள சொல்லு மீண்டும் நேரமும் வந்து கொண்டிருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில் அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். என்னத்துக்கு நீங்க என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க?
8: நீங்க சொன்னீங்க அது சங்கிலி தோப்பு. அந்த
0: சங்கிலி தோப்பும் அந்த வளைவு இருக்குது. வளைவு இருக்குது தானே? நாங்கள் அந்த
8: அதோட வேண்ட அந்த மந்திரி மனையும் இருக்கா மன்னன் சங்கிலி என்ற உருவச்சிலையும் இருக்கு.
0: உருவச்சிலையும் இருக்கு. மற்றது வந்து அந்த அந்த என்ன சொல்லுங்க அந்த நல்லூர் அடியிலயும் அந்த ஒரு குளம் ஒன்று இருக்கா மாலி மாதிரி ஒன்று இருக்காம அந்த அரண்மனையோட சேர்ந்து அதுவும் அந்த அது இந்த மிச்சம் தானா அந்த அரண்மனை என்றே ஒரு ஒரு அந்த அரண்மனையில இருந்த ஒரு அரண்மனைக்கு பின்னால வந்து அந்த ஆறு அந்த என்னென்ன சொல்றது அந்த மனையல் அந்த முன் என்னென்ன அதை சொல்றது அந்த சின்ன சின்ன அரை அந்த அருவியல் அந்த சுனை சுனை சுனைகள் மாதிரி இருக்கிறதாம் அதுல அதுதானாம் அது மிச்சம் தானாம் அந்த ஜமுனை ஆறு. கல்வெட்டுகளில் முதல் முதலாக பரவலாக குறிப்பிடப்படுகிறது. அது அது வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்காட்டி நாளை அடுத்த வாரத்துக்கு கண்டுபிடிப்போம். இப்ப வந்து நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேள்வி ஒன்று கேட்டுட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நான் அந்த மூன்று இது மூன்று சொல்லி சொல்லுவேன். அதுக்கு பொதுவான ஒரு சொல்ல சொல்லுங்க. தீங்கு ஏமாற்றுதல் துரோகம் பாவன்னாவில வரும். தீங்கு ஏமாற்றுதல் துரோகம் இந்த இந்த மூன்றையும் ஒட்டு மொத்தமா சொல்லுறது பாவன்னாவில தொடங்கும். தீங்கு செய்யறது ஏமாற்றம் செய்யறது துரோகம் செய்யறது இதே ஒட்டுமொத்தமா சொல்றேன்டா. பாவன்னாவில் செய்யல பாதகம் பாதகம்
8: செய்யறது
0: செய்யறது மற்றது அடுத்தது இன்னொன்று கேட்டுட்டு இல்ல அப்ப நாங்க விடவேற்றுக் கொள்வோம்மா.
8: நேரம் நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக வைபர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டில தானே முதன் முதலாக ஈழமண்டலம் என்ற பெயர் வந்து குறிப்பிடப்பட்டதான். ஓகே நான் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் மதனா.
6: நன்றி
0: வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம்
9: சசியம்மா.
0: கொஞ்சம் கதைச்சதால நேரம்
9: என்ன நீங்க கேட்ட கல்விக்கு ஏனம்
0: ஏனம் ஏனம் தான் பன்றிக்கும் ஏனம் என்று சொல்றது பாத்திரத்தையும் ஏனம் என்று
9: சொல்றது
0: அது ஒரு தரம் கண்டுபிடிக்கல ஒரு ஏனம் என்றதை கண்டுபிடிக்கல என்ன சொல்லுங்க அந்த திருவு பட்டு பாறது தானே ஒவ்வொரு அந்த சில சில திருவடைகிற திருவடைஞ்சி வரைகளை ஏதனம் ஏனம் தான் ஏதனமா போயிட்டு அந்த சொல்றது. அப்ப நான் ஒரு அப்ப இனி அடுத்த வாரம் மீண்டும் சந்தித்துக் கொள்வோமோ?
9: சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம் திரு ஜானடேசன்.
0: வணக்கம். என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க?
10: நான் தீனிக்குதான் ஏனம் வந்து தீனி பன்றிக்கு தீனிக்குல பன்றிக்கும்
0: பன்றிக்கும் பாத்திரத்துக்கும் ஏனம் பன்றியும் பாத்திரம்
10: தீனிக்கு தீனிக்கு சொல்லி சொன்னேன்.
0: ஓ அதுக்கு என்ன சொல்லு? சொல்லுங்க.
10: ஆகாரம்
0: இல்ல இல்ல தீவனம் மூன்று சொல்லு தாரேன், ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கிறபடியா நான் உங்கள்ட்ட தாரேன். அதுக்கு நீங்க மூன்றுக்கும் சேர்த்து பொதுவா சொல்லணும். எண்ணம், செருக்கு, கர்வம். எண்ணம், செருக்கு, கர்வம், இந்த மூண்டையும் சேர்த்து சொல்லணும். ஆனா வரிசையில தொடங்கு, ஆனாவில தொடங்குது. எண்ணம், ஓ, ஆனாவில தொடங்குது. ஒரு செருக்கு பிடிச்சது, கர்வம் பிடிச்சது, எண்ணம், அந்த ஒரு விதமான எண்ணம் பிடிச்ச இது எல்லாத்தையும் சேர்த்தா இப்படி சொல்லலாம். இல்ல இல்ல, ஒரு ஒரு இதுவும் ஒரு
5: குணம்தான்,
0: ஒரு குணம் உண்டு. இது ஒரு ஒரு விதமான குணம். செருக்கா, செருக்கு பிடிச்சாக்கள், கர்வம் பிடிச்சாக்கள், இப்படி சொல்றது. ஆனாவில தொடங்குது. சரி, அடுத்தது அடுத்தளத்தையும் சொல்றாங்க. ஆனாவும் காணாவும் அடுத்தது.
5: அகந்தை,
0: அகந்தை, அகம்பாவம்,
5: அகம்பாவம்,
0: அகம்பாவம் தான் நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்த வரம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:01. அந்த வகையிலே டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வர இருப்பது

0: கவிதை பாடும் நேரம். நீங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சுவைத்த கவிதைகள் என்று பலதரப்பட்ட கவிதைகளையும் இங்கு வந்து தந்து உங்களது கவிதைகளை கேட்பதற்காக நான் இங்கு காத்திருக்கிறேன். உங்களது கவிதைகளை உங்களது குரலிலே தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன் திரு. நீங்கள் நலமா இருக்கிறீங்க தானே?
0: ஓ, நலமாக இருக்கிறேன். நன்றி நன்றி.
1: நான் இன்று மிருகங்களின் உலகம் என்ற ஒரு கவிதை.
0: ஓகே,
1: இது நான் படிச்சு சுவைத்த கவிதை தான்.
0: தாருங்க.
1: காட்டுக்குள் ஓடும் மான்கள், காற்றோடு பேசும் புலிகள். காட்டுக்குள் ஓடும் மான்கள், காற்றோடு பேசும் புலிகள். மரக்கிளையில் துள்ளும் குரங்குகள், மழை துளியில் ஆடும் யானைகள். மரக்கிளையில் துள்ளும் குரங்குகள், மழை துளியில் ஆடும் யானைகள். சுரகில்லா சுதந்திரம் அவற்றுக்கு, சொல்லில்லா மொழி அவற்றுக்கு. சுரகில்லா சுதந்திரம் அவற்றுக்கு, சொல்லில்லா மொழி அவற்றுக்கு. அன்பை மட்டும் புரிந்து கொள்ளும் அழகிய உள்ளம் அவற்றுக்கு. அன்பை மட்டும் புரிந்து கொள்ளும் அழகிய உள்ளம் அவற்றுக்கு. சிங்கத்தின் கர்ஜனை கேட்கையில் காட்டின் இதயம் துடிக்கிறது. சிங்கத்தின் கர்ஜனை கேட்கையில் காட்டின் இதயம் துடிக்கிறது. பறவையின் இனிய குரல் கேட்கையில் இயற்கையே புன்னகைக்கிறது. பறவையின் இனிய குரல்கள் கேட்கையில் இயற்கையே புன்னகைக்கிறது. மனிதனே மறந்து விடாதே, இந்த பூமி உனக்கு மட்டுமல்ல. மனிதனே மறந்து விடாதே, இந்த பூமி உனக்கு மட்டுமல்ல. மிருகங்களும் வாழும் உலகம், அவற்றை காப்பதே நம் கடமை. மிருகங்களும் வாழும் உலகம் இது, அவற்றை காப்பதே நம் கடமை. காடு இருந்தால் மிருகம் வாழும், காடு இருந்தால் மிருகம் வாழும். மிருகம் இருந்தால் இயற்கை மலரும், மிருகம் இருந்தால் இயற்கை மலரும். இயற்கையை நாம் காத்திடுவோம், இனிய பூமியை உருவாக்குவோம். இயற்கையை நாம் காத்திடுவோம், இனிய பூமியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி உங்களது கவிதைக்கும். காடுகளின் தேசத்தில் கதைகள் ஆயிரம், காடுகளின் தேசத்தில் கதைகள் ஆயிரம். மனிதன் எழுதிய பொய்களின்றி வாழ்வது வசந்தம், மனிதன் எழுதிய பொய்களின்றி வாழ்வது வசந்தம். சிங்கத்தின் கச்சனை அதிகாரத்தின் முழக்கம், சிறு மானின் துள்ளல் இயல்பின் இயக்கம். சிங்கத்தின் கச்சனை அதிகாரத்தின் முழக்கம், சிறு மானின் துள்ளல் இயல்பின் இயக்கம். வண்ணாத்து பூச்சிகளின் இறகுகளில் ஓவியம், ஜானையின் அடி எடுப்பு வைப்பதில் காவியம். கூடி வாழும் எறும்புகளிடம் உழைப்பின் பாடம். கூட்டையும் பறவைகளையும் சுதந்திர கூத்துமேடை, கூட்டை அடையும் பறவைகளின் சுதந்திரம் சுதந்திர கூத்துமேடை. வேட்டையாடும் புலியும் தன் பசிக்கு மட்டுமே கொல்லும், வேட்டையாடும் புலியும் தன் பசிக்கு மட்டுமே கொல்லும். ஆனால் மனிதன் போல பேராசை மிருகத்தின் நெஞ்சில் அது இல்லை. அன்பை மட்டுமே ஆயுதமாய் ஏந்தும் விலங்கினமே, பூமியின் உண்மையான சொந்தக்காரர் நீங்களே. இயற்கையின் சமநிலையை காக்கும் அற்புத உலகம் மிருகங்களின் ராச்சியம் என்றுமே அழகுமயம். நன்றி உங்களது கவிதைக்கும். மீண்டும் சந்தித்துக் கொள்ளுவோம் அடுத்த வாரம். நன்றி, வணக்கம் கமலவேணி.
1: நன்றி, உங்கள் கவிதைக்கும் வாழ்த்துக்களை தெரிந்துக்கொள்ள.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:05. தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் அடுத்த கவிதை தருபவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. ஏமலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள்.
2: கவிதை வந்து தனிமை கவிதை.
0: தனிமை
2: தனிமை
0: தாருங்க.
2: நாம் செய்த நன்மைகளை மறந்து நமக்கு வெறுப்பை தந்து நம்மை குறை சொல்லி கூச்சலிடும் கூட்டத்தை விட நமக்கு மன அமைதியை மட்டுமே தரும் தனிமை நமக்கு நண்பனாகும். நாம் வாழும் காலத்தில் நம்மை சில உறவுகள் விட்டு சென்றாலும் நமக்கு எப்பவும் ஆறுதலாக இருக்கும் ஒரு உறவுதான் தனிமைதான். இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. தனிமை ஒன்றுதான் நிரந்தரம் நமக்கு. தனிமையில் நாம் அழுதாலும் அது அழகாகத்தான் தெரியும். இப்போதும் தனிமையாக இருக்க பழகி போனால் தனிமை ஒன்றும் பெரிதாக தெரிவதில்லை. சேர்ந்து கொண்ட மனம் கடைசி துணையாக வர தயங்கினால் துணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனிமையே நம் துணையாக. நமக்குள் நம்மை தேடவும் அமைதி பொறுமையோடு வாழவும் நிச்சயம் தனிமை சிறந்தது. தனிமை நமக்கு புதிதாக புதிதல் அல்ல, தனிமை நமக்கு பழகும் இல்லை. நம்மை சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் நம்பி ஏமாந்த நமக்கு மனதுக்குள் ஆறுதல் தருவது இந்த தனிமைதான். நமக்கு தனிமைதான் வாழ்க்கையில் மறுபக்கத்தை கற்றுக் கொடுக்கும். உறவுகள் நமக்கு தர முடியாத ஆறுதலை கூட சில நேரங்கள் நமக்கு தனிமை தந்துவிடும். இப்போது எல்லாவற்றிலும் காரணம் நம்முடன் சொல்லிவிட்டு பிறர் பிரிவை நமக்கு தருபவரை விட நம்மை அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தால் அவர்கள் சில காரணங்களை உருவாக்கி நமக்கு தீராத சுகத்தையும் மாற்ற முடியாத தனிமைகளையும் தந்துவிட்டு போய்விடுவார்கள். வாழ்வில் அவதானமும் தேவை. நீண்ட வாழ்க்கை பயணத்தில் இது ஒரு வெளிச்சத்தை தருவது நம் தனிமை உலகம்தான். ஆழமான சிந்தனைகளையும் உறுதியான முடிவுகளையும் உருவாக்க உதவுவது தனிமைதான். சில நேரங்களில் தனிமை ஒரு வரம், சில நேரங்கள் அது சாபம், சில நேரங்களில் அது இன்பம், சில நேரங்களில் அது துன்பம். நம் வாழ்க்கையில் தரத்தை உயர்ந்து நிலைக்கு கொண்டு சென்றது நம் தனிமை. கடந்த அனுபவங்களை புரிந்து கொண்டு சரியான பாதையில் காட்டியது நம் தனிமைதான். வெற்றியோ தோல்வியோ சமாளிக்க மன உறுதியை வளர்த்தது நம் தன்மைதான். பிடித்தவர்கள் பிரியும் போது வரும் தனிமை, பிடிக்காதவர்கள் இருந்தால் அனுபவிக்கும் தனிமை. தனிமை தனியாக இருப்பது அல்ல, பல உறவுகள் இருந்தாலும் எவரும் இல்லை என உணர்வதுதான் தனிமை. சோர்ந்து போகும் தருணத்தில் சேர்ந்த உறவும் விட்டு பிரியும் போது ஆதரவாய் இருப்பது தனிமைதான். புறம் பேசி வெறுப்பை தரும் மனிதர்களை விட அமைதி தரும் தனிமை மிக மிக தனிமைதான். அது தனிமையை கேட்டு பெற்றுக்கொண்ட பரிசு அல்ல, நேசித்தவர்கள் ஏமாற்றத்தினால் கிடைத்த பரிசு. உலக வாழ்க்கையே சில நேரங்களில் புரிய வைப்பது தனிமைதான். தனிமை கொடுமையானதுதான், ஆனால் தனிமையில் எவரையும் காயப்படுத்த முடியாது. தனிமையில் இசையோடு சுதந்திரமாக அனுபவித்து தான் சிறந்த வழியாகும். ஒவ்வொருவருக்கும் பாரமாய் இருப்பதை விட தூரமாய் தனியாக இருப்பதே மேல். நன்றி, வணக்கம். திரு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. கூட்டத்தின் நடுவே சிரித்த முகங்கள், கூடவே இருக்கும் போலியான பிணைப்புகள், எல்லாமே இருந்தும் யாரும் இல்லை என்ற அந்த நெஞ்சுக்குள் ஒலிக்கும் அமைதியின் ஓசை, எல்லோரும் இருந்தே யாரும் இல்லை என்ற நெஞ்சுக்குள் ஒலிக்கும் அமைதியின் ஓசை. தனிமை என்பது சிறை கூடமல்ல, உன்னை நீ உணரும் உன்னத மேடை. காயங்கள் ஆறும் மௌனத்தின் வாசல், கற்பனை சிறுகடிக்கும் புதியதோர் உலகம். தனிமை என்பது சிறை கூடமல்ல, உன்னை நீ உணரும் உன்னத மேடை. காயங்கள் ஆறும் மௌனத்தின் வாசல், கற்பனை சிறுகடிக்கும் புதியதோர் உலகம். நிழல் கூட விலகும் இருளின் கணத்தில், உன் துணை நீயே என்றிடும் நிஜமே. சுமைகளை இறக்கி சுயத்தினை தேடும் தனிமையின் கணங்கள் இறைவன் தந்த பரிசே. சுமைகளை இறக்கி சுயத்தினை தேடும் தனிமையின் கணங்கள் இறைவன் தந்த பரிசே. உலகம் மறந்த ஒரு கணப்பொழுதில் உன்னை கண்டறிந்தால் தனிமையும் அழகே, எந்த தனிமையும் இனிமையே என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். தங்களது கவிதைகளை படித்து சுவைத்த கவிதைகளை எழுதிய கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்களும் கவிஞாஞ்சினிகளும். அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வைபரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். ஜெயா நடேசனை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: நன்றி. உங்களை மணிக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பிறந்த நாளின் புதுமைகள் பிறக்கும்.
0: பிறந்த நாளின்
3: புதுமைகள் பிறக்கும்.
0: ஓகே.
3: எல்லாம் என்ன வரியில தருவேன்.
0: ஓகே. கேட்டாங்க.
3: அன்புடையோர் யாவரும் வாழ்த்தும் தருவர், அன்புடையோர் யாவரும் வாழ்த்து தருவர், ஆரோக்கிய வாழ் என சிலர் வாழ்த்துவர், இறைவன் ஆசையுடன் அனைவரும் வாழ்த்துவர், ஈதல் செய்து பெருமையை படுத்துவர், பெருமைப்படுத்துவர், உணவு பலகாரம் கொடுத்து உபசரிப்பர், ஊரார் சிலர் வந்து மகிழ்விப்பர், எதிலும் கொண்டாட்டம் அழகுபடுத்தும், ஏற்று மனம் எதிர்பார்த்து பலதும் நடக்கும், ஐயமின்றி பலரும் கலந்து சிறப்பிப்பர், ஒரு பொருளாவது பெருமதியாக இருக்கும், ஓடி ஓடி உடுப்புகள் மாற்றிடுவர், சிறப்பின் புகழை புரிந்து ஒளி ஏற்றுவர், வாயால் ஊதி அனைத்து கேக் வெட்டுவர், கைதட்டி ஆறு வாரத்தில் தலை கூடும், உண்டு அழித்து பிறந்த நாள் புதுமை பெறும், பரிசுகள் பலதும் கிடைக்க எதிர்பார்ப்பர் பலர், பல பொருட்களை பெற்றதும் மகிழ்ந்து கொள்வர். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நாட்காட்டியில் பூத்த மற்றொரு புது வசந்தம், ஒவ்வொரு பிறந்த நாளும் நாட்காட்டியில் பூத்த மற்றொரு வசந்தம், நாளைய விடியலின் புதுமை சொந்தம், சுற்றியுள்ள கடிகாரம் காட்டும் எண்களை விட கனவுகள் தொடும் உயரம் இது தினமும் வரும் பிறந்த நாள். கடந்த காலத்தின் சுவடுகளை புன்னகாய மாற்றும், வருங்காலத்தின் கதவுகளை நம்பிக்கையாய் திறக்கும், தோல்விகள் தந்த அனுபவம் பலமாகும், தொடங்கும் புதிய ஆண்டும் புதிய சாதனையும் ஒவ்வொரு நாளும் களமாகும், சின்ன சின்ன மகிழ்ச்சியின் சிறகாய் இணையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு வரும் பிறந்த நாள். எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றியாய் விளையும், புதுமைகள் பிறக்கும் ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும், ஒவ்வொருவரின் பிறந்த நாளும் ஒவ்வொரு வைரமாகட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் கலந்து சிறப்பிக்கும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்களும் கவிஞாங்கினிகளும் தொடர்ந்து இணைப்பிலே வந்து கொண்டு இருப்பதால் நான் வந்து பாடல்களை ஒளிபரப்பவில்லை. அவர்களை காக்க வைக்காமல் அவர்களை எடுத்துவிட்டு பேர்ந்து இறுதியாக பாடலை போடுகிறேன். அந்த வகையிலே அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சுணங்கி விட்டது நீங்கள்
1: வேற முடிக்க முயற்சி தரும் பயிற்சி.
0: முயற்சி தரும் உலகில
1: பயிற்சி.
0: முயற்சி தரும் பயிற்சியா? தாருங்கள் உங்கள்
1: கவிதையை. வெட்டி விழுத்தப்பட்டாலுமே பட்டு போய் கெட்டு விடாது. முட்டும் வேரிலிருந்து மண் புட்டு கொண்டு வரும் புது மரமே தளராத சாட்சி. வெட்டி வீழ்த்தப்பட்டாலுமே பட்டு போய் கெட்டு விடாது. முட்டும் வேரிலிருந்து மண் புட்டு கொண்டு வரும் புது மரமே தளராத சாட்சி. ஆவலாக இருக்கும் போது சின்ன குட்டி குழந்தை கூட அரை தூக்கம் எழும்பி அரைகுறையாக பேச எத்தரிப்பது மனமயராத முயற்சி. ஆவலாக இருக்கும் போதே சின்ன குட்டி குழந்தை கூட அரைத்தூக்கம் எழுந்து அரைகுறையாக பேச எத்தரிப்பது மனம் அயராத முயற்சி. வேலையாக இருந்து கொண்டு வளமையாக வாழ்கிறேன் என சொல்லி இருட்டோடு வந்தடும் சிரிப்போ உயராத தளர்ச்சி. வேலையாக இருந்து கொண்டு வளமையாக வாழ்கிறேன் என சொல்லி இருட்டோடு வந்துடும் சிரிப்போ உயராத தளர்ச்சி. தொடரே முடியாது என நினைத்த நினைவில் போய் காலடிகற்ற துணிவான மனிதனின் பயிற்சி. எதிலும் பணிவோடு கிரங்கிட தானாக பலவித வெற்றி தரும் முயற்சி எனும் பயிற்சி. தொடவே முடியாத நீட்டு நினைவில் போய் காலடிகற்ற துணிவான மனிதனின் பயிற்சி. எதிலும் பணிவோடு கிரங்கிட தானாக பலவித வெற்றி தரும் முயற்சி எனும் பயிற்சி என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி. வேர்வையின் துளிகளில் விதியென விழுந்தால் தோல்வியின் பாதையும் வெற்றியாய் மாறும். வேர்வையின் துளிகளில் விதியென விழுந்தால் தோல்வியின் பாதையும் வெற்றியென மாறும். முயற்சி எனும் விதை ஊன்றும் போது பயிற்சி எனும் விருட்சமாய் நிழல் தர தொடங்கும். முயற்சி எனும் விதை ஊன்றும் போது பயிற்சி எனும் விருட்சம் நிழல் தர தொடங்கும். தடைகள் ஆயிரம் வழியில் வந்தாலும் தயங்கி நிற்காமல் தளர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயன்று பார்க்கும் உழைப்பின் கரங்களில் தான் வெற்றி பூக்கும். தடைகள் ஆயிரம் வழி வந்தாலும் தயங்கி தயங்கி நிற்காமல் தளர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயன்று

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். தங்களது அழகான கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்களும் கவிஞானிகளும். கலையக நேரம் சரியாக 8:17. அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி.
1: எனது கவிதை சில நேரங்களில்
0: நான்
1: மீட்டும் வீணையின் இனிய நாதமாய் பாட்டும் பரதமுமான இளமை நினைவுகள். மீட்டும் வீணையின் இனிய நாதமாய் பாட்டும் பரதமுமான இளமை நினைவுகள். பால்வெளியில் உலா போகும் தேன் நிலவின் மயக்கும் ஒளியாய் பால்வெளியில் உலா போகும் தேன் நிலவின் மயக்கும் ஒளியாய் காதல் ரோஜாவின் பன்னீர் வாசமாய் காதல் ரோஜாவின் பன்னீர் வாசமாய் தோல்மேவி பாய்ந்த உணர்வுகள் மேக இலையாய் சுவாசத்துள் பூந்து தோல் மேவி பாய்ந்த உணர்வுகள் மேக இலையாய் சுவாசத்தில் பூந்து போதையூற்றிய அந்த காலங்கள் மேக இலையாய் சுவாசத்தில் பூந்து போதையூற்றிய அந்த காலங்கள் தாலாட்டும் நீலாம்பரியாக இடம் தருகிற போதையூற்றிய அந்த காலங்கள் தாலாட்டும் நீலாம்பரியாக இடம் தருகிறது. கண் தூங்கியும் மனம் தூங்காது சில நேரங்களில் நான் தவிக்கிறேன் கண் தூங்கியும் மனம் தூங்காது சில நேரங்களில் நான் தவிக்கிறேன். நன்றி.
0: நன்றி. அந்த காலத்தில் நிலாவை தேடுவேன் அந்த காலத்தில் நிலாவை தேடுவேன் முற்றத்தில் அமர்ந்து இன்றைய வேக உலகத்தில் ஓடினாலும் அந்த காலத்தின் கவலையற்ற சிறகடிப்பை முடிக்க முடியுமா நினைக்க முடியுமா. சில நேரங்களில் நான் புயலென சீறுவேன் சில நேரங்களில் அமைதியின் மௌனத்தில் உறைவேன் சில நேரங்களில் சிகரம் தொட துடிப்பேன் சில நேரங்களில் சிறகட்டு போய் தவிப்பேன். யார் நான் என்ற கேள்வியின் நடுவே தேடலாய் நகரும் என்று என்ன அன்றாட பயணம் புன்னகை அணியும் முகத்தின் பின்னாலே சொல்லாத கதைகளின் சுமையை கொஞ்சம் உண்டு தோல்விகள் உலுக்கினாலும் நிமிந்து நிற்பேன் தனிமையின் ஆழத்தில் சுயத்தினை உணர்வேன் முழுமையற்ற இந்த மனித உருவத்தில் என்னை நானே நேசிக்க கற்றுக்கொள்வேன் மாறும் என் உணர்வுகளின் கோலங்களில் வாழும் அழகை கண்டு மகிழ்வேன். வானொலி பெட்டியில் வாழ்ந்த வினிமையின் தாளம்பூவும் தந்த அமைதியும் யாரும் யாருடன் பேசா நோவற்ற காலத்தில் பழைய அன்பின் ஆழத்தை மனசுக்குள் கலந்து நானும் நானாவேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். என்னை சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலையக நேரம் சரியாக 8:20. அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திருவக்கா. நலமா இருக்கிறீங்களோ?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு
0: தாருங்க.
2: நான் வந்து தரப்போறது முயற்சி.
0: முயற்சி.
2: ஆமா
0: தாருங்க.
2: முயற்சி. இழப்பு ஏற்பட்டால் தயங்காதே, உறுதியுடன் செயல்படும். தோல்வி கண்டால் துவளாதே, வென்று காட்டு. கேலி செய்தால் கலங்காதே, புன்னகையுடன் நகர்ந்து விடு. தள்ளிவிட்டால் தயங்காதே, நீ யார் என்பதை நிரூபி. ஏமாற்றப்பட்டால் உடைந்து போகாதே, அதை பாடமாக கொள். ஏமாற்றப்பட்டால் உடைந்து போகாதே, அதை பாடமாக கொள். நோய் உன்னை தாக்கினால் வருந்தாதே, நம்பிக்கையுடன் போராடு. நோய் உன்னை தாக்கினால் வருந்தாதே, நம்பிக்கையுடன் போராடு. கஷ்டம் வந்தால் கலங்காதே, புத்திசாலித்தனமாக யோசி. கஷ்டம் வந்தால் கலங்காதே, புத்திசாலித்தனமாக யோசி. புறக்கணிக்கப்பட்டால் முடங்கி போகாதே, உன் வளர்ச்சியை அவர்களுக்கு காட்டு. புறக்கணிக்கப்பட்டால் முடங்கி

0: போகாதே, உன் வளர்ச்சியை அவர்களுக்கு காட்டு. நீ விரும்பியதை கிடைக்கவில்லை என்றால் மனந்தளராதே, உன் முயற்சிக்கு பலன் உண்டு.
1: நன்றி, வணக்கம். நன்றி. விதைக்குள் உறங்கும் ஆலமரம் போல் உனக்கில் இருக்கும் திறமையை எழுப்பு. ஒதுங்கி நிற்கும் சோம்பலை உதறி தள்ளிவிட்டு ஒற்றையடி பாதையிலும் உன் கதி காணும். பாதை கரடு முரடாக இருக்கலாம், பயணம் பல சோதனைகளை தரலாம். தடைகள் கண்டு தலை குனிந்து விடாதே. தவிக்கும் வெயிலிலும் நிழல் தரும் முயற்சி. கல்லும் ஒரு நாள் சிற்பமாய் மாறுவது உளிபடும் வலியினை தாங்குவதால் தான். தோல்விகள் உன்னை சோதித்து பார்த்தாலும் தொடர்ந்து நீ செய்யும் முயற்சியே உன் ஆயுதம். கல்லும் ஒரு நாள் சிற்பமாக மாறுவது உளிபடும் வலியினை தாங்குவதால் தான். தோல்விகள் உன்னை சோதித்து பார்த்தாலும் தொடர்ந்து நீ செய்யும் முயற்சியே உன் ஆயுதம். நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையுடன் நின்றே தொடங்கு உன் முதல் அடியை. நாளை நமதாகும் என்ற நம்பிக்கையுடன் இன்றே தொடங்கு உன் முதல் அடியை. முயற்சியின் கரம் பிடித்தவன் வாழ்வில் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அக்கா, உங்களோட கவிதைக்கு நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.
2: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். அந்த வகையில் கமலவேணி தந்த கவிதைக்கு என்னாலே முடிந்த பாடல்.

0: வச்சிருக்காங்க, விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் தந்த கவிதைகளுக்கான பாடல்களை நான் பிறகுதான் ஒளிபரப்புவது. ஏன்னு சொல்லி சொன்னால் நேயர்களை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் அந்த வகையிலே புங்கையூர் ராஜா அவர்களின் கவிதைக்கு தரும் பாடல் இதோ.

பன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியாக நேரம் சரியாக 8:39. அந்த வகையிலே கவிதை பாடியவர்களுக்கான பாடல்களை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக ஜியா நடேசன் அவர்களின் கவிதைக்கான பாடல் இதோ.

0: நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். கவிதை பாடல் நேரத்தில் கவிதை பாடியவர்களுக்கான பாடல்கள் ஒளிபரப்பாய்க் கொண்டிருக்குது. அந்த கலையங்க நேரம் சரியாக 8:45. அந்த வகையில் ஜோயஸ்ரீ அம்மாவாரின் கவிதைக்கான பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கவிதை பாடியோருக்கான பாடல்களை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே சரோ பரமேஸ்வரன் அவர்கள் பாடிய கவிதைக்கான பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தை நிறைவு செய்வதற்காக எனது ஆக்கத்தில் வரும் ஒரு கவிதை. சமுதாயத்தால் புளியப்பட்ட உயிர் உடலை விட்டு விலகுவதாய் பிணந்து நீ வல்லூறுகள் காத்திருப்பதுண்டு. சமுதாயத்தால் புளியப்பட்ட உயிர் உடலை விட்டு விலகுவதற்காய் பிணந்து நீ வல்லூறுகள் காத்திருப்பதுண்டு. கனவுகளுடன் கை கோத்த வாழ்க்கை அடித்தளத்தில் ஆட்டம் காணும் போது வேலருந்த ஆலமரமாய் குடசாயும் உள்ளங்களும் உண்டு. கனவுகளுடன் கை கோர்த்த வாழ்க்கை அடித்தளத்தில் ஆட்டம் காணும் போது வேறறிந்த ஆலமரமாய் குடசாயும் உள்ளங்களும் உண்டு. பாமரனாய் பிறந்தாலும் அனுபவத்தில் கோடி பெற்ற எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து வென்ற உலகம் இது. பாமரனாய் பிறந்தாலும் அனுபவத்தில் கோடி பெற்ற எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து வென்ற உலகம் இது. உணர்வுகள் உணராத உள்ளம் புரியாத மதியற்ற மக்களும் வாழ்ந்து கட்ட வரலாறு உண்டு. உணர்வுகள் உணராத உள்ளம் புரியாத மதியற்ற மக்களும் வாழ்ந்து கட்ட வரலாறு உண்டு. இதயத்தின் வலிகளோடு பக்கத்தில் ஓர் உயிர் கலங்கி நிற்கையிலும் உணராத ஜடங்கள் உண்டு. இதயத்தின் வலிகளோடு பக்கத்தில் ஓர் உயிர் கலங்கி நிற்கையிலும் உணராத ஜடங்கள் உண்டு. உயிரை மாய்ப்பதற்கு ஏராளமான விதி இருந்தும் தாராளமாய் வழியிருந்தும் வாழ வழி தேடி களைத்து போனவரும் உண்டு. உயிரை மாய்ப்பதற்கு ஏராளமான விதி இருந்தும் தாராளமாக வழியிருந்தும் வாழ வழி தேடி களைத்து போனவருண்டு. இதயத்தின் வழிகளை புன்னகைய முகமூடியால் மறைத்தோரும் உண்டு, முயன்று தோற்றோரும் உண்டு. இதயத்தின் வழிகளை புன்னகை முகமூடியால் மறைத்தோரும் உண்டு, முயன்று தோற்றோரும் உண்டு. முன்னால் சிரித்து நன்றாய் நடித்து கோரப்பற்களை பின்னால் காட்டும் நன்றி கட்ட நரிகளும் நான் இனத்தில் அதிகம் உண்டு. காலை வாரிவிட்டு காட்டில் தவிக்க விட்டு கை கட்டி கக்களிக்கும் ஒரு கூட்டம் ஒன்று உண்டு உண்டு. பக்கத்தில் தேனிருந்தும் தொட்டுக்கொள்ள வழியிருந்தும் நஞ்சை அள்ளி பருகும் மூடர்களும் சிலருண்டு. பக்கத்தில் தேனிருந்தும் தொட்டுக்கொள்ள வழியிருந்தும் நஞ்சை அள்ளி பருகும் மூடர்களும் சிலருண்டு. தரணியில் பல வகை உணர்வுகளின் உருவங்கள் என்னில் எதை சேர்ப்பதென்று நான் இன்னும் குழப்பத்தில் தான் உள்ளேன். தரணியில் பல வகை உணர்வுகளின் உருவங்கள் என்னில் எதை சேர்ப்பதென்று இன்னும் குழப்பத்தில் நான். நன்றி.

0: இத்துடன் நிறைவு பெறுவது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் கற்றுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கவிதை பாடும் நேரத்தை நிறைவு செய்கிறேன். இன்று பகல் கடந்த பல மணி நேரம் என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இரவு இனிய இரவாக அனைவருக்கும் நிறைவடைந்து நாளை நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரமும் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகிறேன். இனிய இரவு வணக்கம். நன்றி நேயர்களே.
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூய்கை, பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0656216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: தேர்வு படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulagam.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: அங்கும் என்றும் Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 du Paris
4: VT Superstore Gala Gone Sassel
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வன்னி பெருநில பிறப்பின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு ஒல்லாந்த கோட்டையினை கொண்டிருந்த ஆங்கிலேய படைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வெற்றியீட்டிய 223வது ஆண்டு வெற்றி நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றிருக்கிறது. இன்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் தலைமையில் உணர்வெழுச்சியுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள மாவீரன் பண்டாரவன்னியனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க பட்டு மலர் தூவி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மலேரியா மற்றும் டெங்கு ஒழிப்பு பணிகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து தரவு அறிக்கையிடல் கடமைகளிலிருந்தும் முழுமையாக விலகி நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன கருத்து தெரிவிக்கையில், கட்டுநாயக்கா விமானிய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் பி எச் மிகஸ்தனிய சுகாதார அதிகாரிகளால் நிர்வாக விதிகளுக்கு முரணாகவும் விரோதமான முறையிலும் இடமாற்றம் செய்யப்பட்டதை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளுக்கு முறைப்படி அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்தவிதமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் காரியாலய குழு கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோர் நிர்வாகத்துக்கு வழங்கும் அனைத்து தரவு அறிக்கைகளையும் வழங்குவதை இடம்பெற்றுள்ளார்கள். இந்த நிலைமையின் கீழ் அனைத்து வகையான தரவு அறிக்கைகளும் புதுப்பிக்கப்படுவது முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதோடு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நடைபெறும் காலப்பகுதியில் கிடைக்கும் தரவுகள் எவையும் எதிர்காலத்தில் எக்காலத்திலும் மீள புதுப்பிக்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் விமானிய சுகாதார அலுவலகத்தில் கடமையாற்றும் மருத்துவர்கள் கடமை நேரத்தின் போது தனிப்பட்ட சேவைகளில் ஈடுபடுதல், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் வருகை பதிவேடுகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுதல் மற்றும் விமானங்களின் கிருமி நாசினி தேவைகளுக்காக வழங்கப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய தொகுதிகள் மீளப்பெறப்படாமை போன்ற பாரிய முறைகேடுகள் குறித்து பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்திருந்தார். அவ்வாறு வெளிக்கொணரப்பட்ட ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரியை இடமாற்றத்துக்கு உட்படுத்தியது முற்றிலும் நியாயமற்றது, அது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு முரணான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்கள் நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். பசிபிக் பிராந்திய அளவு மதிப்பீட்டாளர்கள் சங்கத்தின் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார்.
1: இலங்கை அளவு மதிப்பீட்டாளர் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு அளவு மதிப்பீட்டாளர்கள், தொழில்சார் நிபுணர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், துறை சார்ந்த முன்னணி நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். பரிணாமத்தை உருவாக்குதல், மனித நுண்ணறிவை கட்டவிழ்த்தல் என்பது இந்த ஆண்டுக்கான மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்திருந்தது.
2: Infrastructure, therefore, is an instrument of national development.
3: உட்கட்டமைப்பு என்பது தேசிய அபிவிருத்திக்கான முக்கிய காரணியாகும். அதே போன்று உட்கட்டமைப்பு தொடர்பில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் எமது மக்களின் எதிர்காலம் தொடர்பில் எடுக்கப்படும் தீர்மானங்களாகும். இலங்கை பொருளாதார மீட்சி மாற்றத்தின் பாதையில் முன்னேறி மூன்றிடக்கூடிய மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முற்படும் போது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான எமது அணுகுமுறைகளும் அதற்கேற்ப மாற்றமடைய வேண்டும். பொது முதலீட்டை வழிநடத்தும் கொள்கை கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் கட்டமைப்பு வசதிகள் குறித்த தீர்மானங்கள் தேசிய முன்னுரிமைகள் நம்பகமான தரவுகள் மற்றும் நீண்டகால மதிப்பீடுகளின் அடிப்படையில் அமைதல் வேண்டும். திட்டங்களை தனித்தனி கட்டுமான பணிகளாக பார்ப்பதிலிருந்து விலகி அவை முழுமையான மக்கள் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார மற்றும் சமூக பலன்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டிய நீண்டகால பொது சொத்துக்களாக கருதுவதற்கு நாம் பழகுவது கட்டாயமாகும். ஒரு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க முன்னர் அது எந்த தேவையை நிவர்த்திக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது, அதற்குள்ள மாற்று வழிகள் எவை, எதிர்பார்க்கப்படும் பொருளாதார மற்றும் சமூக பலன்கள், சுற்றுச்சூழல் தாக்கங்கள், அதனுடன் தொடர்புடைய ஆபத்துகள் மற்றும் அந்த சொத்தை உருவாக்குவதற்கும் அதனை செயற்படுத்துவதற்கும் மற்றும் பராமரிப்பதற்கும் தேவையான வளங்கள் குறித்து தெளிவான புரிதல் எமக்கு இருக்க வேண்டும். அரசாங்கத்தால் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாயும் இறுதியில் மக்களிடமிருந்தே வருகின்றது. எனவே பொது வளங்களை திறம்பட பயன்படுத்துவது என்பது நிதிசார் பொறுப்பு மாத்திரமல்ல, ஒரு தார்மீக கடமையுமாகும். பொது முதலீடுகள் மூலம் சமூகத்திற்கு அளவிடக்கூடிய மற்றும் நீடித்த மதிப்பு உருவாக்கப்படுவதை உறுதி செய்வதே நமது நோக்கமாகவும் இருக்க வேண்டும்.
2: Must be to ensure that public investment creates measurable and lasting value for society.
0: தொடர்ந்து இதே நேரத்தில் நாடு முழுவதும் மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
4: மிகுந்தலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தம்மன்னாவ பாலகுடத்தை புனரமைக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. வடமத்திய மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் 4 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளது. இதற்காக மதிப்பிடப்பட்டுள்ள செலவு 26.4 மில்லியன் ரூபாவாகும். திப்பா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நாட்டின் ரயில் பாதை கட்டமைப்புக்கு பாரிய சேதம் ஏற்பட்டது. இவ்வாறு சேதமடைந்த மலையக ரயில் மார்க்கத்தின் கொட்டகலை முதல் ரதெல்ல வரையிலான பகுதியை புனரமைக்கும் பணிகள் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மழையுடனான சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
5: 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த நிர்மாண பணிகளை ஆரம்பித்தோம். தற்போது 60% அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த பகுதியில் நிலவும் வானிலையால் இந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருக்கின்றோம். நல்ல வானிலை நிலவினால் செப்டம்பர் மாத இறுதிக்குள் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம்.
4: தற்போது மலேக ரயில் சேவை கொழும்பிலிருந்து ரம்புக்கணை வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது. ரம்புக்கணையிலிருந்து நானோயா வரையிலான ரயில் சேவை இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. நானோயாவிலிருந்து பதுளை வரையிலான ரயில் சேவை கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை இயற்றியிருக்க முடியும். மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலியே இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு இருக்குமாயின் எல்லை நிர்ணய ஆணைக்குழு மற்றும் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக தேவையான தீர்மானங்களை எப்பொழுது எடுத்திருக்க முடியும். அல்லது புதிய சட்டங்கள் தேவை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கும் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி புதிய சட்டங்களை அவர்களால் இயற்றியிருக்க முடியும். இந்த இரண்டையும் செய்யாத அரசாங்கம் ஏனைய திருத்தங்கள் மற்றும் சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றும். அதேவேளையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறி வருகிறது. அரசாங்கத்துக்கு மக்கள் மீதான பயம் மற்றும் தயக்கம் காரணமாகவே இவ்வாறான விடயங்களை காலம் தாழ்த்தி வருகிறது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டாலும் மக்களின் பிராந்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று கருதுவது ஒரு ஏமாற்று வேலையாகும். இதற்கு முன்னரும் மாகாண சபைகளும் மக்கள் பிரதிகளும் இருந்த போதிலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கப்படவில்லை. அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் மக்கள் பிரதிகளுக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட தமது பொக்கேட்டுகளை நிரப்பிக் கொள்வது, கமிஷன் பெறுவது, வீடுகள் மற்றும் வாகனங்களை கட்டியெழுப்புவது, வாகன அனுமதி பத்திரங்களை பெறுவது மற்றும் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாகிய சுயநல எண்ணங்களே மேலோங்கியிருந்தன. எனவே மாகாண சபைகள் இருந்ததா இல்லையா என்பதை காட்டிலும் பிராந்திய அரசியல்வாதிகள் எவரும் மக்களின் துயரங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. தற்போது திலித் ஜெயவீர, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச போன்றோர் அங்காங்கே கூட்டங்களை நடத்தி வருவது போல அரசாங்கமும் மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட பயத்தில் பிரச்சார கூட்டங்களை நடத்த திட்டமிடுகிறது. புதிய ஜனாதிபதி ஒருவர் வந்தால் பிரச்சனைக்கு தீரும் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரச்சனைகள் தீரவில்லை. 3-2 பெரும்பான்மை பலம் கிடைத்தால் பிரச்சனை தீரும் என்று நினைத்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கினால் தீர்வு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அதுவும் நிறைவேறவில்லை. எனவே மாகாண சபை வந்தவுடன் அற்புதங்கள் நிகழும் என்பது மற்றொரு மாயையாகும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒருபோதும் தீர்வாகாது என்று வசந்த முதலியே மேலும் குறிப்பிட்டார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்க கூடாது என்றும் அவரது மனித உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று இன்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பொதுமக்களின் கையெழுத்து அடங்கிய மகஜர் ஒன்றை கையளித்திருக்கிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்ட திட்டங்கள் எமக்கு தேவைப்படாது என்றவர்கள் ஏன் இதை கொண்டாட வேண்டும் என்று சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு இதனை கேள்வியாக கேட்டிருக்கிறார். வலிந்து காணாமலாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு வடக்கில் உள்ள யாழ்ப்பாணம், கிள்ளச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து நேற்று மாலை மன்னாரில் ஊடக சந்திப்பொன்றையும் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சந்திப்பில் இன்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்படும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் மற்றும் அரச கட்டமைப்புகள் முன்னெடுக்கும் தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் தற்போதைய நிலை, எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணம், புங்குடிதீவு, கிள்ளச்சி மற்றும் மன்னார் பிரதிகள் கலந்து கொண்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக சிவில் சமூக குரல் கொடுக்கும் செயற்பாட்டாளர் யாழ் பகுதியைச் சேர்ந்த கம்சிகா ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், காணாமல் போன உறவுகளை தேடுவதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை கொண்டாடுகிறது. ஒரு நாட்டின் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்ற அரசாங்கம் சர்வதேச வலிந்து போன ஆட்கள் தினத்தை ஏன் நடத்துகிறது? அவர்களின் சட்டத்திட்டங்கள் எமக்கு தேவைப்படாது என்றவர்கள் ஏன் இதை அவர்கள் கொண்டாட வேண்டும்? சர்வதேசத்துக்கு நாங்கள் இவர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட்டோம். இங்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்று வெளிப்படுத்தும் நோக்குடன் சம்பிரதாய முறைப்படி இதை கொண்டாடுகின்றோம் என்பதற்காகவே இந்த நிகழ்வை அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதை கொண்டாடுவதற்கு இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஒவ்வொரு வருடத்திலாவது விடுவித்திருக்க வேண்டும். இவர்களை விடுவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் அம்மாமார்களுக்கு அவர்களின் பிள்ளைகளை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இதையொன்றும் செய்யாமல் கண் துடைப்புக்காக இந்த நிகழ்வை செய்கின்றார்கள். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் இந்த அமைப்பானது எமது மக்களிடையே ஒரு தோல்வி கண்ட ஒரு அலுவலமாகவே இருக்கிறது. வலிந்து காணாமல் போனவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று கொடுப்பனவுகளை வழங்கி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர தண்டிக்கிறது. ஆனால் எங்கள் உறவுகள் கேட்பது இந்த நஷ்ட ஈடுகள் அல்ல, மாறாக எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றும், அல்லது எங்கள் பிள்ளைகளை கொன்று விட்டோம் என்று சர்வதேசத்திடம் கொள்ளுங்கள். அதை விடுத்து பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள். அம்மாமாரின் போராட்டங்களோடு இது முடியும் பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிவில் சமூகங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே

0: அந்த நடவடிக்கைகளைத்தான் நாம் கூறி நிற்கிறோம். இதை விடுத்து சர்வதேச தின கொண்டாட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிகழ்வை கொண்டாடும் அரசாங்கம் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துங்கள், விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுபவர்களின் தரவுகளை தாருங்கள், அப்பொழுதுதான் இந்த சர்வதேச தினம் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு சட்டம் இருக்கிறது என்றும், ஆகவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது என்று கூற வேண்டுமாயின் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் வரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் வலியுறுத்தியிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அவசியமான திருத்தங்களுடன் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் தொடர்பில் சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் ஆய்வாளர் அலன் கீனன் அவரது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். அந்த பதிவில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் மிக மோசமானது என்றும், இதனுடன் ஒப்பிடுகையில் பயங்கரவாத தடை சட்டம் தீவிரத்தன்மை குறைந்தது போல் தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இந்த புதிய வரவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் போது அதில் அரசாங்கம் செய்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்புடையவாறு இந்த சட்டம் இருக்கிறது என்றும், ஆகவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறுவதற்கு அவசியமான நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்கின்றது என்று கூற வேண்டுமாயின் அந்த சட்டவரவில் கணிசமான அளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணத்தின் போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடற்சார் பாதுகாப்பு விவகாரம் முக்கிய இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: இந்திய பாதுகாப்பு அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் போது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். இதன்போது இந்த சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்தபோது கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான மீளாய்வொன்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் உத்தியோகபூர்வ பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து, இலங்கையின் விமான சரக்கு போக்குவரத்து செயல்முறையை அதிவேகமான, திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக மாற்றும் நோக்கில் ஏர்காகோ கம்யூனிட்டி சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முதற்கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தொடர்புடைய தரப்பினரிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததால் அது முன்னெடுக்கப்படவில்லை. ஆனாலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து அனைத்து உரிமையாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டம் தற்போது முறைப்படி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை ஆய்வு செய்வதற்காக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம், இலங்கை சுங்கத்துறை, முதலீட்டு சபை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நிதியமைச்சு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம், தேசிய தாவர தனிமைப்படுத்தல் சேவை மற்றும் வர்த்தக சபை உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் பிரதிகளை உள்ளடக்கிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் கடந்த 21 ஆம் தேதி அன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதரூவன் கொடித்துவக்கு தலைமையில் அமைச்சின் செயலாளர் மங்கள உட்பட உயர் அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றிருக்கிறது. இந்த புதிய டிஜிட்டல் முறைமை நடைமுறைக்கு வருவதன் மூலம் சரக்கு கையாளுதலில் ஏற்படும் தேவையற்ற தாமதங்கள் மற்றும் காகித ஆவணப் பணிகள் பெருமளவில் குறைக்கப்பட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் வேகப்படுத்தப்படும். இதன் மூலம் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு நம்பிக்கையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட சேவை கிடைப்பதோடு நாட்டின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பெரும் சாதகமான சூழல் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் நீண்ட

0: அந்நிய செலாவணி வழங்கி மற்றும் கடன் தரவரிசை மதிப்பீட்டில் காவன் ஆக சர்வதேச தர நிர்ணய நிறுவனமான மூடிஸ் உறுதி செய்திருக்கிறது. காவன் தர மதிப்பீடு என்பது கடன் மோசமான நிலையில் இருப்பதையும் மிக அதிக கடன் அபாயத்தை கொண்டிருப்பதை குறிக்கின்ற குறிகாட்டியாகும். 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இலங்கையின் பொருளாதார சீராக்கத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் கடன் தாங்கும் திறன் மற்றும் கடன் சுமை இன்னமும் பலவீனமாகவே இருக்கிறது. சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் காரணமாக அரசு வருமானம் அதிகரித்து முதன்மை வரவு செலவு திட்டத்தில் உபரி நிலை பேணப்படுகிறது. இருந்தாலும் அரசின் வருமானத்தில் 40% அதிகமான தொகை வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. 2026 இலங்கையின் அரசு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 95% இருக்கும் என்று மூடிஸ் கணித்திருக்கிறது. இலங்கையின் இறக்குமதி செலவுகளுக்கான அந்நிய செலாவணி கையிருப்பு 3 குறைவாகவே இருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஏற்படக்கூடிய எரிபொருள் விலை உயர்வு, சுற்றுலாத்துறை வருமான பாதிப்பு மற்றும் கால மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சவாலாக அமையலாம். குறுகிய காலத்தில் பொருளாதாரம் மீட்சி அடைந்தாலும் திறமையான பணியாளர்களின் வெளிநாட்டு வெளியேற்றம் மற்றும் தனியார் துறை முதலீடுகளின் வீழ்ச்சி காரணமாக நடுத்தர கால பொருளாதார வளர்ச்சி சுமார் 4% மட்டுமே இருக்கும் என்று மூடிஸ் கணித்துள்ளது. சர்வதேச நாணய நிதிய கடன் திட்டம் 2027 நிறைவடையும். அதன் பின்னர் 2028 வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு படிப்படியாக அதிகரிக்கும். எனவே சர்வதேச நாணய நிதிய திட்டம் முடிந்த பிறகும் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதே இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை நிர்ணயிக்கும் என்று மூடிஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையின் கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திய தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வது முதல் வழக்கு தாக்கல் செய்வது வரையான காவல்துறையின் நடைமுறைகள் குறித்தும் அதில் காணப்படும் சட்ட தடைகளை நீக்குவது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தாமதம் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகளில் பெறுவதில் உள்ள தாமதம் காரணமாகவே விளக்கமறியலில் வைக்கப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமன்றி போதைப்பொருள் கடத்தல், வலைப்பின்னர்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை கண்டறிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியம் என்று இதன் போது வலியுறுத்தப்பட்டது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறைகளை போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தகுந்த ஒழுங்குமுறை விதிகளை அறிமுகப்படுத்தவும் முன்மொழியப்பட்டுள்ளது. போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு திட்டங்களை பலப்படுத்துதல் மற்றும் குற்றத்தடுப்பில் பொதுமக்களின் பங்கேற்பை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குற்ற புலனாய்வுகளை விரைவுபடுத்த காவல்துறையின் கீழ் நவீன தடயவியல் ஆய்வகம் ஒன்றை அமைப்பது குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. விஞ்ஞான சான்றுகளை விரைவாக பகுப்பாய்வு செய்வது நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சிறை நெருக்கடியை குறைக்க உதவும். இந்நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் நலனை மேம்படுத்துதல், அவர்களின் தொழில்முறை பயிற்சி மற்றும் புலனாய்வு திறன்களை அதிகரித்தல், செயல்முறை மதிப்பீட்டு முறைகளை பலப்படுத்தல் என்பன தொடர்பிலும் நிர்வாகம், நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பில் தற்போது உள்ள 121 மெட்ரோ பேருந்துகளையும் உள்ளடக்கி எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து ஒரு வருட கால திட்டத்தின் கீழ் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா இதனை தெரிவித்திருக்கிறார். சாதாரண பேருந்து பயணிகளை தவிர்த்து தற்போது சிற்றுந்துகள் மற்றும் உந்துருளிகள் போன்ற சொந்த வாகனங்களை பயன்படுத்துபவர்களை பொது போக்குவரத்துக்கு மாறாக ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இதன்படி கொழும்பு மெட்ரோ பேருந்து திட்டத்துக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள சுமார் 240 பேருந்து நிறுத்தங்களிலும் பார்க் அண்ட் ரைட் முறைமை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதன் பின்னர் பயணிகள் தங்களது வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு மெட்ரோ பேருந்துகளில் பயணத்தை தொடரலாம். இதற்கமைய பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகில் நிறுத்துமிட வசதிகளை ஏற்படுத்துமாறு உள்ளூராட்சி அமைப்புகள், வர்த்தகர்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பதிவு செய்யப்பட்ட நிறுத்துமிடங்கள் மற்றும் அங்குள்ள காலி இடங்களின் விவரங்களை நிகழ்நேரத்தில் காட்டும் செயலியொன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்தும். இதன் மூலம் பயணிகள் வீட்டிலிருந்தபடியே வாகன நிறுத்துமிட முன்பதிவை சரிபார்க்க முடியும். வாகன நிறுத்துமிட கட்டணங்களை சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் தீர்மானிக்கும் என்றும் இணையவழி செலுத்துதல் முறைகள் எளிதாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சரவை ஒப்புதலுடன் அடுத்த ஆண்டில் காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கும் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நாட்டுக்கு கொண்டுவர தாமதம் அடைந்திருந்த 10,000 தொடருந்து தண்டவாளங்கள் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் தகவலின்படி துறைமுகத்தை சென்றடைந்துள்ள தண்டவாளங்கள் தற்போது இறக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் சுமார் 5,000 தண்டவாளங்கள் வேக கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள கரையோர தொடருந்து பாதையின் பகுதிகளை புனரமைப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. கொழும்பு கோட்டை முதல் பாணாந்துறை வரையான தொடருந்து பாதையில் சுமார் 50 இடங்களில் தண்டவாளங்களை மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புனரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய சுமார் 6 மாதங்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தண்டவாளங்களை கொள்வனவு செய்வதற்காக உள்நாட்டு நிதியிலிருந்து சுமார் 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டவாள புனரமைப்பு பணிகளுடன் இணைந்து தொடர்ந்து பாலங்களை நிர்மாணித்தல் மற்றும் புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த புனரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் கரையோர தொடர்ந்து பாதையில் இயக்கப்படும் தொடர்ந்துகளுக்கு தற்போது ஏற்படும் தினசரி தாமதங்கள் கணிசமாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சேவையின் வேகம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதோடு பயணிகளுக்கு ஏற்படும் தாமதங்களை குறைப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மின்கல சேமிப்பு வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கான புதிய கொள்முதல் கட்டணங்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய கட்டணங்கள் 2026 ஆகஸ்ட், அதாவது இன்று முதல், 2027 பிப்ரவரி 24ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். 2027 முதல் காலாண்டில் ஏற்படக்கூடிய மின்சார பற்றாக்குறையை தவிர்க்கவும், மின்சார வெட்டுக்களை தடுக்கவும், மார்ச் மாதத்துக்குள் 480 மெகாவாட் சூரிய மின்சக்தி மற்றும் மின்கல சேமிப்பு திறனை தேசிய மின்சார அமைப்பில் இணைக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன்படி 250 மறு முதல் 1,000 மறு வரையிலான கூரைமேல் சூரிய மின்சக்தி மின்கல சேமிப்பு அமைப்புகளுக்கு முன்னுரிமை காலத்தில் முதல் 15 ஆண்டுகளுக்கு அலகொன்றுக்கு 45.53 ரூபாய் வழங்கப்படும். 1,000 மறுக்கு மேற்பட்ட அமைப்புகளுக்கு அலகொன்றுக்கு 42.49 ரூபாய் வழங்கப்படும். தரமட்ட மற்றும் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டங்களுக்கு தனித்தனி கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைப்பின் கொள்வனவுக்கேற்ப அலகொன்றுக்கு 23.11 ரூபாய் முதல் 15.81 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மற்றும் கல்முனை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள 4 மண்ணெண்ணெய் எரிபொருள் டப் நிலையங்கள் செயலிழந்து அதன் பொருட்கள் திருடப்பட்டு பல கோடி ரூபாய் அரசு சொத்தை பராமரிக்க தவறிய வீணடித்த அந்த 2 திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நிதி குற்றப்பிரிவு மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக இபிடிபி கட்சி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு இபிடிபி கட்சியின் வாராந்த ஊடக மாநாடு நேற்று பாலமின்மடு காரியாலயத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாண மீனவர்களின் வளர்ச்சிக்காக சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் அமைப்பின் நிதியுதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் 9 மண்ணெண்ணெய் எரிபொருள் டப் நிலையங்கள் பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு தேசத்துக்கு மகுடம் திட்டத்தின் கீழ் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்திடம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் மாவட்டத்தில் 7 மண்ணெண்ணெய் நிரப்பில்லியங்கள் செயலிழந்து விட்டது. இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லாறு காத்தான்குடி எரிபொருள் நிரப்பில்லியங்கள், அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் பாலமுனி ஆகிய பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட 4 எரிபொருள் நிலையங்களும் செயலிழந்திருப்பதோடு அதிலிருந்த இலத்திரனியல் பொருட்கள், கட்டட கதவுகள் உட்பட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருட்டு போய்விட்டது. இவ்வாறு செயலிழந்துள்ள எரிபொருள் நிலையங்கள் தொடர்பாக அப்போது இருந்து தற்போது கல்முனை பிராந்திய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளராக இருந்த அவர் இது தொடர்பாக திணைக்கள மேலதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் இருந்ததோடு அங்கு திருடப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யாமல் தனது கடமையை சரியாக செய்யாது பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை பராமரிக்க தவறிவிட்டார். அவ்வாறே அப்போது கல்முனை பிராந்திய பணிப்பாளராக இருந்து தற்போது மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளராக இருந்து வரும் அவர் காலமுனை நிந்தவூர் மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் செயலிழந்து அங்கும் திருட்டு போயுள்ளது. இது தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு செய்யாமல் தனது கடமையை சரியாக செய்யாது பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை அவரும் பராமரிக்க தவறிவிட்டார். இவ்வாறு பல கோடி ரூபாய் அரசு சொத்தை பராமரிக்காமல் தவறு செய்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என்னுடன் கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவருடன் சேர்ந்து மட்டு மீன்பிடி பணிப்பாளர் கழுவங்கணி பாலமின் மடுவில் இயங்கி வரும் இரு எரிபொருள் நிலையங்களை செயலிழக்க வைத்து மீனவர்களுக்கு வரும் வருமானத்தை இல்லாதொழிக்க செயற்பட்டு வருகிறார்கள். இந்த இரு எரிபொருள் நிலையங்கள் மீனவர் சங்கங்களிடம் குத்தகை அடிப்படையில் எடுத்து மாதம் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் மீனவர் சங்கத்துக்கு வழங்கி வருவதோடு மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் உயிரிழந்தால் அவர்களுக்கு எனது சொந்த பணத்தில் 10,000 ரூபாய் வழங்கி வருகிறேன். இந்த நிலையில் சாணக்கியன் கழுவங்கேணியில் இயங்கி வந்த எரிபொருள் நிலையத்தின் மண்ணெண்ணெய் வழங்குவதை அவரது அதிகாரத்தை வைத்து நிறுத்திவிட்டார். அதேவேளை மீன்பிடி திணைக்கள அமைச்சின் பணிப்பாளர் துண்டிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட மீன்பிடி பணிப்பாளருக்கு அறிவித்தும் இதுவரை அவர் நடவடிக்கை எடுக்காது 8 மாதங்களாக மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து மீன்பிடி திணைக்கள பணிப்பாளர்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான அரசு சொத்தை வீணடித்து பாதுகாக்க தவறியது தொடர்பாக இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு குற்ற நிதிப்பிரிவில் முறைப்பாடு செய்ய இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மகா கும்பர பன்முக போக்குவரத்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் போதைப்பொருள் சோதனையில் அதிவேக பாதையில் பயணிக்கும் தனியார் பேருந்தின் நடத்துனர் ஒருவர் உட்பட பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 9 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் நடத்துனர் உரிமமின்றி பணியாற்றி கொண்டிருந்த 3 நடத்துனர்களும் இதன்போது அடையாளம் காணப்பட்டார்கள். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம், கோமுகம காவல்துறை, மகாகும்பர பன்முக போக்குவரத்து நிலையம் மற்றும் மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபை இணைந்து இந்த பரிசோதனையை முன்னெடுத்திருந்தன. அதிவேக பாதை மற்றும் சாதாரண வீதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் 152 தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கோமுகம காவல்துறையினரால் இன்று கோமுகம நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பஸ்லலித் எனப்படும் லலித் கண்ணங்கர என்பவர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்ற விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். பஸ்லலித் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையம் ஊடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்.
1: பஸ்லலித் என அழைக்கப்படும் நபர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். அவருக்கு நெருங்கிய நபர் ஒருவர் இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் மூலம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் துபாயில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கைது செய்யப்பட்டார். துபாய்க்கு சென்ற மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள், அரசு புலனாய்வு சேவை, குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து சந்தேக நபரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து பஸ்லலித் என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதற்கு எதிராக அவர் துபாய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு அண்மையில் அறிவிக்கப்பட்டதுடன் சந்தேக நபரை நாடு கடத்துமாறு துபாய் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
2: 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த தகவலை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு புலனாய்வு சேவை, குற்றப்புலனாய்வு திணைக்களம், மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் மீண்டும் துபாய்க்கு சென்று சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை
3: முன்னெடுத்தனர்.
1: பல மாதங்களாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட பாரிய நடவடிக்கையின் விளைவாகவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பஸ் லலித் என அழைக்கப்படும் குறித்த நபர் இலங்கையில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்கள், கப்பம் பெறுதல், கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்று காலை அழைத்து செல்லப்பட்டார்.
2: இந்த சந்தேக நபரை எதிர்வரும் காலத்தில் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் பொறுப்பில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளதால் அவருடன் தொடர்புடைய சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: தொடர்பாக கொஸ்கும பாதுக கலகேதர கலு அங்கல ஹங்கல்ல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர்.

0: இதேவேளை திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கொண்ட ரஞ்சித் என அழைக்கப்படும் ரஞ்சித் குமார திசாநாயக் உள்ளிட்ட 4 பேர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களையும் எதிர்வரும் காலத்தில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: 2024, 2025, 2026 ஆகிய ஆண்டுகளில் சிவப்பு அறிவிப்புகள் அடிப்படையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. அதேபோன்று மேலும் 109 சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அவர்களையும் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்படாத சந்தேக நபர்களில் நாடுகளுக்கிடையிலான உடன்பாடுகள் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் 38 சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு அழைத்து வர முடிந்துள்ளது. எனவே அந்த அனைத்து சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
2: தொடர்ந்து வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காவல்துறை பேச்சாளர் வுட்லர் இதனையும் குறிப்பிட்டார்.
1: 2024 ஆண்டில் சட்டவிரோதமாகவும் சமூக விரோதமாகவும் சட்டத்திற்கு முரணாகவும் ஈட்டப்பட்ட சொத்துக்களின் 1,549 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாட்டுக்கு முடிந்தது. தங்க ஆபரணங்கள், பணம், அதே போன்று வாகனங்கள், சொகுசு வீடுகள், காணிகள் ஆகிய அனைத்தும் இந்த சொத்துக்களில் அடங்குகின்றன. அதே போன்று 2025 ஆண்டில் 1,549 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த வருடத்தின் இதுவரையான மாதங்களில் 839 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு தேவையான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமே 2024, 2025, 2026 ஆகிய 3 வருடங்களிலும் மொத்தமாக 3,878 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன.
2: இதேவேளை உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எவரென்றாலும் இலங்கையில் சட்டவிரோத செயல்கள் குறித்த தகவல்களை வழங்க விரும்பினால் 1818 என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். பெறப்படும் தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக கையாளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. எவரும் சட்டவிரோத வழிகளில் தமது சொகுசு வாழ்க்கைக்காக இத்தகைய சொத்துக்களையும் அனுபவிக்க முடியாது என்றும் வெளிநாடுகளில் தப்பியோடி வாழும் அனைத்து சந்தேக நபர்களையும் குற்றவாளிகளையும் தொடர்ந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து திட்டங்களும் உறுதியாக செயற்படுத்தப்படும் என்று காவல்துறை பேச்சாளர் வுட்லர் தெரிவித்திருக்கிறார். சுமார் 1.6 மில்லியன் மதிப்புள்ள 120,000 மில்லிலிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் பெண் ஒருவர் கல்கிசை பிரதேச குற்றப்புணர்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் முரட்டுவ குறைவெல்ல போரோ மாவட்ட பகுதியில் வசிக்கும் 31 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். குர்நாகல் கல்கமுவ கோகோபன் குளம் கிராமத்தில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினரால் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு இறுதிக்கிரியைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இறந்ததாக கூறப்பட்டவர் தனது சொந்த இறுதிக்கிரியைக்கு உயிருடன் வீட்டுக்கு சென்ற ஆச்சரியமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கோகோபன் குளம் கல்கமுக பகுதியைச் சேர்ந்த DM கீர்த்திசேனா என்பவர் நேற்று திடீரென தனது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வாரியப்புல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் சிறைச்சாலையில் உயிரிழந்து விட்டதாக நன்னேறிய காவல்துறையினர் அவரது உறவினர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தியால் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்த உறவினர்களும் கிராம மக்களும் உடனடியாக இறுதிக்கிரியைக்கான ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். கிராமம் முழுவதும் இறுதிக்கிரியைக்கான சுரட்டிகள் ஓட்டப்பட்டு இறுதி சடங்கு மற்றும் தகனத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்த நிலையில் கீர்த்திசேன உயிருடன் வீட்டுக்கு திரும்பி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து சிறைச்சாலை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட கடுமையான குறைபாடுகள் மற்றும் அலட்சிய போக்கு குறித்து பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் களவாடப்பட்டு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டிருப்பதோடு அந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். சாவைச்சேரி பகுதியில் கடந்த 9 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டமை தொடர்பில் சாவைச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் மேற்கொள்ள தொடரப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் அடகு வைக்கப்பட்டிருந்த தங்கனைகள் தொடர்பான தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தன. இதனை அடுத்து நேற்று முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையில் சுமார் 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான தங்கனைகள் அடகு வைக்கப்பட்டிருந்த இடங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட நகைகளின் மொத்த எடை 43 பவுன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலிகல கேமரட்ன தேரருக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக சமர்ப்பிக்கப்பட்ட மிதி அடியில் சந்தேக நபரின் விந்து காணப்பட்டதாக அரசு பகுப்பாய்வாளர் அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். எவ்வாறாயினும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட முடிவுகள் சந்தேக நபரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் தலைமுடி அல்ல என்றும் அது மற்றொரு பெண்ணின் தலைமுடி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த மிதியடியில் இரத்தக்கரைகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அரசு பகுப்பாய்வாளர் தெரிவித்திருக்கிறார். சந்தேக நபர் தன்னை வன்புணர்வுக்கு உட்படுத்திய பின்னர் படுக்கையின் காலடியில் இருந்த மிதியடியால் விந்தை துடைத்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயு அறிக்கையின் பிரதி ஒன்று சட்டமா அதிபருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி நிட்டம்புவ போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் படுக்கையின் காலடியில் இருந்த மிதியடியால் கசிந்த விந்தை துடைத்ததாக குறிப்பிட்டதை அடுத்து விசாரணைகளின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட இந்த மிதியடி அரசு பகுப்பாய்வாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் சிறுமி தேரரின் அறை, அவரது படுக்கை மற்றும் மிதியடி உள்ளிட்ட அதன் உட்பொருட்களையும் அடையாளம் காட்டியிருந்தார். கம்பகா பிரிவு பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் வினிசியா பிரேமரட்ன, காவல்துறை பரிசோதகர் வசந்திர குணரட்ன மற்றும் அனுராதபுர போலீசாரின் உதவி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவினரால் சம்பவ இடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக நீதவான் பசிந்து விக்ரமரட்ன இந்த வழக்கை 8 ஜனவரி 2027 வரை ஒத்திவைத்திருக்கிறார். கம்புளை புப்பரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெலாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வவனியாவில் இருந்து சென்ற 3 வயது சிறுமி ஒருவர் தண்ணீர் என்று நினைத்து வீட்டில் இருந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் என்ற ரசாயனத்தை பருகியதால் அவர் உயிரிழந்து போனார். இது தொடர்பான மரண விசாரணை August 24 அன்று, அதாவது நேற்று, கம்பளை மருத்துவமனையில் நடைபெற்ற போது இந்த அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வவனியா செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த தினிஸ்காரம் கயனிகா என்ற சிறுமியே பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் தாய் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினர் டெல்டாவத்த பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் சிறுமிக்கு தாகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது வீட்டின் ஜன்னல் படியில் வைக்கப்பட்டிருந்த போத்தலில் இருந்த திரவத்தை தண்ணீர் என்று நினைத்து அந்த சிறுமி பருகியதாக மரண விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வவனியாவில் இருந்து சென்ற குடும்பத்தினர் அன்றைய தினம் மாலையில் வீட்டின் வெளிப்புறத்தில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த போது சிறுமி வீட்டுக்குள் சென்று ஜன்னலில் இருந்த அந்த ரசாயன திரவத்தை குடித்து விட்டார். இத்தொடர்பாக தொழுவ பிரதேச செயலக பிரிவின் திடீர் மரண விசாரணை அதிகாரி லலித் வர்ணரட்ன முன்னிலையில் நடைபெற்ற மரண விசாரணையில் சாட்சியம் அளித்த சிறுமியின் தந்தையான விக்னேஸ்வரன் கூறுகையில், எங்களுக்கு ஒரேயொரு பெண் குழந்தைதான். உறவினர் வீட்டுக்கு வந்திருந்த போதுதான் இந்த துயரம் நடந்தது. மகள் அந்த திரவத்தை குடித்தவுடனே அவளது வாயிலிருந்து உமிழ்நீர் நுடைத்து வெளிவந்துள்ளது. நான் வெளியே இருந்த போது வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து எனக்கு விடயத்தை கூறினார்கள். நாங்கள் உடனடியாக பன்விலதென்ன மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றோம். ஆனால் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் கூறிவிட்டார் என்று வேதனையுடன் தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று இயற்கை இடர் முன்னெச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
0: வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு, மணராகடி மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று அதிகூடிய வெப்பம் நிலவும் என துணைக்களம் கூறியுள்ளது. போதிய அளவு நீரை பருகுமாறும் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் நோயாளர்கள், முதியோர் இது தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல மேல் சப்ரிகமு மாகாணங்களிலும் கண்டி, முரளியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு அளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் அதிகளவான மழையும் அனுராதபுரம் மாவட்டத்தில் குறைந்த அளவான மழையும் பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை, மணராகலை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து கடலி கங்கையில் நீரைப்பரம் பகுதியில் நீரின் தரத்தை பாதித்த அவசர நிலைமை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கான நீர் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
3: நேற்றிரவு சுமார் 11:30 அளவில் பட்டுவில ஹெயன்துடுவ பகுதியில் கலனி ஆற்றோடு கலக்கும் கால்வாய் ஒன்றில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரசாயன பொருள் அடங்கிய பீப்பாய் ஒன்று விழுந்துள்ளதாக பொதுமக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள் கலனி ஆற்றில் ரசாயன பொருள் கலந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அம்பத்தலை மற்றும் கலனி தெற்கு கரை நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்தனர். அடுத்து நீரின் தரத்தை பாதித்ததாக கூறப்படும் இந்த அவசர நிலைமை தொடர்பாக முப்படையினரின் உதவியுடன் நீர் மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அன்னடுத்த முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளுக்கமைய நீரின் தரம் தொடர்பான ஆய்வக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் நீர் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்கேற்ப இருப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
4: இது எங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவலாகும். இரவு சுமார் 11:30 அளவில் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடமிருந்தும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே பொதுமக்களின் பாதுகாப்பையும் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் தற்காலிகமாக செயலிழக்க செய்தோம். அந்த நேரத்தில் நீர் விநியோக நடவடிக்கையையும் இடைநிறுத்தினோம். அதன் பின்னர் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ரசாயன நிபுணர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் ஒன்றிணைந்து என்ன நடந்தது என்பது தொடர்பாக உடனடி விசாரணையை ஆரம்பித்தனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று கழிவுப் பொருள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனுடன் அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் இணைந்து செயல்பட்டது. பின்னர் கழனி ஆற்றின் நீரின் தரத்தை பரிசோதிப்பதற்காக இரவு முதல் அதிகாலை வரை பல்வேறு இடங்களில் இருந்து நீர் மாதிரிகள் பெறப்பட்டு எமது ஆய்வகங்கள் திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கழனி ஆற்றின் நீர் பாதுகாப்பான நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் இன்று அதிகாலை சுமார் 4:30 அளவில் அம்பத்தல மற்றும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் செயல்படுத்தினோம். இதன் மூலம் நீர் உற்பத்தி மற்றும் விநியோகம் அதிகாலை 4:30 முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் நேற்று நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் குறும்பு நகரம், பத்திரமுல்ல, கோட்டி, வெள்ளவத்த உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கம்பகா, பியகம மற்றும் கழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீர் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் இடைநிறுத்தப்பட்டதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அதிகாலை 4:30 அளவில் அம்பத்தல மற்றும் பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் இயக்கி நீர் விநியோகத்தை ஆரம்பித்தோம். அதனைத் தொடர்ந்து காலை 7 மணி அளவில் குறும்பு நகருக்கான நீர் விநியோகத்தை வடமைக்கு கொண்டுவர முடிந்தது. அதேபோன்று காலை 6 மணி அளவில் பியகம, கடனி மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தையும் வடமைக்கு கொண்டுவர முடிந்தது. இந்த சம்பவம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு நாங்கள் விசேடமாக வருத்தம் தெரிவிக்கிறோம். இவ்வாறு திடீரென நீர் விநியோகத்தை இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டமை குறித்து கவலை அடைகிறோம். உண்மையில் இது ஒரு விசேட பாதுகாப்பு நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்பட்டது. நீரில் ஏதேனும் கழிவுப் பொருள் அல்லது ரசாயன பொருள் கலந்துள்ளதா என்பது குறித்து அப்போது எங்களுக்கு உறுதியான தகவல் எதுவும் இருக்கவில்லை. அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்படும் வரை முன்னெச்சரிக்கை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த 2 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது.
3: இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் 4 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய போலீசார் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஆகியன இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. தொடர்புடைய ரசாயன பொருள் அடங்கிய பீப்பாய் வேண்டுமென்றே கால்வாயில் போடப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பீப்பாய் நீண்ட காலமாக குறித்த பகுதியின் அருகில் இருந்ததால் கால்வாயில் விழுந்திருக்கலாம் என இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர்.
2: தொடர்ந்து இளைஞர் மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் தங்கியிருந்தவாறே நிஜ உலகப்பணி அனுபவத்தை பெறுவதோடு ஜெர்மனியின் அரசு அங்கீகாரம் பெற்ற டுமாரா பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பட்டங்களை பெறுவதற்கான புதிய கூட்டாண்மை ஒப்பந்தம் ஏ அகாடமி மற்றும் பெர்லினை தளமாக கொண்ட டுமாரோ பல்கலைக்கழகம் இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ஹாட்ச் நிறுவன வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஏ அகாடமி நிறுவனத்தின் ஸ்தாபகர் லிண்டா ஸ்பெல்டெவின் இதனை தெரிவித்தார். நாங்கள் ஏஓடி நிறுவனத்தில் வடிவமைப்பு கல்வியை வெறும் கோட்பாடாக கற்பிக்கவில்லை. முதல் நாளிலிருந்தே நிஜ வேலைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் இணைந்து செயற்படும் வாய்ப்பை வழங்கினோம். அதே அணுகுமுறையைத்தான் தற்போது செயற்கை நுண்ணறிவு துறைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். மாணவர்கள் தங்கள் கல்வியையும் சம்பாதித்தியத்தையும் சொந்த படைப்புகளையும் ஒரே நேரத்தில் கொழும்பில் இருந்தவாறே முன்னெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள். தற்போது இடம்பெற்று வரும் நேர்மறையான மாற்றங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளின் வெற்றிக்கும் பல்கலைக்கழகங்கள், கல்வி அமைச்சு மற்றும் ஐக்கிய நாடுகளின் முகவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் உலக உணவு திட்டத்தின் பிரதிகள் குழு பிரதமர் ஹரணி அமரசூரியாவை நேற்று சந்தித்திருந்த போது தெரிவித்தது.
3: பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையே அலரி மாளிகையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சி திட்டம் வெறுமனை குறிப்பிட்ட பிரிவினருக்கு இலவசமாக உணவளிப்பதற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதொன்றாக அமையக்கூடாது என பிரதமர் இதன் போது வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த பாடசாலை கட்டமைப்பிலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், சிறந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் சரியான சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துதலே இதன் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஊட்டச்சத்து பிரச்சினை மேலும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் என குறிப்பிட்ட பிரதமர், ஆரம்ப சுகாதார பராமரிப்புடன் சரியான உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதன் கட்டாய தேவையையும் தெளிவுபடுத்தினார். ஊட்டச்சத்து சுகாதாரம் தொடர்பான எதிர்கால கொள்கை தீர்மானங்களை எடுக்கும் போது வெறும் அனுமானங்களின் அடிப்படையில் அன்றி சரியான அறிவியல் ஆராய்ச்சிகள் தரவுகளை அடிப்படையாக கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் பாடசாலை ஊட்டச்சத்து நிகழ்ச்சிகளை பலப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை பாராட்டிய உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகள் அதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உறுதியளித்தனர்.
2: தொடர்ந்து 2027 ஆண்டில் நடைபெறவுள்ள பிரதான பாடசாலை பரீட்சைகளுக்கான தேதிகளை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள பரீட்சைகளுக்கான தேதி அட்டவணையின்படி தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை 2027 ஆகஸ்ட் முதலாம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2027 ஆகஸ்ட் 3 தேதி முதல் ஆகஸ்ட் 28 தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2027 டிசம்பர் 7 தேதி முதல் டிசம்பர் 17 தேதி வரை நடத்தப்பட உள்ளது. மேலும் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சையை 2027 அக்டோபர் 24 தேதி நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இன்று செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,53,300 ரூபாவாகவும் 1 கிராம் 44,163 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற பணமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவைகளுக்கு 2029 மக்களவை தேர்தலோடு சேர்த்து தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன.
6: இந்தியாவில் கடந்த 1951 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரை ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அதன் பின் சில சட்டப்பேரவைகள் மற்றும் மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதால் இந்த நடைமுறை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் மீண்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளது. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் இது தொடர்பான மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. அதனை விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தற்போது அந்த மசோதாக்கள் 31 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனையில் உள்ளது. பாஜக எம்பி திரு சௌத்ரி தலைமையிலான இந்த கூட்டுக்குழுவின் ஆலோசனை கூட்டம் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அரசியல் சாசன திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு மாநில அரசுகளின் ஆதரவு கிடைத்தால் வரும் 2029 ஆண்டில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியம் என்று கூறினார்.
2: சட்ட திருத்த மசோதா மூலம் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டுவர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? மாநில ஆட்சிகளை மத்திய அரசு கலைக்காது. முதலமைச்சரும் மாநில அமைச்சரவையும் முடிவெடுப்பார்கள். அனைவரும் ஏற்றுக்கொண்டால் மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும்.
6: பத்து மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தரப்பு மக்களிடம் கருத்து கேட்டதில் 99% பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த விரும்புகின்றனர் என்றும், அரசியல் கட்சிகளுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் விருப்பப்படியே நாடாளுமன்ற கூட்டுக்குழு செயல்படும் என்றும் திரு சௌத்ரி கூறினார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் தேர்தல் பணிகளுக்காக வீணாகும் அரசு பள்ளிகளின் 30% நேரம் மிச்சமாகும் என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சர்களும் அமைச்சரவையும் முடிவெடுத்தால் மக்களவை தேர்தலுடன் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என்று திரு சௌத்ரி கூறினார். இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஜனவரி 2029 தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உட்பட 22 மாநிலங்களின் சட்டமன்றங்களை கலைக்க ஆளுநர்களுக்கு பரிந்துரைக்கப்படலாம். எனவே அவற்றின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவுக்கு வரும். அந்த வகையில் தற்போதைய தமிழக சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்து தேர்தலை சந்திக்கும் சூழல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: தொடர்ந்து, மணிப்பூரில் பப்பு வாரியத்துக்கு இஸ்லாமியர் அல்லாத இருவரை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது.
7: 2023 மே மாதம் குக்கி மற்றும் மெய்தி சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 250 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் நிலை ஏற்பட்டது. வன்முறையை கட்டுப்படுத்தும் வகையில் முக்கிய இடங்களில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட 8வது பக்ஃபு வாரிய குழுவில் 2 இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்ட விவகாரம் இஸ்லாமிய மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் இந்த முடிவை கண்டித்து சோரா, லிலோங் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20ஆம் தேதி முதல் பேரணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை நீக்கிவிட்டு உடனடியாக அந்த இடத்தில் இஸ்லாமியர்களை நியமிக்க வலியுறுத்தி தலைநகர் இம்பாலில் பதாகைகளுடன் திரண்டு வந்து போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் வீடுகள் தீயிட்டு எரிக்கப்பட்டதை கண்டித்து உள்ளூர் மக்கள் சேனாபதி மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் திரண்டு மரக்கட்டைகள் டயர்களை எரித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவங்களால் அங்கு தற்போது பதற்றமான சூழல் நிலவுகிறது. வக்பு வாரிய நியமனத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தால் மணிப்பூரில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் முடங்கியுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலமா இ முத்தாஹித், ஜம்யத் இ உலமா உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு யும்னம் கேம்சன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
2: தொடர்ந்து தமிழகத்துக்கு கர்நாடகம் நீர் திறப்பது குறித்து அடுத்த கட்ட முடிவெடுக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இன்று கூட இருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை ஒரு வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. ஏற்கனவே நீரை திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
7: தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவிரி நீர் திறந்து விடுவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 141வது கூட்டம் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசின் காவிரி தொழில்நுட்ப குழு அதிகாரிகள் கடந்த 11ஆம் தேதி நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் உத்தரவின்படி வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு கர்நாடகா காவிரியில் தண்ணீர் திறந்து விடவில்லை என்றும், ஒரு சில நாட்கள் மட்டுமே வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் திறக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு நாள் ஒன்றுக்கு 1.9 TMC நீர் வீதம், 15 நாட்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து நீர்வரத்தும் குறைந்துள்ளதால் தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து அதிக நீர் திறந்துவிட்டால் தங்களுக்கு விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தேவையான தண்ணீர் இருக்காது என்றும் அவர்கள் கூறினர். கூட்டத்தின் முடிவில் கர்நாடக அரசு காவிரியில் வினாடிக்கு 9,000 கனஅடி நீர் வீதம் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு திறக்க வேண்டும் என்று ஒழுங்காற்று குழு தலைவர் திரு வினித் குப்தா காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரைத்தார்.
2: தொடர்ந்து இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதனால் சுற்றுப்பயணமாக நேற்று சீனா சென்றடைந்த அவர் இந்தியா சீன எல்லை விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிகள் குழு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கின்றார். இந்தியாவில் செப்டம்பர் 12-13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பதில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் அஜித் தோவாலின் பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சென்னையில் 2வது விமான நிலையத்துக்கான திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அதை தெரிவித்திருக்கிறார்.
8: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
9: இன்று ஏகனாபுரத்துக்கு கிடைத்த விடுதலை நாள்.
10: இப்போ அங்க கைவிட்டு விட்டு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன?
11: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள 13 கிராமங்களில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மறுபுறம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பரந்தூரில் புதிய பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முந்தைய திமுக ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக பரந்தூர், நாகப்பட்டு, தண்டலம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களிலிருந்து சுமார் 5,746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்கான அரசாணை 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பாதிக்கப்படும் மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு ரூபாய் 1,822 கோடிக்கும் மேல் ஒதுக்கியது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விமான நிலையம் அமைப்பதற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை வழங்கியது. இந்த திட்டத்திற்காக சுமார் 1,700 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியது. ஆனால் இந்த திட்டத்தால் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் என கூறி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பரந்தூர் சென்ற தாவேக தலைவர் விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல, விவசாய நிலங்களை அழித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் ஆகஸ்ட் 24ஆம் தேதியான பேசிய முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தார்.
8: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
11: அதே நேரத்தில் சென்னைக்கு புதிய விமான நிலையம் தேவைப்படுவதாகவும் விவசாயிகளை பாதிக்காத வகையில் மாற்று இடங்கள் சில தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
8: துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும்.
11: சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்ற அறிவிப்புக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
10: அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்ப அதை கைவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்?
11: இதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட எச்சத்தள பதவியில் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொழியில் தள்ளிவிடும், எந்த யோசனையும் ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிழி என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட பதவியில் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு பயண போக்குவரத்து, மணலின் தன்மை, நீட் அண்ட் டிமாண்ட் மற்றும் பல அம்சங்களையும் கோணங்களையும் ஆராய்ந்ததன் அடிப்படையில்தான் புதிய விமான நிலையம் அமைக்க பரந்தூர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திற்கான மாற்று இடத்தை தேர்வு செய்யாமல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுப்பதற்கான ஏற்பாடு எனவும் அவர் விமர்சித்துள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் ரத்து அறிவிப்பை பரந்தூர் மற்றும் ஏகனாபுரம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தருவதாக அவர்கள் கூறுகின்றனர்.
12: செய்தியில கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சோம், இப்ப வந்து இத சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
13: சரி, விஜய் சார் வந்தாரு, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வச்சு அவர்கிட்ட என் கோரிக்கைய சொன்னோம். சரி, நான் வந்தால் உங்களுக்கு நான் என்னால முடிஞ்சு உதவி செய்யறேன், நான் வரவிடாம தடுக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன வாக்கையை காப்பாத்தி விட்டார். சொன்னது வந்து எங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நான் மாட்டு வண்டி ஓட்டி வீடு கட்டினேன், ஊர் விட்டு போய் ராத்தங்கி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் மாடு கட்டி வண்டி மாடு ஓட்டி எத்தனை சாம்பாச்சு வீடு கட்டின, வீட்டை விட்டுட்டு போனா நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்?
14: இந்த அறிவிப்புக்காக தான் நாங்க பல நாள் இயங்கி கிடந்தோம். நாங்க வந்து இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டம் இங்க உகந்த பகுதி அல்ல, இங்க நீங்க வந்து திட்டத்தை நிறைவேற்றாதீங்க, அத்திட்டத்துக்கான பகுதி இல்ல அப்படிங்கறத சென்ற கடந்த ஆட்சியின் போது பல்வேறு வகையிலான போராட்டங்கள், பல வகையில உண்ணாவிரதம், சாலை மறியல், பிச்சை எடுக்கும் போராட்டம், மொட்டை அடிக்கும் போராட்டம், நீரில் இறங்கும் போராட்டம், ஏரியில் இறங்கும் போராட்டம், வயல் கக்கும் போராட்டம், இப்படி பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி நடத்தி ஓய்ந்து விட்டோம். இந்த சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. விவசாயத்தை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார், குடியிருப்பை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார், முகவரியை எங்கள் முகவரியை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார், கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றி கொடுக்கிறார். தமிழகத்தினுடைய முதல்வருக்கு நாங்கள் பல கோடி நன்றியை, மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
11: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் புதிய விமான நிலையம் எங்கு அமையும் என்பது அடுத்த கேள்வியாகியுள்ளது. புதிதாக இறுதி செய்யப்படும் இடத்தின் நீரியல் சூழல், எத்தனை மக்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் போன்ற கேள்விகளை திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு எழுப்பியுள்ளார்.
10: சரி, இங்க அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்க இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? இன்றைக்கு நீங்க என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுக்கணும் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்க இருக்கக்கூடியவர்கள எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்க என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு?
11: வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எச்சல பதிவில் சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்திற்காக வேறு சில இடங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆனால் புதிய இடம் எது என்பதையும் முதலமைச்சர் அறிவித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், ஏனெனில் இரண்டாவது விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய தாமதப்படுத்துவதால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறைந்தது 10 ஆண்டுகள் தாமதிக்கும் அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2031 புதிய விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் சென்னைக்கு புதிய விமானங்கள் வராது, அவை பெங்களூரு, ஹைதராபாத் விமான நிலையங்களுக்கு சென்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளில் புதிய விமான நிலையம் பயன்பாட்டுக்கு வர வேண்டும், இப்போதே பணிகளை தொடங்கினால் கூட அது சாத்தியமாக இன்னும் 8 ஆண்டுகள் ஆகக்கூடும். எனவே அவசர நிலையை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கூறியுள்ளார். மேலும் சென்னை விமான நிலையம் அமைக்கும் விஷயத்தில் இத்தனை குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் நிலங்களை கையகப்படுத்தும் கொள்கையில் தெளிவு இல்லாததுதான் என தெரிவித்துள்ள அவர், வேளாண்மை சாராத எந்த பணிக்கும் நிலங்களை கையகப்படுத்துவதில்லை என்பதை கொள்கை முடிவாக தமிழ்நாடு அரசு எடுத்திருந்தால் பரந்தூர் விமான நிலையத்திற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்காது. எனவே இனிவரும் காலங்களிலாவது இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்திற்காகவும் வேளாண் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது என்பதை கொள்கை முடிவாக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக தமிழக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அரச மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் சார்பாக ஆண்டுக்கு 441,000 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டம் வருகின்ற செப்டம்பர் 15 துவங்குகிறது. இந்த திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக மாநிலத்தில் 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த திட்டம் செப்டம்பர் 15 துவங்கப்பட இருக்க நிலையில் செப்டம்பர் 5 முன்னதாகவே பாதுகாப்பு பெட்டகம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு பொதுப்பணித்துறையை சுகாதாரத்துறை செயலாளர் கேட்டிருக்கிறார். தங்க மோதிரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எஃகு அலுமாரிகளை சுற்றி எஃகு கம்பிவலை அமைப்புகள், தரை மற்றும் சுவருடன் உறுதியாக பொருத்தப்பட்ட அலுமாரிகள் மற்றும் பூட்டக்கூடிய கதவுகள் ஆகியவற்றை தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 3 பக்கங்களிலும் கட்டிடங்களால் சூடப்பட்ட பாதுகாப்பான சேமிப்பறை, மூடப்பட்ட எண்ணர்கள் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட் மூலம் தரை மற்றும் சுவருடன் உறுதியாக பொருத்தப்பட்ட அலுமாரி ஆகியவை அடங்கும். அலுமாரியின் மேற்பகுதி மற்றும் 2 பக்கங்களை மூடியிருக்கும். முன்புறத்தில் திறக்கக்கூடிய வகையிலான மைட் ஸ்டீல் கம்பி வலை கதவு அமைக்கப்பட்டிருக்கும். தங்க மோதிரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த திட்டத்தை தடையின்றி செயல்படுத்தவும் இந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொண்டு விரைவாக நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அனைத்து மாவட்ட பொதுப்பணித்துறை பொறியியலாளர்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்குமாறு சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. 107 மையங்களிலிருந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் தகுதியுள்ள ஒவ்வொரு பச்சளம் குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சிக்கிறார்.
6: சென்னை பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி, மகளிர் சுய உதவி குழுவினருக்கு சுழல் நிதி, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு உதயநிதி, மாற்றம் மாற்றம் என்று சொல்லி தாவேக்கா மக்களை ஏமாற்றி வருவதாக கூறினார். மிரட்டல்களுக்கோ வெற்று வேட்டுகளுக்கோ பயப்பட மாட்டோம் என்று கூறிய அவர், முதலமைச்சர் விஜய்க்கு தைரியம் இருந்தால் திமுகவினருக்கு எதிராக உள்ளதாக கூறப்படும் 3 கோப்புகளை திறக்கட்டும் என்றும் சவால் விடுத்தார். இந்த ஆட்சியின் அவலங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி அமைந்ததிலிருந்து முழுக்க முழுக்க மடை மாற்றம் தான் நடப்பதாக திரு உதயநிதி தெரிவித்தார்.
15: 11.19% வளர்ச்சியோடு நம்முடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டினர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த அமைச்சர் சொல்கிற வார்த்தைய சொல்கிற குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, உடனே எங்க ஆட்சி மேல குறை இருந்தாலும் உங்களை மக்கள் இன்னைக்கு மாற்றம் சொல்லி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லுங்கன்னா அதை படைமாற்ற வேண்டும்.
6: மக்கள் பிரச்சனைகள் குறித்து சட்டப்பேரவையில் எழுப்பும் எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதில் சொல்வதில்லை என்று கூறிய திரு உதயநிதி, இந்த அரசுக்கு விரைவில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்தார். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய பதிலை சொல்லாமல் அமைச்சர்கள் வேறு சில விஷயங்களை பேசுவதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் நம்பர் 1 மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதாளத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்தார்.
2: தொடர்ந்து குஜராத்தின் சூரத் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் சந்தைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி மொத்த மீன் சந்தை என்று பெயர் வைக்கப்பட்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சூரத்தின் நான்புரா லக்கோட் பகுதியில் 3,90,00,000 ரூபாய் செலவில் சமீபத்தில் இந்த மீன் சந்தை கட்டப்பட்டது. அந்த மீன் சந்தைக்கு பிரதமர்

0: வடகல் பேஸ் நப்சாரிவாலா பிரதமர் மீன்வளத்துறைக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கினார். பிரதம மந்திரி மத்ய சம்பதா யோவானா போன்ற மீனவர்களுக்கு உதவும் திட்டங்களை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். எனவே அவரது பெயரை சந்தைக்கு வைப்பதில் தவறில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். மீன் சந்தைக்கு பிரதமரின் பெயர் வைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகளிடம் எந்த அனுமதியும் பெறவில்லை என்பதால் பெயர் பலகையை அகற்ற அதிகாரிகள் அங்கு சென்றார்கள். சூரத் மாநகராட்சியால் கட்டப்பட்ட பொது சொத்துக்கு பெயரிட வேண்டும் என்றால் நகராட்சியின் பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மீன் சந்தைக்கு பெயரிடுவது தொடர்பாக எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. அரசியலில் இருந்து சந்நியாசம் பெறப்போவதில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் களத்தில் இருந்து முற்றிலுமாக அகற்றும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கண்டித்து இன்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சிஐடி தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்.
1: சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜெயசங்கர், மின் ஊழியர்களின் தவறான கணக்கெடுப்பால் தான் மின் கட்டணம் அதிக அளவில் வந்துள்ளதாக அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்த கருத்தை அவர் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கண்டித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக திரு ஜெயசங்கர் தெரிவித்தார்.
2: மின்சார வாரியத்தில் அதிருப்தி ஏற்பட்டால் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த கோபம் மிகப்பெரிய போராட்டமாக மாறும். மின்சார வாரியத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டம் நாளைக்கு ஒரு நாளைக்கு போகும். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவதாக இருக்கிறோம் என்ற கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்லி.
1: எல்நினோ எனும் கணக்கீட்டு முறையால் பொதுமக்களின் மின்சார பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். மே மாதம் 10ஆம் தேதி 200 யூனிட் மின்சாரம் இலவசம் குறித்த அறிவிப்பை அரசு வெளியிட்டதாகவும் உடனடியாக அதனை அமல்படுத்த முடியாது என்றும் அவர்கள் கூறினர். ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகுதான் வாடிக்கையாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பது அமலாகும் என்று தெரிவித்தனர். மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையால் மாற்றத்தை எதிர்பார்த்து தாவேக்காவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு மக்களுக்கும் மின் ஊழியர்களுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
0: இதனிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வங்கிகள் செப்டம்பர் 11ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஊழியர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. கர்நாடகாவில் வனத்துறை துப்பாக்கிச்சூட்டு விவகாரத்தில் தமிழர்கள் 3 பேரை அருகிலிருந்தே சுட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலமாகி அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. வெங்காய விநியோகத்தை அதிகரித்து பருவகால விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இருந்து சென்னை மதுரை உட்பட இந்தியாவின் முக்கிய 5 வெங்காய நுகர்வு மையங்களுக்கு விரைவு தொடர்ந்து மூலம் வெங்காயத்தை அனுப்பும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மத்திய இருப்பிலிருந்து இந்த வெங்காயங்கள் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் விலை உயர்வு தவிர்க்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி நன்றி தெரிவித்திருக்கிறார். திருத்தணி முருகன் கோவிலில் வருகின்ற 27ஆம் தேதி ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8:45 வரை தொடர்ந்து பக்தர்கள் மூலவரை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு வருகின்ற 27ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் தரிசனம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூசைகள் நடைபெற உள்ளன. சிறப்பு பூசைகள் நிறைவடைந்த பின்னர் மாலை 4 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழக்கம் போல் மூவரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். எனவே வருகின்ற 27ஆம் தேதி மதியம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது தரிசன நேரத்தை திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று இணை ஆணையர் ரமணி தெரிவித்திருக்கிறார். சிவகாசியில் மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை திறக்க வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
3: பட்டாசு ஆலை விபத்துகளை சுட்டிக்காட்டி மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள 280க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டுள்ளன. இதனால் மூடப்பட்ட ஆலைகளில் பணிபுரிந்து வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் காரணமாக 150க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. எஞ்சிய

0: ஆலைகள் திறக்க கோரியும் மத்திய அரசின் வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் முடக்கப்பட்டுள்ள 80க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தியும் சிவகாசியில் உள்ள பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு நிறுவன அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். ஒரு வார காலத்தில் பட்டாசு அதிகாரிகள் உறுதி அளித்தபடி மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் திறக்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாக பட்டாசு தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல தனியார் பாடசாலைகளில் ஓணம் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது.
0: கேரளாவின் வசந்த திருவிழாவான ஓணம் பண்டிகை நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்டிகை களை கட்டியது. இதன் ஒரு பகுதியாக மார்த்தாண்டம் அடுத்த இரவு விளையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் யானை மற்றும் ஒட்டகம் மீது மாவேலி மன்னனை அமரச் செய்து மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். பின்னர் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனம் ஆடி மகிழ்ந்தனர். பாரம்பரிய உடை அணிந்து வந்த மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. மாணவிகள் மாணவர்கள் புத்தாடை அணிந்தும் கைகளில் விளக்கேந்தி வலம் வந்து நடனமாடி அசத்தினர். கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏராளமான மாணவ மாணவிகள் இணைந்து செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினா்.

0: நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் சார், நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஓ நம்ம இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வி என்ஜாய் ரியலி, லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இட் வாஸ் கிரேட், லைக் வைப் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருக்கு.
1: மாணவர் ஒருவர் மன்னர் மாவேலி வேடம் அணிந்து ஜிபி வலம் வந்து சக மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். சென்னை மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை களை கட்டியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இதேபோல் திருப்பூர் மங்கலம் சாலையில் உள்ள தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
2: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 120,080 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 15,010 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 1 கிராம் 10 ரூபாய் குறைந்து 265 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரான் அமெரிக்காவுடன் முழுமையான போரில் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரம், ராணுவம், பாதுகாப்பு என்று அனைத்து ரீதியிலும் போர் நடப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனாலும் அரசதந்திர தீர்வை காண ஈரான் விரும்புவதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதே மோதலிருந்து வெளிவருவதற்கான சிறந்த வழி என்று அவர் குறிப்பிட்டார். ஈரானின் பொருளாதாரத்துக்கு அமெரிக்கா நெருக்குதல் அளித்தாலும் நாட்டின் பணவீக்கத்தை குறைக்க முயற்சிகள் எடுக்கப்படுவதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானின் ரியால் வரலாறு காணாத அளவு குறைந்துவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்து சுமார் 6 மாதங்களாகிவிட்டன. அதற்கு முன்பிலிருந்து ஈரான் மீது நடப்பில் இருந்த அனைத்துலக தடைகளால் அதன் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியில் உள்ளது. ஈரான் மீது மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் அந்த நாட்டின் ரியால் பண மதிப்பு வரலாறு காணாத வகையில் நேற்று வீழ்ச்சியடைந்திருந்தது. முன்னதாக ஈரான் மீது வரலாற்றிலே மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா கடந்த வாரம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவிகளை வழங்கும் நாடுகளும் கடும் பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தது நேர்கள் அறிந்ததே.
3: இந்த ஆண்டு ஈரானின் பொருளாதாரம் சுமார் 6% சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இறக்குமதி செலவுகள் கடுமையாக அதிகரித்திருப்பது. அது பணவீக்கத்தை தூண்டுகிறது. எனவே ஏற்கனவே நிலவும் இந்த பிரச்சனைகளுடன் கூடுதலாக பொருளாதார நெருக்கடியும் சேர்வதால் அது நாட்டின் நிலைத்தன்மையை பெருமளவில் குறைக்கக்கூடும் என்ற கவலை உள்ளது. ஈரானை பொறுத்தவரை தற்சார்புடன் செயல்படும் வகையிலான எதிர்ப்பு வகை பொருளாதாரம் என்று அழைக்கப்படும் அமைப்பை அவர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளனர். ஆனால் இந்த தடைகள் கடுமையாக பாதித்தால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். அதன் சாத்தியமான விளைவுகளில் ஒன்றாக கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக ஈரான் மேலும் விரிவான பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அல்லது இந்த பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீது மீண்டும் குறிப்பிடத்தக்க தாக்குதல்களை நடத்தலாம்.
2: இதே நேரத்தில் ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ள அமெரிக்காவுக்கு வளைகுடா நாடுகள் ஆதரவளித்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவர் மொக்தின் ரோசாய் எச்சரித்திருக்கிறார்.
4: டிரம்ப் ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்பினால் அதற்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் கடுமையான பதிலடி கொடுப்போம். முதலில் எங்களுக்கு எதிரான பொருளாதார போரில் அமெரிக்காவுடன் இணைய வேண்டாம் என்று அனைத்து அண்டை நாடுகளிடமும் உலக நாடுகளிடமும் கூறுவோம். எங்கள் மீது பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிப்பதில் ஈடுபடும் எந்த ஒரு நாடும் எதிரியாக கருதப்படும். நிச்சயமாக முதலில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அமெரிக்காவிடமிருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்வோம். அவர்கள் அதை ஏற்காவிட்டால் அந்த நாட்டின் நலன்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம்.
2: தொடர்ந்து சோவியத் ஒன்றியத்திடமிருந்து உக்ரைன் சுதந்திரம் பெற்றதன் 35வது ஆண்டன்றவை குறிக்கும் நிகழ்வுகளையொட்டி உக்ரைனின் நட்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் கீவ் நகரில் நேற்று கூடியிருந்தார்கள். பிரிட்டன் பிரதமர் ஆண்ட்ரி பர்ன்காம் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் 35க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணியின் முதல் கூட்டத்துக்கு இணை தலைமை வைத்து உரையாற்றியிருந்தார்.
3: என் நாட்டுக்கு ரஷ்யா விடுத்துள்ள கடும் அச்சுறுத்தல்களையும் மீறி யுக்ரைனின் பாதுகாப்புக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம். உங்களின் வான்வெளியையும் மக்களையும் பாதுகாக்க கூடுதல் உதவிகள் தேவை என்பதை அறிவேன். கடந்த குளிர்காலங்களின் கஷ்டங்களையும் இந்த ஆண்டும் அதனை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக வேண்டிய அவசியத்தையும் அறிவேன்.
2: தொடர்ந்து ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்த 6.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளது. உக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இடையே ராணுவ ஆதரவை அதிகரிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். உக்ரைனின் சுதந்திர நாளான இன்று அவர்களுக்கு எங்களின் உறுதியான ஆதரவை நாங்கள் வழங்குகின்றோம். உக்ரைனுக்கு முக்கிய தேவையாக உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணைகள், வெடிமருந்துகள் மற்றும் ராடர்களுக்காக 6.1 பில்லியன் யூரோ நிதியுதவியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் ஜூலை மாதத்தில் மட்டும் உக்ரைன் மீது 376 ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியிருக்கிற நிலையில் உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது முக்கிய தேவையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
3: ரஷ்யா யுக்ரைனின் தெற்கில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த முறை இலக்கு பயணிகள் ரயில் ஒன்று. அந்த ரயிலில் சுமார் 600 பேர் பயணித்துக் கொண்டிருந்த போதிலும் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் யுக்ரைன் தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் தாக்குதல்களின் நீண்ட பட்டியலில் இதுவும் மற்றொரு சம்பவம். இதைவிட கடுமையான தாக்குதல்களையும் அந்த நாடு சந்தித்து வருகிறது. நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்ற அதே நேரத்தில் தலைநகர் கியேவில் யுக்ரைனின் தேசிய கொடி தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய தலைவர்களை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுக் கொண்டிருந்தார்.
5: யுக்ரைனிய கொடி என்பது வலிமை, மன உறுதி, சுதந்திரம் மற்றும் வாழ்வின் வெற்றியின் அடையாளம். இதற்காக நாம் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். முழு அளவிலான போர் தொடங்கி 1642 நாட்கள் கடந்துள்ளன. அந்த ஒவ்வொரு நாளிலும் நமது உண்மையான நண்பர்களும் கூட்டாளிகளும் இந்த பொதுவான போராட்டத்தில் நம்முடன் உறுதியாக நின்று ஆதரவும் உதவியும் வழங்கி வருகின்றனர்.
3: ஆனால் தார்மீக ஆதரவு மட்டுமல்ல, இப்போது யுக்ரைனுக்கு மிகவும் அவசியமானது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கும் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள். அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் இந்த அமைப்பு உலகின் மிகவும் திறன் வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் யுக்ரைன் விரைவில் அந்த அமைப்புகளை தானே தயாரிக்கும் திறனை பெறும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார்.
6: பேட்ரியட் ஏவுகணைகளை தயாரிக்கும் உரிமையை அவர்களுக்கு வழங்குவோம். அதை எப்படி தயாரிப்பது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது மிகவும் சிக்கலானது, ஆனால் அந்த சிக்கலை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள்.
3: ஆனால் சில வாரங்களிலேயே அந்த தொழில்நுட்பத்தை பகிர்வது கடினம் என்று கூறிய டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். இது இன்று ஆண்டி பெர்னாம் வெளியிட்ட அறிவிப்புடன் தெளிவான மாறுபாட்டை காட்டுகிறது. பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஆண்டி பெர்னாமை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி தான். யுக்ரைன் வந்துள்ள பர்னாம் ஆங்கிலோ பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பான ஸ்டாம் ஷேடோ ஏவுகணையில் பயன்படுத்தப்படும் பிரிட்டிஷ் தொழில்நுட்பத்தை யுக்ரைனுக்கு வழங்குவது குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். பிரான்சும் ஏற்கனவே இதுபோன்ற உறுதிமொழியை அளித்துள்ளது. ஸ்டாம் ஷேடோ போன்ற நீண்ட தூர தாக்குதல் ஏவுகணைகள் ரஷ்யாவின் தொழில்துறை மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைக்கும் யுக்ரைனின் தற்போதைய போர் வியூகத்தின் முக்கிய ஆயுதங்களாக உள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிற்கு வெளியே உள்ள இந்த கிடங்கு போன்ற இடங்கள் அதற்கான இலக்குகளாக மாறியுள்ளன. சில தாக்குதல்கள் ராணுவ உற்பத்தி நிலையங்களை குறிவைக்கும் நிலையில் மற்ற சில தாக்குதல்கள் அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான தொழில்துறை நிறுவனங்களை இலக்காக கொள்கின்றன. போரின் தாக்கத்தை ரஷ்யாவிற்குள்ளேயே கொண்டு செல்வது யுக்ரைனின் வியூகமாக உள்ளது.
2: தொடர்ந்து ரஷ்யாவில் எண்ணெய் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் அங்கு வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. குறிப்பாக மாஸ்கோவில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் நிரப்புவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
5: மாஸ்கோவில் இப்போது பெட்ரோல் நிரப்ப வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் அவசியம். நிறைய நேரமும் மிகுந்த பொறுமையும். பெட்ரோலுக்காக காத்திருக்கும் வரிசைகள் முடிவே இல்லாமல் நீள்வது போல தெரிகின்றன. ரஷ்யாவின் பல பகுதிகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களின் விளைவே இது. மாஸ்கோவில் பெட்ரோலுக்காக இவ்வளவு நீண்ட வரிசைகளை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பெட்ரோல் நிலையம் இங்கிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. ஆனால் வரிசையின் முன்பகுதியை அடைய சுமார் 2 முதல் 2.5 மணி நேரம் ஆவதாக ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் குறைந்தபட்சம் இங்கே பெட்ரோல் கிடைக்கிறது. மற்ற சில இடங்களில் பெட்ரோல் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. இங்கே பெட்ரோல் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்கிறார் ஸ்விடிஸ்லாவ். ஆனால் எப்போது கிடைக்கும் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. ஒருவேளை இன்றாக இருக்கலாம் அல்லது நாளையாக இருக்கலாம். எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ரஷ்யா இப்போது பெட்ரோலை இறக்குமதி செய்து வருகிறது. ஆனால் எரிசக்தி வளங்களில் வல்லரசாக திகழும் ஒரு நாட்டிற்கு இது அசாதாரணமான சூழல். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் பல மாதங்களாக தொடர்கின்றன. ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு யுக்ரைன் அளித்து வரும் பதிலடி இது. இந்த போரின் தாக்கம் நாளுக்கு நாள் ரஷ்ய மக்களின் வாழ்க்கையிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது.
3: இது உண்மையான இயல்பான அமைதியான வாழ்க்கை அல்ல. தற்போது எல்லோரிடமும் பதற்ற உணர்வு நிலவுகிறது. ஏதோ தவறாக இருக்கிறது என்கிற உணர்வு அது. அதாவது பதட்டம் தான் இப்போது முக்கியமான மனநிலை.
5: அவர்களிடம் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கலாம், ஆனால் தேசபக்திக்கு எந்த குறையும் இல்லை. குறைந்தபட்சம் இங்கு அப்படித்தான் தெரிகிறது. பெட்ரோல் நிலையத்திற்கு அருகிலேயே ரஷ்ய கொடியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கும் இந்த முயற்சியை பார்க்க முடிகிறது. ரஷ்ய கொடி தின கொண்டாட்டம், பஞ்சுமிட்டாய் முதல் கலாஷ்னிகாவ் துப்பாக்கிகள் வரை அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. முழு குடும்பமும் ரசிக்கும் வகையில் இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகளும் உள்ளன. ரஷ்யாவிடம் என்ன குறைவாக இருக்கிறது என்பது குறித்து இங்கு யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆயுதங்களுக்கு மட்டும் எந்த பஞ்சமும் இல்லை. தேசபக்தியை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வு சிலருக்கு உற்சாகத்தையும் அளிக்கிறது. சிரமங்கள் தான் நம்மை ஒன்றிணைக்கின்றன. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாகின்றனவோ அவ்வளவு வலிமையாகிறோம் என்கிறார் ஓய்வு பெற்றவரான டாட்டியானா. இரவில் யுக்ரைனிய ட்ரோன்கள் பறப்பது குறித்து ஏஞ்சலினா கவலைப்படுகிறார். தூங்க செல்லும் போது காலையில் விழுத்தெழுவோமா என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறார் அவர். தேசபக்தி உணர்வு இருந்தாலும் இந்த அச்சத்தை போக்க முடியவில்லை.
2: தொடர்ந்து சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்று அது தெரிவித்தது. அத்தகைய குடியேற்றங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானவை என்பதையும் அமைச்சு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகரிப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அத்தகைய வன்முறையை தடுக்கவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை அது வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மசூதியில் அதிகாலை நேர தொழுகையில் இருந்த சன்னி இஸ்லாமிய பிரிவு மதகுருவை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொன்றார்கள். கொலையாளிகள் சியா இஸ்லாமியர்களாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதால் அந்த பகுதியில் தொடர்ந்து பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. லாகூரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காதிவால் நகரில் உள்ள மசூதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த பகுதியின் பிரபலமான மதகுருவான முகமது தல்கா ராசா அதிகாலை நேர தொழுகையில் இருந்தபோது 4 பேர் துப்பாக்கியுடன் மசூதிக்குள் புகுந்து அவரை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிவிட்டார்கள். இதில் படுகாயமடைந்த அவரை அந்த பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இறப்பதற்கு முன்பு காவல்துறையினரிடம் ரசா அளித்த வாக்குமூலத்தில் கடந்த ஆண்டு சியா பிரிவைச் சேர்ந்த மத தலைவர்கள் இருவர்களுக்கு எதிராக பத்வா விதித்ததாகவும் அவர்கள் மூலம் கொலமிரட்டல் இருந்தது என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் பஞ்சாப் மாகாணத்தின் பல இடங்களில் சன்னி சியா பிரிவினரிடையே பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரசா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலையாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு இதய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரின் பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 5 தேதி கைது செய்யப்பட்டார். அன்று முதல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இம்ரான்கான் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு போதிய மருத்துவ வசதியோ அல்லது குடும்பத்தினர் நண்பர்கள் நேரில் சந்திக்கவோ அனுமதி தரப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டப்பட்டு வருகிறது. அண்மையில் சிறையில் வைத்து இம்ரான்கானுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது இதயம் தொடர்பான நோயால் இம்ரான்கான் அவதிப்படுவது தெரிய வந்தது. ஆனாலும் அவருக்கு தேவையான ஆன்ஷியோகிராபி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டி அவரது கட்சி பொதுச் செயலர் ஷேக் வகாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்ரான்கானுக்கு நோயறிதல் பரிசோதனை நடத்தப்படவில்லை, அதை உடனடியாக செய்ய வேண்டும். அதேபோல் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதி இருந்தும் அந்த ஸ்கேன் செய்யப்படவில்லை. இம்ரான்கான் விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, இதை கண்டிக்கிறோம். அதேபோல் அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சையை மாற்ற வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் புதிய H1B விசா விண்ணப்பங்களுக்கு $100,000 கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் சட்டவிரோதம் என்று ரத்து செய்தது. இந்த கட்டண உயர்வை அமல்படுத்த அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்ற நிலையில் H1B விசா கட்டணத்தை சட்டபூர்வமாக $100,000 உயர்த்த அமெரிக்க அரசு புதிய முயற்சிகளை தொடங்கியுள்ளது. இதற்கான விதிமுறையை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நேற்று வெளியிட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள இந்த விதிமுறை பற்றி 30 பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும். இதில் புதிய H1B விசா விண்ணப்பதாரர்களுக்கான கட்டணம் $3,265 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய ஐடி ஊழியர்கள் மத்தியில் மீண்டும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கனடிய வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். அடுத்த ஆண்டு நடப்புக்கு வரும் புதிய வரி வாகன உதிரி பாகங்களுக்கு அது பொருந்தும் என்று அவர் தெரிவித்தார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு அமெரிக்கா தற்போது 25% வரி விதிக்கிறது. கனடா அமெரிக்காவை ஏமாற்றி பணம் பறிப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். சுமார் $20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா நேற்று முன்தினம் 50% இறக்குமதி வரி விதித்தது. பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் சில பொருட்களுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் கனடா அறிவித்தது. கனடிய வாகனங்களுக்கான வரியை அமெரிக்கா உயர்த்துவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று கனடிய பிரதமர் மாக்கானே தெரிவித்திருக்கிறார். ஆனால் அத்தகைய நடவடிக்கை அமெரிக்க வேலைவாய்ப்புகளையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது.
7: அமெரிக்க மதுபானம், வாகனங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு வரி விதிப்பதில் கனடா பாகுபாடு காட்டுவதாக வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியிருந்தது. அண்டை நாடுகளுக்கிடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து 2027 முதல் அனைத்து கார்கள், சிறிய மற்றும் பெரிய டிரக்குகள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் எஃகு என வாகனத்துறையில் உள்ள பல்வேறு கனடா பொருட்கள் மீதான வரியை 50% வரை உயர்த்தப் போவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். கனடா பல ஆண்டுகளாக அமெரிக்காவை சுரண்டி வருவதாக குற்றம் சாட்டிய டிரம்ப் உலகில் கையாள்வதற்கு மிகவும் மோசமான நாடுகளில் கனடாவும் ஒன்று என கடுமையாக விமர்சித்தார். அவர்களுக்குத்தான் அமெரிக்கா தேவை, நமக்கு கனடா தேவையில்லை என்று கூறிய அவர், தங்கள் வணிகத்தில் 95% அமெரிக்காவுடன் மேற்கொள்ளும் கனடா அதற்கு நேர்மாறாக செயல்படுவதாகவும் விமர்சித்தார். இதனிடையே அமெரிக்காவுக்கு பதிலடியாக தங்கள் நாட்டு தொழிலாளர்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 8 முதல் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இந்நிலையில் 3 நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் சமரசத்தை எட்ட தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார்.
2: பள்ளியொன்றில் கத்திக்குத்து தாக்குதல் நடந்த பின்னர் பள்ளிகளில் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய செயற்குழு உருவாக்கப்பட இருக்கிறது. அந்த தாக்குதலில் 17 பெண் இறந்தார், மேலும் 3 காயமுற்றார்கள். கடந்த 10 ஸ்வீடன் பாடசாலைகளில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பாடசாலைகள் முழுமையாக திறந்திருந்தால் மர்ம நபர்களால் எளிதில் பள்ளி வளாகங்களில் நுழைந்து தாக்குதல் நடத்த முடியும் என்று சுவீடனின் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். செயற்குழு எத்தகைய மாற்றங்களை பரிந்துரைக்கும் என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை. கடந்த வாரம் நடந்த தாக்குதலை காவல்துறை விசாரித்து வருகிறது. 18 வயது சந்தேக நபர் துப்பாக்கியால் சுடப்பட்டு தடுக்கப்பட்டார். தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் தாக்குதலை நடத்தினார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளான ரெனா, நெவடா ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீக்கு இதுவரை 3 தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்துள்ளார்கள். காற்று வேகமாக வீசி வருவதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவது தீயணைப்பு படையினருக்கு சவாலாக இருக்கிறது. காட்டுத்தீ ஏற்பட மனிதர்களே காரணம் என்று தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அதன் பின்னணி குறித்தோ அல்லது எப்படி அந்த முடிவுக்கு வரப்பட்டது என்பது குறித்தோ தீயணைப்பு படையினர் விளக்கம் அளிக்கவில்லை. நெவடா பல்கலைக்கழகம் இருக்கும் பகுதிக்கு காட்டுத்தீ பரவியதும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 42,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் வெளியேற்றியிருக்கிறார்கள். இது தவிர்த்து மேலும் 45,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள நெவடா மாகாணத்தில் அவசர நிலையை அந்த மாகாண ஆளுநர் ஜோ லாம்பாடா பிரகடனம் செய்துள்ளார். நோவாடா மாகாணத்தில் காட்டுத்தீ எரிந்து வரும் பகுதி அருகே வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணியில் காவல்துறையினரும் மாகாண தேசிய பாதுகாப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். வாசோ கவுண்டி பகுதியில் 2 நாட்களாக மின்சார சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலை நேற்று முன்தினம் சிறிது மேம்பட்டிருந்தது. அமெரிக்காவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றான US ரூட் 395 காட்டுத்தீ காரணமாக மூடப்பட்டுள்ளது. அந்த சாலை வழியே வாகனங்கள் செல்ல அதிகாரிகள் தடை விதித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் ஏண்டி பர்னம் ஒரு மணமகளின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அவர் கல்யாணம் நடக்கும் இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் மணமகள் சாரா பர்வினின் ஆசையாக இருந்தது. திருமணம் மான்செஸ்டர் நகரின் 10 நோத் கட்டிடத்தில், அதே கட்டிடத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வடக்கு தலைமையக அலுவலகம் உள்ளது. கல்யாண நாளில் பிரதமர் பர்னம் அலுவலகத்துக்கு சென்றால் அவரின் பாதுகாப்பு அதிகாரிகள் சாலையில் குவிந்து விடுவார்கள். கட்டிடத்துக்கு வெளியே திருமண புகைப்படம் எடுக்க முடியாமல் போய்விடும் என்று பர்வின் எண்ணினார். அவர் டிக்டாக்கில் காணொளி ஒன்றை பதிவிட்டு பிரதமரிடம் கடந்த மாதம் மன்றாடினார். தயவு செய்து வராதீர்கள், அப்படி வந்தால் பாதுகாப்பு இல்லாமல் கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று பர்வின் தெரிவித்தார். பர்வினின் கல்யாணம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. பிரதமர் பர்னம் அன்று 10 நோத் கட்டிட அலுவலகத்துக்கு செல்லவில்லை. பர்வினுக்கு கல்யாண வாழ்த்தையும் அனுப்பினார். திருமணத்துக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி, ஆனால் உங்கள் கோரிக்கையின்படி நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். பிரிட்டனில் தண்ணீரை சேமிக்க வெளியிடப்பட்ட வழிகாட்டி குறை கூறப்பட்டுள்ளது. ஆசிய முஸ்லிம் சமூகங்களை குறிவைத்து அது வெளியிடப்பட்டது. குறைவான தண்ணீரை கொண்டு எப்படி அரிசியை கழுவுவது, முஸ்லிம் தொழுவதற்கு அதாவது முஸ்லிம்கள் தொழுவதற்கு முன்பு செய்யும் வுது எனும் கைகால்களை கழுவும் வழக்கத்தை 1 லிட்டர் தண்ணீரில் எப்படி செய்து முடிப்பது, இந்த தகவல்கள் வழிகாட்டியில் இடம்பெற்றன. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒவ்வொரு தண்ணீர் சேவை ஆணையம் அதை வெளியிட்டது. பலதரப்பட்ட சமூகங்களில் தண்ணீர் குறித்த பழக்க வழக்கங்களை மாற்றுவது அதன் நோக்கம். குறைவான நீரை கொண்டு அரிசியை எப்படி கழுவுவது என்று தென்கிழக்காசியர்களுக்கு கற்றுக் கொடுக்க 270,000 பவுண்ட் செலவில் ஆராய்ச்சி திட்டம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சேமிப்பதற்கு அவ்வளவு செலவா என்று அதை பலரும் குறை கூறினார்கள். முதலில் தண்ணீர் நிறுவனங்கள் கசிவுகளை சீர் செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தண்ணீர் கசிவுகளால் தினமும் சுமார் 1 பில்லியன் லிட்டர் நீர் வீணாவதாக கூறப்படுகிறது. சீனாவிலும் வியட்நாமிலும் கடுமையான வெள்ளம் நாரா சூறாவளியால் அந்த 2 நாடுகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது. சீனாவின் தெற்கு குவாங்ஷி மாநிலத்தின் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துவிட்டது. சுமார் 54,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது. 8,087 பேர் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். நாளை வரை சீனாவின் பல்வேறு வட்டாரங்களில் கனத்த மழை தொடரலாம். வியட்நாமிலும் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் இறந்தார். 4,300 அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை வியட்நாமிலும் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 55,000 வீடுகளில் அங்கு மின்சாரம் இல்லை. வெள்ளத்தில் 10,000 ஹெக்டருக்கு அதிகமான நெல்லும் மற்ற பயிர்களும் அழிந்துவிட்டன. வியட்நாமின் குவாங்னிங் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஹலாலாங் பே உலக மரபுடைமை தலமும் பாதிப்படைந்திருக்கிறது. சுற்றுலா, மீன்பிடி தொழில், போக்குவரத்து ஆகியவையும் அங்கு பாதிப்படைந்திருக்கிறது. கென்யாவில் ஒரே மாதத்தில் 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. தக்காளி பயிர்களின் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் சைனட் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது முதன்மை காரணமாக இருக்காது என்று சில வனவிலங்கு பாதுகாப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
3: அம்போசிலி தேசிய பூங்காவின் மேல் கழுகுகள் வட்டமிடுகின்றன. யானை கூட்டங்களுக்கு பெயர் பெற்ற இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதமாக வன காவலர்கள் இதுபோன்ற காட்சிகளை பார்க்கின்றனர். அதிர்ச்சி அளிக்கும் எண்ணிக்கையில் யானைகள் உயிரிழக்கும் நிலையில் அதற்கான காரணம் தெரியவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு வன காவலர்கள் கண்டறிந்த கடைசி யானை இது. சுமார் 32 வயதுடைய பெண் யானை. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இதுவரை 15 யானைகள் உயிரிழந்துள்ளன. ஆனால் உள்ளூர் வட்டாரங்களின்படி அந்த எண்ணிக்கை 22 இருக்கலாம். இறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு சில யானைகளிடம் பக்கவாதம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிரிழந்த யானைகளில் பெரும்பாலானவை பெண் யானைகளும் அவற்றின் குட்டிகளும். நாட்டின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் கென்யா வனவிலங்கு சேவை இது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அருகில் உள்ள தக்காளி பண்ணைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என தலைமை கால்நடை மருத்துவர் கூறுகிறார். இது தற்செயலாக நடந்திருக்கலாம். ஒருவேளை மக்கள் தங்கள் பயிர்களில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்த முயன்றிருக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த இடத்திலிருந்து யானைகள் ஏதேனும் எடுத்துக் கொண்டனவா என்பதை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். இத்தகைய பூச்சிக்கொல்லிகளில் சயனைடு இருக்கலாம் என கருதப்படுகிறது. யானைகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் அது கடும் நச்சுத்தன்மை கொண்டது. நாங்கள் யானையின் சடலத்தை கண்ட இடத்திலிருந்து சில நிமிட பயண தொலைவிலேயே இந்த பண்ணை உள்ளது. இது உண்மையாக இருந்தால் இங்கு மனிதர்கள் மற்றும் வன விலங்கு மோதலுக்கு சமீபத்திய சான்றாக இருக்கும்.
8: கடைசியாக யானைகள் வந்தபோது முட்டைக்கோஸ் மற்றும் தக்காளி பயிர்களை நாசம் செய்தன. கிட்டத்தட்ட 2,00,000 கென்ய ஷில்லிங் மதிப்பிலான முட்டைக்கோஸை இழந்தேன். தக்காளி மதிப்பு சேர்க்கப்படவில்லை. அதையும் கணக்கிட்டால் அழுது விடுவேன்.
9: நாங்கள் 2023 டிசம்பரில் பதிவு செய்ய தொடங்கினோம்.
3: பாலா ககும்பு உலக புகழ்பெற்ற வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர். அதிகாரப்பூர்வ விளக்கத்துக்கு அப்பால் வேறு காரணம் இருப்பதாக அவரும் பிறரும் கூறுகின்றனர்.
9: நான் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக யானைகளுடன் பணியாற்றி வருகிறேன். இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான யானைகள் மடிவதை நான் இதுவரை கண்டதே கிடையாது. இது தொடர்பாக சில தகவல்கள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த விளக்கம் பொருந்தவில்லை. ஏனெனில் உயிரிழக்கும் அளவிற்கு நச்சை உட்கொள்ள யானைகள் மிக அதிக அளவிலான தக்காளிகளை சாப்பிட வேண்டியிருந்திருக்கும்.
3: இந்த உயிரிழப்புகளுக்கான காரணம் யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் மீதமுள்ள யானைகளுக்கும் அருகில் வசிக்கும் மக்களுக்கும் ஆபத்து நீடிக்கலாம் என்ற அச்சம் தொடர்ந்து நிலவுகிறது.
2: இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான இந்த T20 தொடர் வருகின்ற செப்டம்பர் 13 தொடங்குகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுழற்சியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து ரிஷப் பந்த் கேப்டன் சுப்மன் கில்லை முந்தியிருக்கிறார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி 3-5 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவிடம் நேற்று தோல்வி கண்டிருக்கிறது. போட்டியில் ஆடவர் பிரிவின் இதர ஆட்டங்களில் நியூசிலாந்து பாகிஸ்தானை 4-2, ஜப்பான் வேல்ஸை 3-2 வெல்ல ஸ்பெயின் பெல்ஜியம் ஆட்டம் சமநிலையில் 1-1 என்று முடிவானது. மகளிர் பிரிவில் ஸ்கொட்லாந்து நியூசிலாந்தை 2-1, அமெரிக்கா அயர்லாந்தை 3-1 என்று வீழ்த்தியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.87% இந்திய பெறுமதியில் 111.56%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.43%, இந்திய பெறுமதியில் 95.70%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.63%, இந்திய பெறுமதியில் 119.10%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.50%, இந்திய பெறுமதியில் 130.40%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.05%, இந்திய பெறுமதியில் 69.10%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு மாறுவதற்கு நன்றி நேர்களே.

0: தாயாட்டு தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி ஒலி.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றார்.

நேரம். மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

0: வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அதே நேரத்தில் வெகு விரைவில் பேராசிரியர் அவர்களால் செப்டம்பர் 19 தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதன் தொல்காப்பியர் ஆய்வு நூலக திறப்பு விழா என்பன நடத்தப்பட இருக்கிறது. அவை தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலே பேராசிரியர் அவர்களை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். என்றும் அன்புக்குரிய தர்சன், எங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் உங்களை போல நானும் வணக்கம் சொல்றேன். இந்த உதவம் நிகழ்ச்சியில எப்போதுமே கலந்து கொள்வது எனக்கு ஒரு பேச்ச ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அது சந்தோஷமா
0: பல சிரமங்களுக்கு மத்தியில தான் கடந்து கொள்ளுகிறீர்கள்.
1: அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான்
0: இல்லையே, பல வேலை திட்டங்களை சமூக பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்திலே நடத்தப்பட வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களோடு அதற்கென்று நேரம் ஒதுக்கி கலந்து கொள்வது உண்மையிலேயே எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையில் வரவேற்கப்பட வேண்டிய விடயம்.
1: நீங்கள் அப்படி சொல்றது எனக்கு ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் சிஆர்டி ஆரம்பித்து காட்டின நீங்கள் டிஆர்டி வானொலி மற்ற நேரல் காட்டின என்னென்னு சொல்றது அன்பு, அந்த ஆதரவு, அனுசரணை, இதுலாம் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் மேற்கொண்டு செய்ய முடியும்னா வேற நிகழ்ச்சியும் செய்ய ஆசை தான். ஆனால் அதுக்கு முடியாம இருக்கு,
0: அதுக்கு நேரம் வேணுமே.
1: அதான், ஆனால் இந்த நிகழ்ச்சியாவது நான் செய்ய வேணும்ன்றது ஏற்கனவே சொல்லி இருக்கணும், இப்போ புதுசாக ஒன்று சொல்லவில்லை. இதே நான் எனது ஒரு கடமை பாடாக தான் நினைக்கிறேன். என்னுடைய கடமை இது, நான் செய்ய வேண்டிய ஒன்று, எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நான் செய்ய ஆகிறதுக்கு ஒரு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவோண்டால் அந்த சந்தர்ப்பத்தை நான் தவித்துக் கொள்வேன், விளத்திக் கொள்வேன், இழக்கிறது தயாராக இருப்பேன். தவிர இந்த டிஆர்டியில் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரம் நடக்கிற நிகழ்ச்சி நான் என்னால் முடிந்தவரையும் உள்ளவரையும் நான் அதை செய்வேன். அதிலே ஒன்று உறுதி தர விரும்புகிறேன். ஏனென்றால் அது மேலும் மேலும் இப்படியான உறுதியை செய்யணும் சொல்லணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுதல ஒரு பலத்தை தாரது இந்த சிஆர்டி நேயர்கள் காட்டுகிற அன்பு. ஒரு முறை சில வருடங்களுக்கு முதல் வழக்கம் போல் லண்டனிலிருந்து அழைக்கிற என்னுடைய புஷ்பபதி விஸ்வநாதன் தொடர்பு சொன்னா அவ எதேச்சியதான் சொன்னவா சொன்னது காரணம் விளக்கண்டு. அது முன்னாள் தான் எனக்கு அதை உறுதிப்பாடு வந்தது. எப்படி என்றா இப்போ எத்தனையோ வருடங்களுக்கு முதல் அவ சொன்னது, புஷ்பவதி சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கோ என்று சொல்லி சொன்னேன். அப்போ நானும் அது என்னத்துக்கு சொல்கிறேன், குரல் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறான்னு அவள் அப்படியே சொன்னான். ஒரு அண்மையில் கூடி இப்போ ரெண்டு நாட்களுக்கு முதல் இன்னும் ஒரு டிஆர்டியில் நீண்ட கால நேயர் அண்மையில் நீங்கள் சந்தித்ததுக்கு அவரை பேட்டியும் கொடுத்துருக்கேன். அவர் பேசும் கதைக்கும் போது தான் சொன்னார், என்ன சொன்னால், நீங்கள் உங்களோட தரிசனம் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய டெலிஃபோனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு, அது உண்மைதான் பிரச்சனை இருக்குத்தான். அது விரைவில் செய்து பண்ணணும். அது என்னென்னு சொன்னால் அது சரியாக குரல் உழுகவில்லை, இடக்கிட துண்டிக்கப்பட்டு வர்ற செய்திகள் எல்லாம் இருக்குது, பல பேர் சொல்லியிருக்கிறார். அந்த நேரம் நான் அதை நினைச்சிட்டு பிறகு கருத்தில் உள்ள விட்டதால இன்னும் அதை சீறி செய்யவில்லை. அப்போது அந்த நேயர்கள் லண்டனில் உள்ள நேயர் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த மறு ஒளிபரப்பு கேட்டு பார்த்தேன், என்ன எப்படி ஒருத்தனை சொல்லி நம்ம என்ன காரணம் கேட்டு பார்த்தேன். அவர்கள் நேரடியாக சொல்ல முடியாத ஒரு நாகரிகமாக சொன்ன விஷயம் தான் அது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் கேட்டு பாருங்க, ஒருக்கா உங்களோட குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. தரிசனே பல தடவை சொல்லியிருக்கீங்க, போன தூர வயிற்றில் கதைக்கிறீங்களோ கிட்ட வச்சு கதைக்கிறீங்களோ ரெண்டு நீங்கள் கேட்குறீங்களோ, அப்போ எனக்கு புரிகிறதில்ல சொல்லுகிற உடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருளை பற்றி கலைக்கிற பொழுது அதில் என்னுடைய சிந்தனை இருக்கிறதால இந்த டெலிஃபோன் அங்கே இருக்கிறதை பற்றி நான் அக்கறை கொள்ளாமட்டதும் உண்டு தான். அது அதுக்காக நான் என்னுடைய மன்னிப்பை இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ நானே அதை கேட்டு பார்க்குற பொழுது தான் எனக்கு தெரியுது, யாரோ ஒரு போதை இல்லை அல்லது வரி என்று சொல்வார் தானே பேச்சு வழக்கில், இந்த வரியில் கதைக்கிற மாதிரி கதைக்கிறவர் கேட்குற மாதிரி அந்த நிகழ்ச்சி உரிய அந்த குரல் தன்மை இருந்ததை நான் பார்த்து
0: எனக்கே
1: வெக்கமா போச்சு. தடுமாற்றங்கள் நடக்கிற வாரம் ஒன்றுதான். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்தியாவுக்கு ஒரு வளமே போனது அதுல முதல் ஒரு நாள் ஓகே, அடுத்த வந்து மூணு நாளுமே காலையில இருந்து எங்குமே போக முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினாருடைய செக்ரட்டரி நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு மனிதர் அவர். அவருக்கு பேர் சண்முகம். அவருக்கு சண்முகம்ன்ற பேர் ஏன்னு வந்தேன்னு சொன்னால், அவருடைய தகப்பனுக்கு ஒரு நண்பர் இருந்தார், அந்த நண்பரின் பேர் சண்முகம். அப்ப நண்பரான ஒரு நண்பரின் பேரை கௌரவப்படுத்துறதுக்காக, அந்த நண்பர் மீது உள்ள அன்பை காட்டுவதற்காக தனக்கு சண்முகம் என்று சொல்லி அப்பா வைக்க அண்டை எனக்கு சொன்னார். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் எல்லாம் சமணர்களை பெரிய இந்த சமய குறவர்கள் பேசுபவர்கள் அவர்கள் தகப்பன ஈடுபாடு காரணமாக அந்த அப்பூதி அடிகள் என்றது அப்படித்தான் வைக்கப்பட்டது. அது மாதிரி விருப்பமான பேரை அப்படி வைக்கிறது வழக்கம். காரணம் கருதி ஒரு காரண பேர் வைக்கிறது இருக்கு, இடுபுறி பேருன்றதை வைக்கிறதும் இருக்கு. இப்ப அப்ப அதுதான் அது மாதிரி தான். இப்ப நாங்கள் இப்ப இப்படி நான் என்ன எனக்கு அப்போ அவரை சந்திக்க முடியும், அவரை போன் பண்ணி கொண்டு இருக்கிறார், நீங்க எப்பதான் வரப்போறீங்களோ எப்பதான் வரப்போறேன், நான் டெல்லிக்கு போறேன் வாங்க முடியும், என்னால மூன்று நாளும் வெளியில வலிக்க முடியாம போய் காலப்பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு தலை சுத்து மயக்கமே. ஸோ வீட்டில் அறையில் மட்டும், ஹோட்டல் அறையில மட்டும் தங்கி இருந்தார், எங்கும் போக முடியாது, எழுந்தால் தலை சுத்து. ஸோ அது இடக்கிற எனக்கு வர்றது உண்டு, நான் நடக்கிற பொழுதெல்லாம் பயந்துதான் நடக்கிறது உண்டு. ஆனால் இந்த டிஆர்டி உதவமான நிகழ்ச்சி செய்கிற பொழுது நீங்கள் சொன்னது உண்மைதான், சில சமயத்தில் நான் எப்படி கலைச்சோன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது, அந்த மறு ஒளிபரப்பு கேட்டு பார்க்குற பொழுது தான் நான் அவ்வளோ அக்கறை இல்லாமல் அந்த சொன்ன எடுத்துக்கொண்ட பொருளை பற்றி அக்கறை காட்டியிருப்பேன், அந்த சொல்ல வேண்டிய குரல்லே அக்கறை காட்டியிருந்தேன். எனக்கு ஒரு விழிப்புணர்வு பக்கமாக இருக்கு, இன்றைக்கும் வந்து நல்ல விதமாக செய்வோன்னு எண்ணத்தில் கேட்கும். இனி நீங்கள் அதை மறு ஒளிபரப்பு செய்கிற பொழுது தான் அதை எப்படி வழக்கம் போல் தான் காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி.
0: இன்று எல்லாமே நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது.
1: இல்லை அதை எனக்கு ஏன்னா நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு முறை எட்டு மணிக்கு நாங்கள் கலைக்கிறோம் நிகழ்ச்சி செய்வோம், நீங்கள் பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற பொழுது நான் நிச்சயம் ஆகிட்டேன், நிகழ்ச்சி செய்வோணுமென்ற எண்ணத்தில் தான் இருந்தேன், அப்படியே நிச்சயம் ஆகிட்டேன், என்ன அறியாமல் நிச்சயம் வந்துட்டது. இல்லை நித்திர கடன் ஒன்று தான், இப்போ நாங்கள் வாக்களுக்கு வாங்கினதை கொடுக்காம இருக்கிற ஒரு கடன் பல வகை கடன் இருக்கு, அதை நன்றி கடன் என்று சொல்றது. அது மாதிரி இந்த நித்திர கடன் ஒன்றும் இருக்கு. ஒருவர் குறைஞ்சது ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு நித்திர கொள்ளவில்லை என்றால்
0: அப்படி அப்படி நித்திர கொள்ளுவார் அவர் கொடுத்து வைத்தவர்.
1: நீங்கள் அதுக்கு விதிவிலக்கு, நானும் அப்படி இருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார் அன்றைக்கு பேசும்பொழுது, ஒரு பகல் ஒரு சாப்பிட்டு ஒன்று இருபது நிமிஷமாவது நித்திர உண்டா என்ன, அப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது இன்று வரைக்கும் அதை நிறைவேறணும், அப்படி ஒரு ஆசை சாப்பிட்டோன்னு படுக்கணும். ஆனால் அதுக்கு தக்க மாதிரி வேலைகள் இருக்கு தானே. அப்போ இதுதான் நாங்களே அடிக்கிறது படிக்கிறது முடிக்கிறது.
0: பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா தொடர்ந்து நான்கைந்து மணித்தியாலும் பிரச்சனை இல்லாமல் தானே இருக்கிறார்.
1: அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. இதே கமலஹாசனே ஒரு போட்டியில சொல்லுவாரு, என்னடா தன்னே தனக்கு அன்னைக்கு ஒரு போட்டி இருக்குன்னு சொன்னார், அந்த போட்டிக்கு முதல் தான் நித்திரம் கொண்டுட்டு தானே வருவார். என்ன நான் நித்திரதான் முகம் மட்டும் மலர்ச்சியாக இருக்கவில்லை, மனமும் மலர்ச்சியாக இருக்கும், சொல்லுகிற வார்த்தைகளும் தரங்கள் இல்லாமல் எடுத்துக்கொள்ள பொருளை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். எனக்கு அந்த வாய்ப்பு வரணும்னு தான் ஆசையாக இருக்கு, பட் வர்றது இல்லை. நான் தான் வரணும்னு சொல்கிறேன், நித்திரை ஒரு காலம் சொல்லியது
0: நீங்க பேசுறது வருது இல்ல வடிவ, இப்ப சரி போல டாக்கு சொல்லுங்க, எங்க உங்களோட சத்தம் வரையில தொலைபேசியில காத்திருக்கிறீர்களா? உங்களோட தொலைபேசி அழைப்பு வரையில்லை.

0: தொடர்ந்து பேராசிரியர் அவர்கள் இங்கே வானொலிகளில் இணைந்திருக்கிறார். தொடருங்கள் பேராசிரியர்களே.
1: மீண்டும் ஒரு முறை என்னுடைய மன்னிப்பை சமர்ப்பிக்கின்றேன். இந்த போன் காரணமாக இந்த போன் தான் ஒரு காரணமாக முக்கியமான காரணமாக இருக்கும் போது இருக்கின்ற நான் இப்போ உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. நல்லது, இனி ஒரு முறை இந்த தவறு நேந்திராமல் நடக்க பார்க்கும். நல்லது பேசுகிற நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்களை பற்றி பேசலாம்.
2: அந்த முதல்ல நான் குறிப்பிட்ட செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வு.
1: நன்றி நன்றி தர்சன், உங்களுக்கு நன்றி. எத்தனை தான் சொல்றது, அவ்வளவுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதை செய்ய அந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்றால், எனக்கு அந்த இன்றைக்கு தான் என்னுடைய மகள் சொன்னா, டாக்டர் சொன்னதான், எனக்கு மூன்று முறை இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்லி அதை படத்தை எடுத்து பார்க்குறேன். நான் ஒடுக்கன்னு தான் நினைச்சோன்றேன். எனக்கு மூன்று முறை வந்திருக்குன்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னது கவனமாக போகணும்னு சொல்லி விட்டு தான் இன்றைக்கு மகள் சொன்னான். எதுக்கு இதை நான் சொல்லுவாரன்னு சொன்னால், அப்படி ஒரு ஸ்ட்ரோக் வந்த நேரத்தில் நான் காப்பாற்றப்பட வேணும்ன்ற நீங்கள் ரூட்ஸுக்கு வச்ச நேர்த்திக்கடன். அதை எத்தனை தடவை இருந்தாலும் ஒவ்வொரு முறை நினைப்பூட்டி வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களில் எத்தனையும் அருமையான பெருமையான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் பெரிய பலவருக்கு தெரியும் உங்களோட விஷயங்கள். உங்களை பருத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் அப்படித்தான் செய்திருக்கிறீங்க. அது நிறைய நிகழ்வுகளை என்னால் சொல்ல முடியும். எங்களுக்கு டிஆர்டியில் ஒரு முறை நீங்கள் செய்தி ஒரு நிகழ்ச்சி செய்யணுன்றீங்க, திரு ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னீங்க, ஒரு நம்பரை தந்து இந்த நம்பரை எடுத்து அவரோட கழிச்சிட்டு போலீஸுக்கு அடிங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னீங்க. என்னென்று சொன்னால், ஒரு பெண்மணி ரெண்டு பிள்ளைகளும் உள்ளவா தான், கணவர் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் அவள் தற்கொலை செய்ய போகிறோம், நித்திரக்குழு செய்ய போய்கிட்டாருன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை அங்கே போக முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, நிகழ்ச்சி வானொலி நிகழ்ச்சி துவங்கிட்டீங்க. அப்போ எனக்கு அதை சொல்கிறீங்க, நீங்கள் போலீஸுக்கு அடித்து போலீஸ் அந்த வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுங்க, அந்த வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சி அட்ரஸு. ஏன்னா அந்த நித்திரக்குழு சேவைக்கின தாய் காப்பாற்றவணும் பண்ணுறது. அது இப்போ நடந்து கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள், பல ஆண்டுகள்
2: பத்து வருஷமா இருக்கும். அப்ப நான் செய்தியை வாய்ச்சு கொண்டிருக்கிற போதுதான் ஒருவர் தொடர்பு கொண்டு காவல்துறையோட தொடர்பு கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார். அப்ப நான் எனக்கு தெரிந்த ஒருவருக்கு தொடர்பு கொண்டு அவர் இல்லையிலே அந்த பகுதிக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளும்படி, ஆனா அந்த பகுதியில் உள்ள தொலைபேசி இலக்கத்து இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளும்படி என்று சொன்னார். அப்ப நான் உங்கள்கிட்ட தந்திருந்தேன் அந்த தொலைபேசி இலக்கம்.
1: அதுதான் தந்தீங்கள், நான் அவளை தொடர்பு கொண்டு அவரை என்றைக்கு நாங்கள் காப்பாற்றி விட்டோம். அது நீங்கள் காப்பாற்றி விட்டவனது டிஆர்டி காப்பாற்றியது. நீங்கள் உங்களுடைய உள்ளம் எப்போதுமே மற்றவர்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தான். அந்த அது பல வகையில் அதே மாதிரி தான் நான்
2: இன்னொருவருக்கு தேடித்திருந்தார்கள். அந்த கணவன் அல்கோல ஊத்தி நெருப்பு வச்சு
1: அதை நீங்கள் தான் காப்பாற்றினது. லண்டன்லேருந்து வந்த ஒரு பெண்மணி மூலம் அந்த செய்தி அட்ரஸ் அறவே அரைஞ்சு. ஆனால் நீங்கள் பாருங்க, அந்த இடத்தை போய் சரியாக கண்டுபிடிச்சு அந்த பெண்மணியை காப்பாற்றி இருந்தீங்க கையில் எரிச்ச காயத்தோடு. அப்போ அது இப்படிலாம் எத்தனை விஷயங்கள் டிஆர்டியால் செய்கிறீங்களோ அல்லது உங்களால் செய்யப்படுதோ என்றது ஒரு நம். இப்போ நிறைய பேருக்கு நிறைய நல்லதான் கேட்குறீங்க, ஒருவரா இருவரா பல பேர், அதில் நானும் ஒருவன் பல வகையில். அப்போ அந்த எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் கடவுளை நம்பாதவன் உண்டே. அதுக்காக யாரோ நம்புறாரோ அவருக்கு சார்பாக தான் நான் கடவுளை நம்புவதிலேருந்து எந்த கட்டத்திலும் காட்டிக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, என்னுடைய நம்பிக்கை அவருக்கு நான் சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் எப்போவுமே ஆணித்தரமாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் அதை சொல்கிறேன். ஏன்னா நெருங்கி போகிறவர்கிட்ட நான் சில சமயம் உண்மையை சொல்லிவிடுவேன். உண்மையென்ற உதாரணம், நான் இந்த கடவுளை நம்புறதில்லை என்று சொல்கிறத சொல்லிவிடுவேன். நான் நெருங்கி போகிறவர்கிட்ட உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் அதையும் பிடித்து தான் அந்த வேண்டுதல் நேர்த்தி கடனை வச்சிங்க. வாங்க வாங்க வாங்க, இப்போ வாருகிற இப்போ வாருகிற கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிச்சு தான் உங்களை நீங்கள் இப்படி உங்களுடைய அன்பு ஆக்கினைக்காக வரணும்ன்ற வந்தது வந்து

நம்ம அவர் வந்ததுனால தான் என்ன முடியாமல் இருந்தால் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பில் இப்போ ரெண்டாவது செய்கிறோம். ஏற்கனவே 2015 செய்திருக்கிறோம். இது ஆரம்பிக்கிறது 2000 அப்போ ஒவ்வொரு முன்ன பின்ன லேட்டாகி 2007 நாங்கள் எக்ஸாம் 2005 எக்ஸாம் ஆரம்பித்தது. பல நாடுகளிலிருந்து வந்தார்கள், கூடுதலாக சுவிஸில் இருந்து தான் நிறைய மாணவர்கள். மாணவர்கள் அவர் சொல்லி எனக்கு இளைஞர்கள் என்று சொல்லி அப்படி இல்லை அவ்வியர் தான் அப்படமே அப்படியாக சொல்லிவிட்டார். படிக்கிறவர் ஒருவரும் அவர் மாணவர் தான், மாணாக்கன் தான். அந்த வகையில் தான் நானும் இப்போ மாணாக்கன் தானே. நேற்று ஏதோ ஒரு பேச்சு வர்ற பொழுது உள்ள சொன்னாங்க, நீங்கள் காலம் பெற மாணவன் தானே. என் எழுத்தும் அதுதான், என்னுடைய பேருண்டே அர்த்தமே அதுதான். நாளைக்கு தான் சார் நான் நடக்க போகிறேன்னு தெரியும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை முடிவு போகிறேன்னு தெரியும்னா, இன்று வரைக்கும் படிக்கிற எண்ணம் தான் அந்த சச்சிதானந்தம் என்ற பொருள். சச்சி தான் அந்தம், சத் சித். சச்சி என்றால் ரெண்டாக பிரிக்கலாம், சத் சித். சத்தண்டா பலம், சித்தண்டா அறிவு. அப்போ அறிவு பலமாக இருக்கணும், அதுதான் சந்த ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம். ஸோ அது எனக்கு எப்போவுமே படிக்கணும்ன்ற ஆசை எப்போவுமே இருக்கு. இப்போ முந்தினாலும் சொன்னேன், நீங்களும் சாம்பல மாணவன் ஆச்சுக்கண்டே ஏதோ ஒன்று சொன்னேன். அது எதுக்கு சொல்லுவாருன்னா, எனக்கு படிக்கணுன்ற ஒரு ஆசை. அதனால தான் இந்த பல உடையங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இந்த கடவுள் விஷயத்தை பேசுகிற பொழுது போன சனிக்கிழமை ஒருவர் உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ள பத்திரகாளி அம்மன் கோயில் நடத்துகிறவர் வந்து நீங்கள் வந்து ஒரு உரையாற்ற வேணும்னு சொல்லி ஒரு விருது கொடுத்து, எனக்கு ஒரு விருது, அவருக்கு ஒரு விருது கொடுத்து நீங்கள் உரையாற்ற வேணும்னு கேட்டேன். நான் ஓகே கிளம்புற கேட்டுட்டார், வாரீங்களோ வாரீங்களோ தேவை சொல்லுவாங்க சரியண்டு நான் வரதா சொல்லி போயிருந்தேன். போயிட்டு இருக்கிற பொழுது என்னத்தை பேசணும்னு சொன்னால், பத்திரகாளி என்றால் யாருன்னு பேசணும், பத்திரகாளி, காளி, மகாகாளி, எப்படி எல்லாம் காளின்றதெல்லாம் மந்ததுன்னு சொல்லி அதில் பேசி வந்தேன். பிறகு பல பேர் சொன்னார்கள், என்ன சரியாக பேசிட்டீங்க ஆனால் நிறைய பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக என்ன நீண்ட நேரமாக ஆகிடுச்சு. நான் அந்த நிகழ்ச்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இழுபட்டு நடந்தாலும் நேரம் போயிட்டேன். அப்போ நானும் கடைசி நேரத்தில் அதை முடிக்கணுன்றதுக்காக போய் பேசினது. ஸோ அதில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கடவுள் இந்த பத்திரகாளி காளி என்றதான். அப்போ காளியை பற்றியே பேசணும், காளி என்றால் என்ன, ஸோ அது பத்திரகாளி என்ன, மகாகாளி என்றால் ரெண்டு சொல்லி ஒவ்வொரு காளிகளையும் பற்றி சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ அது மாதிரி தான் நீங்களும் எப்போ நீங்கள் என் மீது உள்ள அன்புக்கு நான் ஒரு நன்றிக்கடன் காரணமாக தான் நீங்கள் லூர்ஸுக்கு வாங்கணும்னு சொன்னது வந்தது. என்ன என்ன உயிரை காப்பாற்றணும்னு நீங்கள் நேர்த்திக்கட்ட நான் மதிக்கணும்னு சொல்லி நம்புறதை நம்பாத போகிற விஷயம். அது மாதிரி நான் இந்தியாவுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போன பொழுது நான் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அத்தனை இந்து கோயில்கள், கத்தோலிக்க கோயில், இஸ்லாமிய கோயில். இஸ்லாமிய கோயிலுக்கே இப்போ இஸ்லாமியர் அல்லாதவர்களோ போக முடியாது. அப்படி இருந்துமே எனக்கு நண்பர்கள் மூலம் இஸ்லாமிய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். ஏன்னா நான் ஒரு தகப்பன்ற ரீதியில் இந்த பிள்ளைகளுக்குரிய கடமை என்னவோ அதை நான் செய்யணும்ன்ற ரீதியில் அந்த பேர் நான் கடவுளை நம்பிடுறேன். பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடாது நீ கடவுளை நம்பாத, கடவுள் அப்படி இல்லை நான் சொல்லக்கூடாது, யாருக்குமே அப்படி சொல்லதும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறோம். அது ஒரு தகவலாக இருக்குது. நாங்கள் இந்த திருக்குறளை பற்றி எல்லாம் திருவள்ளுவர் பற்றி இன்றைக்கும் கதைக்க போகிறோம். என்ன திருவள்ளுவர் பற்றியான பல விதமான கருத்து புதுசாக எல்லாம் வந்திருக்கு, அதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த திருவள்ளுவர் கோயில், அந்த திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றின இடத்துக்கு பேர் அந்த காலத்தில் காணாம் பேர். இப்போ அதுக்கு பேர் காளையார் கோயில். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம். மூன்று சிவனும் பார்வதியும் ஒரே இடத்துல உள்ள கோயில். அந்த கோயிலுக்கு நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராக இருக்கிற பொழுது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் யூனிவர்சிட்டி இருக்கும் கிளாஸ், சனிக்கிழமையும் இருக்குது. பிறகு அதே பாதி சனியும் அடுத்த ஞாயிறும் இல்லை யூனிவர்சிட்டி. ஸோ அந்த துணைவேந்தர் என் மீது நல்ல மதிப்பு வந்தபடிய தினமும் மாலையில் வந்துடுவார், வாங்க போவோம் மேடம் பார்க்க வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிருந்தேன். சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் இந்த காளையார் கோயில். போய் பார்த்தா அந்த கோயில் மூண்டே நிமிந்து தான் பார்க்கணும், கருங்கல்லில் கட்டின கோயில். அது பிறகுதான் எனக்கு தெரியும் அந்த கோயிலில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டவன். அவ்வியாரண்ட படம்பரையை அதில் காட்டுவாங்கள். அவ்வியார் திருக்குறள் மதுரையில் வந்து அரங்கேற்றப்பட்டதுண்டு. ஆனால் அந்த கோயிலுக்கு போன அப்புறம்தான், அப்பவும் தெரியாது எனக்கு, இந்த சங்கத்தமிழ் என்று சொல்லி கலைஞர் கருணாநிதியுடைய சங்கத்தமிழை பிரெஞ்சில் மொழிபெயர்க்கும் பொழுது தான் அது

0: காணாம பேருன்ற ஒரு அதிகாரம் வருது. அதுல திருவள்ளு உக்கிர பெருவழுதி என்ற அரசன் திருக்குறளை மொழிபெயர்த்தது அந்த அரங்கேற்றம் செய்ததை பற்றி அதில் வருது. அப்போ அந்த கோயிலில் இருந்தால் திருமுகம் சந்திரத்தை தருவார். நான் அப்படியே பூஜை கொள்வேன், எனக்கு விருப்பம் இருந்தாலும் அவருக்காக நான் பூஜை கொள்வேன், அவரை மறைக்கணும் மினைக்கிட்டு. அவ்வளோ தெரியாது, நான் கடவுளை நம்புறது இல்லைன்ட்டு. அப்போ வாங்கோ பொழுது போகணுன்ட்டு ஒவ்வொருவோட ஊராக சுற்றி கொண்டு போகிறது. குன்றக்குடி என்ற இடம் இருக்குது, குன்றக்குடி அடிகளார், அவர் தான் முதல் முதல் திருக்குறள் மாநாட்டை செய்த ஒரு அறிஞர். அவர் வந்து போயிட்டார், அவர் வழியில் வந்தவர் பொன்னம்பல அடிகள். அப்போ அவர் நான் இவர் போகிற பொழுது அது மலையில் ஏறுவோம், சின்ன சின்ன உயரமாக அறிப்போகணும். அவர்கிட்ட காலில் விழுந்தார் அந்த குன்றக்குடி அடிகளுடைய வாரிசான பொன்னம்பல். நானும் அப்படியே விழுந்தேன், அவர் விழுவே அவருக்காக நான் விழுவோன்னு காலத்தை நான் யார்கிட்ட என்னுடைய அம்மா அப்பா வாத்தியார்ன்ற காலத்தை விட வேறு யாருடைய காலையும் விழக்கூடாது நினைக்கிறேன். என்ன முடியும், நான் பாத்தியார்த்த காலத்தை நான் கண்டிப்பாக விழுவேன். என்ன கல்வி தந்தவர்கள் இப்போ இருக்கிறது காரணம் அவர்கள் சாதப்பணம் அதான் மாதா அபிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசி அப்படி செய்யறது அந்த என்ன முடியும். ஸோ இப்படி அவரோடு நான் அவருக்கு இப்போ அவருக்கு தெரியும் நான் கடவுளை நம்புறதில்லையாண்டு. ஒரு நாள் சொல்லிடுறேன் சார், நீங்கள் நண்பர் நான் உங்களுக்கு உண்மையாக பிரபலம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், நான் கடவுளை நம்புவதில்லை. எந்த அவருக்கு பேர் சுப்பையா, நாங்கள் சுப்பையா சார், உங்களோட பேர் முருகன்ற பேர் தானே, முருகன் என்ற யாருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறேன் இப்படி அவருக்கு பக்த கோடி அவர்
1: இந்தியாவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதே நேரம் ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
0: இப்போ நாங்கள் நான் இப்போ பாருங்கள் ஒரு ஆராய்ச்சி எழுதுகிற பொழுது அதில் ஒரு எடுத்து ரெண்டைக்கும் சொல்ல வரணும் என்னென்னா, மனிதன் வந்து எந்த விதத்தை எப்பவும் நீடித்த தேடுதல் அல்லாமல் எடுத்தெடுப்பிலே ஒரு விஷயத்தை நம்புறதுண்ட அது கடவுள் தான். ஜோசிக்க கடவுளை நம்புறதுக்கு ஜோசிக்க தேவையில்லை, ஆனால் சில விஷயங்களை நம்புறதுக்கு ஜோசிக்க வேணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எடுத்து சும்மா சொல்லிட்டு போயிடுமா, கடவுள் இல்லைன்னு சொல்லி அந்த கடவுள் இல்லைன்றதுன்றது எப்படி சொல்ல முடியும். என்ற கடவுளை நானே
1: இப்போ கடவுள் இல்லையன்றதை சொல்லலாம், கடவுள் இருக்கிறாருன்றதை நிரூபிக்கிறதுன்றா பெரிய கஷ்டம் இல்லை.
0: அதுக்கு நிறைய பாட்டுகளும் உதாரணங்களும் பாரு, அதை இங்கே நாங்கள் சொல்ல முடியாது. இந்த அப்போ நாங்கள் இந்த கதைகள் மொழிகள் எது உருவாகினாலும் கடவுளை பற்றி தான் அங்கே முன்னிறுத்தி நாங்கள் கதைப்போம். இப்போ உதாரணம் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு மொழிகளின் மூலம் என்ற ஒரு அஞ்சாறு நிகழ்ச்சிகள் பார்த்துட்டேன். இந்த ஆர்த்தை அந்த டெலிவிஷன் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து நன்றி செய்கிற ஒரு அறிவியல் தொலைக்காட்சி, அது அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். இன்டர்நெட்டில் நாங்கள் என்ன எங்களுக்கு ஐயமோ அதை அடித்தோம்னா அதை பற்றிய விடயங்கள் எல்லாம் வரும். ஸோ ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் போன வருஷம் நியூயார்க்கில் ஒரு மகானார், அந்த அவர் மொழிகளை பற்றி மிகவும் ஆராய்ச்சி செய்தவர். ஆனால் அவர் பேசுகிற பொழுதும் வேறு யாரும் பேசுகிற பொழுதும் இப்போ கிட்டடையும் கூட பார்த்தால என்னென்னு சொன்னார், கடவுளை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன கடவுளை பற்றி சொல்ல வேண்டியிருந்தேன்னா, மனுஷனுக்கு மொழி தெரியாது, யார் சொல்லிக் கொடுத்தது மொழி, கடவுள் தான் சொல்லி அப்படி சொல்லிக் கொடுத்தார். அப்போ மனுஷர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு உயரமான கோபுரம் ஒன்று காட்டுவோம், மாடி அதாவது கோபுரம் ஒன்று சொல்லியிருக்க பெரிய மாடி கூட மாதிரி ஆக உயரமான அளவு காட்டுவோம். ஆகாயத்தை தொடர வரைக்கும் வானத்தை தொடரும் வரைக்கும் அதை சொல்கிறது ஆக்கம் செயல் என்று சொல்கிறது, ஆக்கம் செயல்ன்றா அது ஆகாயத்தை தொடர வில்லு வானவில் மாதிரி. அப்போ கடவுளுக்கு இடத்த கடவுள் அங்கே இருக்குது, கடவுள்களே இல்லை, நரகங்களே சொக்கம் மேலே. அப்போ சொக்கத்தில் தான் அந்த கடவுள் இருக்குது, எல்லாம் மேலே இருக்கணும்னு தான் தெரியும்னு நாங்கள் சொல்கிறதுக்காரன் கடவுள்ன்றது மேலே இருக்குது. ஸோ இந்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆணும் பண்ணுமையெல்லாம் சேர்ந்து இந்த களிமண்ணை எடுத்து மனிதன் களிமண்ணை எடுத்து ஒரு பெரிய அகண்ட உயர்ந்த வீடு கட்டிக்கணும். பெரிய எல்லாரும் நாங்கள் இருப்போம். இப்போ தனிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறது ரெண்டரை ஒரு அறையில் நம்ம முந்தி அந்த காலத்தில் வீடு கட்டுற பொழுது ரெண்டரை கொண்ட வீடு தான் மனுஷர் கட்டுறது வழக்கம். பொதுவாக வசதி வாய்ப்புக்கு அப்பால் அப்போ அந்த அறிவு தான் இருந்தது, சமைக்கிறதுக்கு ஒரு அறை படக்கிறதுக்கு ஒரு அறை, அந்த ரெண்டு அறை கொண்டாடுறது தான் ஒரு ஒருத்தருடைய வீடு. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் மண்ணில் அந்த களிமண் அப்படியானதை கட்டியிருக்கேன், சதுரமாக கட்டக்கூடிய சீமெண்ட்டை கண்டுபிடிச்சா தான் வீடுகளை கட்டுறவங்களும் நாங்கள் சதுரமாக கட்டுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன, நாங்கள் வட்டமாக தான் கட்டுறோம். அப்படி வட்டமாக கண்டாரை கொண்ட கட்டினார் தான் இந்த பி என்ற எழுத்து. மொழிகளில் வந்து 25 மொழிகளில் இந்த ஏபிசி எழுத்து
1: கடவுள் இல்லையடான்றதுக்கு ஒரு பாடல் வந்திருந்தது, இப்போ அதை கேட்டிருக்கிறீர்களா?
0: என்ன பாட்டு?
1: கடவுள் இல்லையடா ஆண்டு.
0: நாங்கள்
1: கேட்டு பாருங்கள், நீங்க கேட்டீங்கன்னா தெரியும்.

பூசைக்காக அழுது அழுது பொழுது கொஞ்சம் போச்சுது. ஆறு குளம் கோயில சுத்தி அதுல மிச்சம் போச்சுது.

0: மனிதன மனிதனை மனிதன் நினைத்தால் போதும் மனிதன் எதையும் வெல்லுமா. ஆண்டவன் இருந்தால் அவனும் இதையே சொல்லுவான்.
1: அந்த பாட்டு
2: கடவுள் தொடர்பாக இருக்கிறார் என்றும் இல்லையென்றும் பல பாட்டுகள் ஏற்கனவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். எஸ் எஸ் ராஜேந்திரன் கணவன், விஜயகுமாரி மனைவி, அந்த ரெண்டு பேரும் விசேஷவாசன் கதை. ஏன்னா திராவிடத்தை சேர்ந்தவர் திமுக. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை காட்டுறதுக்காக அவர்களுக்கு ஒரு பாட்டு வரும். என்ன படம் தான் ரெண்டு படத்தில் வந்தது. இறைவன் இருக்கிறானா, இருந்தாலும் அவன் அங்கே இருக்கிறான் என்று கணவன் பாடுவார். அதுக்கு மனைவி வந்து மனிதன் இருக்கிறானா, அவன் அங்கே இருக்கிறான் என்று மனைவி கேட்பார். ஸோ அதை கடவுள் இருக்கிறதுக்கும் இல்லையும்ன்றது ஒரு கருத்து சொல்கிற பாட்டுகள். ஆனால் நீங்கள் பாட்டு போடுறதுன்ற ஒரு வியப்பாக இருக்கு. என்னென்னால் எனக்கு வியப்பாக இருக்கு, பல பேர் தெரிஞ்சிருக்கோம் உங்களை பற்றி. சினிமாவோ அல்லது இந்த பாட்டை பற்றியோ நாங்கள் சொன்னால் டக்குன்னு போடுவீங்களா? ஆனால் அந்த என்ன உங்கள்கிட்ட கவனம் பூரா ஒவ்வொரு உலகத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி உங்களோட தேடுதல். இப்போ என்ன செய்கிறாங்க ரேடியோவில் நாங்கள், அதுவைக்கு என்ன செய்யலாம், இவைக்கு என்ன செய்யலாம், ஆருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சோதிக்கிறது தன்மை. இந்த சினிமா இந்த பாட்டுகளில் நீங்கள் கவனம் கொடுக்கறது குறவென்று நான் நினைக்கிறேன். அப்போ பொது கருத்துக்கள் இருந்தபடியாக முந்தி மக்கள் சார்ந்து, நாடு சார்ந்து, மொழி சார்ந்து ஒரு ஈடுபாடு இருந்த இயக்கத்தை இயக்கம்ன்றது அந்த அசைவு ஓட்டம் அப்படி இருந்ததில் நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம்ன்ட்டு நான் நினைக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த பாட்டு போட கேட்ட பாட்டும் கேட்குறீங்களாக்கும் அப்படின்னா அன்றைக்கு ஒரு நேற்று யோசிச்சன் தரிசனுக்கு சில பாட்டுகளை பற்றியே நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவோமே. அந்த தமிழில் தமிழே தெரிஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லுகளையும் அதை எப்படி அந்த பொருளை வருதுன்னு பார்க்கறதுக்குன்னு பார்த்தோம். நன்றி இந்த பாட்டு கேட்க வச்சதுக்கு. அப்போ நாங்கள் இந்த கடவுளை பற்றி பேசுகிற பொழுது மனிதன் அப்போ அமெரிக்காவில் மொழிகளை பற்றி அப்போ இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மொழியை சார்ந்து பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த மொழியியல் எப்படி ஆனது, மொழி சார்ந்த விடயங்கள் மனிதன் மூளையில் இருக்கு இயல்பாக்க எந்த ஒரு கருத்தை வெளியிட்டு நவீன மொழிகள் என்று தந்த அவருக்கு பேர் நோவாம் சோம்ஸ்கி. நோவாம் சோம்ஸ்கி என்றது ஒரு அமெரிக்கன், இப்போ சரியான 98 வயது உடையவர். ஸோ அந்த அவர் என்ன, அவர் தான் இந்த மொழிகளை பற்றி வித்தியாசமாக ஆராய்ச்சி செய்தவர். இப்போ நாங்கள் வழக்கமாக எந்த மொழியை கலைக்கிற பொழுதும் அந்த இயல்பு இலக்கணம் ஒன்று சொல்கிறோம். கந்தன் மாண்டி அடித்தான், புலி யானையை கொண்டது அப்படி என்ன எழுபாய் பயனில் செய்யப்படுவோம். ரெண்டு இதுகளை பற்றி தான் நாங்கள் கதக்கம் ஒருதரை சொல்லி கொடுத்தது. அப்படியே ஃபாலோ பண்ணி பின்பற்றி அப்படியே தான் நாங்கள் சொல்கிற வழக்கமாக இருக்கு. கொண்டது புலி யானைன்றதை நாங்கள் சொல்கிறதில்லை. அவர் சொல்ல ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். ஒரு வசனம் இருக்கும், வசனம் மூலம்தான் பூர்ண கருத்தை சொல்ல முடியும். அந்த இடத்துல எழுபாய் முன்னுக்கு வரணும்னு செய்யப்படுவோம். தமிழ் என்ற அவர்கிட்ட உலகத்தில் உள்ள மொழிகளை நாங்கள் அந்த வசன அமைப்பை கொண்டு தான் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படி என்றால் இந்த தமிழ் சிங்களம் போன்ற மொழிகளை நாங்கள் ஹிந்தி இந்த மூன்றாவது மண்டல நாட்டு மொழிகளை நாங்கள் பார்க்குற பொழுது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்னா முதல் காரியகர்த்தா ஆர் செயலை செய்கிறாரோ அவர் தான் எழுபாய். அடுத்தது செய்யப்படுபவர். நான் சாப்பிடுகிறேன், என்ன சாப்பிட்றேன் ரெண்டு தான். அப்போ நான் சோறு சாப்பிடுகிறேன் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். நான் சோறு சாப்பிடுகிறேன் என்றால் நான் எழுபாய் சோறு செய்யப்படுபவர்கள். அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறேன்டா செய்யலாங்கிறவர் பயனில்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய மொழிகள் இந்த உலகத்தில் நாங்கள் 6929 மொழிகள் பேசப்படுறது. ஒரு காலத்தில் 14000 மொழிகள் பேசப்பட்டது, 14 நூற்றாண்டு அளவில். இப்போ அது குறைஞ்சி போச்சு, 6912 மொழிகள். இன்னும் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா சில மொழிகள் சின்ன மொழிகள் அழிகின்றன. என்ன சின்ன மொழிகள் அழிகின்றன? இப்போ சொல்கிறது அக்காரோட போச்சு மைத்தினோட கொண்டு ஒரு பழமொழி இருக்கு. இப்போ நாங்கள் மச்சான் மச்சானுண்டு ஆக சொல்லுவோம். அக்கா ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டுவோம், அந்த பெண்ணுக்கு ஒரு தம்பி இருப்பேன், அவனோடு தான் நான் மச்சான் மச்சானுண்டு சொல்லுவோம். அவர் இந்த அக்காவை கல்யாணம் கட்டணும் அத்தானத்தானுண்டு சொல்லுவேன். அப்போ அந்த அக்கா இறந்து போயிட்டான்னு சொன்னால், ஏன்னா பொதுவாக பெண்களுக்கு தான் வாழ்வு காலம் கூட, ஆண்களோட ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கு வாழ்வு ஆயுட்காலம் கூட, ஆண்களுக்கு ஆயுட்காலம் குறைய. ஏன் ஆயுட்காலம் கூட குறையன்னு சொன்னால், அதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த மனிதனுடைய இந்த ஒரு உயிரினத்தின் செயற்பாடுக்கான காரணம் வந்து என்ன, நீங்கள் சொன்னீங்க தானே, நித்திரை வர்றதில்லை, நித்திரை விடணும் அன்றையெல்லாம் நாங்கள் நிற்கிற பொழுதெல்லாம் அந்த நித்திரையை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஓமம் உண்டு, நித்திரையை இல்லாமல் பண்ணதுக்கு ஒரு ஓமம் உண்டு. அப்போ நாங்கள் அதனால தான் இப்போ நித்திரையை கொடுறதுக்கு என்ன ஓமானோ அதீண்ட பேரில் எல்லா நாட்டிலும் இப்போ மறந்து வந்துட்டு எல்லாருமே முறைப்பாடு, எனக்கு நித்திரை வருதில்லை, இரவில் நித்திரை வருதுன்னு சொல்ல சொல்ல, சரி இந்த இந்த மருந்தனி பாவியன்னு சொல்லி நித்திரை வருவதுக்கு என்ன ஒரு ஓமான் எங்களுக்கு நித்திரையை உருவாக்குமோ அந்த ஓமான் பேரில் இப்போ ஒரு மருந்தை விட்டுருக்காங்க. அதே மாதிரி என்ன ஓமான் எங்களுக்கு நித்திரையை நிப்பாட்டமோ அந்த ஓமானுக்கு இப்போ நித்திரை வராதுக்கு ஒரு ஓமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணம் நாங்கள் என்னது சொல்லலாம், சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில ஓமானம் இப்போ உருவாக்கிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த நித்திரை கொள்கிறோம், அப்போ நித்திரை கொள்கிறோம் இரவு நேரத்தில், நித்திரை கொள்றோம் ஏன் இரவு நேரத்தில் நாங்கள் நித்திரை கொள்கிறோம், பொதுவாக உடல் இயக்கங்கள் முடிஞ்சு நாங்கள் சாப்பிடாப்பிடாது உடல் இயக்கங்கள் போகுது, அதுக்கு பிறகு அந்த உடற்கலங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வு நேரம் என்ன செய்கிறோம், ஒளி இல்லாமல் இருக்குது. ஏன்னா நாங்கள் காட்டில் மனிதன் வந்து இப்போ இங்கே வாழ்ந்தவன், காட்டில் தான் நித்திரை உள்ள பழகினதும் சரி, சாப்பிட பழகினதும் சரி, அடிக்க பழகினதும் சரி, சந்தியனாக பழகினதும் சரி, அப்போது ஒரு மொழிகளை கலைக்கிறதும் சரி, இப்போது காட்டில் வாழ்ந்த பொழுது தான் நாங்கள் இப்போ இருக்கிற வீடுகள் வாசலில் வெளிச்சத்தில் கட்டணங்களில் வாழையில் அந்த காலம் ஒரே உம்மை கம்மண்ட இருட்டு இம்மண்ட இருட்டான்னு தான் சொல்லுவோமே. சூரியன் வந்தால் வெளிச்சம், இல்லையான்னு நிலவு வந்தால் வெளிச்சம், மற்றபடி இருக்க தான் நாங்கள் இருப்போம். அப்போ எங்களுக்கு எப்போவுமே பயத்தில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ இயல்பாக எங்களுக்கு ஒரு ஓமான் சுகம், அதுக்கு பேர் மெலட்டோனின், மெலட்டோனின் அதுக்கு பேர். அந்த மெலட்டோனி எங்களுக்கு வந்து மூளையில் சுரக்கும், மூளையில் வந்து உடவுண்ட பகுதிகளில் மூளைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மூளையை நாங்கள் ஏற்கனவே மூளைண்ட பகுதிகளை சொல்லியிருக்கிறோம், முன்மூளை பின்மூளை நடுமூளைன்றது வந்து அந்த மொழியில் ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு தொழில் இருக்கேன். நாங்கள் இப்போ கதை கேட்க சும்மா சொல்லுவோமே, அதை முடிக்க விரும்பினாங்க அவருக்கு புடைதிகளை அடித்து விட ஆள் போயிருக்காரு. அப்போ புடைதிகளை அடிக்கலான்னு சொல்லுவோம் தானே, புடைதிகளை அடிக்கலான்னு சொன்னாங்க ஏன்னுன்னா எங்களோட தலையின் பிற்பக்கம், அந்த தலையின் பிற்பக்கம் தான் இந்த எங்களோட மூளையின்ற நீட்சி, மனிதருடைய மூளையின்ற நீட்சி பகுதி, நரம்புகளுக்கு போகிற பகுதிக்கு பேர், அதுக்கு பேர் தமிழில் வந்து அந்த நரம்பாக இருக்கிறது பேர் முன்னான், முன்னான். அதுக்கு மேலே இருக்கிற மூளையோடைய பகுதி பேர் நீள் வளைய மைய விளையம், நீளமாக இருக்கும் வளையமாக இருக்கும் மைய விளையம். நாங்கள் கழுத்தில் கையை வச்சு பார்ப்போம், அது வளைய வளையமாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே ரங்கு விலைக்கு தட்டியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த எங்கட முள்ள அந்த இந்த எலும்பு. அப்போ மேலே இருக்கிற அந்த எலும்பு கையை வச்சு பார்த்தோம்னா ஒரு ஆள் இந்த கழுத்தில் திருகவோ அல்லது என்னத்துக்கோ அந்த மசாஜ் பண்ணுறதுக்கோ பிடிச்சி பார்ப்போம், அவங்க கை வளையும், இந்த பிறர்கள் வளைஞ்சு தானே அந்த எலும்பு பிடிக்கும். அந்த எலும்புக்கு பேர் தான் அந்த பகுதியை தான் பேர் நீள் வளைய மைய வளையம். அந்த நீள் வளைய மைய வளையம் தான் எங்களோட ஹார்ட்டுக்கு தத்த கணத்தாக்கங்களை கொண்டு போடுறோம். கணத்தாக்கம்ண்டா என்ன, இதை செய்ய இதை செய்யாது ஓடர். இப்போ மூளை எங்களோட உடலின் பகுதிகளுக்கு கட்டளையிடும், மூளை தான் எஜமானங்களுக்கு மூளையெல்லாம் போச்சுட்டா அவர் வாங்காதான். அப்போ அந்த மூளை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் உடம்பில் உள்ள பகுதிகளுக்கு ஓடர் பண்ணும், நீ கையை தூக்கு, நீ காலை தூக்கு, நீ அதை தூக்கு, இதை விழுந்த மாதிரி. இப்போ காலையும் சோர்மானம் டான்ஸ் ஆடிக்கொண்டு கேட்க சோர்மான் ஜோதிச்சார் போலீங்க, நான் எப்படி ஆடினாலுமே இந்த காளி ஆடிக்கொண்டு இருக்காளே, எப்படி நான் உங்களை வெல்லுறது என்று சொல்லி சோர்மான் நினைக்கிறார். என்ன அவட்ட பாவிண்ட தங்கச்சியார், அவள் தங்கச்சி வந்து காளி வந்து சிவபெருமானம் மதிக்கிறது இல்லை, ஏன் மதிக்கிறது இல்லை, இவர் என்ன செய்வாரோ அவ்வளோத்தான் நான் செய்வேன், அப்படித்தான் ஒருத்தருக்கு இந்த ஒப்பீடு செய்து தலைக்கிளம்பாடுறது இவரை நான் மதிக்கணும்னு நினைக்க வேண்டும்மாறது எப்பான்னு சொன்னால், ஒருவர் என்னத்தை செய்கிறாரோ, ஒருவர்கிட்ட என்ன இருக்கோ, ஒருவரால் என்ன முடியுமோ, என்ன ஒருத்தர் வச்சிருக்கிறாரோ, அது என்னட இருக்க மாட்டா, ஒருவர் தன்னிட இருக்க மாட்டா, அதை இருக்கிறவரை மதிக்க மாட்டேன். அந்த கதாநாயகன் வில்லன்ன்றது அதுதான். அப்போ ஒருவர் இன்னொருத்தருக்கு என்ன ஒப்பீடு செய்து பார்க்கறது, இவர்கிட்ட என்ன இருக்கு, என்னட என்ன இல்லை. அப்போ இவர்கிட்ட இருக்கிறத நான் தேடிக்கொண்டேன்னா, இவருக்கு போட இவரை விட நான் குறைஞ்ச ஆள் இல்லை. என்ன இடத்துல நிலம் போறது, அப்ப இப்படி எல்லாமே சொன்னதான்.
1: ஒரு மனிதனுடைய பலவீனம் தெரிந்தாலும் மதிக்காத ஒரு சூழல் ஏற்படும். வீரத்தலங்கள்ல வீரக்கு ஆட்கள் தேவை, அப்படியான பலவீனங்கள் இருந்தா தொழிலாளர்கள் மதிக்க மாட்டார்கள்.
2: நீங்க சொல்றது மிக மிக உண்மை. இந்த வேறு இடத்துல பல இடங்கள்ல வந்து நாங்கள், இப்ப எனக்கு உதாரணம், எங்களுக்கு ஒரு பயம் வருது, பயம் வருகிறத எங்களுக்கு பயப்படுத்தணும், எங்களுக்கு முன்னால் உள்ளவனும் எனக்கு பயப்படுத்து நாங்கள் காட்டிக்கொண்டேன் சொன்னால், அவன் இன்னும் என்ன மேலும் பயன்படுத்துவான். உள்ள எனக்கு பயம் இருந்தாலும் கூட நான் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நினைப்பேன். சட்டசபையில் நடந்ததையெல்லாம் பாதி உண்ட பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பூச்சி செய்தது ஊழல். ஊழல் செய்தவன் என்ன சொல்கிறான், அதை உசுப்பி விடுறதுக்கு சொல்கிறானோ அல்லது இல்லையென்று மக்களுக்கு பொய்யை சொல்கிறதுக்கு சொல்கிறாரோ என்றது நாங்கள் உன்னை தேடி பார்த்துட்டு தான் தெரியும். இத்தனை மழை எல்லாத்தையும் அடித்து மண்ணெல்லாம் கொஞ்சம் போட்டு நான் ஒன்றும் செய்யறேன் தப்பிக்கிறவங்களே நாங்கள் ஒரு முறை தங்கம் தண்ணி சென்ற அமைச்சரை சந்திக்க போயிருக்கேன். போயிருக்கிற பொழுது இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட, அவருக்கும் பேர் தென்னரசு, அவர் வயசானவர். அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு அமைச்சர் வந்து அவர் தான் முதல் கூப்பிட்றார். அப்போ நான் கேட்டேன், என்னென்ன இவருக்கு முதல் வந்தேன்னா, என்னென்ன இவர் உங்களை கூப்பிட்றேன், உங்களை கூப்பிட்றேன்ல, அவர் எங்களோட பக்கத்து வீடு, அவர் என்ன சொந்தக்கார், என்னோட தன்னோட வயசானவர்ன்ற அமைச்சர்கிட்ட பிஏ சொன்னேன். அவர் போக திருப்பி என்ன வந்துட்டு என்னோட தன்னுடைய விசிட்டிங் கார்டை என்கிட்ட தந்தார். நான் ஓகே நல்லது, அப்போ நீங்கள் உங்களுக்கு தமிழில் பட்டு இருக்கிறீங்க, வாங்க ஒன்று மாநாட்டுக்கு பிரான்ஸுக்குன்னு. ஒன்று நான் வர முடியாது, ஏன் என்னோட நான் ஒரு மலையை குடைஞ்சி எல்லாம் அதை மண்ணெல்லாம் கல் எல்லாம் ஆக்கி விற்றுட்டு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அப்படி அதில் சிக்கப்பட்டதான்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அரசு, அப்போ தமிழ்நாடு அரசு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவர் எங்கும் பயணம் போக முடியாது. அப்போ அதுமே அப்போ குற்றத்தை செய்தாலும் வந்து அவர் அவர் சொந்தக்காரன்னு கூப்பிட்டார். அவருக்கு குற்ற உணர்வு வந்துட்டது. அப்போ அவருக்கு மதிப்பு குறைஞ்ச, அவர் அந்த அமைச்சரோட பணக்காரன் இருந்தாலுமே அவர்கிட்ட போனவர் தனக்கு ஒரு தனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்றதுக்காக. உண்மைதான், நீங்கள் சொன்னது மிக்க மிக உண்மை. பலவீனத்தை காட்டக்கூடாது. நாங்கள் பயம் வந்தாலும் பயப்பட வேண்ட மாதிரி காட்டணும். நான் பயப்படுறாண்டு சொல்லணும், நான் பயப்படுறாளுன்ற மாதிரி நினைச்சா தான் அவன் விட்டுட்டு போக பார்ப்பான். நீங்கள் அன்னைக்கு ஒரு நீங்கள் தரிசனம் நன்றி சொல்லணும், அதை அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் அது என் மீது உள்ள அன்பு காரணமாக சொன்ன விஷயம்தான். ராஜாவுடைய எங்களுடைய தியாட்டியனுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய ராஜாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணது. அப்போ நான் வர்ற பொழுது இரவு 2 மணி ஆச்சு, உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் இல்லாமல் எனக்கு பல தடவை ஃபோன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் தான், அதுக்கு முன்னால் இந்த கோதாரி விழுந்த ஃபோனுன்னு தான் சொல்லணும் போகிறது. அந்த ஃபோன் வேலை செய்ய போனதால தான் சொல்லுவேன். அப்போ அப்போ நீங்கள் ஜோதிச்சிங்களா, ஏன் இப்போ தனியாக போகிற 20-60 அடித்து கிடிச்சு ஃபோனை வாங்க போகிறாங்க எனக்கு சொன்னீங்க. அப்போ நானும் சொல்லிட்டு வந்து நான் பயப்படுறான்ற மாதிரி சொன்னேன். இப்போ தான் ஜோதிச்சேன், 2-3 தான் நான் அடிபட முடியுமா என்னால் இந்த வயதில் அந்த நிலைமையில. அப்போ உண்மையை மறைச்சி தான் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. விழுந்தாலும் மீசையில் மண்பட வேண்டும் மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு அக்கறை அன்பில் அக்கறையில் சொன்னீங்க, நான் இந்த தரிசனம் நான் பயப்பட வேண்ட மாதிரி சொல்லிவிட்டேன். பிரதான சோதிச்சேன், 2-3 வந்தால் நாங்கள் இப்படி பயப்படாமல் இருக்க முடியும். ஒரு மாதிரி சமாளித்தான் என்றாலும் இந்த பயது முதுமை அமுந்தி இருந்த மாதிரி அழிபட முடியாமல் போயிடுமேன்ட்டு நான் அப்புறம் ஒத்துக்கொண்டேன் அந்த உண்மையை. ஸோ நாங்கள் அந்த இத்தனை விடயங்களை சொல்கிறோம்ல. அப்போ அந்த நித்திரியை எங்களுக்கு தார ஓமானுக்கு பேர் மெலட்டோனின். அந்த மெலட்டோனின் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நித்திர வேணும். அப்போ எங்களுக்கு வெளிச்சம் வர்ற பொழுது, வெளிச்சம்ன்றா எங்களுக்கு லைட்டாக இருக்கலாம், சூரியன் வெயிலாக இருக்கும், அப்படி படைக்க தான் நாங்கள் நித்திராலும் போவோம். ஏன் நித்திராலும் போவோம்னா மெலட்டோனின் சுழக்காமல் விட்டுடும். சுழக்கமாக விட்டால் அப்போ அந்த இடத்துல கோர்டிசோலண்ட ஓமான் சுழக்கும். அப்போ கோர்டிசோலண்ட ஓமான் சுழந்தால் எங்களுக்கு நித்திர போயிடும், முழிப்பு வந்துடும். அப்போ அது என்னென்று வேறு சொல்லி வச்ச மாதிரி வாரையில் எங்களுக்கு ஆதி இயல்பு, எங்களுக்கு ஆதி இயல்புன்னா நாங்கள் மிருகமாக குரங்குகள் இருந்தால் அப்படி இப்படி தான் வந்தாங்க. அதை பற்றி ஒரு நாளைக்கு சொல்கிறேன், எத்தனை குரங்குகள் இருக்கு. அப்போ நாங்கள் ஐரோப்பிய குரங்கு இது, இலங்கை குரங்கு இது, இந்திய குரங்கு இது. நாங்கள் ஊரில் இலங்கையில் பார்க்குறப்போ முருகனி கோயிலெல்லாம் குரங்குகளை பார்ப்போம், இந்தியாவிலும் குரங்குகளை தஞ்சாவூர் கோயிலில் பார்ப்போம். ஆனால் இப்போ ஆப்பிரிக்காவில் படங்களில் சீனாவில் பார்க்குற குரங்குகளை பார்க்க இதெல்லாம் குரங்குன்னு சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் வித்தியாசமே இருக்கு. மனிதர்களும் அப்படித்தான், மனிதர்களும் ஒவ்வொரு நாங்கள் அதெல்லாம் பெரிய கொமோ சப்பியன்ஸ் சப்பியன்ஸ் என்று தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இந்த ஐரோப்பியர் வாழ்ந்த குரங்கு பேர் வந்து நேதன் தாத்தல். அந்த நேதன் தாத்தல் தான் முதல் பேசப்படுகின்ற குரங்கு. பேசப்படுகின்ற நிறைய வச்சியை சாப்பிட சாப்பிட அந்த வாய் பெருசாக ஆண்டாகண்டு தாடை தாடை எங்கிட்ட வாய் தாடை இருக்கு தமிழ். தாடைன்னா அந்த நாடி போகுது, இலங்கை தமிழில் நாடி, இந்திய தமிழில் தாடை. தாடையை அடித்து விட்டுனண்டா என்று சொன்னால் அந்த அடிக்கிறது. ஸோ அந்த தாடை பகுதி அசைவம்னு சொன்னால் தான் எங்களால் கூடுதலாக சாப்பிட முடியும். தாடை அசைவாண்டா நாங்கள் கணக்கை சாப்பிட முடியாது, வாயாட்ட முடியாது. அப்படி வாயாட்ட வாயாட்ட தான் நாவுக்கு மேலே இருந்த எலும்பு மேலே வர வர தான் கதைக்க மூமெண்டு மூமெண்டு சத்தம் போட ஆரம்பித்தோம். அப்போ முதல் வெளியிட்ட சத்தம் அந்த ஆவு தான், அதுதான் இப்போ பேச்சு உலக பேச்சு மொழியாக மாறினது. ஸோ முதல் வந்த கதை என்ன சொன்னால், இப்போ கடவுளுக்கு ஏன் மனிதன் எது இருந்தாலும் கடவுளை என்னாமே நாங்கள் ஒரு பெரிய பயமில்லாதன்னு நினைப்போம். இதை சாமத்தில் போய்க்கதான் எந்த கோவில் பக்கத்தில் போகிறோமோ அந்த கோவிலை வேண்டி கொண்டு போவோம். பைரவரை என்னை காப்பாற்று, காளி என்ன காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவரே என்னை பார்த்துக்கணுங்கன்னு சொல்கிறோம், அல்லாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த பயம் இருக்கீங்க வெளிப்படைக்க தான். அப்போல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் கிட்ட வரும். அப்போ கடவுளையே நீங்கள் சொல்கிறேன்னா இந்த மொழியில் உருவாக்கினது எப்படி? ஒரே ஒரு மொழி நேற்று முறையால் என்னோட கதைக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது தமிழ் தானே எங்களோட மூத்த மொழி தான் உலக மொழி. அதனால் இங்கே நீங்கள் படித்த நீங்கள் அவர் கொஞ்சம் படித்தவர் தான் இன்ஜினியர் பயங்கர வேலை சொல்கிறார். என்னென்ன அப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டேன். மனிதன் எங்கே தோன்றுறான், மனிதன் எங்கே தோன்றான்னு இப்படி எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் இதை பற்றி இன்னொன்று கூட பேசுவோம், அந்த நிகழ்ச்சியில் பேசுவது நல்லது சொன்னேன். ஸோ அந்த எந்த மனிதனாக இருந்தாலும் முதல் கலைக்கிற பொழுது கடவுளை தான் தொடர்படுத்துறது வழக்கம். அதால் தான் அப்போ அந்த அமெரிக்கன் நோம் சோம்ஸ்கியை பிரிக்கணும். நோம் சோம்ஸ்கி தான் அந்த மொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒரு ஆள். மொழிகளின் ஒரு மொழியோட எந்த மொழியோடு தான் பிறக்கலானோ அந்த மொழியை கலைக்கக்கூடிய தன்மை இயல்பாக மனுஷனுக்கு வந்துடுமா? என்ன கேட்டு கேட்டு பழகி அதில் வந்து எங்களுக்கு மூளையிலே அது இயல்பாக ஒரு பாட்டு இருக்குது, ரெண்டு பகுதி இருக்குது எங்களுக்கு மூளைன்ற முற்பக்கத்தில். எனக்கு அதுதான் இப்போ நீங்கள் நான் ஹாஸ்பிட்டலிருந்து வந்த பொழுது ஸ்ட்ரோக் வந்து என்ன பார்க்க வந்தீங்க, அப்போ என்னால் கலைக்க முடியாமல் போனது. ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுதே நாலு நாள் நான் கலைக்கவே முடியலை. டாக்டர் என்ன கேட்டால் எனக்கு பார்த்து சொல்ல முடியாது. அடுத்த நாள் தமிழில் பார்த்து சொன்னேன், அதுக்கு நாள் அதுக்கு அடுத்த நாள் இங்கிலீஷில் தான் ஃப்ரெஞ்சில் சொன்னேன். என்ன அப்போ தான் டாக்டரை கேட்டேன், நீங்கள் கேட்குறது எனக்கு என்ன தமிழை பார்த்து சொல்கிறேன் கலைக்க முடியலை, அப்புறம் தமிழை சொல்கிறேன்னு அவர் சொன்னார். கூட மூளையில் உள்ள அந்த பேச்சு மொழி மொழிப்பகுதி அதுக்கு பேர் பரோக்கா. அந்த பரோக்கா பகுதி அழிஞ்சு போச்சு, டேமேஜ் ஆச்சு. இப்போ எங்களுக்கு மூளையில் பகுதி டேமேஜ் ஆகும். ஏன்னா இப்போ நாங்கள் உடம்பின் பகுதிகளை பார்த்தா என்ன இருக்குது? தசை இருக்குது, எலும்பு இருக்குது, சிதை இருக்குது. சிதையாண்டா தசையும் எலும்பையும் சேர்க்குற ஒரு உறுப்புக்கு பேர் சிதை, டென்டன்னு சொல்லுவோம். அதான் எங்களை அந்த கையால் கைகால் உழைகிற பொழுது வலிக்கிறான்னு சொல்லுவாங்க, டென்டனிட் டென்டனிட் என்று சொல்கிறோம். ஸோ எங்களை எந்த உடம்பின் அமைப்பு எடுத்தாலும் மூன்று வகையான அமைப்புகள் இருக்கும். ஒன்று தசை, ஒன்று எலும்பு, அடுத்தது சிதை, இதுக்குள்ளே நரம்பு. அப்போ இப்படிலாம் இதெல்லாம் மூளையிலேருந்து தான் அப்போ நரம்பு வழியாக தான் எங்களுக்கு மூளை வந்து ஓடர் கொடுக்கும். அதை செய்ய வச்சு சாப்பாடை ஒரு ஆள் நீட்டுறாருண்டேன், வாயை கொஞ்சம் துற வாயை கொஞ்சம் துறக்கண்ட ஓடரை மூளை தான் சொல்லும் சாப்பாடு தான் வாயை துறான். சாப்பாடு நீட்டைக்க வாயை மூடிக்கொண்டு தான் என்னென்ன சாப்பாடு உள்ளு போகும். ஸோ அதை ஓடர் கொடுக்குறது அந்த மூளை தான். சரி சாப்பிட்டு தந்தாச்சு வாயை முடிப்பேன் என்று சொல்கிறது கமாண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மூளை தான். ஸோ அந்த மூளை என்ற கலைக்கிற பகுதி இதை கவிஞ்சு போயிட்டு எங்களை மூளை என்று சொன்னால் என்ன, நாங்கள் இந்த மீன் சாப்பிட கேட்கிறவர் அந்த ஆற்றைச்சி தலை விற்கிறவங்களும் அந்த தலையை வாங்கி சாப்பிட்றது எல்லாமே இருக்குது. அதில் சில பகுதி பெரிய பெரிய சொப்டாக இருக்கும், அது வந்து தான் அந்த மூளை பகுதி. நாங்கள் மீனை சாப்பிடக்கும் தலையை கடித்தவங்கன்னா ஒரு சொப்டான ஒரு பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் மூளை. அது வந்து என்னென்னா ஒரு கொழுப்பாலான ஒரு பகுதி தான். இப்போ எங்கள் உடம்பின் பகுதிகள் எலும்பாகி இருக்கும், தசையாகி இருக்கும், சரியாக இருக்கும், நரம்பாக இருக்கும். ஆனால் அந்த மூளை அப்பார்ட்மெண்ட் வந்து கொழுப்பால் ஆனப்போகுது. இந்த கொழுப்பால் எத்தனை மடங்கு அதை சுற்றி சுற்றி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு படிச்சு காப்பெட் மேகன்னு வச்சுக்கணும். காப்பெட்டை மடித்து வைக்கணும், ஒரு சீதை மேகம் மடித்து வைக்கணும். நாலு எட்டு முளை சீலை நாலு முளை வேட்டி என்ன சொல்கிற கூட கடையில் எடுத்து வைக்க மடித்து வைட்டு சிம்பிளாக இருக்குது. அதை பிரித்து பார்த்தா தான் உங்களாக பிரிச்சாக இருக்கே சீலை எத்தனை தடவை சுற்றலாம் சாரி என்றெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மூளையை வந்து பல தடவை சுற்றி சுற்றி எங்களை தலைக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த வச்சுருக்கிற பகுதி எது அழிஞ்சோண்டு போகுதோ அந்த உணர்வு இல்லாமல் போகும். எனக்கு அந்த பேச்சு மொழி இல்லாமல் போச்சு. அந்த பேச்சு மொழி பகுதிக்கு பேர் பரோக்கா. அந்த பரோக்கான்றது யாருன்னா அது ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன்ற பேர். என்ன ஃப்ரெஞ்சுக்காரன்ற பேர் என்று இதில் சொல்கிறீங்களே, மூளைன்றீங்க ஃப்ரெஞ்சுக்காரன்ற பேரே என்று சொல்கிறீங்கன்னு பார்த்தா இந்த எல்லா பகுதிகளும் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவற்றை பேர் தான் வைப்போம். நாங்களும் இப்போ உதாரணம் என்ன சொல்லலாம், வாட்டன்னு சொல்கிறோம், வாட்டன்னு சொல்கிறோம். வாட்டன்னு சொன்னால் என்ன, வாட்டன் அவரான் பேர். அதை கண்டுபிடிச்சவரால் அவற்ற பேர் ஜூல்ஸ். வேலையின் அளவு அளவு எத்தனை ஜூல்ஸ் ஏதோ வருவன் அதை வச்சு அந்த வேலையை தீர்மானிப்போம். அந்த வேலையின் அளவு வந்து ஜூல்ஸ் என்று சொல்கிறோம். ஜூல்ன்றது ஒரு ஆண்ட பேர். அப்போ பதவியுடைய பேர் கண்டுபிடிச்சவன் பேர் நாங்கள் அதை விட்டுருவோம். அது மாதிரி தான் அந்த மூளையை கண்டுபிடிச்ச அவருக்கு பேர் லூயிஸ் பரோக் என்ற ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன். 1782 ஆண்டு கண்டுபிடிச்சார். மூளையில் எங்களுக்கு கதைக்கப்படுற ஒரு கதைக்கு மொழிக்குரிய ஒரு பாட்டு இருக்கு. அது சிதவடைஞ்சால் எங்களுக்கு பேச்சு தன்மை கலந்து போயிடும். இப்போ நான் செய்கிற ஆராய்ச்சியில் இதெல்லாம் நான் அறிஞ்சு கொண்ட விஷயம். அப்போ இதை தானே எப்படி சொல்கிற உள்ளது, அந்த அமெரிக்கன் நோம் ஸ்கோம்ஸ்கி இருக்கிற மேடையில் ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், இங்கே பாருங்கள் எப்படி மொழிகள் உருவாகன்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போம், நாங்கள் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டுவோம் உயரமாக கடவுள் இருக்கிற தூரத்துக்கு. கடவுள் மேலே தானே இருக்கிறார், அப்போ எவ்வளோ தூரம் அவர் இருக்கிறாரோ அவ்வளோ தூரம் நாங்கள் வீட்டை கட்டுவோம் என்று கட்டினோம். கட்டி கொண்டு இருக்கிற பொழுது அதை மேலே வந்துட்டு கடவுள் டக்குன்ற நிமிந்து ஒரு பாப்பார் வெளியில் வந்து, என்னடா எங்களோட வீடு கிட்டையோ இன்னொரு வீடு மனுஷர் கட்டி கொண்டு இருக்கிறாங்களே, இவங்களை வீடு கட்டாமல் பண்ணுவோம், அப்போ என்ன செய்யலாம், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் பேசுகிற மொழி ஒருத்தனுக்கு பிளாங்காக பண்ணணும். என்னட்டு சாபம் சாபமிடுறார், நீங்கள் உங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருந்து ஒரு மொழியை பேசி இந்த வீடை கட்டினீங்களோ இந்த வீட்டை தாண்டி போயிருங்களோ. அப்போ சொக்கத்துக்கு யார் வாரது யார் வரக்கூடாது தீர்மானிக்கிறது நான் கடவுள். அப்படி இருக்கத்தக்கதான் நீங்கள் எல்லாருமே சொக்கத்துக்கு வரப்போகிறீங்களே, உங்களை வரவிடாமல் பண்ணணும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மொழி பேச கடவுள் ஜவிச்ச உண்டு. அப்போ ஒவ்வொரு மொழி பேச கடவுள்னு சவிச்ச உடனே ஒருத்தன் பேசுகிற மொழி ஒருத்தனுக்கு தெரியல. மம்படி எடுத்தவனும் வாளி எடுத்தவனும் தண்ணி எடுத்தவனும் மண்ணை அள்ளினவனும் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு கதைக்கிறது இவ்வளங்கிடும். அப்படியே அந்த கோபுரம் வீடு கட்டினதை நிப்பாட்டினோம். அந்த கோபுரத்துக்கு பேர் தான் பாபிள் கோபுரம். பாபிள் கோபுரம், இந்த பாபிள் என்ற சொல்லில் இருந்து தான் பைபிள் என்ற சொல்லி உருவானோம். பைபிளில் தான் இந்த கதை சொல்லப்படுது. பைபிளில் இந்த கதை சொல்லப்பட்டாலும் கூட ஒரு மத நூலை கத்தோலிக்க மத நூலில் வந்து புதிய பழைய ஏற்பாட்டில் இந்த கதை சொல்ல வர பொழுது, இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு மொழியை ஆராய்ச்சி அப்புறம் இந்த கதையை தான் இந்த அறிஞரும் சொல்கிறார். அப்போ மனிதன் எப்படி முந்தி ஒரு மொழி பேசினவன் பிறகு எப்படி பல மொழி பேசினான், ஆகவே ஒரு மொழி என்று ஒரு மொழி இல்லை. ஒவ்வொருத்தன் மனிதன் எந்த இடத்துல அந்த இடத்து மொழியை தான் அவன் பேசினான். தமிழ்நாட்டில் உள்ளவன் தமிழ் பேசினான், மெக்சிகோ நாட்டில் இருந்தவன் மெக்சிகோ பேசினான், யூரோப்பியன் லாங்குவேஜ் பேசினான் யூரோப்பியன். பட் எங்கே மனுஷன் மாதிரி தோன்றினான் என்று பார்க்க, ஆப்பிரிக்காவில் தான் மனிதன் தோன்றினான். எங்கே தோன்றினான், எத்தியோப்பியாவில் தான் தோன்றினான், தன்சானியாவில் தான் அவன் தோன்றினான், கென்யாவில் தான் தோன்றினான். ஆகவே அங்கே உருவான ஒரு மொழிகளை தான் முதல் மொழிகளாக சொல்லப்படுது. ஆனால் அந்த மொழியில் அந்த ஆப்பிரிக்க மக்களை இந்த அந்த ஆப்பிரிக்கா என்ற இடத்தை பிடிக்கிறது, அப்போ ஆப்பிரிக்கா மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வெயில் தாங்க முடியல, வறுமையாக இருக்குது, சில இடங்களில் குளிராக இருக்குது, எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்துட்டு இடம்பெயர துவங்கினார். அப்படி ஆப்பிரிக்கா மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போய்த்தான் எல்லா இடங்களில் பரவி அந்த இடத்த மொழியை பேசினார். அப்போ அந்த ஆப்பிரிக்கான்னு சொல்கிறோம் தானே, அந்த ஆப்பிரிக்கான்ற நாட்டுக்கு உண்மையான பேர் ஆப்பிரிக்கா அல்ல, ஆப்பிரிக்கான்ற பேரே இந்த ஐரோப்பியர் வழங்கின பேர். ஏன்னா இந்த ஆறு நாங்கள் எந்த நாட்டின பேர் எடுத்தாலும் அது ஒரு ஐரோப்பிய பேராக தான் இருக்கு. இப்போ நாங்கள் லண்டனில் நாங்கள் இப்போ எல்லோரும் கதைக்கிறது லண்டன்ல கதைக்கிறோம். லண்டன்ன்றது எந்த கதை? இங்கிலீஷ் கதை இல்லையா அது? அது லொந்தர் லொந்தர்ன்னு நாங்கள் பிரெஞ்சில் சொல்கிறோம். அப்போ லண்டனோ எண்டதுன்ற சொல்லுதான் அது. அது எந்த மொழி? அது வந்து இத்தாலிய மொழி. அப்போ இத்தாலிய மொழின்ற உள்ள பேர் தான் இந்த லண்டன்ன்றது. சரி, இந்த பாரிஸ்ன்றமே இந்த ஃப்ரான்ஸுக்கு பாரிஸ் கேபிட்டல். எப்படி ஃப்ரான்ஸுக்கு கேபிட்டல் வரும்? ஏன்னா பிரான்ஸ் கேபிட்டலுக்கு முன்னாடி பேர் வேறு பேர். பிற பரிசு என்றது பிற இடையில வந்த பேர். ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படி தான். எப்படி இலங்கைக்கு கொழும்பு, இலங்கையின் தலைநகரம் கொழும்பு. ஏன் கொழும்பு என்று பேர் வந்தது? தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம். சென்னை சொல்கிறோம், ஏன் வந்தது சென்னை? தமிழில் சென்னை சொல்கிறோம், இங்கிலீஷில் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்கு வடநாட்டுக்கு போனால் மதராசி என்று தான் சொல்கிறது தமிழர்கள். மதராசி அது மெட்ராஸ். ஸோ அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ லண்டன் என்று சொன்னது நாங்கள் சொன்னபொழுது அது இங்கிலீஷ் பேர் இல்லையா? அது வந்து கிரீக் நேம், இட்டாலியன் நேம், லட்டின் நேம். அப்போ பரிசுன்றதும் அப்படி தான். பரிசி என்ற மக்கள் வாழ்ந்தவர்கள் இந்த பரிஸ் பகுதியில் அப்போது. அதனால் அவைக்கு பேர் பரிசு என்று வந்தது. அப்போ பரிசுக்கு அந்த பரிசு மக்கள் பரிசி என்ற மக்கள் முதல் இருந்த பேருக்கு என்ன பெயர்? லுத்தேசியா. அப்போ பரிசின்ற உண்மையான பேர் லுத்தேசியா. அப்போ லுத்தேசியான்ற பேர். இப்போ பரிசு என்ற மக்கள் வந்த அப்புறம் லுத்தேசியாவை எடுத்து போட்டு பரிசு பரிசண்டு வச்சார். அதான் பேர். அதே மாதிரி இந்த பிரான்ஸுக்கு என்ன பேர்? உண்மை பிரான்ஸுட உண்மையான பேர் பிரான்சியே. முந்தைய நாங்கள் கலமுறை கதைச்சிருக்கோம் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி. அப்போ பிரான்ஸுட என்ன பேராக இருக்கும் தரிசனம் கூட கணிப்போம்.
1: பிரான்ஸை எடுத்துக்கொண்டா பிரான்சிலேயே பல மொழிகள் காணாமல் போயிருக்கிறதானே? முன்பு பேசப்பட்ட எத்தனையோ மொழிகள், ஒவ்வொரு இடத்துக்கண்டே மொழிகள் இருந்தானே
2: முன்னர்.
1: அது திருப்பிய மித்ரோன் அவர்களுடைய காலத்திலே அதை மீண்டும் கொண்டு வரதுக்கான இதை அதை திருப்பி அந்த மொழிகளை பயன்படுத்தலாம் என்று கொண்டு வர முற்பட்டார்.
2: அந்த மொழிகளுக்கு பேர் வந்து என்ன? அதாவது வட்டார வழக்குகள்,
1: வட்டார வழக்கு மொழிகள்.
2: அப்போ பிரான்ஸு அப்படி நீங்கள் சொன்னது கூட தெரியும். நீங்கள் கதகடத்தில் போயிட்டு வர முடியும். பிரெத்தோன் ரெண்டெல்லாம் நாங்கள் பேசுவோம் தானே. நோர்மந்தி ரெண்டெல்லாம் சொல்கிறது ஒவ்வொரு லாங்குவேஜ். ஸோ அப்போ பிரான்ஸுவே பேச பிரான்ஸுடைய உண்மையான பேர் அப்போ என்னென்னா கோல். போனவங்க நாங்கள் 14 ஜூலை பற்றி கதை கேட்க பேசுவோம் தானே பற்றி. சேவல், சேவலுடைய அடிப்படையில் தான் இந்த பிரான்ஸு கலியே. கலியேன்னு சொன்னால் சேவல் என்ன கருத்து லட்டினில். ஸோ இந்த நாட்டில் சேவல இப்போ நாங்களே என்ன எங்களுக்கு காளை மாடு எங்களை இணைப்போம். அதான் காளை மாட்டு சவாரி எல்லாம் செய்வதற்கான காரணம். பட் காளை வந்து ஸ்பெயின்லேயும் இருக்கு அந்த விளையாட்டு. இந்த நாட்டில் காளை இல்லை. காளைன்றது மாடு. மாடு வந்து ஒரு ஒரு அந்த காலங்களில் இப்போவும் தான் காளைன்னு சொன்னால் மாடுன்னு சொன்னால் தமிழில் செல்வம் என்ற கருத்து. மாடுண்டா மிருகம் என்ற கருத்து மட்டுமே இல்லை, செல்வம் என்ற கருத்தும் இருக்கு. உதாரணம் கேடில் புளிச்செல்வம், கேடில் புளிச்செல்வம் என்று மற்றவை மாட அல்ல மற்ற அவை. அப்போ கல்வி செல்வத்தை விட கேள்வி செல்வத்தை விட எதுவுமே செல்வம் அல்ல, மாடு அல்ல. மாடு இல்லாண்டா செல்வம் அல்லாண்டா ஒரு பொருள். நாங்கள் இப்போதான் மாடண்டா அறிவில்லாத மாடை பிறந்த மாட்டுக்கு போய் சொல்றேன். மாடு மேலே இருந்தோண்டு சும்மா ரெண்டு ஆக்களை பேசணும் அது மிருகத்தை ஒப்புடுச்சு. ஆனால் மாடன இன்னொரு வார்த்தை செல்வம். அந்த திருவள்ளுவர் காலத்தில் மாட்டுக்கு பேர் என்ன செல்வம் என்றது. இப்போ தான் நாங்கள் மாடை ஆக்களை நினைக்கிறோம். இப்போ நம்ம கலைக்கிறோம் நரியன் நாய். இந்த நாய்க்கு பேரை செய்தனையுண்டு. நம்ம மிருகங்களை ஒப்புடு செய்வது மனிதனை நேரடியாக சொல்ல முடியாமல் மிருகங்கள் அப்படி ஒப்புடு செய்வது. ஸோ எல்லா மொழிகளும் அப்படித்தான். இதெல்லாம் இங்கிலீஷில் இங்கிலாந்து இப்போ இங்கிலீஷ் லண்டன்ன்னு சொல்கிறோம். இங்கிலாந்து இங்கிலாந்து புதிய மொழியே இங்கிலீஷ் இல்லையே. அது வந்து ஆங்கிலோ சாக்சன் மொழி. ஜெர்மனிக்கும் டென்மார்க்கும் இடையே உள்ள ஆங்கிலிக்கிஸ் என்ற இடத்துல இருந்த வந்த மொழி
1: தான். அந்த நேரத்தில் படகுல கூடுதலாக எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்.
2: ஓ, அவர்கள் அதில் நீங்கள் சொன்னது சரி. அதில் சின்ன ஒரு இடைச்சேர்கள் அல்லது ஒரு சொல்ல வேண்டியிருக்கிறனா அந்த பிக்கிங்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். நோர்வே, ஸ்வீடன், டென்மார்க் இவங்க தான் வேலை. இதெல்லாம் சமுத்திரத்தால் கடல், அட்லாண்டிக் சமுத்திரம் கடல் எல்லாம் இருக்குது, வடகிழ கடல் எல்லாம் கடல் வழியே பயணம் சொல்கிறது இந்த இவங்க, இந்த ஸ்காண்டினேவியன். அவங்களுக்கு இன்னொரு பேர் வைக்கிங்ஸ், வைக்கிங்ஸ்னு சொல்கிறது. இப்போ இலங்கையில் வந்து நாகர்கோவில் இருக்கு, நாகர்கோவில் வெல்ட்ர கோவில் அங்கே செம்பியன்பேட்டுக்கு கிட்ட. ஸோ அந்த இடத்துக்கு வந்தவங்கள இந்த சூரியன்காரர், அந்த வைக்கிங்ஸ். அது மாதிரி இந்தியாவுக்கு வரைக்கும் நாகர்கோவில் ரெண்டு சொல்கிற இடம் இருக்குது, அன்னவோலாங்கண்ணி. அன்னவோல் நாகர்கோவில் வந்து இலங்கையிலையும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. கேரளா பக்கம் இந்தியாவில் வந்து கேரளா தமிழ்நாட்டிலேருந்து கேரளா பக்கத்தில் தான் அந்த உதாரணம் கன்னியாகுமரின்னு சொல்கிறோம், அதுக்கு அங்கே கொஞ்சம் தள்ளி போனால் இந்த நாகர்கோவில்னு வரும். அது மாதிரி இலங்கையிலே நாகர்கோவில் இருக்குது, வள்ளிபுர கோவில் செம்பியன்பேட்டு அந்த தாண்டி போக நாகர்கோவில் நாகபிரான் கடவுள் வரும். ஸோ அது வந்து இந்த விக்கிங்ஸ் வந்தவங்க வந்த பொழுது கட்டின கோயில்கள் இந்த ஒருத்தர் உயிர் பயத்தில் காப்பாற்றப்பட்டால் தான் நம்பின கடவுளுக்கு ஆலயம் எழுப்புறது வழக்கம். அந்த வகையில் தான் அந்த நாகர்கோயிலும் அன்ன வளாங்கனையும் கட்டின விக்கிங்ஸ். ஸோ அந்த விக்கிங்ஸ் வந்து அந்த காலத்தில் நாடு விட்டு கப்பல் அந்த வல்லம் வழியோ தெப்பம் மூலம் கப்பல் வழியோ போய் பிடிக்கிற இடம் ஃப்ரான்ஸையும் பிடிச்சி. இப்போ நாங்கள் இப்போ அப்போ சொன்னீங்க தானே, நோர்மேனியன் லாங்குவேஜ் பிரெஞ்சு லாங்குவேஜை கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது அந்த வைக்கிங்ஸ் அண்டு நோர்வேண்டா வடக்கு, வேண்டா வழி, வடக்கு கிட்டக்கு போகிற வழி. நோர்மேன் வடக்கு பகுதியை சேர்ந்த மனிதன். ஸோ அவங்க வந்து இந்த பிரான்ஸுக்கு லண்டனுக்கு வந்து லண்டனை பிடிச்சா பிறகு ஃப்ரான்ஸுக்கும் வந்தாங்க. ஃப்ரான்ஸுக்கு வர்ற பொழுது இடத்த பிடிக்க பிடிக்க இந்த அரசன் திருப்பி ஆக்களை கொடுக்கணும் அடிக்கிறது, அடித்து போட்டு திருப்பி வர அவங்க இரவு வந்து திருப்பி அந்த கிராங்களை ஊர்களை எல்லாம் நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி வந்து நெருப்பை அணைக்கிறது, அவங்க திருப்பி வந்து நெருப்பு வைக்கிறது, அப்போ எத்தனை ரெண்டு நெருப்பை வைக்கிறது, எத்தனை அணைக்கிறதுண்டு வேணும் அப்படி நீ கொண்டு போ என்று சொல்லி அந்த ஸ்காண்டினேவியன் வைக்கிங்ஸுக்கு பிரெஞ்சு அரசன் அந்த நோர்மண்டிய இடத்த கொடுத்தாச்சு. அதான் இங்கிலாந்துக்கும் இந்த பிரான்ஸுக்கும் விடப்பட்ட பகுதி நோர்மேண்டி, வடமக்கள் இருந்த இடம். அதில் உள்ள அரசன் தான் ஒருத்தன பேர், அந்த அரசன பேர் வில்லியம். இங்கிலீஷில் வில்லியம், ஃப்ரெஞ்சில் கியோம். அந்த ஸ்டோரி இங்கிலீஷில் வில்லியம், ஃப்ரெஞ்சில் கியோம். அவன் வந்து மெல்ல மெல்ல லண்டனில் இருந்து இங்கிலாந்துக்கு படையெடுத்து அந்த நாட்டை பிடிச்சிட்டான். எப்போ படையெடுத்தோன்னா 1066 1066 இங்கிலாந்தை பிடிச்சிட்டு இங்கே ஒருத்தன் இங்கிலீஷ் பேசக்கூடாது நிப்பாட்டேன் இங்கிலீஷை கதை ஃப்ரெஞ்சில் என்று. அப்போ ஃப்ரெஞ்சு கதைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கிலீஷ் கதைக்கக்கூடாது. அப்போ அங்கே ஒரு பெரிய புலவர் இருந்தார், அந்த புலவர் பேர் சோசர்ன்னு பேர். அந்த சோசர் புலவர் கிரெகரி சோசர், கிரெகரி நீ இனிமேல் இந்த இங்கிலீஷ் ஆரம்பம் கதைக்கக்கூடாது, ஃப்ரெஞ்சு சொற்களை கூடிய மட்டும் எல்லாத்திலையும் சேர்த்துறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து பார்க்கவேண்ட, அதில் 100 சொற்கள் இருக்குன்னு சொல்லுவோம், அதில் 29 சொற்கள் ஃப்ரெஞ்சு சொற்கள், இன்னொரு 29 சொற்கள் லத்தீன் சொற்கள். லத்தீனுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? ஃப்ரான்ஸில் பேசப்பட்ட லத்தீனுக்கு தான் பேர் ஃப்ரெஞ்சு. அப்போ அந்த லத்தீன் சொல்லி 29 வீதம், லத்தீன்லேருந்து வந்த 29 இப்போ 58 வீதமான சொற்கள் லத்தீனும் ஃப்ரெஞ்சு தான், இங்கிலீஷ்லேயே இருக்கு. இங்கிலீஷ் எந்த
1: ஜெர்மன் மொழியிலும் உள்ள சொற்கள் சில இருக்கிறது தானே?
2: நிச்சயமா, யார் ஜெர்மன் யாரை நாங்கள் சொல்கிறோம், ஜெர்மன்காரன்டா ஒரு வகை. இப்போ இங்கிலீஷை இங்கிலாந்து கொண்டு வந்தவன் தான் ஜெர்மன்காரன், அந்த அங்கிலீஷ். அப்போ அங்கிலீஷ் ஏன் கொண்டு வரப்பட்டது நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. எப்படி இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து நெருப்பு வச்சுட்டு போய் அடக்கம் அரசன் பிடிச்சு கொண்டு போக நீ பிடிச்ச இடத்தேன் நோர்மேன் கொடுத்த மாதிரி, இவங்க லண்டனுக்கு வந்து இந்த மக்களை லண்டனில் உள்ள மக்களை அப்போ இங்கிலீஷ் பேசப்படையில, அப்போ பேசப்பட மொழிக்கு பேர் கோனிஷ். கோனிஷ் தான் அப்போ இங்கிலீஷை, இப்போ நாங்கள் சொல்கிறோம் இங்கிலீஷு பதிலாக அப்போது பேச மொழிக்கு பேர் கோனிஷ். இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கோனிஷ் ஈஸ்டர்ன் வரும் டச். அப்படி ஈஸ்டர்ன் சில அந்த ஜெர்மன் மூல மொழியில் பார்க்க எஸ்சிஹெச்சில் முடியும், டச் டச் அண்ட் இங்கிலீஷ் ஆங்கிலீஷ் அப்படின்னா சில வரும். அப்போ அந்த இங்கிலாந்தையும் வந்து பிடிக்க பிடிக்க வெள்ளம் வெள்ளமாக அந்த அந்த மக்களுக்கு பேர், அந்த மக்கள் என்ன பேசுகிறாங்க, செல்டிக் லாங்குவேஜ். அப்போ அந்த கோனிஷ்ன்றது ஒரு செல்டிக் குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ நாங்கள் தமிழ்னு சொல்கிறோம், தமிழ் என்னத்த குடும்பத்தை சேர்ந்தது, திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அண்டு இப்படி 32 மொழிகள் இருக்குது, அது திராவிட குடும்பம். திராவிட குடும்பம்னு அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிடம் என்று திராவிடம்னா உண்மையான பேர் தமிழ் தான். பட்டு அந்த மொழிகள் குடும்பம் இப்போ நாங்கள் ஒரு மொழிகளை பார்க்க ஒரு ஆளை பார்க்கணும், பார்த்துட்டு அவற்றை நடவோட பாவனை வாழ்க்கை முறையை வச்சுட்டு இவன் இவர்கள் பொதுவாக இந்த பழக்கத்தை உடையாக்குறேன்னு அந்த ஒரு ஏதோ ஒரு பெயர் கொடுத்துக்கணும். அது பேர் தான் மொழிக்கும் மொழிக்கும் மொழிகளுக்கும் லாங்குவேஜஸ் ஒரு சொற்களை எடுத்து பார்த்தோம். உதாரணம் பிதா, தமிழ் அன்னையும் பிதாவும் முன்னது தெய்வம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஸோ இந்த மாதான்றதும் பிதான்றதும் தமிழ் சொல்லியது, அது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம். இந்த மாதான்றதும் பிதான்றதும் தான் இங்கிலீஷில் வந்து நாங்கள் மதருக்கு மதர், ஜெர்மன் லாங்குவேஜில் மூட்டு, ஃப்ரெஞ்சில் மேயர், லத்தீனில் மேத்தர் அண்டு தான் மாத்ருபூமி என மாத்திரன்னு சொல்கிறது. அது மாதிரி இப்போ பண்ண சொன்னால் பிதா பீத்தர், பீத்தருன்னா என்ன தகப்பன், பிதிர் கடிதம் பிதிர் கடமைகள் என்று சொல்கிறேன், ஃபாதர் பெயர் ஃபாட்டர் என்று வந்ததெல்லாம் இந்த பீத்தரா பீத்தரில் இருந்து. இந்த பீத்தர் என்ற பேர் தான் இலங்கையில் போர்த்துகல் லாங்குவேஜில் பெட்ரோ பேர், பீட்டர் பீட்டர்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறோம், ஃப்ரெஞ்சில் வந்து அது பியர் பெட்ரோ ஒன்று வந்து போர்த்துகல் லாங்குவேஜ். ஸோ அந்த போர்த்துகல் காரை இலங்கையை பிடிச்சி வச்சுக்கிற பொழுது பீட்டருன்ற முனை அதுதான் பாயிண்ட் பெட்ரோ. அப்போ பெட்ரோன்றது போர்த்துகல் வேர்ட், பீட்டர்ன்ற மீனிங் பீட்டர்ன்ற தமிழில் பேதுரு, பேதுரு கால தாழ கால சிவோடி பாதமலை பேதுரு தாழ காலன்ற ரெண்டு மலைகள் இடங்களில் இருக்குது, கனமலைகள் அதில் இதுகளும் மலை பேதுரு தாழ கால. ஸோ அந்த பேதுருவான்றது பீட்டர் பெத்ரோ பயன் பெற்றுவோண்டா அதுதான் பெத்ருவின்ற முனை, அது போர்த்துகீஸில் வேர்ட். ஏற்கனவே நாங்கள் காய்ச்சிக்கிறோம் நம்ம நைனான் தீவு இந்த ஊர்காவத்துறை ஒவ்வொரு ஊரிலே பேர் எல்லாம் சொல்லியிருக்க, நெடுந்தீவு எல்லாம் சொல்லியிருக்க ஒவ்வொரு பேரும் சொல்லுவோம், டெல்ஃப் என்று சொல்கிறோம். இதே டெல்ஃப் என்ற பெயர் ஹொலண்டிய என்ன ஊருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் என்ன அதுக்கு உடனே மறந்து போச்சு, அந்த டெல்ஃப் என்ற ஊர் ஆம்ஸ்டர்டாம் இருந்து போகணும் கொஞ்சம் தூரம் தள்ளி, அந்த ஊருக்கு டெல்ஃப். அந்த இடத்துல தான் முதல் முதல் ஜெர்மனியில் அந்த சாரி ஹொலண்டியில் யூனிவர்சிட்டி கட்டப்பட்ட இடம், அந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்ட இடத்துக்கு பேர் கேயில் அது வாங்கி மாறும். அதே அப்போ அந்த டெல்ஃப்ரெண்டு தான் போட்டு உள்ளாந்தர்கள் எங்கேயோ படித்து போட்டு தங்களை மொழிகளை பேச வச்சார்கள். நைனாவது நெடுந்தீவுக்கு டெல்ஃப்ரெண்டு பேர் அப்படித்தான் வந்தது, அதுமாரி மொழிகளுடைய பேர் உருவாத்துறைக்கு கைச்சன்னு சொல்கிறது இல்லை, ஒரே பேர் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் பேர்
1: கரம்பொன்னோ கரம்பொன்னு
2: ஓ கரம்பொன் அது தமிழ் பேர் கரம்பொன் பொன் வேலனை சரவணி என்று சொல்றது அந்த நேரத்தில் இருந்த அரசன்கள் பாதுகாவலர்கள் சரவணன் என்றவன் தான் அந்த இடத்த படத்துக்கு தளபதி. அப்போ சரவணன் என்று இருந்த இடம் தான் சரவணை, வேலனன் வேலன் ஒருவன் இருந்தான் அவன் இருந்த இடத்த பேர் வேலனை. ஊர்காத்தவர கரம்பன் நயனாதீபம் நடந்தீவு இப்படி ஒவ்வொன்றுக்கும் அநிலதீவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த இடஒரு பேர் காரணம் பேருண்டெல்லாம் இருக்கு இடங்களுக்கு. ஏன் யாழ்ப்பாணம் கொண்டு பேச்சது நாங்கள் எல்லாம் டக்கண்டு யாழ்ப்பாணம் கொண்டு சொன்னால் எங்கட தமிழ்நாட்டு நினைக்கும் அது யாழ்ப்பாணன், யாழ்ப்பாணன்ன்றது ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு யாழ்வாசி யாழ்வப்பாடி, அந்த யாழ்பாடி தான் யாழ்ப்பாணன், அதான் யாழ்ப்பாணம் கொண்டு வந்தது. ஒரு ஆளின் பேர் இடத்தின் பேர் வாரது உம் சேர்க்கிறது.
1: செப்டம்பர் 19ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பமாகுது?
2: நன்றி நன்றி தத்தன், நான் வந்து நீங்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் மாதிரி அந்த நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் திசை திருப்பி திக்கி தெரியாத காட்டில் போகிற மாதிரி கதைக்காமல் அந்த விஷயத்துக்கு விளக்குகிறது நல்ல விஷயம், நன்றி. அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம் நாங்கள் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு பட்டமளிப்பு செய்தோம். அப்போ 88 பேர் பட்டம் எடுத்தவர்கள் எல்லா நாட்டிலையும் இருந்து ஐரோப்பாவிலும் எங்கெங்கே இப்போ பாருங்க. அந்த நேரத்தில் ஆக்களுக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், இலங்கையர்களும் சரி இந்தியர்களும் சரி தமிழ் மூலம் அல்லது இந்திய படிப்புகள். இப்போ நாங்கள் ஃப்ரெஞ்சில் இப்போ குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஃப்ரெஞ்சில் போய் படிக்கணும் வேண்டாம், இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும்னா அந்த மொழி தெரியும், ஜெர்மனி போய் படிக்கணும் ஜெர்மன் மொழி தெரியும். ஸோ எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், கொஞ்சம் தகுதி இருக்குது தகுதி இல்லை. அப்போ நாங்கள் அண்ணாமலையை கொண்டு வந்தோம் பிஏஎம்ஏ படிக்கிறது. ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டு காரணம். ஒன்று வந்து இந்தியாவில் அண்ணாமலை ஆரம்பித்த பொழுது தமிழ் பகுதிக்கு ஒரு பேராசிரியர் கொண்டு வந்தது, அவர் பேர் அண்ணாமலை செட்டியார். அப்ப யார கொண்டு வந்தார்? தமிழ் பேராசிரியர். அவர் தான் முதல் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர். அப்ப அண்ணாமலை தமிழ், அப்ப தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ், ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிஏ பட்டப்படிப்புகளை தமிழ் வழியை ஆரம்பிச்சது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதுக்கு ஒரு சரியான ஒரு பேராசிரியர் போகணும் என்றதுக்காக இலங்கையில இருந்த மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அடிகளை தான் கொண்டு வந்து தமிழ்துறை தலைவராக்கினார். அப்ப அதே மாதிரி இருக்கிற பொழுதுதான் இன்னும் ஒரு சிறப்பான செய்தி, சென்னை பல்கலைக்கழகத்துல பித்துவான் பட்டம் என்றதை உருவாக்கினார் ஒரு தமிழ் அறிஞர். அந்த காலத்துல பித்துவான் நீண்டு தெரிஞ்சவங்களைத்தான் பிரிச்சான்னு சொல்றேன். பட்டங்கள் என்ன பிஏம் வருவதற்கு முதல் வித்துவானண்ட அதில் சொல்றேன். அப்ப வித்துவானண்ட வந்தோடனே முதல் வித்துவான் சோதனை பாஸ் பண்ணது ரெண்டு பேர், ஒருவர் வந்து சிறுப்புட்டியை சேர்ந்த இளைஞர், அவர் பேர் என்ன பேர் அவருக்கு நாங்கள் அடிக்கடி சொல்றது, அவர் தான் இந்த தொல்காப்பியத்தை எங்களை கொண்டது வந்தவர். அனைக்கிறீங்கள் தொல்காப்பியத்தை கொண்டது வந்தவர் அவர் தான் அவரை இந்தியாவை கூட்டி கொண்டு வந்தார். அவர் வந்து என்னாச்சா, இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படிச்சு படிச்சு முதல் முதல் வித்துவான ஆயிட்டார். பிறகு வந்து ஒரு நீதிபதி ஆயிட்டார், ராவ் பகதூர் சி வை தாமோதரம் பிள்ளை. சி வை தாமோதரம் பிள்ளை தான் ஒரு இளைஞராக இருந்து இந்தியா யாழ்ப்பாணம் சென்னை பல்கலைக்கழகம், அதான் முதல் பல்கலைக்கழகம் சென்னை. இப்போ தமிழை உருவாக்கினது பல்கலைக்கழகம் அது போல அண்ணாமலை அவர் பல்கலைக்கழகம் வர்றப்படும். சென்னை பல்கலைக்கழகம் தான் இங்கிலீஷ்காரன் கட்டின பல்கலைக்கழகம், கல்கத்தாவில் ஒரு பல்கலைக்கழகம், கல்கத்தா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இது ரெண்டு தான் முதல் வெள்ளக்காரங்கள் கட்டின பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம். அதில் பிஏ பட்டத்தில் பெற்று விட்டால் சேம்பர் என்னது இப்போ தான் மறந்து போச்சு, சிதம்பர பிள்ளை ஓகே. அவர் வந்து இங்கே சேர்ந்தவர், இலங்கையை சேர்ந்த ஒருவர். ஸோ அவரை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ வருகிறேன். ஸோ அண்ணாமலையை துவங்கினது காரணம் சொல்ல வந்தது இப்படி. அந்த அண்ணாமலையில் உள்ள சிறப்பு இன்னொன்று என்னவென்றால், எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு, உங்களுக்கு படிக்க வேணுமா பட்டம் பெற வேணுமா உங்களுக்கு முறையான கல்வி தேவையில்லை. முறையான கல்வி வேண்டா என்ன, முறை இல்லாத கல்வி வேண்டா என்ன? முறையான கல்விக்கு பேர் முறை சார் கல்வி, முறை இல்லாத கல்விக்கு பேர் முறை சாரா கல்வி. முறை சார் கல்வி என்றால் என்ன, ஒரு எட்டாம் பாவம் படிக்கிறார் முந்தி, பிறகு பத்தாம் பாவம் படிப்பார், பிறகு பன்னெண்டாம் பாவம் படிப்பார், அது பிறகு தான் பல்கலைக்கழகம் போகலாம். அப்போ பல்கலைக்கழகத்துக்கு போகணுமெண்டா பன்னெண்டாவது படித்து பாஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் முறை சார் கல்வி. இப்போ உதாரணம் ஏழில் பாஸ் பண்ணாமல் ஒரு ஆள் யூனிவர்சிட்டி படித்தான்னு சொன்னால் அது பொய்யாக இருக்கும், அது வேறு ஏதோ டிப்ளமா ஏதோ படிச்சிருப்பேன் தவிர பட்ட படிப்பு படிச்சிருக்க முடியாது. தன் பேரை போட்டுவிட்டு டிப்ளமோ யூனிவர்சிட்டியில் பெற்றானுண்டா அது என்ன டிப்ளமா அது, அப்போ அதை பொறுத்திருக்கு, அது தகவலுக்காக சொல்கிறேன். அப்போ சொல்ல நான் டிப்ளமா எடுத்தேன்னா என்ன டிப்ளமா எடுத்தேன், டிகிரிக்காக இணையானதை எடுத்தியா சும்மா பேருக்கு ஆறு மாத கோர்ஸ் படிக்கிறதுக்கு போட்டியா என்னதுன்னா இருக்கு. அப்போ அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ன செய்யணும், உங்களை படிக்க விரும்புகிறோமா, படிக்கிற வயசு போயிட்டுதா, 10-12 வயது தாண்டிட்டீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, முதியோர் ஆகிட்டீங்களா, பெண்களாக இருக்கிறீங்களா, வாங்க படிக்க, நீங்கள் 12 இல்லாமலே உங்களுக்கு ஒரு சோதனை வைக்க ஒரு புத்தகம் தரோம், அந்த புத்தகத்தை படிங்க, படித்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணினா நீங்கள் பிஏ படிக்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதுக்கு பேர் திறந்த முறை கல்வி முறை, ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம். அப்போ அது எங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஏன்னா இலங்கையாக்கள் இலங்கையில் இருக்கிற பொழுது சொல்கிற குறைப்பாடு முறைப்பாடு எல்லாமே என்ன, நாங்கள் தரப்படுத்த சிக்குப்பட்டினம், அதனால் நாங்கள் ஏழு சரியாக படிக்க முடியலை, யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைக்கலன்னு சொல்கிறோம். அந்த இதை போக்குறதுக்காக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் உதவியாக இருந்தது. வேறு எந்த பல்கலைக்கழகத்திலும் இந்த வசதி வாய்ப்பு இல்லை, அதனால தான் நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த ஃப்ரான்ஸுக்கு ஐரோப்பாவை கொண்டு வந்தோம். ஃப்ரான்ஸில் மெயினாக இருந்தாலும் ஐரோப்பாவில் உள்ள எல்லா தமிழர்களும் தமிழர் அல்லாதவர்களும் மலையாளிகள் கருத்துக்களை இப்போ இதுவே நாங்கள் சொல்ல போகிறோம். அதுதான் இப்போ இந்த இப்போ நாங்கள் நடத்த போகிற பட்டமளிப்பு விழாவில், அண்ணாமலை யூனிவர்சிட்டி பட்டமளிப்பு உள்ள விழாவில் ஒருவர் வந்து ஆப்பிரிக்கன், ஏற்கனவே 3 ஆப்பிரிக்கன் பட்டணம் எடுத்துகிட்டு போயிட்டோம், அது எங்கே இருக்க முடியல தொடர்பு இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு தொடர்பாக சாட்டன் இங்கே இருந்து ஒரு மருத்துவராக ஒரு வைத்தியர் மாதிரி இருந்தவர், சித்த வைத்தியர் மாதிரி இருந்தவர், அவர் அரசியலில் ஈடுபடுறதுக்காக தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டார். அந்த நாடு வந்து சாட் என்ற நாடு போயிட்டார், லிபியா பக்கத்தில் இருக்குது. சூடான பக்கத்தில் அந்த நாட்டில் வந்து இங்கே வந்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர். அவருக்கும் இந்த பட்டமளிப்பு உள்ளாக வரவுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ சொன்னார் நேற்று, நான் எடுத்த எடுப்பில் நான் இப்போ இங்கே அரசியல் கூட வந்துட்டேன், திடீரென்று நான் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வர முடியாது, சிக்கல் இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னும் சில சொல்கிற பொழுது நான் ஒருவர் பிசியை

0: தம்பிக்கு இது கல்யாணம், நான் என்னென்ன பாரதம் நான் முக்கியமாக இருக்கணும் அப்படியே அந்நியாச்சேன்னு சொல்லி காரணம் சொல்லி கொண்டிருக்கிறாவே. முந்தி 82 ஆக மாணவர்கள் பட்டம் பெற்றவர்கள் எம்ஏ பிஏ எல்லாம் இப்போ ஒரு 18 பேர் தான். என்னன்னு சொன்னால் முந்தி ஏஎல் இல்லாமல் ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு சேரலாம், பிஏ படிக்கலாம் எம்ஏ படிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து அப்படி அந்த சிஸ்டம் இல்லாமல் போனதால் ஏஎல் இருந்தால் தான் யூனிவர்சிட்டிக்கு சேர முடியும். அந்த சட்டத்தில் சேர்ந்து எடுத்தவர் தான் 18 பேர், அவர்களுக்கான பட்டம் வழங்கி கூட தான் நாங்கள் இந்த செப்டம்பர் மாதம் 19 வைக்கலாமல் இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டத்தினுடைய அருமை பெருமை ஒரு பட்டம் பெற்ற எப்படி இருக்கணும்ன்றது எல்லாத்தையும் நாங்கள் அதில் சொல்கிறதா இருக்கிறோம். அதில் வந்து அறிஞர்கள் எல்லாம் நிறைய பேர் கலந்து கொள்றதா இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும்ன்றது உங்களுக்கு ஆனால் ஒரு அன்பான வேண்டுகோள் அழைப்புதலும் கூட. தொல்காப்பிய ஆய்வியல் தமிழ் நூலகம் கொண்டதையும் திறக்கலாம்னு கன நாள் ஆசை. இந்த தொல்காப்பிய நூலகம்னு சொல்ற பொழுது எங்களுடைய டிஆர்டிக்கு மிக முக்கியமான ஒரு அன்பர், எங்களுக்கு நண்பர் தேவமானவர்னே சொல்லாம விட முடியாது, அவருடைய துணைவியார் சசி. இவரை ரெண்டு பேரும் அந்த எங்களை பள்ளிக்கூடம் வந்து ஒரு நூலகமே அமைச்சு கொடுத்தவர். தன்னுடைய செலவிலேயே நாட்கள் பார்க்காமல் ஆக்களையும் கூட்டி கொண்டு வந்து ஒரு நூலகமாக்கி புத்தகங்கள் விக்ரமாயிரி ஒரு அம்பேத்கர் கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து வந்த புத்தகங்களை நாங்கள் நோர்மல் நீர் இடத்துல போய் எடுத்துகொண்டு வரத்தை மிகவும் உதவி செய்தவர் தேவமனோன் அவர். ஸோ இந்த இப்படியே நாங்கள் அந்த நூலகத்தை அழகையாக திறந்திருக்கோம். இந்த நூல்கள் போகாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசு அனுப்பின புத்தகங்கள் 1000 to 1020 புத்தகம் அனுப்புறாங்க. 1000 குட்டி குட்டி புத்தகம், பக்கங்கள் குறைஞ்ச பக்கம். அதனால நாங்கள் பெரிசாக்கி கட்டின அந்த லைப்ரரிக்கு புத்தகங்கள் போதாமல் இருக்குது. இப்போ வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம், இன்னும் வாங்குவோம். அதை இப்போ ஒரு நாள் இப்போ வாங்குறதுன்ற காலத்தை கடத்தாமல் திறந்து வைப்போம். விரைவில் மிக்க புத்தகங்கள் எல்லாம் வந்துடும். ஆகவே அந்த பண்டமளிப்பு விழாவுக்கும் நூலக திறப்பு விழாவுக்கும் கலந்து கொள்ளணும் என்று எல்லா அன்பர்களையும் தமிழ்
1: ஒவ்வொரு மாதங்களும் பற்றி கதைக்கிறது வழக்கம். ஜூலையை பற்றி கதைச்சோம். ஜூலையை பற்றி கதைக்கிற பொழுது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சொல்ற ரெண்டு சொற்களை பற்றி சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு நினைவு இருக்கோ தர்சன், பலமுறை சொல்லி இருக்கோம்.
2: என்ன சொற்கள்? ஜூலை மாதம்,
1: அந்த ஜூலை என்னதான் எப்படி வந்தது? ஆக்கள் இப்போ குற மாதத்தில் இப்போ நாங்களும் ஒரு குழந்தை தாயின் வயிற்று பொதுவான கணக்கு என்ன? 10 பத்து மாதம் பந்தம் என்று சொல்கிறோம். 10 கணக்கு தான் சரியாக 10 இல்லை, கிட்டத்தட்ட 9.5 கலைஞ்சா பிறந்து 8.5 சில சமயம் குழந்தை பிறந்துடும். அது அப்படி ஒன்று நல்லா வளர்ந்துட்டுது. இதை தொடர்ந்து அந்த பிறகு தாயின் கருப்பையில் இருந்தால் தாய்க்கு கருப்பையில் பிரச்சனை ஏற்படலாம் என்றெல்லாம் நினைக்கிறதுக்காக நாங்கள் அந்த குள மாதத்தில் பிள்ளை பார்க்கலான்னு சொல்லுவோமே. அது தாண்டி என்ன செய்வோம்? இயற்கையாக வலி இல்லாமல் பிறகுறத விட வலி வராத பிள்ளை வர்ற பொழுது தாய்க்கு சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த நேரம் ஒரு ஆப்ரேஷன் செய்து பிள்ளையை எடுக்கிறது வழக்கம். அதுக்கு பேர் செசாரியன். அப்போ செசாரியன் சொன்னால் சீசர்ன்ற பேர், சீசர் ஜூலிய சீசர். அப்போ ஜூலிய சீசர், ஜூலிய சீசர்ன்றதில் ஜூலியஸ் என்றதின் பேர் தான் இந்த ஜூலை. பிரெஞ்சில் ஷூயே, ஜெர்மனில் வந்து என்னது பேர் உடனே வர மாட்டேன், எல்லாம் மறக்குவேன். எல் ஜூலி என்ன வர்றது. அப்போ எல்லாம் ஜூலியோட ஜூலியன்னைக்கே இந்த விஜய கொஞ்சம் சொல்லி கொண்டு வந்தா பிக் பாஸில் வந்து அதுக்கான ஆப்ரேஷன் பண்ண சிறுநீர் திருடு பண்ண அந்த ஜூலி இல்லை. ஸோ இந்த ஜூலை என்றது ஜூலிய சீசர்ட்ட முதல் பேர். சீசர்ன்றது அவர் தான் தாயின் வயிற்று எடுக்கிற பொழுது விட்டா தாய்க்கும் இல்லைங்க இவனுங்கும் இல்லைங்கன்ட்டு அந்த சத்திர சிகிச்சை மூலம் ஆப்ரேஷன் மூலம் அந்த பிள்ளை எடுத்தார். அந்த முறைக்கு பேர் சீசர். அவருடைய எப்படி பிள்ளையவர் பிறந்தவர்ன்றது அரைஞ்சு தான் ஜூலிய சீசன் பேர் வைக்கப்பட்டது. அது ஜூலை அப்போ மாதம் ஜூலை சீசர். இந்த முறை ஆகஸ்ட் சீசர். அவருக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆகஸ்ட்.

0: സീസൺ, അവിടെ വരുന്ന ഓഗസ്റ്റ് ഉണ്ട്. അപ്പം ഞങ്ങൾ അപ്പം ജൂലൈ ഓഗസ്റ്റ്, ജൂലൈ ജൂലിയസ് സീസൺ പ്രാവിൻ്റെ ഓഗസ്റ്റ് സീസൺ അവരുടെ പേരൻ അന്ന് അടിപ്പേരുന്ന ഞങ്ങൾ ജൂലൈ ഓഗസ്റ്റ് ഉണ്ട് അടുത്തിരുന്ന് വരുന്നത്. അപ്പം ഇന്ന് രണ്ട് മാസം മുന്തി ഇല്ല, അന്ന് പത്ത് മാസം വന്ന കണക്കത്താണ് മുന്തി കിട്ടിയ എല്ലാ മോളികളും പത്ത് മാസങ്ങൾ. അപ്പം ജൂലിയസ് സീസൺ ആശം വന്നിട്ടത് എന്നുടേ പേർ ഉളവം പൂർവ്വ വരലാറ്റിലെ ചൊല്ലപ്പെട വേണ്ടും, മക്കളുടെ നാക്കിലെ വന്ന് പോകണം, ഉച്ചരിക്കപ്പെട വേണമെന്നൊക്കെ ഒരു മാസത്തെ ഞങ്ങൾ ഉരുവാക്കും. പത്ത് മാസം വരുന്നത് പതിനോറാമത് മാസമാണ് ഉരുവാക്കുവാം എന്നിട്ടാണ് ജൂലൈ ഉരുവാക്കപ്പെട്ടത്. അന്ന് മാസം ഒരു മറ്റു മാസങ്ങളോടെ സിറപ്പായിരിക്കണം, വ്യത്യാസമായിരിക്കണം. അപ്പം മാസം വേണ്ടി മാസമോ മുപ്പത് അന്ന് മുപ്പത് നാളെ കൊണ്ടത്. ஆனால் அடிப்படையில் கணக்கு பார்க்கத்தான் நாங்கள் 30 நாள் ஆக்கினாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு சரியான நாட்கள் 28 நாட்கள். ஏன் 28 நாட்கள் என்று சொல்லுவோம், ஏன் என்று சொன்னால் இந்த பூமியை சந்திரன் சுற்று வாரத்துக்கு எடுக்கிற நாள் வந்து மாதம் 28 நாட்கள். அப்போ அது அப்போ 300 நாள்னு சொல்லிட்டோம் பத்து மாதத்துக்கு. அப்போ 365 வருது எப்படி? அந்த கணக்கு பார்க்குற சொத்துக்காகத்தான் 28 இருந்தது 30 ஆக்கினது மாதங்கள். அந்த மாதங்கள் சிறப்பாக இருக்கணுமோ அதுக்கு ஒரு நாளை கூட போட்டது. எப்படி அப்போ ஜூலைக்கு 31 நாள் ஆக்கியாச்சு, 30 இருந்தது 31 ஆக்கியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சீசரும் ஜூலி சீசர் என்ன செய்தாரோ 30 மாதத்தை 32 ஆக்கினார். நானும் எந்த மாதத்தை 32 ஆக்குவோம், ஆகஸ்ட்டும் 32 ஆச்சு. அப்படி பார்க்க கணக்கு பிள்ளை இந்த 31 ரெண்டும் எப்படி வந்தது, மாதம் என்ன 30 நாட்கள். அப்புறம் பிப்ரவரியில் போய் யூஎஸ் சீசர் ஒரு நாள் கடன் எடுத்தேன். அப்போ 30 நாள் ரெண்டு வந்தது ஒரு நாள் எடுத்தோன்னா அது 29 ஆகும். அப்போ இங்கே ஜூலை 32 ஆச்சு. ஓவர் சீசனும் அதே செலவு தான், ஜூலைக்கு பிறகு தானே ஆகஸ்ட். ஸோ நான் இன்னொருக்கா போய் பிப்ரவரி ஒரு நாள் எடுப்பேன் கடன். அப்போ 29 இருந்தது ஒரு நாள் எடுத்தோன்னா அது 28 ஆச்சு. அதுதான் பிப்ரவரி மாதத்தில் 28 நாள். அது லீவ் பிறந்தம் வந்தால் தானே 29 நாளாக இருக்கும். அப்போ இந்த ஜூலியஸ் ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் 31 நாளாக கொண்டது அப்படி தான். இப்படி இந்த மாதங்கள் உருவான வரலாறு இதுதான். நாங்கள் இன்னும் இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: இல்லை போதும், நாங்கள் அடுத்த முறை தொடர்வோம்.
0: இந்த மாதம்னு சொல்லியிருக்க நாங்கள் 28 நாட்கள்னு சொல்கிறோம். அது மதி, மதியன்றா சந்திரன், சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி. மதியத்தின் காலத்தை குறிக்கிறதான் மதியம். அதுதான் மதியம்டா ரெண்டொரு பேச்சு உள்ளக்கு இருக்குது, மத்தியான நேரம் மதியம் திரும்பி போச்சே என்று சொல்கிறோம். அது மாதம் என்றது சிவசேனம் விகாரப்படுறதோ இருக்குன்னு சொல்லுவோம். அதான் மதியம் மாதம் என்றது சந்திரனை அடிப்படையாக வந்து மாதவிளக்குன்றெல்லாம் சொல்லுவோம். மாதவிளக்குன்னு 28 நாளைக்கு ஒரு வார ஒரு மாதவிளக்கு, அதுதான் மாதவிளக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்ததுக்காக அப்போ நல்லது நாங்கள் சில விஷயங்களை கவச்சிருக்கிறோம். இவ்வளோ
1: நாங்கள் சந்திப்போம்.
0: என்ன சொல்றீங்க?
1: அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.
0: நிச்சயமாக அடுத்த மாதம் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் விவரமா கலக்கணும். நன்றி,
1: நன்றி, நன்றி. சென்னைகளே, இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் சிங்கப்பூரிலிருந்து

0: உயர்ந்த போதிலும் பிவாயடி மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயடி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 பள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயடி அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe. கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
4: சசகனி சபானி சாசா சசசமகனி சபானி சாசா நிசச பப்ப பாப பாதவமா மமக மக.

அந்த ஏழு நாட்கள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால நான் அவன் இல்லை படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து விறுவிறுப்பான பாடல்களை கேட்க போறோம். திருவண்ணாமலை முன்னிட்டு உங்களுக்காக இப்படிப்பட்ட பாடல்களை நான் பார்த்து

0: மேல இரண்டு பேர் சேர்ந்து உங்களுக்காக பாடல் கொஞ்சம் இடத்துல வரப்போகுது. வானல் பக்கமா இருங்க. 6:35 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகியுள்ளது. KPE TPE செல்லும் அந்த வழியில் பாட்லி ரோட் ஈஸ்ட் அந்த பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இன்றைய கூட்ட நமக்கு அனுப்பி வைத்திருக்காங்க ஜே வி க்ளூவாங்ல இருந்து சரஸ்வதி. கூட்ட கேளுங்க. பணம் குறைந்தால் கவலைப்படுகிறோம், ஆனால் நேரம் குறைந்து கொண்டே இருப்பதை மறந்து விடுகிறோம். உண்மையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணம் அல்ல, நமக்கு கிடைத்த நேரம்தான். இது ரொம்ப பெரிய உண்மை. ரொம்ப நன்றி சரஸ்வதி இந்த கூட்டம் அனுப்பி வைத்ததுக்கு. ஏன்னா அவங்க சொன்னது போல காசு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம அதிகமா கவலைப்படுறோமே ஒழிய நேரம் போயிட்டே இருக்கிறத பத்தி நம்ம அதிகமா யோசிக்கிறது இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது நேரம் அதிகமா இருந்து காசு இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதையும் நம்ம யோசிக்கணும். ஆக ரெண்டையும் சமசீரா எடுத்து பார்க்கும்போது தான் வாழ்க்கை பிரமாதமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாயிட்டேங்க, வாழ்க்கையில நான் காசை கூட விரயமாக்குவேன், ஆனா நேரத்தை மட்டும் விரயமாக்கவே மாட்டேன். எனக்கு பிடித்தவங்க எனக்கு பயனுள்ள தகவல்கள் இவற்றில் மட்டும்தான் நேரத்தை செலவிடுவேன். நேரத்தை நான் பார்த்து பார்த்து செலவிடுவேன் அப்படிங்கிற நல்ல ஒரு மனப்போக்குக்கு நான் வந்துட்டேன். நீங்க எப்படி?
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: பத்தொன்பது வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
3: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புண்டகை.

47 ஆகிவிட்டது. அடுத்து விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில இந்த பாடலை கேட்க போறோம். வானிலை நிலவரம் இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க, வந்தா சிறப்பா இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். காலங்காத்தால நீங்க செய்யக்கூடாத மூன்று முக்கியமான உணவு சார்ந்த பழக்க வழக்கத்தை பத்தி சொல்ல போறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. தயாரா இருக்கீங்களா? காலங்காத்தால எழுந்த கேட சீரியல்லாம் சாப்பிடாதீங்க, அதுல பெரும்பாலான நேரத்துல அதிக சீனி தாங்க இருக்கும். இப்போ ரொட்டி வாட்டி சாப்பிடுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, அதோட சேர்த்து காய்கறிகளோ அல்லது முட்டையோ பழங்களோ சேர்த்து சாப்பிடுங்க. வெறும் வாட்டிய ரொட்டிய சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது ஆரோக்கியமான தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது. மூன்றாவது மிக முக்கியமான பகுதி, காலங்காத்தால எழுந்த கேட வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம் அப்புறம் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு மெத்தனமா இருந்துடாதீங்க. காலை உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியத்தின் அஸ்திவாரமே, அங்கதான் ஆரம்பிக்குது அந்த நாளுடைய தொடக்கமே. ஆக ஆரோக்கியமா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, மறக்காம சாப்பிட்டுடுங்க, சரியா?

0: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
1: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
2: கவிதை
1: இரவு நில ஆற்றம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: பரிமளா என்கோ பட்ல இருந்து அந்த விறுவிறுப்பான பாடல நீங்க கேட்டீங்க.
1: வணக்கம், என் பெயர் நோய் சுமையா. நான் ராஃபிஸ் பெங்கல் தொடக்க பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் ஆமை.
0: சிங்கப்பூர்ல ஆமைகளுக்கான அருங்காட்சியகம் இருக்கின்றது. அதன் பெயர் The Live Turtle and Tortoise Museum. இது அண்மையில ஈஷுனுக்கு இடம் மாறி இருக்கு. அந்த தகவலை சொன்ன கையோட எந்த விலங்கிற்கான அருங்காட்சியகம் இது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தேன். நோர் சுமையா மின்னல் வேகத்துல வந்து சரியான பதில சொல்லி ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபிய பரிசா பெற்றுட்டாங்க. அவங்க மாதிரி நீங்களும் பரிசு பெறணும் அப்படின்னு சொன்னா 7 மணிக்கு மேல வரப்போகுது. உங்களுக்கான கேள்வி வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. டேம்பனிஸ் அவென்யூ 10 டேம்பனிஸ் விரைவு சாலையை நோக்கி செல்லும் அந்த வழியில் டேம்பனிஸ் இண்டஸ்ட்ரியல் அவென்யூ 5க்கு பிறகு 5ஆம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரே. உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம், காலைமணி 7 மீடியா காப் ஒலி 9.8 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. தேசிய வளர்ச்சி அமைச்சர் சிஹாங் தாட் அரசாங்கம் ஒற்றையருக்கான கூடுதல் வீடமைப்பு திட்டங்கள் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒற்றையர் மூத்தோர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசாங்கம் தொடர்ந்து வீடுகளை கட்டும் என்றார் அவர். பெரிய குடும்பங்களின் குடியிருப்பு தேவைகளை எவ்வாறு சிறப்பாக பூர்த்தி செய்வது என்பது குறித்தும் அமைச்சர் ஆராய்வதாக திருச்சி சொன்னார். முதலில் சிங்கப்பூர் முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் எப்படி பெரிய வீடுகளின் எண்ணிக்கையை அதிக அதிகரிக்கலாம் என்பதை ஆராய வேண்டும் என்றார் அவர். பெரிய வீடுகள் என்றால் செலவும் அதிகமாக இருக்கும். எனவே வீடுகளை கட்டுப்படியானதாக வைத்திருக்க பெரிய குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவது பற்றியும் பரிசீலிப்பதாக சிஎன்ஏயிடம் பேசிய திருச்சி சொன்னார். தேசிய வளர்ச்சிக்கான மூத்த துணை அமைச்சர் சுன் ஷுவலிங் பிடிஓ கழக வீடுகளின் விலைகள் உயர்த்தப்படாது என்று உறுதியளித்துள்ளார். இவ்வாண்டின் தேசிய தின கூட்ட உரையில் பிரதமர் லாரன்ஸ் வாங் வீடு வாங்குவதற்கான வருமான உச்சவரம்பு அதிகரிக்கப்படும் என அறிவித்தார். இதன் காரணமாக பிடிஓ வீடுகளுக்கான தேவை அதிகரிக்கக்கூடும், வீடுகளின் விலைகளும் உயரும் என்று கவலைப்பட தேவையில்லை. உயரும் தேவையை சமாளிக்க வீடுகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருக்கும் என்று திருவாட்டி ஷுவலிங் கூறினார். ஒற்றையர் மூத்தோரின் வீட்டு தேவைகளும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். அரசாங்கம் 2.5 பிளெக்சி வீடுகளின் எண்ணிக்கையை சுமார் 50 விழுக்காடு அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டின் தேசிய தின அணிவகுப்பு பாடாங்கில் இடம்பெறவுள்ளது. 1966 நடந்த முதல் அணிவகுப்பு உட்பட வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தில் தேசிய தின கொண்டாட்டங்கள் சுமார் 20 முறை நடந்திருக்கின்றன. தேசிய தின அணிவகுப்பு 2027 தேசிய சேவை தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகள் ஆனதையும் குறிக்கும். பாடாங் பழகப்பட்ட இடமாக இருந்தாலும் புதிய யோசனைகளை புகுத்தி அணிவகுப்பை சிறப்பாக்க ஏற்பாட்டு குழுவிற்கு சவால் கொடுத்திருப்பதாய் தற்காப்பு அமைச்சர் சன்சுன் சிங் கூறினார். ஒவ்வொரு தேசிய தின அணிவகுப்பிலும் புதியவனவற்றை செய்து நாட்டின் ஆற்றலை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த ஆண்டின் தேசிய தின அணிவகுப்பிற்கு பிந்திய பாராட்டு நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசினார். அணிவகுப்பில் ஆற்றிய பங்கிற்கும் வழங்கிய ஆதரவுக்கும் சுமார் 500 பேர் பாராட்டப்பட்டனர். தாழ பறக்கும் மின்சார விமானங்களை பயன்படுத்தி மக்களையும் சரக்குகளையும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் சிங்கப்பூர் மேலும் ஒரு படியை எடுத்து வைத்துள்ளது. உள்ளூரில் வடிவமைத்து கட்டப்பட்ட நாட்டின் அத்தகைய முதல் விமானம் வெளிநாட்டில் சோதிக்கப்படுகிறது. செங்குத்தாக புறப்பட்டு அதேபோல் தரையிறங்கும் அந்த மின்சார விமானத்தின் பெயர் EVTOL. சுமார் 90 மீட்டர் உயரே சென்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் அதனால் பறக்க முடியும். முடியும். பயணத்தின் போது சேகரிக்கப்படும் தகவல்கள் தொழில்நுட்பத்தை மெருகேற்ற உதவும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக குழுவிற்கு அரசாங்கம் பல மில்லியன் வெள்ளி மானியம் வழங்கியிருக்கிறது. கனடா சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது 50% வரையிலான பதிலடி வரியை அறிவித்துள்ளது. எஃகு, அலுமினியம் போன்ற முக்கிய துறைகள் மீது அதிகபட்சமாய் 50% இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாலாடை கட்டி, வீட்டு உபயோகப் பொருட்கள், சில கடல் உணவுகள் மீது 25% வரியும், மின்னியல் சாதனங்கள் போன்றவை மீது 15% வரியும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை வரும் செப்டம்பர் 8 முதல் நடப்புக்கு வரும். சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா சனிக்கிழமை 50% இறக்குமதி வரி விதித்தது. இதற்கிடையே வர்த்தக போரால் பாதிக்கப்படும் வர்த்தகங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவாக கனடா சுமார் 5.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. சிறிய நடுத்தர நிறுவனங்கள் புதிய வரிகளால் அதிக பாதிக்கக்கூடிய துறைகளில் வேலை செய்வோருக்கு அது பயனளிக்கும் என்று கனடிய அரசாங்கம் சொல்லிற்று. நேற்று இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்க சேவைக்கு ஆள் சேர்க்கும் தேர்வை ரத்து செய்யக்கோரி பலர் ஆர்ப்பரித்தனர். தேர்வு வினாக்கள் கசிந்ததாகவும் ஆள் சேர்ப்பில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள். அவர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து கண்ணீர் புகையை பயன்படுத்தினர்.
9: சொல்லும் பொருளும் டயலாக் உரையாடல். ஆக்கப்பூர்வமான உரையாடல் நட்பை வளர்க்கும். டயலாக் உரையாடல்.
8: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வாரநாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்பிற்கு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
10: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
11: வணக்கம் சிங்கை,
12: ஆதரவு BYD.
11: செலேட்டா மால் கடை தொகுதியிலும் EV எக்ஸ்போவிலும் நடைபெறும் BYD சாலை காட்சிகளுக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
12: 8000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
13: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG மேல சமைச்சு கொடுக்கும்.
14: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா எங்க?
13: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
15: RKG நெய், சிங்கப்பூரின் சுத்தமான நெய்.
12: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
16: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
17: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்,
12: கொஞ்சம் சிந்தனை
16: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கை.

0: கேணி பரத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே ஜே ஜெயஸ்தா சேர்ந்து வழங்கிய அந்த இதமான பாடல் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்று நான் ஆரம்பத்தில் சொன்னது போல திருவோணம், அதனை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் மலையாளம் சார்ந்து அந்த சாயல் இருக்கிற பாடல்களா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் சற்று முன் வந்துச்சு. அடுத்து இந்த பாட்டை மறக்க முடியுமாங்க?
1: மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா.
0: விஜயகாந்த் நடித்த படத்துல இருந்து பாடல் வருது. ஏழரை மணி வாக்குல நம்ம 80கள் பக்கமா போக போறோம். அந்த வரிசையில உங்களுக்காக இந்த பாடலும் காத்திருக்குங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவிஜி. 7:13 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. குறிப்பா சாங்கி நோக்கி செல்லும் PIE அங்க்னியூ அவென்யூக்கு பிறகு 6 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. PIE துவாசை நோக்கி செல்லும் வழியில் CTE SLE எக்ஸிட் அங்கேயும், PIE நோக்கி செல்லும் TPE KPE எக்ஸிட்க்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ் கொஞ்சம்.

பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம்.

0: பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: Starhub, we got you.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். வெளியூருக்கு உடையாமலும் சேதம் அடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: சஞ்சார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 7:28 ஆகிவிட்டது. ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க. மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் தகவல், இன்று திருவோணம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், செல்சி கார்பந்து குழுவின் நிர்வாகி பயிற்சியாளர், அவருடைய பெயர் ஜாபி அலோன்சோ. ஈஜிப்ட் இந்த நாட்டின் தலைநகரம் கிசா. இந்த மூன்றுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாபர்ஸ் புகழை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் வாயில தெரியப்படுத்துங்க உங்களுடைய பதில்களை. சரியா?
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு.

0: சிறுநீர் பராமரிப்பு சேவைக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
1: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
0: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
1: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
0: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
2: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம். அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன். அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: மாப்பி

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 9 7.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். அறுவடை நாள் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால ராஜா தி ராஜா அவரது இந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. வணக்கம் சிகி நிகழ்ச்சியில அடுத்ததா SP பாலசுப்ரமணியம் சித்ரா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்க போறீங்க. பட பாடல் வரப்போகுது. வாத்தியார் வீட்டு பிள்ளை பட பாடலும் உங்களுக்காக என்ன பெற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: போக்குவரத்து நிலவரம்
1: 7:41 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, காரணம் விபத்துகள் நேர்ந்துள்ளன. AYEMCE செல் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: மூன்று தகவல்களை நான் கொடுத்திருந்தேன், மூணுல எது தவறான தகவல் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். முதல் தகவல், இன்று திருவோணம் அனுசரிக்கப்படுகின்றது. செல்சி கார்பந்து குழுவின் நிர்வாகி பயிற்சியாளர், அவருடைய பெயர் ஜாபி அலோன்சோ. ஈஜிப்ட் இந்த நாட்டின் தலைநகரம் கிசா. இந்த மூன்றுல எது தவறான தகவல் வந்து சொல்லுங்க பரிசு வெல்லுங்க அப்படின்னு நான் சொன்னப்ப மின்னல் வேகத்துல குரல் பதிவு அனுப்பி வைத்திருந்தாரு நேயர். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம்.
6: காலை வணக்கம் ரவிஜி, நீங்க சொன்னதுல மூணாவது தகவல் வந்து தவறான தகவல்.
1: சதீஷ் உங்களுக்கு வாழ்த்துகள், பரிசு கிடைச்சிருச்சு. அவரை போலவே இன்னொரு நேயருக்கும் பரிசு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த நேயரின் பெயர் சதீஷ் ராணி. இருவருக்கும் என்னது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்களை போலவே பரிசுகளை வேணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க மறக்காம கேட்க வேண்டிய நிகழ்ச்சி வணக்கம் சிங்கை.

0: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
1: நெட்லியின்றா,
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
1: நெட்லியின்றா,
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
1: நெட்லியின்றா.
0: அது
1: நீ ஆயிரம் கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லியின்றா நெட்லியின்றா நெட்லியின்றாவேதான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89
0: 8854 8989. நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சு.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
5: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம்.
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: நம்ம சிங்கப்பூர்ல எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் தான். இதனால பருப்பு தானியங்கள் கொட்டி வச்சிருக்கிற டப்பாவை திறந்தா ஒரே பூச்சி.
8: உங்கட்ட சொல்றா புள்ள
7: இயற்கையான பூச்சி விரட்டியா வேலை செய்யும். வேப்பிலையோட கசப்போ மிளகாயோட காரமோ பூச்சிகளை நெருங்க விடாது. மாசம் ஒரு தடவை இவற்றை மாத்திடுங்க, அவ்வளவுதான். ரசாயனமும் இல்லாம செலவும் இல்லாம உங்க தானியங்கள் பத்திரமா இருக்கும். பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும்

0: 7:54 ஆகிவிட்டது. போக்குவரவு பல இடங்கள்ல அதிகமா இருக்குது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா விபத்து நேர்ந்துள்ளது AYEMCE செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு, அதோடு அங்கே வாகனமும் பழுதாகி உள்ளது. போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது துவாசி நோக்கி செல்லும் PIE ஜாலான் பஹார் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 ஆகிய பகுதிகளில், KPE ECP செல்லும் வழியில் ஏர்போர்ட் சாலை டெம்பனி சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும், PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி KJE ஆகிய இடங்களிலும் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 9:00-8:00 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7:00, காலை 8:00, காலை 10:00, நண்பகல் 12:00, மாலை 6:00, இரவு 7:00, இரவு 8:00, இரவு 9:00 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7:00, காலை 8:00, காலை 10:00, நண்பகல் 12:00, மாலை 6:00, இரவு 7:00 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9:30 வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:00 நண்பகல் 12:00 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:00 இரவு 8:00 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
4: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 9:00-8:00 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: பகுதி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டி சட்டை வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வணக்கம் சிங்கை,
2: ஆதரவு BYD.
1: செலேட்டா மால் கடை தொகுதியிலும் EV எக்ஸ்போவிலும் நடைபெறும் BYD சாலை காட்சிகளுக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
2: 8,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். விதிமுறைகளுக்கு